0: நாளை வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 3:9 முதல் 18 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே ஆபிரகாம் சந்ததி மூலமாக பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருந்திருந்தாலும் நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது என்ற கேள்விக்கான பதிலை குறித்து கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 3:19 முதல் 25 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? நியாயப்பிரமாணமானது தேவனுடைய வாக்கு தத்தத்திற்கு விரோதமானதா? நியாயப்பிரமாணம் நித்திய ஜீவனை கொடுக்க முடியுமா என்பதை ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே அப்போஸ்தலனாய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நாம் கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 3:9 நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே ஆபிரகாம் சந்ததி மூலமாக பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருந்தாலும் நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது என்ற கேள்விக்குறியோடு கடந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தோம். கலாத்தியர் 3:19. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் சேர்க்கப்பட்ட ஒன்று என்று பவுல் கூறுகிறார். பாவத்தின் நிமித்தமாக சேர்க்கப்பட்டது என்று சொல்லலாம். அடுத்ததாக வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் என்று பார்க்கிறோம். இது காலத்தை குறிக்கும் ஒரு முக்கியமான வார்த்தை. இது எதை தெளிவுபடுத்துகிறது என்றால் நியாயப்பிரமாணமானது தற்காலிகமான ஒன்று என்பதை வெளிப்படுத்துகிறது. அதாவது மோசேயின் காலத்திற்கும் கிறிஸ்துவின் காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒன்று. யோவான் 3:17 கவனியுங்கள். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. எனவே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் வாக்குத்தத்தத்தின் சந்ததி வருமளவும் தான். அதாவது இயேசு கிறிஸ்து வரும் வரைதான் நியாயப்பிரமாணம் பழக்கத்திலே இருக்கும். நியாயப்பிரமாணம் தற்காலிகமானது. அது மட்டுமல்ல, அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட கொடுக்கப்பட்டதுதான் இந்த நியாயப்பிரமாணம். பாவம் என்று ஒன்று உண்டு என்பதை வெளிப்படுத்த கொடுக்கப்பட்டதுதான் நியாயப்பிரமாணமே ஒழிய பாவத்தை நியாயப்பிரமாணம் அகற்றுகிறதில்லை. மனிதன் பாவம் செய்யாமல் இருக்கும்படியாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே பாவம் வந்துவிட்டது. அப்படியென்றால் எதற்காக இது கொடுக்கப்பட்டது? இயற்கையாகவே தேவனுக்கு முன்பாக மனிதன் அருவறுப்பான கொடூரமான ஒரு பாவியாய் இருக்கிறான் என்பதை காட்டவே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேர்மையான எந்த ஒரு மனிதனும் நியாயப்பிரமாணத்தின் வெளிச்சத்திலே தன்னைத்தானே பார்த்து தான் எவ்வளவு பாவி என்பதை உணர்ந்து கொள்வான். மனிதர்கள் எல்லாரும் பாவிகள் என்பதை நிரூபிப்பதற்காக அது கொடுக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவன் நடந்தால் அவன் பரிசுத்தவானாக கணக்கிடப்படுவான் என்பதனாலேயும் அது கொடுக்கப்படவில்லை. எந்த ஒரு மனிதனும் அவ்வாறு பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஏனென்றால் சொந்த பலத்தினாலே யாராலும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. சிலர் நினைக்கிறார்கள், பாவமான ஒரு செயலை செய்தால்தான் ஒரு மனிதன் பாவி என்று எண்ணுகிறார்கள். இது உண்மையல்ல பிரியமானவர்களே. ஏற்கனவே மனிதன் பாவியாய் இருப்பதனாலேதான் பாவமான காரியத்தையே அவன் செய்கிறான். ஏற்கனவே அவன் கள்வனாய் இருக்கிறபடியினாலே அவன் திருடுகிறான். பொய்யனாய் இருக்கிறபடியினாலே பொய் சொல்கிறான். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இதுதான் உண்மை. நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது வாழ்த்துதல் சொல்கிறோம், எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரிக்கிறோம். பல வேளைகளிலே மனதிலோ உடலிலோ நாம் பூரணமாக நன்றாக இல்லாத நேரங்களிலேயும் நன்றாயிருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை நாம் சொல்லுகிறோம். ஏன் இவ்வாறு சொல்லுகிறோம்? அந்த விழுந்து போன சுபாவம் நமக்கு இருக்கிறது. எனவே நாம் பாவிகள் என்பதை நமக்கு காட்டுவதற்காகத்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் ஒரு மீட்பர் தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள செய்ய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு உதவி செய்யும்படியாக தேவனுக்கும் நமக்கு இடையிலே ஒருவர் தேவை என்பதை உணர்த்துவதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:21 பாருங்கள். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே, உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. கவனித்தீர்களா? நியாயப்பிரமாணமானது தேவனுடைய வாக்கு தத்துவத்திற்கு விரோதமான காரியமா? நிச்சயமாக இல்லை. ஏன்? பாவிகளை ரட்சிப்பதற்கு மற்றும் ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் அந்த மார்க்கத்தை தேவன் பயன்படுத்தியிருப்பார். பாவம் நிறைந்த மனுக்குளம் ரட்சிக்கப்படும்படியாக ஒரு பிரமாணத்தை கொடுக்க முடியும் என்றிருந்தால் தேவன் அதை கொடுத்திருப்பார். கலாத்தியர் 3:22. அப்படி இராதபடியால் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. நியாயப்பிரமாணம் மரணத்தை கொண்டு வந்தது என்று ஏற்கனவே பார்த்தோம். இசைக்கியேல் 18:20 பாவம் செய்யும் ஆத்மா சாகும் என்று வாசிக்கிறோம். மனுக்குலம் முழுவதுமே பாவத்திற்கு அடியிலே இருக்கிறது. எனவே மனுக்குலம் முழுவதுமே மதிக்கும். அப்படியென்றால் எது தேவை? ஜீவன் தேவை. நியாயப்பிரமாணம் மரணத்தை கொண்டு வருகிறது. அது ஒன்றைத்தான் அதால் செய்ய முடியும். பாவத்தின் அளவு எவ்வளவோ அதற்கு தக்கதாக மரணம் என்பது அல்ல. பாவம் என்றாலே முடிவு மரணம்தான். எனவே நாம் எல்லாரும் மரணத்திற்குட்பட்டவர்களாய் ஒரே விதமான தேவை நிறைந்தவர்களாய் இருக்கிறோம். ஒருவேளை மற்றொருவரை விட நீங்கள் குறைவான பாவம் செய்தவராய் இருக்கலாம். ஆனால் என்னுடைய சுபாவமும் உங்களுடைய இயற்கை சுபாவமும் ஒன்று போலவே இருக்கிறது. ஜெர்மன் தேசத்து எழுத்தாளர் ஒருவர் சொல்லும் பொழுது, ஒரு குற்றம் செய்யப்படுவதை நான் பார்த்ததில்லை, ஆனால் நானாக இருந்திருந்தாலும் அதையேதான் செய்திருப்பேன் என்று குறிப்பிடுகிறார். தனக்கும் அப்படிப்பட்ட இயற்கை சுபாவம்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர் எழுதுகிறார். எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம் என்பதல்ல, நாம் பாவிகள் என்ற அந்த ஒரே தகுதி நம்மை மரணத்திற்குள்ளே தீர்க்கிறது. பிரியமானவர்களே, பாவத்தை நாம் அளவிட முடியாது. பாவத்தை குறித்து ஒரு உதாரணம் சொல்கிறேன், கவனியுங்கள். 24 கட்டிடம் ஒன்றை கற்பனை செய்து கொள்ளுங்கள். கட்டிடத்தின் மாடியிலே 3 மனிதர்கள் நிற்கிறார்கள். அந்த கட்டிடத்திற்கு பொறுப்பானவர் மேலே சென்று அவர்களை எச்சரிக்கிறார். நீங்கள் 3 பேரும் கவனமாக இருங்கள். கட்டிடத்திற்கு வெளியே காலடி எடுத்து வைத்து நடக்க முற்படுவீர்கள் என்றால் கீழே விழுந்து மரித்து போவீர்கள் என்று கூறுகிறார். அவர்களில் ஒருவன், இந்த கட்டட பொறுப்பாளன் எப்பொழுதுமே யாரையாவது பயமுறுத்தத்தான் விரும்புவார் என்று சொன்னான். கட்டிடத்திற்கு வெளியே காலடி எடுத்து வைத்தால் நான் மறித்து விடுவேன் என்று அவர் சொல்வதை நான் நம்பவில்லை என்றான். எனவே வேண்டுமென்றே கட்டடத்தின் ஓரத்திற்கு போய் வெளியே காலடி எடுத்து வைத்து நடக்கிறான். அப்படி அவன் கீழே விழுந்து கொண்டிருக்கும் பொழுது 10வது மாடியிலே இருக்கிற ஒருவர் அவனிடத்திலே, எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இதுவரை எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது என்றுதான் கூறுவான். ஆனால் பிரியமானவர்களே, அவன் இன்னமும் சென்று அடைய வேண்டிய இடத்தை சென்று அடையவில்லை. அடியிலே மரணம் அவனுக்கு காத்திருக்கிறது. கட்டிட பொறுப்பாளர் கூறியது மிகவும் உண்மை. அந்த மனிதன் மரித்து போகிறான். மற்றும் ஒரு மனிதனோ கட்டிட பொறுப்பாளர் சொல்வதை குறித்து அறிந்து பயந்து போய் படிக்கட்டை நோக்கியோ கீழே வருவதற்கான லிப்டை நோக்கியோ ஓடுவான் என்றால், அப்படி ஓடும்பொழுது வழுக்கி விழுவான் என்றால் கட்டிடத்தின் விளிம்பிலே போய் அவன் வெளியே விழுந்துவிடவும் வாய்ப்பு இருக்கிறது. அவனும் மரித்து விடுவான். 3வது மனிதன் சில ரவுடிகளால், அவனுக்கு எதிரானவர்களால் கட்டிடத்தின் மேலிருந்து தூக்கி எரியப்படுவான் என்றாலும் அவனும் மறித்து போய்விடுவான். வேண்டுமென்றே மாடியிலிருந்து வெளியே நடக்க முற்படுகிறவனும் மறித்து போகிறான், வழுக்கி விழுந்தவனும் மறித்து போகிறான், தூக்கி எரியப்பட்டவனும் மறித்து போகிறான். காரணம் என்ன? 3 பேருடைய வாழ்க்கையிலேயும் புவியீர்ப்பு விசை என்னும் பிரமாணத்தை மீறிவிட்டார்கள். எனவே 3 பேருக்கும் மரணம் தவிர்க்க முடியாததாயிற்று. இப்பொழுது இங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது. அவர்களுடைய மரணத்திற்கு காரணமாயிருந்த புவியீர்ப்பு விசை அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதே போலத்தான் மோசேயின் நியாயப்பிரமாணமும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. நீங்கள் அந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்து மீண்டும் கட்டிடத்தின் மேல் பகுதியில் வந்து நிற்கவோ வாழவோ முடியாது. ஒருவேளை திரைப்பட தயாரிப்பிலே அவாறெல்லாம் செய்யலாம். ஆனால் உண்மை வாழ்க்கையிலே அது நடக்க முடியாதது. திரைப்படத்திலே அநேக உண்மையற்ற காரியங்களை மனிதன் பார்க்கிறான். ஏனென்றால் மனிதனுடைய நாட்டம் உண்மையற்ற காரியங்களிலே இருக்கிறது. பாவம் வருமிடத்திலெல்லாம் மரணம் தொடர்ந்து வருகிறது. பாவத்திற்கு இரக்கத்தை குறித்து எதுவுமே தெரியாது. பாவம் செய்யும் ஆத்மா சாகும். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் இடத்திலே தேவன் என்ன கூறினார்? ஆதியாமும் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். மேலும் யாத்ராமும் 34:7 கவனியுங்கள். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இதை குறித்து பவுல் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா? 2 கொரிந்தியர் 3:7, எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்திற்கேதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. கவனித்தீர்களா? நியாயப்பிரமாணம் நம் எல்லாரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்கிறது. பிரமாணம் ஜீவனை கொண்டு வர முடியுமா? எப்படி புவியீர்ப்பு விசை உயர்மான கட்டடத்திலிருந்து கீழே விழுந்து மரித்து போன ஒருவருக்கு மீண்டுமாக ஜீவனை கொடுக்க முடியாதோ, அதுபோலவே நியாயப்பிரமாணமும் எந்த ஒரு மனிதனுக்கும் ஜீவனை கொடுக்க முடியாது. ஜீவனை கொடுப்பதற்காக நியாயப்பிரமாணம் உருவாக்கப்படவில்லை. தேவனுக்கு முன் நாம் எல்லாரும் பாவிகள் என்று நமக்கு காட்டுவதற்காகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. இது மிக உன்னதமான ஒரு வாக்கியம்.

கலாத்தியர் 3:23. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். விசுவாசம் வருகிறதற்கு முன்னே என்று சொல்லும்பொழுது நமக்காக மறித்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் முன்னதாக. இயேசு கிறிஸ்து வரும் வரை நியாயப்பிரமாணத்திலும் ஒரு கிருபையின் ஆசனம் இருந்தது. பாவத்திற்கான மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக பலி செலுத்தும் ஒரு பலிபீடம் அங்கே இருந்தது. அங்கேயும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாவத்திற்கான எல்லா பலிகளுமே இயேசு கிறிஸ்துவை கட்டி காக்கிறதாக இருக்கிறது. விசுவாசம் வரும் முன்னதாக நாம் எல்லாரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே அடைக்கப்பட்டிருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. இங்கே பவுல் மிக தெளிவாக மோசேயின் நியாயப்பிரமாணம் எந்த ஒரு மனிதனையும் ரட்சிக்க முடியாது என்பதை விளக்கி காட்டிக் கொண்டிருக்கிறார். ரோமர் 4:5 பாருங்கள். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். கவனித்தீர்களா? மனிதர்களுடைய ரட்சிப்பிற்காக மனிதனுடைய நற்கிரியைகளை ஏற்றுக்கொள்ள தேவன் மறுத்துவிட்டார். ஏசாயா 64:6 நாம் பார்க்கிறது போல நம்முடைய நீதி அழுக்கான கந்தையாயிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதையும் தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நியாயப்பிரமாணம் ஒருவனை ரட்சிக்க முடியாது. அது ஒருவரை குற்றவாளி என்று தீர்ப்பு செய்ய மட்டுமே முடியும். மனிதன் ரட்சிக்கப்படுவதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. நான் பாவி என்பதை உணர்ந்து கொள்வதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் பாவத்தை அகற்றுகிறதில்லை, பாவத்தை வெளிப்படுத்துகிறது. நியாயப்பிரமாணம் உங்களை பாவம் செய்யாமல் காக்கிறதில்லை, ஏனென்றால் ஏற்கனவே பாவம் வந்துவிட்டது. மனிதன் தேவனுக்கு முன் எவ்வளவு பாவியாயிருக்கிறான் என்பதை உணர்த்த மட்டுமே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நடைமுறையான உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். உங்கள் முகத்தை நீங்கள் கண்ணாடியிலே பார்க்கிறீர்கள். அங்கே கருப்பு நிறத்தில் ஏதோ ஒட்டி கொண்டிருக்கிறது. உடனடியாக முகத்தை நீங்கள் கண்ணாடியிலே தேய்க்கிறதில்லை. பக்கத்தில் இருக்கிற தண்ணீரை எடுத்து கழுவி நீங்கள் சுத்தப்படுத்துகிறீர்கள். முகத்தை நீங்கள் கண்ணாடியிலே தேய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஏதோ மனக்கோளாறு ஏற்பட்டுவிட்டது என்று உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் டாக்டரை தேட வேண்டியதிருக்கும். கண்ணாடி முகத்தில் உள்ள அழுக்கை நீக்காது. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் திருச்சபையிலேயும் நியாயப்பிரமாணம் என்னும் கண்ணாடியிலே தங்கள் முகத்தை தேய்த்து அழுக்கை போக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பாவத்தை அகற்றிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை ஒரு கண்ணாடி போல இருக்கிறது. நாம் எங்கே இருக்கிறோம், என்ன நிலைமையிலே இருக்கிறோம் என்பதை அது நமக்கு காட்டுகிறதா இருக்கிறது.

0: ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கண்ணாடிக்கு அருகிலேயே முகத்தை கழுவக்கூடிய ஒரு கோப்பை இருக்கிறது. பாடலாசிரியர் ஒருவர் இவ்விதமாய் எழுதியிருக்கிறார், கவனியுங்கள், இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, எப்பாவ தீங்கும் அதனால் நிவிருத்தியாகுமே. நான் நம்புவேன், நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார். ஆம், மரித்தார், பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். ஆம் பிரியமானுலே, இம்மானுவேலின் இரத்தத்தினாலே தான் நம்முடைய பாவத்தை நாம் கழுவ முடியும். இயேசுவின் இரத்தமே நம்முடைய பாவ கரையை நீக்குகிறது. நாம் பாவிகள் என்பதை நியாயப்பிரமாணம் நிரூபிக்கிறது. அது நம்மை பரிசுத்தமாக்குகிறதில்லை. ரோமர் 3:19 மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறதென்று அறிந்திருக்கிறோம். மேலும் கலாத்தியர் 3:24 கடைசி பகுதியிலே பார்க்கும் பொழுது, நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்திலே வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது என்று பார்க்கிறோம். இதை குறித்த விளக்கத்தை அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். கலாத்தியர் 3:25 விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. பிரியமானுலே, உபாத்தி என்று சொல்லும் பொழுது பள்ளி ஆசிரியரை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். பவுலப்போஸ்தலனுடைய நாட்களிலே இது வித்தியாசமான ஒரு நபரை குறிக்கிறது. ரோம சாம்ராஜ்யத்திலே வீட்டு வேலை செய்யும் ஒரு வேலைக்காரன் அல்லது ஒரு அடிமையை இது குறிக்கிறது. ரோம சாம்ராஜ்யத்திலே அதிகமான மக்கள் அடிமைகளாயிருந்தார்கள். ஒரு ரோம குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக ஒரு வேலைக்காரனுடைய கரங்களிலே, அவனுடைய பொறுப்பிலே அது கொடுக்கப்படுகிறது. அந்த குழந்தையை குளிப்பாட்டுவது, நல்ல உடையை அணிவிப்பது, மூக்கை சுத்தம் செய்து விடுவது, தவறு செய்யும் பொழுது கண்டிப்பது, அடி கொடுப்பது, எல்லாமே அவர்கள்தான் செய்வார்கள். அந்த குழந்தை வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு வரும்பொழுது, பள்ளி பருவத்திற்கு வரும்பொழுது, காலையிலே அவனை எழுப்பி புறப்பட செய்து பள்ளிக்கு கொண்டு செல்வது அந்த வேலைக்காரனுடைய பொறுப்பு. அதாவது, சிறுவனை தன்னுடைய கையிலே பிடித்து பள்ளிக்கு நேராய் நடத்தி செல்வது, அங்கே சென்று ஆசிரியருடைய கரத்திலே ஒப்படைத்து விடுவது அவனுடைய பொறுப்பு. ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அந்த சிறுவனுக்கு இந்த அடிமையாலே கற்றுக் கொடுக்கக்கூடிய தகுதி இல்லை. எனவே அந்த சிறுவனை பள்ளியிலே கொண்டு போய் சேர்க்கிறான். இந்த காரியத்தை தான் பவுலப்போஸ்தலன் சொல்கிறார். அந்த அடிமையைப் போல, அந்த வேலைக்காரனை போல நியாயப்பிரமாணம் இருக்கிறது. அது மனிதனை பார்த்து என்ன சொல்கிறது? மனிதனே, இதற்கு மேல் உனக்கு உதவி செய்ய என்னாலே முடியாது. இப்பொழுது உன்னுடைய கரத்தை பிடித்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசுவண்டை தான் என்னாலே கொண்டு செல்ல முடியும் என்று சொல்கிறது. நீ தேவனை விட்டு தூரம் போனவனாயிருக்கிறாய். ரட்சிக்கப்பட வேண்டும், உனக்கு ஒரு மீட்பர் வேண்டும், அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வழி நடத்துவதுதான் நியாயப்பிரமாணம். அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, உங்களால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நியாயப்பிரமாணத்தை கொண்டு உங்கள் இருதயத்தை சோதித்து அறிந்து பாவத்தை மேற்கொள்ள முடியாத உங்கள் உண்மையான நிலைமையை சிலுவையின் அடியிலே வந்து அறிக்கை செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து இயேசுவின் இரத்தத்தினால் பூரணமாய் நம்மை கழுவி அவரை நாம் விசுவாசித்தபடியினாலே நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ நம்மை பலப்படுத்தும்படியாக தூய ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். அந்த தூய ஆவியானவரே நம்மிலே தங்கியிருந்து நம்மை கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். எனவே கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நான் தேவனுக்கு பிரியமாயிருக்க முயற்சி செய்கிறேன் என்று யாராவது சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால், அல்லது என்னுடைய பாவத்திற்கு நான் ஈடுகட்டும்படியாக தான தர்மங்களை செய்கிறேன், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன், பண உதவி செய்கிறேன், என்னுடைய நேரத்தையெல்லாம் கொடுக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால் நாம் தேவனோடு உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய பாவங்களை பாவம் என்று தேவனிடத்திலே ஒத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை சிலுவிலே ஏற்றுக்கொண்டதை விசுவாசித்து அவர் தரும் இலவசமான மன்னிப்பையும் ரட்சிப்பையும் புது ஜீவனையும் பெற்றுக்கொள்ளவே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் கூறியிருக்கிறார். கவலையோடும் பாரத்தோடும் நான் விரும்புகிறபடி என்னால் வாழ முடியவில்லையே என்ற வேதனையோடும் யாராவது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்போம் என்றால், நம்முடைய இயலாத நிலைமையை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒத்துக்கொண்டு நம்முடைய இயலாத நிலைமையை அவர் ஏற்றுக்கொண்டதை விசுவாசித்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ தூய ஆவியானவராலே நம்மை பலப்படுத்தும்படியாக அவரை நோக்கி கெஞ்சுவோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நியாயப்பிரமாணம் எங்களை ரட்சிக்க முடியாது என்பதை திரும்ப திரும்ப எங்களுக்கு நினைவுபடுத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நற்கிரியைகளினாலோ நல்ல காரியங்களினாலோ எங்களுடைய மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் பாவிகள் என்பதை மட்டுமே நியாயப்பிரமாணம் எங்களுக்கு காட்டுகிறது என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நியாயப்பிரமாணமே எங்களை சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு வண்டி வழிநடத்தும் உபாத்தியாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. யார் யார் தாங்கள் நல்லவர்களாக வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்போம் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் உண்மையான பாவ நிலைமையை உணர்ந்து உம்மை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இலவசமாக நீர் கொடுக்கிற பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் அனுதின வாழ்க்கைக்கு தேவையான பலத்தையும் உம்மிடத்திலே பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் உபாத்தி என்ற சொல் வீட்டு வேலை செய்யும் ஒரு வேலைக்காரன் அல்லது அடிமையை குறிக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் உபாத்தி என்ற சொல் வீட்டு வேலை செய்யும் ஒரு வேலைக்காரன் அல்லது அடிமையை குறிக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு.
2: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக நியாயப்பிரமாணம் உருவாக்கப்படவில்லை. தேவனுக்கு முன் நாம் எல்லாரும் பாவிகள் என்று நமக்கு காட்டுவதற்காகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாயிருந்தது. நியாயப்பிரமாணம் ஒருவனை ரட்சிக்க முடியாது. அது ஒருவரை குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கவே முடியும். நியாயப்பிரமாணம் பாவத்தை அகற்றுகிறது இல்லை, பாவத்தை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டதை விசுவாசித்து அவர் தரும் இலவசமான மன்னிப்பையும் இரட்சிப்பையும் புது ஜீவனையும் பெற்றுக்கொள்ளவே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
4: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
1: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2.

இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

நம்மை அவர் முழந்தார் படியிட்டு அப்பா பாதத்தில் எத்தனையோ நன்மைகளை ஏராளமாக தாராளமாக செய்தீதே. மணியை பார்க்காம எங்களுக்காக பணிவிடை செய்தவரே, உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா.

As you said, I am holy. Being holy. Help us to have close relationship with you, God. We love you. This is the day that you have made for us, O Lord. Thank you for this victorious day, O God. The victory in our Ahamagira, Kalika, Alleluia, pardon. May my spoken words and unspoken thoughts be presentable in your presence, O God. ராஜாவே, உச்சக்கட்ட ஜெபம் என்று நேற்று நாங்கள் கேட்டோமே, வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எப்பொழுதுமே உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதால் இந்த நாள் முழுவதும் நீரே எங்களுடைய தியானமாயிருப்பீராக. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அனுதினமும் எங்களோடு பேசுகிறீர். உம்முடைய திருவாய் மொழிதனை கேட்கிற பாக்கியமுள்ள வாழ்க்கையாக காதுகளாக மாற்றுகிறேன். நன்றி அப்பா, நன்றி, நன்றி. தொடர்ந்து நடத்துங்கப்பா, உங்கள் சித்தத்தின்படியே எங்களை நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். என் உள் அளவும் என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்ற தாவீதின் வாக்கின்படியே எங்கள் வாழ்க்கை அமையட்டும் அப்பா. அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோமா? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் காணொளி வாயிலாக உங்களை காண ஆண்டவர் பாராட்டின இரக்கத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலால் நம்மை திருப்தியாக்குகிறார், அவரே நம்மை போஷிக்கிறார். இந்த தெய்வத்திற்கு நிகர் அவர் ஒருவர் மாத்திரமே. எப்பவுமே அந்த கேள்விக்குறி எப்படி இருக்குமா? நேற்று நான் விசிட்டிங் போயிருந்தோம், ரூபாய் எல்லாம் சேர்ந்து அண்ணன் வீட்டுக்கு, தர்ம அண்ணன் வீட்டுக்கு. அப்போ நேற்று ஓ டேஸ்ட் அண்ட் சி அப்படின்றதுல அந்த எக்ஸ்க்ளமேஷன் ஒரு கோடு போட்டு புள்ளி, அதுக்கு முன்னாடி கேள்விக்குறி கீழே புள்ளி. அப்போ ஆண்டவர்கிட்ட வராத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறி போல் அப்படியே குனிஞ்சே இருக்குமா? ஒன்ஸு அப்பா நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அவரையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்குமென்றால் குனிந்திருக்கிற அந்த கேள்விக்குரிய நிமிர்ந்து நிற்க பண்ணி விடுவார் என்று சொல்லி நேற்று அண்ணன் எல்லாருமே பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆண்டவரே, எங்கள் குறுகிய வாழ்க்கையை எப்படியெல்லாம் நிமிர்த்துகிறீரப்பா, உம்மோடு என்னாலும் வாழ்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருங்கப்பான்னு சொல்லி எங்கள் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எப்போதும் சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லி அப்பாவை பாடி நாம் சந்தோஷத்தோடு மகிமைப்படுத்த போகிறோம். அப்பா நீங்கள் தானே என் கண்மலை, என் கோட்டை, நான் நம்பி இருக்கிற தெய்வம் என்று சொல்லி அப்பாவை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம்.

0: பலனுண்டு.
1: நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பலன் உண்டாக வேண்டும் என்றார். என்னவெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் போதிக்கிறாரோ, வெறுமனே காது கொடுத்து கேட்பது மாத்திரம் அல்லாமல் அதை கை கொண்டு வாழும்போது 100% கேரண்டி மிகுந்த பலன் உண்டு. எஸ்ராவை பற்றி தந்தை அவர்கள் கூறும்போது சொல்வார்கள், எஸ்ரா கற்றுக்கொண்டான், கடைபிடித்தான், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். 3 கா என்று சொல்வார்கள். கற்றுக்கொண்டான், கடைபிடித்தான், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அப்ப கடைபிடித்தல் தான் கை கொண்டு வாழ்தல். அல்லேலூயா. அப்பா, நாங்கள் எப்படி நிறைய கேட்குறோமோ அது போல எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் வருதோ அந்த சூழ்நிலையிலெல்லாம் கை கொண்டு வாழ்கிற மக்களாக, உங்கள் வார்த்தையை கை கொண்டு வாழ்கிற மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்கப்பா. தடுமாறும் போது தாங்கி பிடித்து, தலை குனிந்த போது, என் வாழ்க்கை கேள்விக்குறி போல தலை குனிஞ்சு இருக்கிறப்ப அதையெல்லாம் மாற்றி தலை நிமிரம் பண்ணினீரே, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரப்பான்னு சொல்லி எழும்பி நின்று தேவ சமூகத்தில், இதுவரைக்கும் என்னை விட்டு கொடுக்கலையே, என் தலையை நிமிரம் பண்ணினீரே, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரப்பா.

எந்த சூழ்நிலையிலும் என்னை நீங்கள் விட்டு கொடுக்கலையப்பா. அதே போல் நானும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு கொடுத்து விடாதபடி என்னை வேலையை அடைச்சிங்கப்பா.

வசந்தி அக்கா, இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்று பாடியிருக்கிறார்கள். மிக அருமையான பாடல். நேற்றைய தின செய்தியில் இருக்கும்போதே இன்னும்

கொடியானே நாதா அப்படின்னு செய்தி போயிட்டே இருக்கிறப்ப ஒரு வார்த்தை வந்துச்சு, எழுதினோம் செய்தி கேத்த மாதிரி. அப்பா ஒருவேளை பச்சைன்னு எண்ணி பல நேரம் இச்சையால நாங்கள் விழுந்தாலும் எங்கன்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு இளையகுமாரன் ஓடி வந்து அப்பா கிட்ட நின்றது போல நாங்களும் நிற்கும்போது எங்களுக்கும் அந்த இறக்கம் பாராட்டினீங்களேப்பா. உங்க அன்புல நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேரூன்றுகிறவர்களாக இந்த உலகத்தின் பாவம் எங்களை தொடாது இருக்க வேண்டும் என்றால் செடியான உம்மோடு இணைந்திருக்கிற கொடிகளாக எங்களை மாத்திருங்கப்பா அப்படியே முழந்தார் படிட்டு. அப்பா ரட்சிக்கப்பட்ட பிறகு பச்சேன்னு எண்ணி பல நேரம் இச்சையால் விழுந்த தருணம் இருக்கிறதப்பா, அதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனா எங்க நீதிக்கு ஏற்ப செய்யாமல் உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எங்களுக்கு மனம் இறங்கின அந்த அன்பை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. கிருபை, நாங்கள் கிருபையை நினைத்து விட்டால் மீண்டும் மீண்டும் இச்சையில விழவே மாட்டோம், சீனு தூக்கி எரிஞ்சிருவோம் அப்பா. அதற்கு செடியான உம்மோடு இணைந்து நிற்கிற கொடிகளாக நம்ம மாற்றினுங்கப்பா. அப்பாவை பார்த்து

0: ராஜா, செடியான உம்மோடு இணைந்திருக்கிற கொடிகளாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழும்படியான சத்தியங்களை உம்முடைய அன்புபோதகர் வழியாக எங்களோடு பேசுகிறீர். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களை மிகுந்த ஆசீர்வாதத்துக்குள் நடத்த போகிற ஏவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. எல்லாரும் அமர்ந்து கொண்டு
1: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த காலை தியானத்தில் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கிருபையின் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு அற்புதமாக இடைபெடுகிற இந்த காலை நேர தியானத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அந்த அப்பாவோட பாட்டு தான், அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி உம் கிருபை தந்திரையா பாதம் அமர்ந்து நான்
0: உம் குரல் கேட்கும்
1: குரல் கேட்கும் பாக்கியம்
0: மழையில் நினைத்த நினம் நன்றி சொல்ல வைத்தீரையா.
1: பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும்
0: பாக்கியம் தந்திரையா.
1: ஸோ அந்த பாக்கியத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தடையில்லாமல் அருளி செய்கிறதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்,
0: ஆமேன்.
1: ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம் அந்த திங்கக்கிழமையிலிருந்து அசைவை குறித்தும் இசைவை குறித்தும் தொடர்ந்து நாம் தியானிக்க தேவன் கிருபை செய்கிறார். கர்த்தருக்குள்ளே நாம் இசைந்திருக்கிற அனுபவத்தில் நிலச்சிருக்கிறப்போ எதுவும் நம்மளை அசைக்க
0: முடியாது.
1: அதுதான் இந்த நாட்களில் மறுபடியும் ஆண்டவர் நம்மிடத்தில் வலியுறுத்துகிற ஒரு காரியம். இப்போ டெவில் ஆண்டவரோட நீ இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் அவரோட இசைஞ்சிருக்கிறது எனக்கு பிடிக்கலை. ஏன்னா அவரோட இருந்தும் நாம் அவரோட இசைஞ்சு வாழாமல் இருக்க நம்மளால் முடியும். அப்படிப்பட்ட ஆட்கள் பெரிய இழப்புகளை சந்திக்கிறாங்க, ஈடு செய்ய முடியாத இழப்புகள். அது ஜூடஸ் காரியோத், கேயாசி, இந்த மாதிரி அநேகருடைய லைஃப்பில் அவங்க இழந்த அந்த காரியங்கள் எல்லாமே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அதை குறித்து தான் ஆண்டவர் பேசினார். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கண்டினியூவாக நம்ம போகலாம். ஆதாரமாக நாம் தியானித்து கொண்டிருக்கிற அந்த வசனங்கள் அப்போஸ்தலர் 2:25 நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி
0: நோக்கி கொண்டிருக்கிறேன்.
1: நான் அசைக்கப்படாதபடி அவரின் வலது பரிசத்தில்
0: இருக்கிறார்.
1: நேற்று தினத்தில் ஆண்டவர் சொன்னார், யோவான் 10:30, நானும் பிதாவும்
0: ஒன்றாயிருக்கிறோம்.
1: நன்றாயிருக்கிறத குறித்து பேசல,
0: ஒன்றாயிருக்கிறத
1: குறித்து பேசினார். ஸோ ஊழியத்தில் நாம் பலத்த அசைவுகளை நாம் பார்க்கணும் அப்படின்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில் பலத்த அசைவுகள் நாம் பார்க்கணும் அப்படின்னா, நாம் நல்லா இருக்கிறத குறித்து யோசிக்கக்கூடாது. ஆண்டவரோட
0: ஒன்றா இருக்கிறத
1: குறித்து நாம் அதில் நாம் கவனம் செலுத்துகிற பொழுது பெரிய அசைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவதை யாருமே தடை செய்யவே முடியாது. ஸோ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அதனுடைய தொடர்ச்சியாக சில விஷயங்களை நாம் தியானிக்க போகிறோம். நம்ப முடியாத வெற்றிகளை பெறணும் அப்படிங்கிறது ஒரு கனவாக இல்லை, கிறிஸ்தவத்தில் இந்த ஆசை நனவாகக்கூடிய ஒரு ஆசை. உலக வாழ்க்கையில் நம்ப முடியாத வெற்றிகளை பெறுவது வெறுமன ஒரு ஆசை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையில் நம்ப முடியாத வெற்றிகளை பெறுவது வெறும் ஒரு கனவு அல்ல, வெறும் ஒரு காணல் நீராகி போகிற ஒரு நினைவோ ஆசை அல்ல. இது அவருக்குள்ளே இருக்கிற மனுஷனுக்கு நனவாகக்கூடிய ஒரு கனவு.
0: ஆமென்.
1: அவருக்குள்ளே இருக்கிற மனுஷனால் அடையக்கூடிய ஒரு உயர்வு, அவருக்குள்ள இருக்கிற மனுஷங்க ஒவ்வொருவரும் இந்த மாதிரியான ஒரு உச்சத்தை தொடணுங்கிறதான் தேவனுடைய திருவுள்ள சித்தம். என்ன உச்சம்? நம்முடைய சக்திக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட, என்ன சொல்ல போனால் நம்மளாலேயே நம்ப முடியாத மகத்தான வெற்றிகளை நம்மளால் கிறிஸ்துவுக்குள்ள பெற முடியும். ஆமே
0: ஆமே.
1: போல் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் பெற்ற வெற்றிகள் எல்லாமே நம்ப முடியாத வெற்றிகள். ஆமென்
0: ஆமென்.
1: மனுஷனுடைய பலத்துக்கு அப்பாற்பட்டது, மனுஷனுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. கிறிஸ்துவுக்குள்ள நாம் பெறுகிற வெற்றிகள் நம்மளை ஒரு அசாதாரணமான மனுஷனை மாத்திரு. நான் ஒருவேளை பார்க்கறதுக்கு நான் ஒரு சாதாரண மனுஷனா இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள நாம் பெறுகிற வெற்றிகள் எல்லாமே அசாதாரணமானது, பவர்ஃபுல்லான காரியம். நான் சாதாரணமானவன், ரொம்ப ரொம்ப சாதாரணமானவன். கிதியோன் ரொம்ப ரொம்ப சாதாரணமானவன், ஆனால் அவன் கர்த்தருக்குள்ள பெற்ற வெற்றி ரொம்ப ரொம்ப அசாதாரணமானது.
0: ஆமென்.
1: ஆடு மேய்த்த தாவீது ரொம்ப ரொம்ப சாதாரணமானவன், ஆனால் ஏலா பள்ளத்தாக்கில் கோலியாத்துக்கு எதிராக அவன் பெற்ற வெற்றி, கர்த்தருக்குள்ள பெற்ற வெற்றி ரொம்ப ரொம்ப அசாதாரணமானது. அப்போ அசாதாரணமான ஒரு வாழ்க்கை முறை என்பது கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற மனுஷனுக்கு வெறும் ஒரு கனவு அல்ல, இட்ஸ் எ லைஃப் ஸ்டைல்.
0: ஆமென்.
1: அது அவருக்குள்ள அவன் அடைகிற ஒரு உச்சம். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க, ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபை ரொம்ப பெருசு. அதனால தான் கிறிஸ்துவுக்குள்ளே வருகிற ஒவ்வொரு சாதாரண மனுஷன் கூட சரித்திரமாயிடுறான். அவரோட உறவாடினாலே சரித்திரம் தான்.
0: எஸ்.
1: அவரோட தினசரி அசைஞ்சிருந்து அந்த இசைவுக்குள்ளிருந்து நாம் அனுபவிச்ச ஒவ்வொரு அசைவையும் எழுதி வச்சாலே போதும், சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆட்டோமேட்டிக்காக அவரோட பழகி அவரோட நெருக்கமாக நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் அநேக விசேஷங்கள் காணப்படும். அநேக
0: விசேஷங்கள்,
1: கிறிஸ்துவ குறித்த விசேஷங்களை தானே சரித்திரமா என்ன செஞ்சாங்க,
0: சரித்திரம் எழுதினாங்க,
1: எழுதினாங்க சங்கதிகள் என்னது,
0: சரித்திரம்
1: விசேஷ
0: விசேஷங்கள்.
1: லூக்கா 1 அதிகாரத்தில் அது அப்படியே இருக்கு பாருங்களேன். மூணாவது வசனம், 1:3, ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும்.
0: உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று.
1: விசேஷங்களின் நிச்சயத்தை, விஷயங்கள்ல
0: விசேஷங்களின்
1: விசேஷங்களின் நிச்சயத்தை.
0: ஹல்லேலூயா.
1: அப்போ யாரோட வாழ்க்கையில் விசேஷம் காணப்படுது அப்படின்னா, அவரோட அந்த நாள் முழுவதும் நாம் எசைஞ்சிருக்கிறோம் பாருங்களேன், நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க, அந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள்.
0: ஆமே.
1: எந்த நாள்ரா நம்ம வாழ்க்கையில் விசேஷமாக இருந்துச்சுன்னு நாம் கொஞ்சம் நம்ம டைரியை புரட்டி பார்த்தோம்னா அது அவரோட நாம் எசைஞ்சிருந்த நாளாக தான் இருக்கும்.
0: எஸ்.
1: அவரோட நாம் இசைந்து இருக்கிற பொழுதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய கிராஃப் உச்சம் தொடுது. எதை தொடுது?
0: உச்சத்தை தொடுகிறது.
1: இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்ற, நம்ப முடியாத, நாம் சாதாரணமான மனுஷங்களாக இருந்தாலும் நாம் பெற்ற மாபெரும் வெற்றிகளுக்கு நாம் அவரோட இசைந்திருப்பதை தெரிந்து கொண்டதை தவிர வேற காரணம் இருக்க வாய்ப்பே இல்லை. பார்வோன் குமாரத்தினுடைய மகன்கிற ஸ்தானத்திலிருந்து மோசே பெற்ற வெற்றிகளும் உண்டு. ஆனால் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரண மனுஷன் தன் கரத்தில் இருந்த அந்த ஒற்றை கோலோட தேவனோட இசைந்திருந்து பெற்ற மகிமையான வெற்றிகளும் உண்டு.
0: ஆமென்.
1: செங்கடல் ரெண்டா பிரிஞ்சது மகிமையான வெற்றி, நம்ப முடியாத வெற்றி. வானத்திலிருந்து தினசரி மன்னா பொழிந்து அசாதாரணமான விதத்தில் அந்த ஜன 40 ஆண்டுகள் போஷிக்கப்பட்டது அசாதாரணமான ஒரு வழி நடத்துது.
0: ஆமென். ஹல்லேலூயா.

0: ஸோ பெரிய காரியம் நடக்கணும்னா பெரியவரோடு இசைஞ்சிருந்தா போதும்.
1: ஆமென்.
0: பெரியவரோட இருக்கிறவன் இல்லை, பெரியவரோட இசைஞ்சு இருக்கிறவன் வாழ்க்கையில் தானாகவே பெரிய பெரிய காரியம் நடக்கும்.
1: ஆமென்.
0: ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்கள் நடக்குதுன்னா நீங்கள் அதை பார்த்து எதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படணும் அப்படின்னா, இவ்வளோ பெரிய காரியம் என் வாழ்க்கையில் நடக்குதுன்னா இவன் எந்த அளவு பெரியவரோட இசைஞ்சிருக்கணும். பெரியவரோட இசைந்து இருக்கிற வாழ்க்கையில் தான் பெரியவரோட அசைவே இருக்கு.
1: ஆமென்.
0: பெரியவர் ஏன் அசைவாடுறார் அப்படின்னா, சிலரோட வாழ்க்கையில் பெரியவர் ஏன் இவ்வளவு அற்புதமான விதத்தில் அசைவாடுகிறார்னா, அந்த சாதாரணமான மனுஷன் பெரியவரோட செஞ்சிருக்கிறான். பெரிய ஒரு யானை மேல ஒரு சுண்டலி உட்கார்ந்துருந்துச்சான். ஒரு ஆற்றை கடக்கிற நேரத்தில் ஒரு மரப்பாலமா அப்படி பாலம் வந்து யானை டம்மு டம்முன்னு கால் எடுத்து வச்சா மரப்பாலம் என்னதான் செய்யும்?
1: அப்படி அசையும்
0: பாருங்க. அந்த மாதிரி அசைவுகளுக்கு மத்தியில் யானையும் அந்த யானை மேலே அமர்ந்திருந்த சுண்டலியும் அக்கறைக்கு போயிடுச்சான். அக்கறைக்கு போன சுண்டலி யானையை பார்த்து சொல்லிச்சான், அசைச்சிட்டோம்ல அப்படின்னு. என்ன செஞ்சிட்டோம்ல?
1: அசைச்சிட்டோம்ல.
0: நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த அசைவுக்கும் சுண்டலிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
1: இல்லவே இல்லை.
0: தனியா சுண்டலி போயிருந்தா அந்த பாலம் அசையுமா?
1: அசையாது.
0: சுண்டலி தான் அசைஞ்சிருக்க, பாலம் அசைஞ்சிருக்காரு. யானை மேல இருந்ததுனாலதான் அந்த பலத்தை அசைவு. அப்ப அந்த மதீனமான சுண்டலி என்ன சொல்லுது? அசைச்சிட்டோம்ல அப்படின்னு. அப்போ அசைவு எப்போ வருதுன்னா, பெரியவரோட இசைஞ்சிருக்கிறப்ப. நான் சின்ன மனுஷன், ஆனால் நான் பெரியவரோட நான் இசைஞ்சிருக்கிற சின்ன மனுஷங்கிறதுனால இந்த சின்ன மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது எல்லாமே பெரிய பெரிய அசைவு.
1: ஆமென்.
0: என்னோட சைஸுக்கும் என்னோட தகுதிக்கும் என்னோட பேக்ரவுண்டுக்கும் என்னோட வாழ்க்கையில்

0: அசைவு.
1: ஹல்லேலூயா.
0: பிலிப்பு பட்டணத்தில் சிறைச்சாலையில் உண்டாச்சு பாருங்க, ஒரு ஒரு அசைவு. சிறைச்சாலையின் அசிவாரங்கள் எல்லாம் என்ன செஞ்சுச்சு? அசைந்தது. அது பெரியவருடைய அசைவு.
1: ஆமென்.
0: இந்த ரெண்டு சிறியவர்கள் பெரியவரோட செஞ்சிருந்ததுனால அந்த பெரிய அசைவு, பலத்த அசைவு, சக்திக்கும் திராணிக்கும் அப்பாற்பட்ட அசைவு. விசுவாசிக்கிறீங்களா நீங்க?
1: ஆமென்.
0: அன்று சொல்ல, நீ சின்னவனா இருந்தாலும் நீ சிறியவனா இருந்தாலும் பெரியவராகி என்னோட நீ செஞ்சிருக்கிற பட்சத்தில் உன்னோட வாழ்க்கையிலையும் இந்த நாளில் பெரிய பெரிய அசைவுகளை உன்னால பார்க்க முடியும்.
1: எஸ்.
0: லைஃப் எவ்வளோ சிம்பிளாயிடுச்சு.
1: தேங்க்யூ
0: அப்பா.
1: அசைவாடும் ஆவியான தேவா.
0: இப்போ நாம் பெரியவரோட இசைந்து இருக்கிறத அதிகமாக தெரிந்து கொள்ளுகிற பொழுதுதான் பெரியவருடைய அசைவாடுதல நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் காண முடிகிறது. ஆமென்.
1: ஆமென்.
0: நம்மளாலேயே நம்ப முடியாத மகத்தான வெற்றிகளும் மகத்தான மாற்றங்களும் சின்ன மனுஷங்களாகிய நீங்களும் நானும் பெரியவரோடு இது போல இசைந்திருக்கிற அனுபவத்தில் தான் நிகழவே ஆரம்பிக்குது. அவரோடு நீங்களும் நானும் ஒன்றாய் கலக்கிற அனுபவத்தில் நமக்குள்ள நம்மளை காண நம்மளால்
1: முடியலை.
0: முடியலை. இந்த அனுபவத்தில் தான் இனி வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவே
1: வாழ்கிறார்.
0: அப்போ ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். இதையும் அதையும் சரி செய்ய முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி களைச்சி போகிறத விட பேசாமல் அவரோட இசைந்திருந்து அவருக்குள்ளே இளைப்பாடுறது பாக்கியம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இதையும் அதையும் சரி செய்யணும்னு நினச்சி களைச்சி போகிறத விட ஐயா போய் என்ன செய்கிறாராம்? சரி செய்வேன் நான். நான் கொஞ்ச நேரத்தில் இருக்கேன், நான் அந்த காரியத்தை என்ன செஞ்சேன்?
1: சரி செஞ்சு
0: சரி செய்கிறேன். இதை சரி செஞ்சால் அது இடிக்குது, அதை சரி செய்யலன்னு போனால் வேறு பக்கம் என்ன செய்யுது?
1: இடிக்குது.
0: இடிக்குது. சரி, இதை சரி செய்யலன்னு போனால் அங்கே ஒன்று என்ன செய்யுது?
1: இடிக்குது.
0: அப்போ இதை சரி செஞ்சு இதையும் அதையும் சரி செய்ய முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி களைச்சி போனால் தான் மிச்சம்.
1: எஸ்.
0: அதுபோல் ஆண்டு சொல்கிறார், எப்பா நீ எதையும் சரி செய்ய வேண்டாம், பேசாமல் என்னோட உனக்குள்ள ஐக்கியத்தை சரி செஞ்சு என்னோட எசெஞ்சிரு, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிரும், நீ பேசாமல் இழைப்பாரு அப்படிங்கிற.
1: ஆமென்.
0: நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வேணும்னா அவரோட எசெஞ்சிருக்கிறது மட்டும்தான்.
1: ஆமென்.
0: ட்ரை பண்ணீங்க, களைச்சு போயிருவீங்க.
1: ட்ரை பண்ணி பண்ணி பண்ணி ட்ரை பண்ணி பண்ணி

0: ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: எவ்வளவு சிம்பிளா அவர் எல்லாத்தையும் ஈஸியா முடிச்சிட்டாரு.
1: எஸ்
0: தமிழ் பரிச்சை இப்ப எவனாவது கணக்கு பரிச்சை மாதிரி எழுதுவானா?
1: இல்ல, ஜாலியா
0: தமிழ் பரிச்சை இப்ப எவனாவது
1: கணக்கு பரிட்சை மாதிரி எழுதுவாங்களா?
0: அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை, கணக்கு பரிட்சை மாதிரி இருந்த வாழ்க்கையை தமிழ் பரிட்சையா மாத்தி வச்சுட்டு போனாரு. அந்த பரிட்சையை நீ திரும்ப போய் கணக்கு பரிட்சை மாதிரி எழுதுறியாப்பா, இது நியாயமான்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக உனக்கு கணக்கு பரிட்சையா இருந்துச்சு, ஒரே ப்ராப்ளம். கணக்கு பரிட்சைனால என்னதான்
1: ப்ராப்ளம்?
0: சொல்யூஷனை கண்டுபிடி.
1: எஸ்
0: இப்போ லைஃபே ஒரே ப்ராப்ளமேட்டிக் லைஃப், கணக்கு பரிட்சை மாதிரி. அருமையாக சிலுவையில் சம்பாதிச்சனால என்ன பரிட்சையை மாற்றிட்டு போயிட்டாரு? தமிழ் பரிச்சயம் மாத்தி.
1: எஸ்
0: தமிழ் பரிச்சைன்ற விட வேற என்ன பரிச்சை இருக்கு? ரொம்ப லகுவான பரிச்சை இருக்கு. பரிச்சையிலே ரொம்ப லகுவான பரிச்சை இது.
1: அந்த இது நாங்கள் படிக்கிறப்ப இந்த

0: இடப்பெயர்ச்சின்னு ஒன்று இருக்கும்.
1: பிடியா?
0: ஆமாம், பிடி எக்ஸாம் ரொம்ப ஈஸி.
1: அப்போ பிடின்னு வச்சுக்கிறோமா, தமிழ் வேண்டாம், பிடின்னு வச்சு.
0: பிடி எக்ஸாம்
1: விளையாட்டு, விளையாட்டுக்கு எழுதுகிற அந்த
0: பரீட்சை.
1: பரீட்சை நான் அவ்வளவு சிக்கலாக இருந்த வாழ்க்கையை நான் வந்து இந்த பிடி எக்ஸாம் மாதிரி நான் உனக்கு பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறேன். நீ அதை போய் திரும்பவும் கணக்கு பரீட்சை மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கிற.
0: எஸ்,
1: நீ நலமடையணும் சுகமடையணும்னா ஒரே வார்த்தை
0: அவரை சார்ந்து.
1: அதனால என்ன பண்ணாதீங்க,

0: எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு பேசாம அவரோட இசைஞ்சிருக்கிறது. அவரோட உள்ள உறவை சரி செஞ்சா எல்லாம் தானாவே
1: சரியாயிடும்.
0: கார் வந்து அலைன்மெண்ட்ல வெஹிக்கிள் கார் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், டயர் தேயுது டயர் தேயுதுன்னு சொல்லி ஏன் ஒரு பக்கமாவே டயர் தேயுது அப்படின்னு சொல்லி எந்த மனுஷனும் டயரை மாத்துறது இல்லை. அதுக்குன்னு அந்த வீல் பேலன்சிங் பண்ற இடத்துல போய் அலைன்மெண்ட்ல கொண்டே விட்டோன்னு சொன்னா அவன் எல்லாத்தையும் வந்து அந்த வீலை தான் என்ன செய்வாங்க, அலைன் பண்ணுவாங்க. ஸோ வீல் அலைன்மெண்ட் பண்ணா டயர் ஹீல் ஆகுது.
1: ஆமென்.
0: ஸோ டயர் ஹீல் ஆகணும்னா அலைன்மெண்ட் எங்க வேணும், வீல்ல. அப்போ டயர் தேயுதுன்னு சொல்லி டயரை மாத்துறது இல்லை, அது எந்த நாளில் தேயணுமோ அப்போ அதை மாற்றிக்கலாம். ஆனால் அந்த வீல் பேலன்சிங்கில் போய் அந்த அலைன்மெண்ட்டை வந்து சரி செய்ய சரி செய்ய டயரை வந்து காப்பாற்ற முடியும். இதே போல தான் நம்ம லைஃப்லையும் அவரோட உள்ள அலைன்மெண்ட்டை நம்ம டெய்லி சரி செய்ய சரி செய்ய காலத்துக்கு முந்தைய தேய்மானங்களை தவிர்த்துடலாம். இந்த தேய்மானங்களை
1: காலத்துக்கு
0: நம்ம காலத்துக்கு முந்தின தேய்மானங்களை தவிர்த்துடலாம். தானா தேய்றது இருக்கட்டும், ஆமே நம்ம காலம் வர்றப்ப அது தேய்றது என்ன செய்யட்டும், ஆனா நீ ஏன் தேஞ்சிடாத, அலைன்மெண்ட் சரியில்லாம நீ ஏன் என்ன செய்யாத,
1: தேஞ்சிடாத
0: தேஞ்சிடாத. அதனால ஆண்டவர் சொல்றாரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:41-42 பெத்தானியா வீட்டில் மரியாள் மார்த்தா வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தப்ப மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை
1: தெரிந்து கொண்டாள் என்று
0: தெரிந்து கொண்டாள். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை
1: தெரிந்து கொண்டாள்
0: தெரிந்து கொண்டாள். Mary has chosen
1: hallelujah
0: Mary has chosen that good part and the nalla panga avala enna senja
1: therindukonda
0: idha therindukolradhukana vaippu unakku irukku nee therindukollalam ana ava therindukonda var kavala illama irukra edha kuricha kavala evalku enna na
1: illave illa
0: edha kuricha na yosikave enna na illa ena ava ennoda align ah irukra. அவரோட அலைனா இருக்கிறவனுக்கு தியானம் தான் இருக்குமே ஒழிய இதையும் அதையும் யோசிக்கிற அந்த எண்ணமே என்ன செய்யாது. அப்போ ஒன்று ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிற ஆவியானவர், நாம் அவரோடு இசைந்து இருப்பதை தெரிந்து கொள்ளாமல் சும்மா இருந்தாலே போதும் நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காகவே சுருங்கிடும். மனுஷனுக்கு இருக்கிற மனசு சுருங்கி போன மனசு, என்ன மனசு
1: சுருங்கி போன மனசு.
0: ஆனா தேவனோடு அவன் இசைந்து இருக்கிற பொழுது அந்த சுருங்கி போன மனசு தானாவே விரிஞ்சிருது.
1: ஆமென்.
0: ஜஸ்ட் லைக் எ ரப்பர் மாதிரி, ஒரு ரப்பரை எதையுமே செய்யாம சும்மா விட்டுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிருது,
1: சுருங்கி போய்
0: சுருங்கி இருக்கிறது அதனுடைய இயல்பு. பிடிச்சு இழுத்தோன்னா விரிகிறது அதனுடைய இயல்பு. ஜான்சி மேக்ஸ்வெல் சொல்வாரு அவருடைய புக்ல, மனசுங்கிறது ஒரு ரப்பர் மாதிரி, அதை எப்பவுமே இழுத்து பிடிச்சு அதை கட்டி வச்சுக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டேன்னா
1: சுருங்கிடும்,
0: ஆட்டோமேட்டிக்கா சுருங்கி தன்னுடைய பழைய இயல்பு நிலைக்கு போயிடும். அதே மாதிரிதான் கிறிஸ்துவோடு நமக்குள்ள வாழ்க்கையும், நம்முடைய மனசு அவரோட பிடிச்சி இழுத்து சேர்த்து கட்டலை அப்படின்னா அது விரியாது. ஆமென். அதை நாம தியானிக்காம விடுறப்ப, அவரோட உறவாடாம விடுறப்ப, அவரோட இசைந்து இருக்கிறத நாம தெரிந்து கொள்ளாத பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மனசு என்ன செஞ்சிடும், சுருங்கி தன்னுடைய ஜென்ம ஸ்வாவத்துக்கு போயிடும், இயல்பு நிலைமைக்கு என்ன செஞ்சிடும் போயிடும்.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா வசனத்து நிமித்தம் அனல் கொண்ட ஒரு மனசு சும்மா விரிஞ்சே இருக்கேன்.
1: ஆமென்.
0: வசனத்தை நிமித்தம் அனல் கொண்ட இருதயம் அப்படியே விரிஞ்சு இருக்கிற இருதயம்,
1: ஆமென்,
0: பொங்கி நல்ல விசேஷத்தினால பொங்கி வழியக்கூடிய ஒரு இருதயமா அது இருக்கும்.
1: ஆமென்.
0: இருதயம் எப்ப பொங்குதுன்னா நல்ல விசேஷத்தினால. ஹல்லேலூயா. சங்கீதம் 45 சொல்லப்பட்டது போல நல்ல விசேஷத்தினால என் இருதயம் என்ன செய்கிறது?
1: பொங்குகிறது.
0: நான் ராஜாவை குறித்த கவியை
1: சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி.
0: அப்ப ஒரு நாள்ல நாம எவ்வளவு நேரம் அவரோட இசைஞ்சிருக்கிறோம்? அவரோட இசைந்து இருக்கிற பொழுது லைஃப் வந்து ரொம்ப ஈஸி ஆயிருது.
1: ஆமென்.
0: நாங்க சமயத்துல இந்த ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனா ஆவியானவருடைய நிறைவுங்கிறது வேற. ஏழு சர்ச்சில் நம்ம பார்க்குற விசேஷம் என்னன்னா, அவங்க ஆவியில் நிறைந்து, பேதுரு பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய், ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய், ஆதி திருச்சபையார் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய். ஸோ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிறது வேற, ஆவியானவருடைய நிறைவு எனக்குள்ள இருக்குன்றது
1: வேற. வேற
0: ஆவியில நிறைஞ்சிருக்கிற அந்த வாழ்க்கை முறை யாரோ ஒரு சிலருக்கு மட்டும் உரியதல்ல. கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்திருக்கிற எல்லா மனுஷனும் அனுபவிக்க வேண்டிய ஒரு ஸ்லாக்கியம். ஆமென்.
1: ஆமென்.
0: அவருடைய பிரஜைகள் அனுபவிக்க வேண்டிய
1: ஸ்லாக்கியம்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: இப்ப பாத்திரம் எப்படி இருக்கணும்? எப்பவுமே அவரோட எசைஞ்சிருக்கிறவன் பாத்திரம் எப்படி இருக்கும்? நிரம்பி இருக்கும், நிரம்பி இருக்கும். இந்த நிரம்பி இருக்கிற அந்த அனுபவத்துல தான் நம்ம ரொம்ப கவனமா வாழ ஆரம்பிக்கிறோம். ஆமென்.
1: ஆமென்.
0: உள்ள அவரை வச்சுக்கிட்டு கண்ணா பண்ணான்லாம் எதையும் பேச நம்மளால முடியாது. கவனமா பார்க்க, கவனமா பேச நம்மளால. ஏன் முடியுது அப்படின்னா, உள்ளவர் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த உணர்வு எந்த அளவு நமக்குள்ள அதிகமா இருக்கோ அந்த அளவு தான் வாழ்க்கை குறித்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்போம் நாம.
1: எஸ்.
0: ஆமே.
1: ஆமே.
0: அந்த உள்ள அவர் இருக்கிறாருங்கிற உணர்வு அவரோட எசைஞ்சிருந்தா தான் வரும். கான்சியஸ் அப்பதான் அதிகமாகும். சன்கான்சியஸ் உள்ள யார் இருக்கா?
1: அவர்
0: குமாரன் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒழுங்குக்குள்ள வந்துடும்.
1: ஆமென்.
0: சமீபத்தில் நாங்கள் வெளியூர், அப்பா நான் ஜூடா போயிட்டு இருந்தப்ப பென் சீட்டில் காரில் அப்பா இருந்தாங்க, நாங்கள் நான் ஃப்ரண்டில் இருந்தேன், ஜூட் டிரைவிங்கில் இருந்தேன். இப்போ நாங்களாக டிரைவ் பண்ணால் நாங்கள் ஓட்டுற, நாங்கள் வாகனத்தை ஏற்கிற விதமே வேறு. இஷ்டத்துக்கு கட்டடிப்போம், இஷ்டத்துக்கு ஒரு பிரேக் போடுவோம், உள்ளே இருக்கிற ஆளுக்கு
1: குலுங்குவார்கள்,
0: குலுங்குவார்கள், இப்படியும் அப்படியுமாக என்ன செய்வார்கள்,
1: அசைவார்கள்,
0: குண்டு குழியெல்லாம் பார்க்காம அடித்து நாங்கள் வாட்டில் அது வந்து
1: தட தட தட தடன்னு ஓடும்.
0: ஆனால் அன்னைக்கு வண்டி அப்படி என்ன செய்ய முடியல,
1: இயக்க முடியல, ஓட்ட முடியல.
0: ஏன்னா உள்ள ஒரு பெரியவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல.
1: ஆமென்.
0: கவனமா போனோம், ரொம்ப வண்டி என்ன செய்யக்கூடாது, குலுங்க கூடாது, அவங்கள சேஃபா கூட்டிட்டு போனோம்.
1: ஒரு ஸ்பீட் பிரேக் வந்தா கூட பூ மாதிரி இப்படி ஏத்தி அப்படி இறக்கணும்.
0: படுத்திருக்கிறாங்க, சில நேரம் ரெஸ்ட் பண்றாங்க, தூங்குறாங்க, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. கார் செட்டில் கூட அந்த சாங்கோட வால்யூமை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா விதத்திலும் ஏன் அவ்வளோ கவனம்னா, உள்ள ஒரு
1: பெரியவர்
0: பெரியவர் இருக்கிறார். ஆமாம்.
1: ஆமென்.
0: இதுதான் இதுதான் ரகசியம். உள்ள நமக்குள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த கான்சியஸ் நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைலில் எல்லாத்துலேயும் ஒரு கவனம் வந்துடுது, ஒரு விழிப்புணர்வு, ஒரு எச்சரிக்கை வந்துரு.
1: ஆமென்.
0: பாஸ்டர் விளாட் அந்த ஹங்கிரி ஜெனரேஷனுடைய அந்த சர்ச், அவர் ஒரு இன்னொரு ப்ரீச்சர் சொன்ன ஒரு ஒரு ஓமையை தன்னோட மெசேஜில் அவர் யூஸ் பண்ணார். அதில் ஒரு ரெண்டு டம்ளரை கையில் கொடுத்து, கிளாஸ் டம்ளரை கொடுத்து ரெண்டு பேரை வர சொல்லி, இந்த மாதிரி நீங்கள் இந்த பக்கம் ஓடிட்டு வாங்க, நீங்கள் இந்த பக்கம் ஓடிட்டு வாங்கன்னு ரெண்டு பேர் கையிலையும் டம்ளரை கொடுத்து அனுப்புவார். ஒருத்தர் வேக வேகமாக ஓடிட்டு வந்து சும்மா ரேஸில் போன மாதிரி சல்லுன்னு வந்து நின்றுவார். ஆனால் இன்னொருத்தர் வந்து மெதுவாக பூ போல நடந்து கவனமாக நடந்து அவர் ஸ்டேஜுக்கு வருவார். இப்போ பார்வையாளர்களுக்கெல்லாம், சர்ச்சில் உட்காந்துருந்த பிலிவர்ஸுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்ன ஒரு டம்ளரை கொடுத்து ஓடி வர சொன்னார். ஒருத்தன் விறுவிறுன்னு வேகமாக ஓடி வந்துட்டான், இன்னொருத்தர் என்ன செய்கிறான், இவ்வளோ கவனமாக என்ன செய்கிறான் வர்றான் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் அந்த டம்ளர் ரெண்டையும் திரும்ப ஸ்டேஜில் வச்சு காட்டுவார். இது ஒன்று காலி டம்ளரு, இன்னொரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி இருக்கு. என்ன இருக்கு?
1: ஃபுல்லாக
0: தண்ணி இருக்கு. இவங்க எம்டி, ஆனால் அவங்க ஃபுல்லு. ஸோ எம்டியாக இருக்கிறவன் இஷ்டம் போல் ஓடியாருவான், எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும் போகலாம். ஏன்னா உள்ளே ஒன்றும் இல்லாததுனால ஏதாவது சிந்திருமோ அப்படிங்கிற பயம் அவனுக்கு
1: இல்லவே இல்லை.
0: இல்லை அண்ணா, வேற ஒரு டம்ளர் ஃபுல்லாக இருக்கிறப்ப இவனுக்கு என்ன உணர்வுனா, பாத்திரம் நிரம்பி இருக்கு, ததும்பிட்டு இருக்கு, ஒரு சொட்டு கூட கீழே என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு ஸ்டெப்பும். அந்த வெறும் டம்ளரை கொண்டு வந்தவன் இங்கே எங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு வீசுனகை இப்படி தான் வருவான். ஆனால் இவன் வந்து மக்கள் யாரையும் என்ன செய்யறதில்ல,
1: பார்க்கறது இல்லை,
0: அப்படி அந்த அந்த அந்த அந்த டம்ளரை அப்படி பார்த்துக்கிட்டே தான் பார்த்துக்கிட்டே தான் வர்றான். ஏன்னா தள்ளும்பிட்டு இருக்கு, எதுவும் ஒரு டிராப் கூட கீழே என்ன செய்யக்கூடாது,
1: சிந்திரக்கூடாது.
0: அப்போ இன்றைக்கி என் பார்வையில் கவனமாக இருக்கணும், என் பேச்சில் கவனமாக இருக்கணும், நான் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நான் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அதெல்லாம் ட்ரை பண்ணாமல் பேசாமல் பாத்திரம் ஃபுல்லாக ஏறணும்.
1: ஆமென்.
0: பாத்திரம் இன்னைக்கு ஃபுல்லாகிட்டா இந்த கவனம் தானாகவே வந்துடும்.
1: ஆமென்.
0: ஐயோ உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, உள்ள ஆவியானவருடைய நிறைவு இருக்கு, ஒரு சின்ன டிராப் கூட கீழே என்ன செய்யக்கூடாது,
1: சிந்திடக்கூடாது.
0: அவருக்கு நான் பெற்றுக்கொண்ட இந்த நிறைவை நான் கவனக்குறைவா இருந்து நான் கீழே சிந்திடக்கூடாது, இழந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வு ஒரு மனுஷனுக்கு ஏன் வருது அப்படின்னா, உள்ள அவ்வளவு நிறைவு இருக்கிறது.
1: ஆமென்.
0: குறைவா இருக்கிற மனுஷன் எதையும் கண்டுக்கிறது இல்லை, ஆனால் தனக்குள்ள ஒரு நிறைவை சுமக்கிற ஒரு மனுஷன் ரொம்ப விழிப்பா இருக்கிறான். ஏ, நான் எம்டி வெசல் இல்லை, ஐ எம் கேரிங் சம்திங் ப்ரெஷியஸ், ஐ எம் ஃபுல் டு த பிரிம்.
1: ஆமென்.
0: ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் எனிதிங், நாட் ஈவன் எ சிங்கிள் ட்ராப். அந்த மாதிரியான ஒரு கான்சியஸ், அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு எந்த மனுஷனுக்கு வருதுன்னா, அவரோட உறவாடி ஆவியில் நிரம்பி இருக்கிறான் பாருங்க, அந்த நாள் முழுசும் அவன் ஜாக்கிரதையா இருக்கிறான்.
1: ஆமென்.
0: ஒவ்வொரு ஒரு சின்ன காரியத்தை கூட செஞ்சு எதை நான்
1: சிந்திடக்கூடாதப்பா.
0: இந்த உச்சத்தை நம்ம லைஃப்ல அப்பப்ப தொடரமா?
1: ஆமென்.
0: இந்த அனுபவமே எனக்கு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா?
1: சொல்லவே முடியாது.
0: இந்த அனுபவம் நம்ம எல்லாரும் நாம் இதை அனுபவிச்சிருக்கிறோம், பட் வி ஆர் நாட் கன்சிஸ்டன்ட். இந்த அனுபவத்தில் நாம் நிலைவரப்படலை, உறுதிப்படலை. சில நேரம் கிராஃப் ஏறுது, சில நேரம் கிராஃப் என்ன செய்யுது,
1: இறங்கிறது,
0: இறங்குது. ஆனால் பவுல் சொல்றது, வெற்றி மேல்
1: வெற்றி,
0: கனத்துக்கு மேல்
1: கனம்,
0: பலத்துக்கு மேல்
1: பலன்,
0: தயவுக்கு மேல்
1: தயவு.
0: ஆண்டவர், இந்த அனுபவம் உனக்கு இல்லைன்னு சொல்லி உங்களையும் என்ன இன்னைக்கு காலையில் குற்றப்படுத்தலை. I know you have this experience and you have enjoyed it so many times. ஒரு முறை இல்லை, பல முறை இந்த அனுபவத்தை நீ அனுபவிச்சிருக்கிற, பட் யூ ஆர் நாட் கன்சிஸ்டன்ட். இந்த அனுபவத்தில் நீ நிலைவரப்படலை, உறுதிப்படலை.
1: தேங்க்
0: காட், குழந்தை முத முதல் நடக்கிறப்ப, உங்கள் ஜோபல் நடக்கிறப்ப எப்படியா நடந்தான்,
1: தட்டி தடுமாறி நடக்க முடியாமல்,
0: எத்தனை முறை விழுந்தாலும் அவனுக்கு வெக்கமான சூடு சுரணை எதுவுமே இருக்காது. போயா, இப்போ தாயா பழகிறேன், என்ன பார்த்து திரிச்சிக்கிட்டு இருக்க, நீ பாட்டில் திரிச்சா திரிச்சிட்டு போனா, இப்போ தான் முதல்ல நினச்சிருந்தேன் நான்
1: நடக்க பழகுகிறேன்.
0: விழுந்தாலும் திரும்ப எழுந்து நடந்து, விழுந்து நடந்து எழுந்து அப்படி என்ன பண்ணிட்டான், ஸ்டெடி ஆகிட்டான். ஆமாம்.
1: ஆமாம்.
0: ஸோ மேபி சம் அப்ஸ் சம் டவுன் நம்ம லைஃப்பில் என்ன செய்யலாம் இருக்கலாம். அதுக்காக டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட். அதை நினச்சி மனச்சோர்வடைஞ்சு இப்படி நடக்குதுன்னு நினைக்காம ஆண்டவரே நான் இதை நான் ருசிச்சிட்டேன், இது எப்படி இருக்குன்னு நான் என்ன செஞ்சிட்டேன்,
1: ருசிச்சிட்டேன்.
0: ஆவியின் நிறைவுனா எவ்வளவு உன்னதமானதுங்கிறத நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ இதை நான் மறுபடியும் நான் அனுபவிக்க விரும்புகிறேன், இந்த நிறைவை நான் காத்துக்கொள்ள விரும்புகிறேன் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு நான் வருகிற பொழுது லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக
1: ஆரம்பிச்சிருக்கேன். ஆமென்.
0: பாத்திரம் நமக்கு நிரம்பி இருந்தா தான் ஸ்தோத்திரம் வரும் வாயில,
1: இல்லைன்னா
0: ஆத்திரம் தான் வரும்.
1: ஹல்லேலூயா.
0: பாத்திரம் ஸ்தோத்திரம் ஏன் வாயில வருது? பாத்திரம் நிரம்பி இருக்கு. ஆனா பாத்திரம் காலியா இருந்தா ஆத்திரம் கேட்டுக்கிட்டு வராது, தானாவே
1: எள்ளும் கொள்ளும் வெடிக்கும்.
0: இந்த பாத்திரம் நிரம்பி இருக்கிறப்ப ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்க வேண்டிய அவசியமே
1: இல்லை.
0: ஒரு கை தட்டுங்க. ஏன் ஒவ்வொரு நேரமும் கேட்டு கேட்டு வாங்க வேண்டி இருக்குன்னா பாத்திரம் அப்படி அப்படி ஒரு மயான அமைதியோட பிரசங்கத்தை பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க பாருங்க, அப்படி
1: ஒரு கோர முகத்தோடு கூட,
0: ஒரு சிரிப்பு இல்லாம, ஒரு சலனம் இல்லாம. பாப்ப ஏன் ஆண்டவர் இப்படி பாத்திரம் அப்படின்றா? அதுக்குத்தானே கொண்டு வந்திருக்கிறேன், நிரப்புறதுக்குத்தான் உடனே வச்சிருக்கிறேன். எம்டி காலி பாத்திரம் நிரப்பி அனுப்பு, சிரிப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அவனுக்கு.
1: ஆமென்.
0: சிரிக்கலன்னு சொல்லி கோவப்படாத, நிரப்பி அனுப்பு, ஆட்டோமேட்டிக்கா சிரிச்சு
1: சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. ஹல்லேலூயா.
0: அப்ப ஏன் நம்மளால இயல்பா இருக்க முடியல, ஏன் நம்ம முறைக்கிறோம், ஏன் நான் ஆத்திரப்படுறேன், நான் ஏன் வந்து டென்ஷன் ஆகுறேன், நான் ஏன் வந்து என்னுடைய கண்ணு என் கண்ட்ரோல் இல்லை, ஏன் என்னுடைய பேச்சு என்னுடைய கண்ட்ரோல் இல்லைன்னா பாத்திரம்
1: நிரம்பி இல்லை,
0: நிரம்பி இல்லை. அது ஒரு எம்டி வெஸ்லா இருக்கு, அல்லது போதுமான அளவு என்ன இல்லை, நிரம்பல. குறை கூட என்ன செய்யுது?
1: கூத்தாடுகிறது.
0: ஒரு நேரம் ஆவியில இருக்கான், ஒரு நேரம் மாம்சத்துல பேசுறான், ஒரு நேரம் ஆவியா இருக்கிறான், ஒரு நேரம் நிறைகுடமா இல்லை. எப்படி இருக்கு?
1: குறைகுடமா
0: இருக்கு. சோ நாம அவரோட இசைந்திருந்து நம்முடைய ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுகிற பொழுது நம்முடைய ஒவ்வொரு அசைவிலையும் தேவன் வெளிப்படுறார்.
1: ஆமென்.
0: என் பேச்சில் தேவனுடைய அசைவாடுதல், என்னுடைய ஜீவியத்தில் தேவனுடைய அசைவாடுதல், என்னுடைய ஒவ்வொரு நடக்கையிலையும் பெரியவருடைய அசைவாடுதல். சின்ன மனுஷனுக்குள்ள காணப்படுகிற இந்த பெரிய அசைவுக்கும் அந்த சின்ன மனுஷனுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த சின்ன மனுஷன் செஞ்சது ஒன்னே ஒன்று, பெரியவரோட செஞ்சிருந்தது மட்டும்.
1: ஆமென்.
0: அதனால வாழ்க்கையில் மற்றவங்க பார்க்கறது எல்லாமே பெரிய பெரிய அசைவுகள்.
1: அன்னைக்கு கும்பகோணம் காலில் போகிறோம், நீ கிளம்பும் உண்டா அப்படின்னு சொல்லி அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. அப்பா நாங்கள் உங்கள் லாரி, ஹெல்ப் அஸ் டு கேரி யுவர் ப்ரெசன்ஸ். நாங்கள் பாருங்கள் அப்போ வண்டி ஓட்டும் போதெல்லாம், ஓஹோ நாங்கள் லாரியா, உங்கள் ப்ரெசன்ஸை கேரி பண்ணணுமா, இதுவே அப்படியே நினைவாகவே இருந்துச்சு. அப்பா தேவ சமூகத்தில் உறவாடி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அந்த நாள் முழுக்கும் அப்படியே காதில் ரீங்காரிட்டுக்கிட்டே இருந்துச்சு.
0: ஸோ ப்ரெசன்ஸ் ஓரியன்ட் சமூகத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த கான்சியஸே வந்து அது ஒரு உயர்தரமான வாழ்க்கை முறை.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: இப்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன கான்சியஸ் இருக்கு? ஏய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஜாக்கிரதையா இரு, வார்த்தை கவனமா என்ன செய்யணும்,
1: உபயோகப்படுத்தணும்,
0: தவறுதல அந்த வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது,
1: உபயோகப்படுத்திடக்கூடாது.
0: ஆவியானுடைய கண்ட்ரோல்ல வர்றோம், கவனமா இருக்கிறோம். சில நேரங்கள் ஏதாவது சம் ஒரு சின்ன இது எரர் வந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா நாம அதை மனசில் அந்த உணர்த்தப்படுது. இப்போ பிரசங்க மேடையில் மட்டும் கவனமாக இருந்தால் போதுமா?
1: போதாது.
0: பேசி முடிச்சாச்சு, அப்பாடா இனிமேல் எப்படியும் பேசலாம்டா அப்படின்னு சொல்லி கீழே இறங்கலாமா?
1: இறங்கக்கூடாது.
0: மேலே மைக் எடுத்துகிட்டே கவனமாக பேசு. ஓகே, பேசி முடிச்சிட்டேன். மைக்கு கீழே வச்சிட்டியா, கீழே இறங்கிட்டியா, அப்பாடா பிரச்சனை இல்லை, இனிமேல் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எப்படி நம்ம என்ன செய்யலாம்,
1: வாழலாம்,
0: உருப்படுமா?
1: படாது.
0: அப்ப அந்த கான்சியஸ் கீழே இறங்கி காத்துக்கொள்ளணும், என்ன தேவைப்படுது?
1: சமூகம்,
0: ஆவியில ஒரு நிறைவு. பாத்திரம் எப்படி இருக்கணும், ஃபுல்லா இருக்கிறப்ப.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: அப்ப ஆத்திரம் வராது, என்னதான் வரும்,
1: ஸ்தோத்திரம் தான் வரும்,
0: ஸ்தோத்திரம் தான் வரும்.
1: அதான் ஒருத்தர் சொன்னார், நான் புல்பீட்டில் போ இருக்கிற வரைக்கும் அங்கி போட்டால் நான் போதுங்க, புல்பீட்டு விட்டு கீழே வந்து அதையும் அங்கேயே அப்படியே மடிச்சுக்கிட்டு லுங்கி ஆக்கினா நான் பாதுக அப்படின்னாருங்களா.
0: ரெண்டு ரெண்டு சாமையில் 16வது அதிகாரத்தில் பாருங்களேன், அந்த சீமையை குறித்த காரியம் சரியான ஒரு ஒரு ஒரு புயலின் மத்தியில் தாவீதோட அந்த அந்த லைஃப் ஸ்டைலில் பாருங்களேன். 16ல் 5லேருந்து வாசிக்கலாமே, 2 Samuel 16:5.
1: தாவீது ராஜா பகூரியம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து,
0: பேசிக்கொண்டு வரல,
1: தூஷித்து கொண்டு
0: சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும்
1: தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில், தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தார்.
0: சீமை அவனை தூஷித்து,
1: இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றார். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான்.
0: அதாவது அவன் தூஷிக்கிறான், தூஷிச்ச உடனே செரியாவின் குமாரன் அபிசாய் வெகுண்டு எழுந்துட்டார். என்ன பண்ணிட்டாரு,
1: வெகுண்டு எழுந்து விட்டார்.
0: ஆத்திரம் வந்துருச்சு, யாருக்கு,
1: செரியாவின் குமாரருக்கு, அபிசாய்க்கு.
0: ஏன் அபிசாய்க்கு ஆத்திரம் வந்துச்சுன்னா, பாத்திரம் எம்டியா இருந்துச்சு.
1: எஸ்
0: பாத்திரம் எம்டியா இருந்ததுனால அபிசாய்க்கு ஆத்திரம் வந்துருச்சு. ஆக்சுவலா உண்மையிலே ஆத்திரம் யாருக்கு வந்திருக்கணும்,
1: தாவீதுக்கு தான் வந்திருக்கணும்.
0: வர வேண்டிய ஆளுக்கு என்ன செய்யல,
1: ஆத்திரம் வரல.
0: அதாவது கூட இருக்கிறவனுக்கு, கூட இருக்கிறவனை குறித்து அங்கே ஒன்றும் சொல்ல, அபிஷேகம் குறித்து யாரும் அங்கே என்ன செய்யல, ஒன்றும்
1: அவர் எதுவுமே பேசலை சீமை.
0: ஆனால் அட்டாக் ஃபுல்லாக யாருக்கு தான்,
1: தாவீதுக்கு தான்.
0: தாவீது அட்டாக் பண்ணதுக்கே இவ்வளோ கோபப்படுறானே, அவனை அட்டாக் பண்ணியிருந்தா என்ன இருந்திருக்கும், கேட்டிருக்க மாட்டான் யார்கிட்ட, தாவீதுகிட்ட
1: கேட்டிருக்க
0: மாட்டான். அப்படியே நைஸாக கூட்டத்தின கூட்டமாக அவனை ஓரம் கட்டி ஒரு ஒதுக்குப்புறத்தில் வச்சு ஆளை கால் பண்ணியிருப்பானுங்க. அப்படி அதனால் இப்போ தாவீது சொல்கிறார், டேய் சம்மந்தப்பட்டவன் நான், உனக்கு என்னடா,
1: இப்போ எனக்கும் உங்களுக்கும் என்ன
0: ஆசைங்க, அப்படித்தான் இருக்கு என்ன.
1: 10 ராஜா, அதற்கு ராஜா செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன,
0: ஏப்பா உன்னை அவன் தூசிச்சான், உண்மையில எப்போ பழி சொன்னா, என்ன தானே சொன்னா, டேய் கோவம் எனக்கு தாண்டா வரணும், ஆத்திரம் வரணும்னா எனக்கு தாண்டா வரணும், நீங்க ஏன்டா துள்றீங்க, நீங்க இந்த நிறைஞ்சிருக்கிற பாத்திரம் எப்படி பேசுது பாருங்க.
1: அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான்.
0: பின்னும் தாவீது அபிசாயம் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து,
1: இதோ என் கர்ப்பப்பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான்,
0: அவன் தூஷிக்கட்டும்,
1: அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்.
0: ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து,
1: இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்றார்.
0: அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள்.
1: சீமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து, அவனுக்கு எதிராக கற்களை எரிந்து மண்ணை தூற்றி கொண்டே வந்தான்.
0: அந்த வேர்ட் எனக்கு ரொம்ப தொட்டுச்சு, தூற்றி கொண்டே வந்தான். என்ன செஞ்சான்,
1: தூற்றி கொண்டே வந்தான்.
0: மன்னவாரி வாயில ஒரு தூசணும், மன்னவாரி தூத்துறான், கல் எறிகிறான், சொல் எறிகிறான். அதாவது அது வந்து நானே, அதாவது எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு நார்மலாக இருக்கிறப்ப அவனை ப்ரொவோக் பண்ணுறதுக்கு, அவனை வம்புழுக்கிறதுக்கு நமக்கு அதிகமான டைம் எடுக்கும். ஓகே, இன்னும் நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா, எரியாத விறகுல நெருப்பை பற்ற வைக்கிறதுக்கு நமக்கு என்ன எடுக்கும்? டைம் எடுக்கும். ஆனால் எரியிற குழியில் எண்ணெயை ஊற்றுறது வந்து
1: ரொம்ப ஈஸி,
0: ரொம்ப ஈஸி. இப்போ சீமை என்ன பண்ணுறான்னா, எரியிற குழியில் எதை ஊற்றுறான்?
1: எண்ணெயை.
0: ஆனால் அந்த கொள்ளி எரியலை.
1: எஸ்,
0: எரியிற குழியில் மண்ணை ஊற்றுனா எப்படி இருக்கும்? நானே எவ்வளோ டென்ஷனில் போயிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்தில் வந்து இந்த வார்த்தைக்கு நசுக்கி அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும்?
1: தூக்கி எரிஞ்சிரு,
0: கொன்றுருக்கணும். ஆனால் எரியிற கொள்ளியில் எண்ணெயை வார்த்தோம், அந்த கொள்ளி பற்றிக்கிட்டு எரியலை.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: நிதானமாக இருக்கிறான், தூற்றிக்கொண்டே வந்தும் தூற்றிக்கொண்டே வந்தான். எவ்வளோ தூரம் வந்தான் என்ன செய்யலை?
1: எழுதப்படலை.
0: மறுபடியும் திட்டிக்கிட்டே இருக்கிறான். இவருக்கு டென்ஷனே வரல, கோபத்தை பார்க்க முடியல.
1: யார்கிட்ட?
0: தாவீதுட்ட. அப்படி ஒரு தெய்வீக அமைதி. இங்கிட்டு சீமை சீர்றான் புயல் மாதிரி, புயலின் சீற்றம் யாருக்குள்ள? சீமைக்குள்ள. ஆனா அந்த புயலின் மத்தியிலையும் தாவீது ரொம்ப காமா இருக்கிறார்.
1: ஆமென்.
0: புயல் என்பது இயற்கையின் சீற்றம். ஆனால் அந்த இயற்கையின் சீற்றத்தின் மத்தியிலையும் அப்படி காமாக இருக்கிறோம் பாருங்க, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் அனுபவிக்கிற மாற்றம்.
1: ஆமென்.
0: காம் அண்டர் ப்ரெஷர், இட்ஸ் சம்திங் சூப்பர் நேச்சுரல்.
1: ஹல்லேலூயா.
0: அப்போ சீமையை தன்னை சீண்டியும் தாவீது பதிலுக்கு சீரலை. இது பதிலுக்கு பதில் பேசுகிற நேரம் இல்ல, இது நமக்குள்ள இருக்கிற தேவ பலனை வெளிப்படுத்துற நேரம்.
1: ஆமென். ஆமென்.
0: அப்ப சில நேரம் கேட்கலாம், இந்த சமயத்தில் அவன் அவ்வளவு, இப்ப அபிஷேகத்துக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்திருக்கும், என்னடா இப்படி திட்டுறான், கோலியாத்தே ஒரு ஒத்தக்கல்ல கம்ப்ளீட்டாக கதையை முடிச்ச தாவீது, இந்த பையன் இவ்வளோ தூரம் பேசிட்டு வர்றான், எவ்வளவு கூலா, எவ்வளவு காமா, அவரை பேசினதுக்கு எனக்கு இவ்வளோ கோவம் வருது, ஆனால் அவருக்கு கோவம் என்ன செய்யலையே?
1: வரலையே,
0: வரலையே அப்படின்னு அவனுக்கு என்ன இருந்திருக்கும்? தாவீதுக்கும் தாவீதோட இருந்த மனுஷங்களுக்கும் பயங்கர ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஆனால் ரகசியம் என்னன்னா, தாவீது அந்த இடத்துல அப்படி துதிச்சு நிரம்பி இருந்த பாத்திரம் மைத்தான்.

0: அவன் வாயில இருந்து தூஷணம், ஆனா இவர் வாயில ஒரு துதி. துதி துதி துதி துதி. அதனால பாத்திரம் அப்படி இருந்துச்சு. இப்ப அபிஷாய்க்கு தாவீதோட லைஃப் மூலமா சொன்ன மெசேஜ் என்னன்னா, இங்க பாரு நீ எம்டி வெஸல், ஆனா நான் கத்தரோட எசைஞ்சிருந்து அவரோட சமூகத்தால என் மனசு அப்படி நிரம்பி இருக்கு. அதனால நீ சொல்ற மாதிரி என்னால செய்ய முடியாது. உள்ள ஒரு பெரிய ஒரு சுமந்து நடந்துகிட்டு இருக்கண்டா, என் பிரச்சனையை சுமந்து நடந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள ஒரு பெரியவரை சுமந்துக்கிட்டு இருக்கிறேன், பெரியவரை சுமந்துக்கிட்டு நடக்கிறேன். கவனமான நடக்கணும். இந்த சமூகத்தில் ஒரு சின்ன டிராப்பை கூட நான் கீழே சிந்த. ஸோ உள்ள அவரை சுமக்கிறேன் அப்படிங்கிற அந்த அந்த அந்த பிரசன்னத்தை குறித்த அந்த உணர்வு தான் நம்முடைய பேச்சு பார்வை நடக்க எல்லாத்துலேயும் நம்மளை ரொம்ப கவனமாக வச்சுருக்கு. அபிஷாய் எம்டி வெசல், ஆனால் தாவீது நிரம்பி இருந்த
1: பார்த்தோமே.
0: அதனால தான் வேர்ட்ஸ் அவ்வளவு கவனமாக, அவ்வளவு நிதானமாக, அவ்வளவு அமைதியாக, புயலின் மத்தியில் இருந்த அமைதி தேவனோட எசைஞ்சிருந்ததுனால உண்டானது. இது தாவீது இல்ல, தாவீதுடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட பெரியவருடைய அசைவு. இசைவு தாவீதுடையது, ஆனா அசைவு பெரியவருடையது. சொல்லுங்க, இசைவு
1: இசைவு
0: என்னுடையது
1: என்னுடையது,
0: ஆனா என் வாழ்வில் வெளிப்படுகிற அசைவோ,
1: ஆனால் என் வாழ்வில் வெளிப்படுகிற அசைவோ
0: கர்த்தருடையது.
1: கர்த்தருடையது.
0: நம்மளோட வாழ்க்கையிலையும் இன்னைக்கு அவரோட எசைஞ்சிருந்து இது போல நாம ஃபுல்லா இருப்போம்னா, நிச்சயமா இந்த மாதிரி பெரிய விதத்துல பெரிய அளவு பேசப்படுகிற விதத்துல தேவன் நம்ம வாழ்க்கையின் மூலமாகவும் அசைவாடுவார். இது போல நான் உன் லைஃப்ல அசைவாட விரும்புறேன், ஆனா நீ என்னோட எசைஞ்சிருக்கலையே. உன் பாத்திரம் நிரம்பி இருந்தா நீ இப்படி பேசுவிய? பெரியவர் உள்ள இருக்கிறாருங்கிறப்பே காரை எவ்வளவு கவனமா ஓட்டுற. அதே போல பெரியவராகிய நான் உனக்குள்ள இருப்பேன் அப்படின்னா நீ எவ்வளவு கவனமா நீ வாழ்வேன். அவரை உள்ள வச்சுட்டு இஷ்டம் போல எதையும் பேச நம்மளால. அப்ப தாவீதோட லைஃப் நமக்கு ஏன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, கம்ப்ளீட்டா எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லை. தாவீதோட கண்ட்ரோல்ல எதுவுமே
1: இல்லை
0: இல்லை, ஆனா தாவீது ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருந்தார்.
1: ஆமென்.
0: வெரி பவர்ஃபுல். சில நேரங்களில் நம்முடைய கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லாம போகிற பொழுது புயல் அடிக்குது. புயல் அடிக்கிறதே எதுக்குன்னா, நம்ம கண்ட்ரோல்ல எதுவுமே உன்னால இனிமே கையால முடியாது. தென்றல கையாளலாம், நம்முடைய பலத்தை பயன்படுத்தி எதை கையாளலாம், தென்றலை கையாளலாம், தென்றல்ல பயணிக்கலாம். ஆனா ஒரு புயல் சீற்றம் நமக்கு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னா, எதுவுமே இனிமே உன் கட்டுப்பாட்டில் இல்லை. எவ்ரிதிங் இஸ் அவுட் ஆஃப் யோர் கண்ட்ரோல். எதுவுமே உங்க கட்டுப்பாட்டில் இல்லைங்கிற ஒரு நிலைமையில இப்ப நீங்க இருக்கிறீங்களா? அப்படின்னா உங்க லைஃப்ல புயல் அடிச்சிட்டு இருக்கு. அப்சலோம் அரியணைக்கு வந்தப்ப அதுவரை எல்லாம் தாவீதோட கட்டுப்பாட்டில் இருந்தது. இப்ப எதுவுமே தாவீதோட கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த சமயத்தில் தாவீது செஞ்சது, என் கட்டுப்பாட்டில் எதுவுமே இல்லாண்டு வரேன், ஸோ இப்போ நான் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எதுவுமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத சமயத்தில் அந்த மாதிரி நம்ம மேலே சீருகிற புயலை எப்படி நாம் ஹேண்டில் பண்ண முடியும்னா, நாம் அவர் கண்ட்ரோலில் போயிடணும்.
1: எஸ்.
0: ஒரு வேர்ட் நான் வாசித்தேன், Put God in the driver's seat of your life, because anything under his control will never be out of control. O vaalkaiyila mukkiyamaana edathila o vaalkaiya iyakkakoodiya and the driver seat la avar okkara vechir. Enna avar control la irukkira eduvum கட்டுப்பாட்டை இழக்கிறதுக்கு
1: வாய்ப்பே
0: இல்லை. I cannot control a storm. But if I put him in the driver's seat, nothing will be out of control.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதைத்தான் நீங்க தாவீது செஞ்சிட்டார். எதுவும் என் கண்ட்ரோல்ல இல்லை. இப்ப நான் எல்லாத்தையும் உங்க கண்ட்ரோல்ல விட்டுறேன்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So because anything under his control will never be out of control. இதான் செஞ்சிருக்கிற பொழுது நாம் அனுபவிக்கிற மிகப்பெரிய பிளஸிங்ஸ். Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒரு இசைவை நம்முடைய வாழ்க்கையில அவர் காண விரும்புகிறார். Hallelujah.
1: Hallelujah.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: இதனால் எதை குறித்து இன்னைக்கு பயப்பட வேண்டாம். இந்த நாள் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கலக்கம்லாம் வேண்டாம். எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லாத அளவுக்கு ஒரு புயல் இருக்குமா? பேசாம ஜெபரையில போய் அவரோட இணைஞ்சு அவர் கண்ட்ரோல்ல நம்ம போயிடும்.
1: ஆமென்.
0: நீங்க பாத்துக்கங்க. நீங்க என்ன செய்யுங்க?
1: பாத்துக்கோங்க.
0: மார்ட்டின் லூத்தர் சொல்லுவாரா, அவர் ஃபேம் அந்த அந்த சர்ச் இஷ்யூஸ் நிறைய வந்து ரொம்ப அன்னைக்கு ப்ரெஷர் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாத சூழ்நிலையில டயர்டாகி நைட்டு படுக்க போறப்ப அவர் பால்கனி இருக்குமா, அந்த அந்த பால்கனியில வந்து நின்று அப்படியே வாயில் கொட்டாய் விட்டுட்டு அப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவாரான், ஆண்டவரே இவ்வளோ பிரச்சனை இன்னைக்கு, நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு என்ன
1: செய்யல
0: தெரியல, பட் ஐ நோ ஒன் திங், தீஸ் ஆர் ஆல் நாட் மை ப்ராப்ளம்ஸ், இட்ஸ் ஆல் யுவர்ஸ். இது எல்லாமே என்னுடைய பிரச்சனை இல்லை, இது எல்லாமே
1: உங்கள் பிரச்சனை,
0: உங்கள் பிரச்சனை. ஸோ எனக்கு ரொம்ப தூக்கம் தூக்கமாக வருது, ஐ எம் ஸோ டயர்டு. So now I'm going for sleep. So it's your problem. Take care. அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிரச்சனை நீங்க பாத்துக்கங்க. எனக்கு தூக்கம் தூக்கம் வருதுன்னு தூங்க போயிடுவாங்க. கொட்டாய் விட்டுக்கிட்டே ஒரு டாட்டா கட்டிட்டு தூங்க போயிடுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? டிரைவர் சீட்ல உங்களை வச்சுட்டு நான் போறேன். Anything under your control will never be out of control.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: David அந்த ஸ்டாண்டுக்கு வந்தா பாருங்க, அவர் கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை, ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் சரி செய்தார். ஆமாம்.
1: ஆமாம்.
0: ஸோ உங்களோட இன்னும் பேசணும்னு நான் வந்தேன், ஆனால் என்ன செய்ய, அது நாளைக்கு தான் பேசணும். ஆமாம்.
1: ஆமாம்.
0: நான் இன்னும் முடிக்கலை இந்த காரியம். ஆண்டவர் காலையில் சொன்னதை நான் உங்கள்கிட்ட இன்னும் நான் முடிக்கலை. ஸோ வில் கண்டினியூ. அதனால் இன்னைக்கு ஆண்டவர் சொன்னது இது போதும். இசைவு நம்முடையது, அசைவு கர்த்தருடையது. அதனால் ஒரு உயர்தரமான ஒரு வாழ்க்கையை ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வாழ முடியும். சின்ன மனுஷனாக இருந்தோம் நம்மளால் ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ முடியும்.
1: ஆமாம்.
0: சின்ன மனுஷனாக இருந்தும் எப்படா இவ்வளோ பெரிய வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான் அப்படின்னா, அவன் பெரியவரோட எசைஞ்சிருந்ததுனால தான் அவனுக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை. ஆமாம்.
1: ஆமாம்.
0: சுண்டலி தான் நான், ஆனால் நான் பெரியவரோட எசைஞ்சிருக்கிறவன். என் வாழ்க்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு அசைவும் அவருடைய தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: நான் பேசுகிற பேச்செல்லாம் பெரிய பெரிய பேச்சு, ஏன்னா அது என் பேச்சு இல்லை, அது பெரியவருடைய அசைவு. தாவீது பேசின பேச்சு சாதாரண சின்ன பேச்சு இல்லை, அது என்னது? ஒரு மனுஷன், புயலில் இருக்கிற மனுஷன், பாதிக்கப்பட்ட மனுஷன் அப்படி என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். ஏன்னா அது அவன் பேசலை, அவன் தேவனோட இசைந்து இருந்த பொழுது அவன் மூலமாக தேவன் அசைவாடினான். புயலின் மத்தியில் நாங்கள் உங்களோட செஞ்சிருக்கிறோம், எங்க வாழ்க்கையில நீங்க
1: காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலை பாயது, புயல் அடிக்குது.

நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் கூட ஐயோ என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய புயலின் சீற்றம் இருக்கே, எதுவுமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லையே, என்னாகுமோ ஏதாகுமோ என்கிற பயத்தோட கலக்கத்தோடு இந்த காலை தியானத்தில் எங்களோட இணைந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன். எங்கள் கண்ட்ரோலில் எதுவும் இல்லைன்னாலும் நாங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் வர்றப்ப எதுவும் எல்லை மீற நீங்கள் விட மாட்டீங்க. நீங்கள் அவரோட இசைஞ்சிருக்கிறதுனால அந்த சீற்றம் கரையோடு நிற்கும். அது கரையை தாண்டி உங்களை தாக்க ஆண்டவர் விட மாட்டார். இசைவு நம்முடையது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பலத்த அசைவுகள் கர்த்தருடையது. நாம் ஒரு சின்ன மனுஷங்களாக இருந்தாலும் ஒரு பெரிய வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். கர்த்தரோட இசைஞ்சிருந்தால் அது நமக்கு சாத்தியம். நாம் சாதாரண மனுஷங்களாக இருந்தாலும் நம்மளால் நம்ப முடியாத பெரிய வெற்றிகளை நம்மளால் பெற முடியும். கர்த்தரோட இசைந்திருந்தால் அது சாத்தியம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளின்படி சாதாரண எளிமையான மனுஷங்களாக இருக்கிற நாங்கள் இந்த நாள் முழுவதும் உங்களோட இசைஞ்சிருந்து உம்முடைய பலத்த அசைவுகளை இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருப தருவீராக. இந்த காரியங்களை குறித்து இன்னும் எங்களோடு நீங்கள் பேச விரும்புகிறீங்க, ஸோ தொடர்ந்து இடைபெடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.

ஆறாம் வசனம் வரை வாசிக்கிறேன், கவனிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். நான்காம் ஐந்தாம் ஆறாம் வசனங்களை இன்றைக்கு நாம் கவனிக்கப் போகிறோம். இதற்கு முன்பு கவனித்ததை ஒன்றிரண்டு நிமிஷங்களில் சொல்லுகிறேன். முதலாவது, த சீக்ரெட் பிளேஸ், மறைவில் இருக்கிறவன் என்று சொல்லி இருக்கிறது. அந்த மறைவிடம் என்றால் என்ன என்று சொன்னேன். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். நம்முடைய மறைவிடம் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிற வாழ்க்கை. நாம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வருகிறது, நம்மை அந்த மறைவிடத்துக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை ஏற்கனவே போதித்தேன். நாம் எப்படி அந்த மறைவிடத்துக்குள்ளாக வருகிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே செய்த காரியத்தை விசுவாசித்து அந்த மறைவிடத்துக்குள்ளாக வருகிறோம். நாம் அவரோடு கூட தேவனுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மறைவிடம் என்று சொன்னால் ஆவிக்குரிய அர்த்தம் என்று சொன்னேன். அது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கையை குறிக்கிறது என்று சொன்னேன். நிழல் என்பதற்கு அர்த்தத்தை பார்த்தோம். கொடை பிடித்தால் ஊரெல்லாம் மழை பெய்யுது, ஆனால் உங்கள் மேலே மழை பெய்யுறது இல்லை. ஊரெல்லாம் வெயில் அடிக்குது, உங்கள் பேரில் அடிக்கிறது இல்லை. அதுபோல தேவனுடைய அந்த நிழல் நம்மை பாதுகாக்கிற நிழலாக அது இருக்கிறது என்று சொன்னோம். பிறகு நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாயினாலே பேசக்கூடிய வார்த்தைகள் சரியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து பலிக்காது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தரை குறித்து சொல்லுவேன், கர்த்தரை நோக்கி சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுவாராம்? ஒன்று, அவர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் கோட்டை என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன். என் அடைக்கலம் என்று சொன்னால் என்ன என்பதை பார்த்தோம். மனுஷனுக்கு வருகிற, சாதாரண மனுஷனுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளுமே நமக்கும் வருகிறது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் சாதாரண மனுஷனுக்கு நேரிடுகிற அல்லது வருகிற சகல பிரச்சனைகளும் நம்மையும் தாக்கும்படியாக வருகிறது. ஆனால் இவைகளிலிருந்து தப்பிக்க ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் என்று நாம் போதித்தோம். பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய திராணிக்கு மேலே அது நம்மை சோதிக்க அவர் அனுமதிக்க மாட்டார். அப்படி வரும்போது அதிலிருந்து தப்பிக்க வழியை உண்டு பண்ணுகிறார். அதுதான் ரெஃப்யூஜ், அதுதான் அடைக்கலம். அந்த தப்பிக்கிற வழி எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆகையால் தான் கஷ்டம் வருகிற போது கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிடக் கூடாது. இது என்ன வேலை செய்யலையே, இதை நான் நம்புறேன், எனக்கு சரி வரலையே சொல்லி அப்ப இதை தள்ளக்கூடாது. ஏனென்றால் கஷ்டம் நேரிடுகிற வேலையிலே தான் இது என்ன பண்ணுகிறது, தப்பிக்கும் வழியை நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. தப்பிக்கும் வழி இங்கேதான் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை. ஆக கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு அடைக்கலம், அதுதான் நாம் தப்பிக்கும் வழி. அடைக்கலம் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. என் கோட்டை என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். கோட்டை என்றால் ஒரு பலத்த அரணான இடம், அதன் பின்னால் நின்று கொண்டு விரோதியை தாக்கக்கூடிய இடம். அந்த கோட்டை என்ன? இதுவும் ஆவிக்குரிய அர்த்தத்தில் தான் சொல்ல வேணும். அந்த காலத்தில் எல்லாம் சரீர பிரகாரமான அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க. கோட்டைனா உண்மையாலுமே கோட்டை. இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாடு விசுவாசிகள் கோட்டை என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறது தான் நம்முடைய பலம். அந்த பலமான ஸ்தானத்தில் இருந்து கொண்டு விரோதியை நாம் தாக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கோட்டை என்று போதித்தோம். பிறகு வேடனுடைய கண்ணி என்ன என்று பார்த்தோம். வேடன் என்று சொன்னால் சாத்தான், அவனுடைய கண்ணி எப்படி பொறி வைக்கிறான் என்று பார்த்தோம். சாத்தான் ஒன்றும் செய்து விட முடியாது. அவன் செய்து விடுறதுனா நேரம் வந்து நம்மளை செய்திடலாம். ஆனால் கர்ச்சிக்க சிங்கிறம் போல் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி திரிந்து கொண்டிருக்கிறான். ஏன் திரிந்து கொண்டிருக்கிறான்? யாரையும் அவன் விழுங்க முடியாது. விழுங்குறதுக்காக தங்களை ஒப்படைக்கிறவர்களை மட்டும்தான் அவன் விழுங்க முடியும் என்று பார்த்தோம். வேடனுடைய கண்ணி என்று சொல்வதே அவனுடைய வேலை என்னன்னு காமிக்குது. அவனுடைய வேலை என்ன? விழுங்குற வேலை இல்ல. அவன் பொறி வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறான். யார் வந்து மாட்டுவார்கள் என்று? பொறி போய் ஒரு ஆளை பிடிக்கிறது இல்ல. எலி பொறி வைக்கிறோம், பொறி போய் ஒரு ஆளை பிடிக்கிறது இல்ல. பொறி வைக்கிற ஆளும் ஓடி போய் தேடி போய் பிடிக்கிறது இல்ல. அதுல வந்து ஒருத்தன் மாட்டுறான், அவனே தான் போய் மாட்டிக்கிறான். இது போலதான் சாத்தானுடைய கையில நாம் மாட்டுகிறோம். இன்றைக்கு சாத்தானை குறித்து நாம் போதிக்கும் போதெல்லாம் என்ன போதிக்கிறோம்? அவன் வந்து இப்படி பண்ணிடுவான், அப்படி பண்ணிடுவான், அப்படி போதிக்கல. நாம் சில சாட்சி எப்படி இருக்குது,
அப்படி போதிக்கல. நாம் சாத்தான் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. சாத்தான் எவ்வளவு தந்திரவாதி, அவனுடைய வஞ்சனையான சூழ்ச்சிகள் எப்படி இருக்கிறது என்பதை தான் போதிக்கிறோம். ஏன், அதுதான் அவனுடைய பொறி. பொறி வைத்து விசுவாசி இடர வைக்கிறவன், பிடிக்கிறவன் அவன். அவனுடைய பொறியிலே நாம் மாட்டாதபடிக்கு நம்மை விலக்கி காப்பேன் என்று தேவன் வாக்களிக்கிறார். அதை குறித்து பார்த்தோம். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார் என்று சொல்லுகிறது. இதை மட்டும் பார்க்கல, அதை மட்டும் பார்த்துட்டு ஐந்தாவது ஆறாம் வசனத்தை பார்ப்போம். பாலாக்கும் கொள்ளை நோய். பாலாக்கும் கொள்ளை நோய் என்றால் வியாதிகளை, நம்முடைய உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வியாதிகள், உயிரை போக்கக்கூடிய வியாதிகள், தீராத வியாதிகள். கொள்ளை நோய் வந்து நம்மை கொள்ளை கொண்டு போகிறது, நம்முடைய உயிரையே பறித்து கொண்டு போகிறதே. அப்படிப்பட்ட நோய்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்தும் நம்மை காப்பார், தப்புவிப்பார். எதிலிருந்து? அந்த அபாயகரமான நம்முடைய உயிரை பறிக்கக்கூடிய கொள்ளை நோய்களிலிருந்தும் ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார் என்று வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது தப்புவிப்பார்? அவருடைய மறைவிடத்திலே நாம் தங்க வேண்டும், அவருடைய நிழலிலே நாம் எப்போதும் தரித்திருக்க வேண்டும். அவர் என்னுடைய கோட்டை, என்னுடைய அடைக்கலம் என்று வாயை திறந்து நாம் சொல்ல வேண்டும். இப்படி சொல்லும் போது வேடனுடைய கண்ணிக்கு நம்மை பாதுகாத்து இந்த பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிப்பார். உண்மையாகவே கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை மட்டுமல்லாமல் நம்முடைய நோய்களையும் சுமந்து தீர்த்தார். நோய்களுக்கு நம் மீது அதிகாரம் கிடையாது. நோய்கள் நம்மை பாழாக்காமல் அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெய்வீக சுகம் என்னும் வாக்கு தத்தம், வியாதியிலிருந்து விடுதலை என்கிற வாக்கு தத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன் மத்தியிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை கல்வாரி சிலுவையில் சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையால் அதிலிருந்தும், நோய்களிலிருந்தும் நம்மை அவர் தப்புவிக்கிறார் என்பது திட்டவட்டமாக சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 4 வசனத்தை கவனிப்போம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். மூடுவார் என்று சொன்ன உடனே ஆங்கிலத்தில் சொல்லி இருக்குது, ஹி ஷல் கவர் யூ. கவர் அல்லது மூடுவார் என்று சொன்ன உடனே எப்படி நினைக்கிறோம்? நாம் அப்படியே மறைக்கப்படும்படியாக, காணப்பட முடியாத அளவுக்கு, பிசாசு நம்மை கண்டுகொள்ளாத அளவுக்கு, நம்மை பார்க்காத அளவுக்கு நம்மை மூடுவார் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. மூடுவார் என்பது வேறொரு அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூடுவார் என்பது எந்த அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார்? நம்மை சுற்றி அவர் வேலி அடைப்பார் என்கிற அர்த்தத்திலே தான் மூடுவார். இந்த மூடுவார் என்கிற வார்த்தை ஏதோ ஒரு மூடிய போட்டு மூடுற மாதிரி இல்ல, ஒரு வேலியை போட்டு அடைப்பதை போல என்று எபிரேய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். நாம் திருப்போம் ஒரு வசனத்துக்கு. நாம் திருப்பி அதனுடைய உதாரணத்தை நாம் பார்ப்போம். யாத்திராகமம் 40:21 வசனம். ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த திரைச்சிலையை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அதே வார்த்தை கவரிங் என்று உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கவர் அல்லது மூடுகிற அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சிலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். இந்த மறைத்து வைத்தான் என்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அதற்குள்ளாக யாரும் செல்லாதபடிக்கு தடுத்து நிறுத்தும்படியாக, அனுமதி இல்லை என்று சொல்லும்படியாக. இதற்குள்ளாக பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை செல்லலாம். இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடம், இந்த தேவனுடைய வாசஸ்தலம், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக யாரும் செல்லக்கூடாது. பிரதான ஆசாரியர் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை செல்லலாம் என்று அறிவிப்பதற்காக, மற்றவர்களை தடுத்து நிறுத்தும்படியாக, இனி போகக்கூடாது, அனுமதி இல்லை என்று சொல்லும்படியாக தான் மூடினான். திரைச்சிலையை வைத்து மூடினார்கள். இதே விதமான வார்த்தை தான் சங்கீதம் 91 உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மூடினான் என்று சொன்னால் கண் காணாதபடிக்கு மூடினான் என்பதல்ல, யாருக்கும் உள்ளே அனுமதி இல்லை என்று சொல்லுகிற அர்த்தத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அனுமதி கொடுக்காமல் மூடினான். அப்படிதான் கர்த்தர் நம்மை மூடுகிறார் என்று சங்கீதம் 91 நாம் பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி ஒரு வேலியை போட்டு அடைக்கிறார் என்று? அதை குறித்து பேச போறோம் இன்னைக்கு. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை சுற்றி வேலியிட்டு அடைக்கிறார். எதற்கு வேலியிட்டு அடைக்கிறார்? சத்துருனுடைய வல்லமை நம்மை தாக்காதபடிக்கு, அவனுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி நம்மை வேலியிட்டு அவர் அடைக்கிறார். சாத்தான் நம்ம பார்க்க முடியாதுன்னு இல்ல, பார்க்கிறான். ஆனால் அவன் உள்ளே வர முடியாது, அவன் தொட முடியாது,
அவனுக்கு அந்த வேலியை தாண்டி வர அதிகாரம் இல்லை. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று சொல்லும் போது வெறும் சிறகுகளாலே ஏதோ மூடுறதல்ல, ஒரு வேலியை போல, அப்படி ஒரு ஹெட்ஜ், ஒரு வேலியை போட்டது போல நம்முடைய வாழ்க்கையை சுற்றி அவர் பாதுகாக்கிறார், நம்மை பராமரிக்கிறார் என்ற அர்த்தத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானுக்கு தெரியும் உங்களை சுற்றி ஒரு வேலி இருக்குதுன்னு, எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு நாள் அதுக்கு ஒரு தனி பிரசங்கம் பண்ண போறேன். சாத்தான் என்னென்ன சொல்றான் நம்மளை பற்றி, அவிசுவாசி நம்மளை பற்றி என்னென்ன சொல்றான், அவ்வளவு அளவு கூட விசுவாசிக்கு தெரிய மாட்டேன். சாத்தானுக்கு தெரிஞ்சதும் அவிசுவாசிக்கு தெரிஞ்சதுலையும் சாத்தானுக்கு தெரிஞ்சதுலையும் பாதி விசுவாசிக்கு தெரிஞ்சதுன்னா விசுவாசி இன்னைக்கு பெரிய வெற்றிகரமான விசுவாசிகளா இருப்பார்கள். சாத்தானுக்கு தெரிஞ்சதும் அவிசுவாசிக்கு தெரிஞ்சதும் நம்ம பற்றி அவன் சொல்லுகிறதையும் நாம் கவனித்தோம் என்றால் அதுல எவ்வளவு சத்தியங்கள் அடங்கி இருக்குது என்பதை பார்ப்போம். பிலேயாம் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது தேவனுடைய மக்களை பற்றி என்ன சொல்லுகிறான் எண்ணி பாருங்கள். மற்ற ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் எண்ணி பாருங்கள். இப்படி பார்த்தீர்கள் என்றால் சாத்தானுக்கும் மற்ற நம்முடைய விரோதிகளுக்கும் நம்மை சுற்றியிருக்கிறவர்களுக்கும் நம்மை குறித்து என்ன எண்ணம் என்பதை நாம் உணர்வோம். நம்மை நாமே சில நேரத்தில் ஒன்றுமில்லை என்று நினைத்துக் கொள்கிறோம். அப்படி அல்ல, நாம் விசேஷமானவர்கள். சாத்தானுக்கு தெரிகிறது நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி போட்டு அடைத்திருக்கிறார் என்பதை சாத்தான் காண்கிறான். யோபுவின் புஸ்தகத்திலே அதை நாம் காண முடிகிறது. 1 அதிகாரத்துக்கு திருப்புவோம், 6-7 வசனங்கள். ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். இவன் உலாவி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான், இவன் சர்வ வியாபி அல்ல. எல்லாம் நினைச்சுக்கிறாங்க சில நேரத்தில் விசுவாசியுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, சாத்தானையும் தேவனையும் ரொம்ப ஈக்குவலா நினைக்கிறாங்க. கர்த்தர் சர்வ வல்லவர், சாத்தானும் சர்வ வல்லவர் நினைச்சுக்கிறாங்க. கர்த்தர் சர்வ வியாபி, சாத்தானும் சர்வ வியாபி. அவன் நினைச்சதெல்லாம் செய்ய முடியும், எந்த நேரம் வேணா எதையும் செய்ய முடியும். கிடையாது, அவன் சர்வ வல்லவனும் கிடையாது, சர்வ வியாபியும் கிடையாது. அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஒரு நேரத்துல ஒரு இடத்துலதான் அவனால் இருக்க முடியும். கர்த்தர் அப்படி இல்ல, அவர் எல்லா இடத்திலையும் எல்லா நேரத்திலும் எப்போதும் ஒரே நேரத்துல இருக்க முடியும். அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எங்கே இருந்து வருகிறான் என்றார் கர்த்தர். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டாக்கின எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? கவனிச்சிங்களா? சாத்தான் சொல்றான். யோபுவுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, சாத்தானுக்கு தெரியும். சாத்தான் உலகம் எங்கும் சுற்றி திரிகிறான், கர்த்தருடைய மக்களை பார்க்கிறான், யோபுவை பார்க்கிறான். இது என்ன விசேஷமான ஒரு மனிதன், இவனை பார்த்தா சாத்தானுக்கே பொறாமையா இருக்குது. ஆனா யோபுவை பார்க்கும் போது அவனை சுற்றி ஒரு வேலி இருக்கிறத பார்க்கிறான் சாத்தான். சும்மாவாண்டவரே உண்மை அவன் நேசிக்கிறான், சும்மாவா உமை பற்றி அவ்வளவா அருமையா அவன் போற்றி புகழ்கிறான், சும்மாவா உமக்காக வாழ்கிறான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலி அடைத்திருக்கிறீரே என்று கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான் ஆண்டவர்கள வந்து. இது என்னையா வேலி வச்சிருக்கிறீங்க, நான் ஒன்னும் தொடவே முடியல, அவன் பக்கத்துல நெருங்கவே முடியவில்லையே, அவனுக்குரியதை யாரும் எடுத்து போட முடியவில்லையே, அவனை பாதுகாக்கிறவர் நீரா இருக்கிறார், உங்களுடைய வேலி அவனை சுற்றி இருக்கிறது என்று சாத்தான் சொல்லுகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களை சுற்றி வேலி இருக்குதுன்னு? இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது அதை விசுவாசிட்டு போங்க, உங்களை சுற்றி வேலி போடப்பட்டிருக்கிறது. சாத்தான் சொல்றான், சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் போது சொல்றான், ஐயோ தாளுடைய வாழ்க்கையில வேலி போட்டிருக்கேன், நான் நுழைய முடியாது, நான் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு நுழையறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்று சொல்லுகிறான். சாத்தான் வெளியே வந்து பாக்குறான், பார்க்க முடியாம இல்ல. பார்த்தா உள்ள யோபு நல்லா செழிப்பாகிக்கிட்டே இருக்கிறான், அவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது, அவனுக்கு எல்லாம் நன்மையா நடக்குது, அவனுடைய ஆடு மாடுகள் பெருகிறது, அவனுடைய குடும்பம் பெருகுது, அவனுடைய ஆசீர்வாதம் பெருகுது, அவன் சந்தோஷமா ரொம்ப அருமையான வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறான். வெளியே இருந்து சாத்தான் பார்க்கறான், உள்ள நுழைய முடியவில்லை. சாத்தானுக்கு தெரியுது வேலி ஒன்று போட்டிருக்கிறார்கள். ஆனா சாத்தான் பாருங்க, வேலி போட்டிருக்காங்க போறது இல்லை, அங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறான். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இந்த வேலையை லேசா திறப்பாங்களா, இதுல ஏதாவது ஒரு பொத்தல் விழுமா, இதுல எப்படியாவது நாம நுழைய முடியுமா என்று சுற்றி சுற்றி அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவனால் நுழைய முடியல. அந்த வேலி ஒரு பெருஞ்சுவரை போல இருக்குது, அவனுக்கு மதில் சுவரை போல இருக்குது, அவனுக்கு நுழைய முடியாது என்கிற நிலையிலே அவன் இருக்கிறான். சாத்தான் யோபுவை பார்த்து பொறாமை போட்டு கொண்டு அப்படியே நின்று கொண்டிருக்கிறான்.
இந்த வேலி நம்மை சுற்றிலும் போடப்பட்டிருக்கிறது. அதை நாம் முதல் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி கர்த்தர் வேலி போட்டிருக்கிறார். தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் என்று சொல்லும் போது இப்படியே எழுதி கொள்ளலாம் நீங்கள். அவர் நம்மை சுற்றி வேலி அடைத்து நம்மை காக்கிறார். அதுதான் அதனுடைய அர்த்தம். தம்முடைய சிறகுகளால் மூடுவார் என்று சொன்னால் வேலியை போட்டு சாத்தானுடைய கண்களுக்கு முன்பதாக அவன் பார்க்கிறான், ஆனால் உள்ளே வர முடியாது. அவன் வெளியே நிற்கிறான், சுற்றி திரிகிறான், ஆனால் நம்மை தொட முடியாது என்ற அளவுக்கு ஒரு வேலியை எழுப்பி நம்மை அவர் பாதுகாக்கிறார் என்பதுதான் அதன் பொருள். எப்படி இந்த வேலி வேலை செய்து, இந்த வேலியினுடைய ரகசியம் என்ன, எப்படி இந்த வேலி நிக்குது? சங்கீதம் 91 மறுபடியும் திருப்போம். யோபு அப்படியே வைத்துக் கொள்வோம். பிரதர் யோபு கிட்ட அப்புறம் வருவோம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்கிறது? And under his wings shall thou trust. அவருடைய செட்டைகள் கீழே நம்பி நீ புகுந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேலி எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்பிக்கையின் பேரில் வேலை செய்யுது, விசுவாசத்தின் பேரில். ட்ரஸ்ட், எத்தனை நாளுக்கு நம்ம ட்ரஸ்ட் வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, நம்புகிறோமோ, நம்பி அந்த செட்டையின் கீழே புகுந்து கொள்கிறோமோ, எவ்வளவு நாட்கள் நாம் அந்த பாதுகாப்பில் விசுவாசம் வைக்கிறோமோ, அவ்வளவு நாட்கள் அந்த வேலி நமக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவில் சில வீடுகளில் வேலி போட்டிருப்பாங்க. பெரிய 2-3 ஏக்கர் இருக்கும், நடுவில் வீடு இருக்கும். வேலி போட்டு அதில் எலக்ட்ரிக்கல் கரண்ட் வேற ஓடும். யாரும் உள்ள தொட்டு கட்ட முடியாது, அந்த வேலியை தொட முடியாது. தொட்ட ஷாக்கு தான் அடிக்கும், ஆள் மாட்டிக்குவான். அதை எலக்ட்ரிசிட்டியோட ஹுக்கப் பண்ணியிருக்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டியோட ஹுக்கப் பண்ணி இருக்கிற வரைக்கும் அந்த வேலியை எவனும் தாண்டவே முடியாது, பக்கத்தில் வரவே முடியாது, எந்த ஆடு மாடும் வர முடியாது, எந்த மனுஷனும் உள்ள நெருங்க முடியாது. அது பாதுகாப்பாக இருக்கும். அந்த எலக்ட்ரிசிட்டியை எடுத்துட்டு அது எல்லா வேலையை போல தான் சாதாரணமாக எல்லாம் வந்துக்கிட்டு போயிட்டுலாம். கொஞ்சம் உடைச்சிட்டு இங்கே கொஞ்சம் விளக்கிட்டு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த வேலை எப்படி வேலை செய்யுது? இங்கே எலக்ட்ரிசிட்டியில் கனெக்ஷன் கொடுக்குறாங்க, வர்றவங்களுக்கெல்லாம் ஷாக் அடிக்குது, எவனும் தொடர்றது இல்லை. அது நம்முடைய வேலை எப்படி, நம்முடைய வேலை எப்படி தெரியுமா? விசுவாசம். அந்த விசுவாசத்துல தான் கிரியை செய்கிறது. அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நாம் அவருடைய வார்த்தைகளை நம்பி, அவர் காப்பார் என்கிற வார்த்தைகளை நம்பி நாம் அடைக்கலம் போகிறோமே, அந்த வேலி தான் நம்ம பாதுகாக்கிறது. விசுவாசத்தை எடுத்துருங்க, அந்த வேலி ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. எல்லா வேலையை போல ஆடு மாடெல்லாம் அந்த வேலி மேலே ஏறி மிதிச்சு அது பாட்டுக்கு உள்ள வந்துகிட்டு போயிட்டு இருக்கும். வந்து போய் போய் போய் பெரிய கேட்டே உண்டாயிடும். எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனையோ இடத்துல வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆட்கள் அப்படியே நுழைஞ்சு அப்படி இங்க பூந்து அந்த பக்கம் போறது, அங்கிருந்து பூந்து இந்த பக்கம் வர்றதுன்னு வந்து கடைசியில் ஒரு பெரிய கேட்டே உண்டாக்கிடுவாங்க. இந்த பக்கம் பூந்து இப்படி போவான், அங்கிருந்து இப்படி வருவான், எல்லாம் பொது வழியா ஆயிடும். சிலருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது, பொது வழியை போல இருக்குது. சாத்தானும் சாத்தானுடைய சகல அசுத்த சக்திகளும் எப்ப வேணா வந்துட்டு எப்ப வேணா போலான்ற போல வழியே உண்டாக்கி வச்சிருக்காங்க. வந்து போய் வந்து போய் வந்து போய் அப்படியே அந்த வேலியில பிளவு ஏற்பட்டு ஒரு பெரிய கேட்டு மாதிரியே உண்டாயிருக்குது. என்க்ரோச்மெண்ட் நிறைய இருக்குது. உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கிறான் அவன் பாட்டுக்கு சாத்தான். ஏன் உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கிறான்? விசுவாசம். கர்த்தர் நம்மை காக்கிறார், அவர் நம்மை வேலி அடைத்து காக்கிறார், நம்மை தீங்கு ஒன்று அணுகாது, நம்மை அது தொடாது. பிசாசின் சக்திகள் நம்மை அணுக முடியாது, அணுக கூடாது. தேவனுடைய பிள்ளை நான் என்கிற விசுவாசத்திலே அவர் நிற்கிறதில்லை. அந்த ட்ரஸ்ட் என்கிற வார்த்தையில தான் அடங்கி இருக்குது அந்த வேலியினுடைய வல்லமையே. அந்த ட்ரஸ்ட் எடுத்துருங்க, அந்த வேலிக்கு வல்லமையே கிடையாது. அந்த ட்ரஸ்ட் எவ்வளவு நாளைக்கு இருக்குதோ அவ்வளவு நாளுக்கு அந்த வேலைக்கு வல்லமை இருக்கிறது. பிறகு என்ன சொல்லுகிறது? அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாம். கேடகம் என்று சொன்னால் ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். எபேசியர் 6:16 பொல்லாங்கன் எய்யும், நல்ல கவனிங்க, பொல்லாங்கன்னு யார்? பிசாசு. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். எப்போ சத்ரு எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள் அவித்து போடப்படுகிறது? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நிற்கிற வரைக்கும், விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிற வரைக்கும் சத்ருடைய அம்புகள் என்ன ஆகிறது? அவன் எய்கிற அம்புகள் அவித்து போடப்படுகிறது. விசுவாசத்தில் தளர்ந்து போங்கள், அவிசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள், என்ன ஆகிறது? அந்த கேடகம் கீழே இறங்கிடுது. கேடகம் என்ன? கையில பிடிச்சிட்டு நிற்கிறோம் இல்லையா? விசுவாசி பொல்லாங்கானவன் அம்புகளை எய்கிறான், நம்மை எதிர்த்து வருகிறான். அவன் எய்கிற அம்புகள் நம் மீது படாதபடிக்கு இந்த கேடகளை பிடித்து நிற்கிறோம். என்ன கேடகம்? விசுவாசம் என்னும் கேடகம். இந்த விசுவாசத்துல குறைவுபட்டால், இந்த ட்ரஸ்ட்ல குறைவுபட்டால், விசுவாசம் குறைவுபடுமானால் அந்த கேடகத்தை கீழே இறக்கி வச்சது போல ஆயிடும்.
அப்ப என்ன ஆகும்? அம்புகள் வந்து நம்மை பாய்ந்து தாக்கக்கூடிய சக்தி உண்டாகிறது. விசுவாசம் என்னும் கேடகம், அவருடைய சத்தியம் உனக்கு கேடகமாகும். பரிசை, பரிசைன்னு சொன்ன பக்லர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கும் என்ன அர்த்தம்? நம்மை சுற்றி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று, நம்மை சுற்றி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று என்ற அர்த்தம் பரிசைக்கும். அப்ப இந்த பரிசையும் இந்த கேடகம் எல்லாம் இந்த வேலியை போலதான் இருக்குது. இந்த கேடகம்னா விசுவாசம் என்னும் கேடகம். அது எப்ப கேடகமா இருக்கும்? விசுவாசம் உள்ள வரைக்கும் அந்த கேடகம் எல்லா அம்புகளையும் தடுத்து நிறுத்தும், அவித்து போடும். விசுவாசம் இல்லாத போது அந்த அம்புகள் நம் மீது வந்து பாய்கிறது, கேடகத்தை கீழே போட்டது போல ஆகிறது. பரிசை என்றால் என்ன? அதுவும் நம்மை சுற்றி வைத்திருக்கிற ஒரு வேலியை போல் உள்ளது. நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி போட்டு காத்துக் கொண்டிருக்கிறார். திருப்போம் மறுபடியும் யோபுவுக்கு. ஆக கத்தரிடத்திலே சாத்தான் சொல்லுகிறான், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலி அடைத்திருக்கிறீர், அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. வேலிக்கு வெளியே நின்று சாத்தான் பார்க்கிறான், இவன் பணக்காரன் ஆகிட்டே போறான், இவன் ஆசீர்வாதம் ஆகிட்டே போறான், இவனுடைய சம்பத்துகள் வளர்ந்து கொண்டே இருக்குது, இவனுடைய சொத்துக்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்குது, இவன் பெரிய ஆளாகிக் கொண்டே இருக்கிறான். 11 ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் தொடுவீரானால், அதாவது அழிப்பீரானால், அப்பொழுது அவன் முகத்துக்கு உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இந்த சாத்தான் இருக்கான் பாருங்க, ரொம்ப பெருமை பிடிச்ச சாத்தான். இயேசுவை 2000 முன்னால சோதித்தான். 40 உபவாசம் எடுத்து வந்த பிறகு என்ன பண்ணான்? இயேசுவை சோதித்தான். இந்த அப்பத்தை, இந்த கல்களை அப்பமாக மாற்றும் என்று சொன்னான். உப்பரிகையின் மேல இருந்து கீழே குதியும் என்று சொன்னான். என்னை விழுந்து பணிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். இப்படி சோதித்தான் இயேசுவை. இவன் இயேசுவை சோதித்தது மட்டுமில்ல, அதுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்பதாகவே தேவனையே சோதிக்க பார்த்தான். ஹலோ, தேவனையே சோதிக்க பார்த்தான். எப்படி சோதிக்க பார்த்தான்? உம்முடைய கையை நீட்டி இந்த யோபு ஆகிய உம்முடைய தாசனை தொடும். தொடும்னு சொன்னா நல்லபடியா இல்ல, அவன் அழித்து போடும், உம்முடைய கையை நீட்டி கொஞ்சம் நாசம் பண்ணும் என்று சொல்லுகிறான். தேவன் நாசம் பண்ணுகிறவரா? பிசாசு சோதிச்சு பார்க்கறான் பண்ணுவாரான்னு. தேவன் நாசம் பண்ணுகிறவரா? கர்த்தர் பண்ணவில்லை. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். நல்லா கவனிங்க. இப்போ திடீர்னு வேலி என்ன ஆச்சு? பெரிய வேலி. அவனை சுற்றிலும், அவன் குடும்பத்தை சுற்றிலும், அவனுக்குள்ள எல்லாவற்றை சுற்றிலும் இருந்த அந்த பெரிய வேலி இப்ப சின்ன வேலி ஆயிடுச்சு. பெரிய வேலி, எல்லாவற்றையும் சுற்றிலும் பாதுகாப்பா போடப்பட்ட வேலி, இப்ப அவனை மட்டும் சுற்றி பாதுகாப்பா போடப்பட்டிருக்க ஒளிய மற்றவர்கள் எல்லாம் அது விட்டுருச்சு. இவனை சுற்றி பாதுகாப்பா போடப்பட்டிருக்கிறதும் இவனுடைய உயிர் போகாதபடிக்கு பாதுகாக்க மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட அளவுல தான், ஒரு எல்லைக்குட்பட்ட விதத்திலே தான். எல்லாவற்றையும் பாதுகாக்க அல்ல, இவனுக்கு சுகத்தையும் இவனுடைய ஐஸ்வர்யத்தையும் பாதுகாக்க அல்ல, வெறும் அவனுடைய உயிரை மட்டும் பாதுகாக்கும்படியாக அந்த வேலி சிறிய வேலியாக ஆகிவிட்டது. நல்லா கவனிச்சிங்களா? கர்த்தர் நம்மை சுற்றி வேலி அடைக்கிறார், நம்மை சுற்றி வேலி இருக்கிறது என்று சாத்தானுக்கு தெரியும். அந்த வேலி எப்படி வேலை செய்கிறது? விசுவாசத்தினாலே அது வேலை செய்கிறது. விசுவாசம் கொண்டிருக்கும் போது அந்த வேலி தடுத்து நிறுத்துகிறது பிசாசை. விசுவாசம் இல்லாத போது பிசாசை இது உள்ளே விடுகிறது என்று பார்த்தோம். 4வது காரியம், முதலாவது நம்மை சுற்றி கர்த்தர் வேலியிடுகிறார், 2வது சாத்தானுக்கு நம்முடைய வேலியை குறித்து தெரிகிறது, நமக்கு சுற்றி வேலி இருக்கிறது என்று தெரிகிறது. 3வது அந்த வேலி எப்படி கிரியை செய்கிறது? விசுவாசத்தால் கிரியை செய்கிறது. விசுவாசம் கொள்ளுகிற வரைக்கும் அந்த வேலியை தூக்கி பிடிக்கிற மாதிரி அதுக்குள்ள யாரும் நுழைய முடியாது. 4வது காரியம், பயம் அந்த வேலிக்குள்ளாக பொத்தலை உண்டாக்குகிறது. பிசாசு நுழையும்படியாக பொத்தலை உண்டாக்குகிறது. இந்த யோபு குறித்து 4 காரியம். 1, கர்த்தர் அவனை சுற்றி வேலி அடைத்தார். 2வது, அந்த வேலி சாத்தானுக்கு ஒரு பெரும் சுவற்றை போல், உள்ளே நுழைய முடியாது என்கிற நிலையில பெரிய சுவரை போல அவனுக்கு இருக்கிறது அந்த வேலி. 3வது, கர்த்தர் அந்த வேலியை சின்னதாக்கி யோபுவை மட்டும், அதுவும் அவனை உயிரை மட்டும் காக்கக்கூடிய ஒரு சிலிய வேலியை மாற்றிவிட்டார். ஏன் மாற்றினார்ன்னு சொல்றேன். 4வது, யோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பயந்தபடியினால் பிசாசு அங்கே நுழையும்படியாக அவன் அந்த வேலிக்குள்ளாக இடத்தை கொடுத்து விட்டான்.
யோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பயந்தபடியினால் பிசாசங்க நுழையும்படியாக இடத்தை கொடுத்து விட்டான். சிலர் பாருங்க, நல்ல கவனிங்க, விசுவாசிகள் அநேகர், சில காரியங்களில் நமக்கு விசுவாசம் இருக்கிறது, சில காரியங்களில் நமக்கு விசுவாசம் கிடையாது. யோபும் அதே மாதிரி தான். யோபுவின் புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்தால், அதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லிவிடுகிறேன். யோபுவின் புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்தால் பிள்ளைகளை குறித்து அதிகமாய் அவன் பயப்பட்டான், பயந்து அதிகம் பயந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பயத்தின் மிகுதியால் அவன் பிடிபட்டிருந்தான். ஆனா ஒன்னு குறித்து பயப்படல, தன்னுடைய உயிர் போகுமேன்னு பயப்படவே இல்லை. அதை காண்பிக்கிறேன் வசனத்திலிருந்து பாருங்க. யோபு 1:5, விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவளை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். பிள்ளைகள் பாவம் செய்து விட்டார்களோ என்கிற ஒரு பயம் அவனுக்கு, பிள்ளைகள் கொஞ்சம் சரியில்லை, ஏழுவர்களும் பாவம் செய்கிறார்களே என்று சொல்லி அப்பப்ப அவர்களுக்காக பலிகளை செலுத்தி அந்த பயத்துல, பிள்ளைகளை குறித்து இருக்கிற பயத்தில், அவர்கள் மேலதான் நாசமோசம் வந்துடுமோ, இப்படி வாழ்கிறார்களே என்று சொல்லுகிற பயம் அவனுக்கு ஏற்கனவே இருந்து வந்தது. யோபு 3:25-26 இன்னும் காண்பிக்கிறது பிள்ளைகளை குறித்த பயம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. பிள்ளைகளை குறித்து மட்டுமல்ல, அவன் மற்ற அநேக காரியங்கள், தன்னுடைய சொத்து, சுதந்திரம், சுகம், எல்லாவற்றையும் குறித்தும் தனக்கு என்ன நேரிடுமோ என்று பயப்பட ஆரம்பிக்கிறான். இவ்வளவு பயத்தின் மத்தியிலேயும் ஒரு காரியத்துக்காக அவன் பயப்படவில்லை. யோபு 19:25 திருப்போம், 19:25-27, ஒரு காரியத்துக்கு அவன் பயப்படவில்லை. அவன் சொத்துக்கள் போய்விடும் பயந்தான், ஆடு மாடுகள் பறி போய்விடும் என்று பயந்தான், பிள்ளைகள் பறிபோய் விடுவார்கள் என்று பயந்தான், தனக்கு உள்ளதெல்லாம் போய்விடுமோ என்று பயந்தான், சுகம் கூட போய்விடுமோ என்று பயந்தான், எல்லாம் பயந்தான். ஆனா ஒரே ஒரு காரியத்தை குறித்து பயப்படவில்லை. 25:25, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, மீட்பரை குறித்து பேசுகிறாரீங்க. யோபுவின் புஸ்தகம், வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், இருக்கிறதுலே முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் என்று. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு முன்பாகவே எழுதப்பட்ட புஸ்தகமாம் இது. யோபுவின் புஸ்தகம் ரொம்ப முதல் முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் யோபுவின் புஸ்தகம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் யோபுவுக்கு எப்படி மீட்பரை குறித்து தெரிந்தது? எப்படி அவன் மீட்பரை குறித்து பேசுகிறான்? புதிய ஏற்பாட்டில் அல்லவா மீட்பரை குறித்து போதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பழைய ஏற்பாட்டில் போதிக்கப்பட்டிருந்தாலும் இது ரொம்ப முதல்ல எழுதின புஸ்தகமா இருக்கிறதுனால, பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். இயேசுவை குறித்து பேசுகிறான். இயேசு 2 முறையா உலகத்துக்கு வரப்போகிறார், பூமியில வந்து நிற்பார் என்று 2 வருகையை குறித்து பேசுகிறான். 3வது, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறான். என்ன சொல்றான்? என் தோல் முதலானவை, என் சரீரம் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து எழும்பி தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அவனுடைய சரீரம் உயிர்த்தெழும் என்று நம்புகிறான். நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அவன் சொல்லுகிறான், அதை நினைச்சு நான் வாஞ்சிக்கிறேன். அப்ப என்ன சொல்றான்? மரணத்தை பற்றி எனக்கு பயமே கிடையாது. எத்தனை பேர் இயேசு திரும்ப வருகிறார் என்று விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஜீவனோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஜீவனோடு இருக்கிறார், அவர் திரும்ப வருகிறார், இந்த பூமியில அவர் வந்து நிற்பார், அப்பொழுது மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள், அந்த சரீரத்தோட எழும்புவார்கள், என்னுடைய கண்களால் நான் அவரை காண்பேன். சொல்றான், என்ன நடந்தாலும் மரணத்துக்கு நான் பயப்பட போறதில்லை, ஏன்னா மரணம் வந்தா கூட எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்றான். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மேலான நம்பிக்கை. அநேகருக்கு இந்த மரணத்தை குறித்து விளங்குகிறது இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களை போல நாம் துக்கிக்க கூடாது. கிறிஸ்தவ விசுவாசிகள் உடைய துக்கம் வித்தியாசமானது. அதில் உள்ள நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? நாம் சரீரத்தில் உயிர்த்தெழுவோம், அவரை நாம் காண்போம், அவருக்கு முன்பாக நிற்போம், நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆகையால் தான் மரணத்துக்கு நாம் பயப்படுகிறது கிடையாது. யோபு சொல்லுகிறார், எல்லாத்துக்கும் பயந்தார், பிள்ளைகளுக்காக பயந்தார், தன்னுடைய சுகத்துக்காக பயந்தார், சொத்துக்கு போயிடுமோன்னு பயந்தார், எல்லா பயமும் இருந்தது. ஆனா ஒரு பயம் இல்லை. என்ன பயம் இல்லை? மரண பயம் இல்லை.
na settalum paravaalla unnaagu poradilla na marubadiyum uyiroda elumbuven endru mathe kurithu bayapadamal irundha aageyal dhaan ennavo avan bayandha ella kaariyum avanukku nerittathu maranathu kurithu avan bayappilla adanal maranam avanai thodavillai irukkireengala ellarum avan edhavala nadakkum nenchana adhella nadandhathu ஐயோ எனக்கு அழிவு வந்துடும், என் சொத்து போயிடும், என் பிள்ளைங்க போயிடும், ஆடு மாடு போயிடும், எனக்கு என்ன நேரிடுமோ எப்ப நேரிடுமோ இப்படின்னு எல்லாத்த பற்றியும் பயந்தான். அத்தனையும் நடந்துருச்சு, மரணத்தை பற்றி மட்டும் பயப்படல. ஆகையால எவ்வளவு சரீர சோகவீனம் வந்தாலும் அவன் மரணம் அடையல, சாகல, உயிரோட இருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை தான் பெற்றுக்கொள்ளுறோம். எங்கெங்கெல்லாம் பயப்படுறோமோ அங்கெங்கெல்லாம் அடி விழுது. எந்தெந்த வாழ்க்கையின் எந்தெந்த ஏரியாகள்ல எந்தெந்த அம்சத்துல நமக்கு பயம் இருக்கிறதோ அந்தந்த ரீதியில நாம் பாதிக்கப்படுகிறோம். சரீர சுகத்தை குறித்து பயம் இருக்கிறதா? சரீரத்தில் பாதிப்பு வாசல திறந்து விடுகிறது போல ஆகிறது, வேலையை திறந்து விடுகிறது போல ஆகிறது. நம்முடைய பிள்ளைகளை குறித்து பயம் இருக்கிறதா? அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில பிசாசை நுழைய செய்கிறது. எதை குறித்தெல்லாம் நாம் பயப்படுகிறோமோ அங்கெல்லாம் பிசாசுக்கு ஒரு வாசல் கிடைத்து விடுகிறது. எதை குறித்து நாம் பயப்படுகிறது இல்லையோ அங்க பிசாசுக்கு வாசலே கிடையாது. யோபுனுடைய பிரச்சனை அதுதான், எல்லாவற்றை குறித்தும் பயந்தான். அது போயிடும், இது போயிடும், இது இப்படி ஆயிடும், அது அப்படி ஆயிடும் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான். எதை குறித்து ரொம்ப மிகுதியா பயந்தானோ அது அப்படியே வந்தது. திங் தட் ஐ கிரேட்லி ஃபியர்ட் கேம் அப்பான் மீ, நான் பயந்தது எனக்கு வந்து விட்டது என்றான். கண்டிப்பா பயந்தால் நிச்சயம் வரும். ஏன்? பயம் நம்முடைய வேலியில ஒரு வாசலை பிசாசுக்கு உண்டாக்குகிறது. எல்லாம் இருக்கீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகையால் தான் சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது, கவனியுங்கள், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரு மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் நல்லா சொல்லுங்க. மறுபடியும் நான் வாசிக்கிறேன் அந்த கடைசி வார்த்தையை எல்லாரும் சத்தமா சொல்ல வேண்டும். ஆகையால் தான் சங்கீதம் 91 சொல்லுகிறது. சங்கீதம் 91 சிலருக்கு ஏன் கிரியை செய்கிறது இல்லைன்னா இதனாலதான். இந்த 7 வசனத்தை அல்லது 6 வசனத்தை அவர்கள் தாண்ட முடியல. இந்த 6 வசனம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் அவர்களுக்கு தெரிகிறதில்லை. இந்த 6 வசனத்திலே பயப்படாதிருப்பாய் என்று சொல்றாங்க. இவங்க பயந்துகிட்டு இருக்கிறாங்க. பயந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு சங்கீதம் 91 கிரியை செய்ய போகாது, செய்யாது. பயப்படாமல் இருக்கிறவர்களுக்கு, வேலியை மூடி வைத்திருக்கிறவர்களுக்கு, விசுவாசத்தில் நிற்கிறவர்களுக்கு, இயேசுவின் நாமத்தில் நிற்கிறவர்களுக்கு அந்த வேலி சத்ருவை வெளியே நிற்க வைக்கும். பயப்படுகிறவர்களுக்கு அந்த வேலியிலே பிசாசுக்கு ஒரு வாசல் உண்டாகிறது. ஆகையால் தான் கர்த்தர் சொல்கிறார், எல்லாம் ரெடியா? இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும். பக்கத்தில் இருக்க ஒரு பாஸ்டர் சொல்லுங்க, பயப்படாதீங்க. வேதம் கட்டளையிலே எது சொல்லுகிறது? பயப்படாதிருப்பாய், பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறது. ஏன்? பயந்ததுதான் நமக்கு நேரிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையை சற்று பின்னால சிந்தித்து பாருங்க, எதெல்லாம் பயப்படுறோமோ அதெல்லாம் அப்படியே வந்து நேரிடுகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால சொன்னேன், செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபசி. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஏதோ ஒன்றை குறித்து பயந்து இது அப்படின்னு ஆயிடுமோ, இது இப்படி ஆயிடுமோ, நம்ம எதை பயந்து நாம் பேசி கொண்டு இருக்கிறோமோ, எதை எப்போதும் சிந்தித்து கொண்டு அது இப்படி இது இப்படின்னு பயந்து கொண்டிருக்கிறோமோ, எதை சொல்லுகிறோமோ அந்த பயத்தில் அது அப்படியே நமக்கு நடக்கும். ஏனென்றால் நம்மை அறியாமலேயே நமக்கு உள்ளாக இருக்கிற உணர்வுகளின் மூலமாக சப்கான்சியஸ்லி நாம் சொல்லுகிற பயப்படுகிற காரியம் நிறைவேறும்படியாக நாமே உதவி செய்து விடுகிறோம் என்று மனோதத்துவ நிபுணர்கள் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை அன்றைக்கு ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். அவங்க என்ன சொல்றாங்க? எதை பயந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ அதை கண்டிப்பாக வரும்படியாக நாமே அதுக்கு இடம் கொடுத்து அதுக்கு உதவி செய்கிறோமா? நம்ம அறியாமலே நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய டேஞ்சர்னு. எத்தனை பேர் பயந்து எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் ஐயோ அது எப்படி ஆயிடுங்களாங்க, ஐயோ இது எப்படி ஆமாங்க, ஐயோ பஞ்சம் வருதாங்களாங்க, ஐயோ யுத்தம், எதை குறித்தாவது பயந்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேலை போயிடும் போல இருக்குதுங்க, ரொம்ப கடன் ஆயிடும் போல. எப்படி ஆகும்? நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியேதான் ஆகும். வேற எப்படி ஆகுது? இவ்வளவெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஏன் எனக்கு ஏன் நல்லா வரல, எனக்கு ஏன் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரலன்னு வாங்க. ஆகையால் தான் சொல்றேன், நீங்க சொல்றதே பெரிய தீர்க்க தரிசனம் போல அமைஞ்சிருது உங்களுக்கு. அதை தான் சைக்காலஜியில சொல்றாங்க, செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபசி. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே நீங்க தான் பெரிய தீர்க்க தரிசி. பயந்துட்டீங்களா? ஏங்க இன்னொரு தீர்க்க தரிசனத்தை நாடி ஓடுறீங்க? அவசியமே இல்லை. நீங்க சொல்றது நிச்சயமா நடக்க போகுது. அதை விட பெரிய தீர்க்க தரிசனம் எங்க இருக்குது? ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, நல்லா ஜெபம் பண்ணி சொல்லுங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு.
அஞ்சன நான் ஜெபம் பண்ணிதில்லங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்க போகுது. கொஞ்ச நேரம் முழிச்சாங்க. நான் ஜெபம் பண்ணி ஒண்ணு கேட்டு சொல்ல வேண்டியதுல கேட்கவே வேண்டியதுல நான் தாராளமா இப்ப சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க என்ன சொல்றீங்களோ அது நிச்சயமா நடக்கும். முழிச்சாங்க அந்த அம்மா. நான் சொன்னேன், நீங்க தான் பெரிய தீர்க்க தரிசிங்க, தீர்க்க தரிசியை தேடி ஓடாதீங்க, நீங்க சொல்றதுதான் தீர்க்க தரிசனம். ஹலோ, பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து, நான் தான் பெரிய தீர்க்க தரிசி. அப்ப நீங்க சொல்ற போது சொல்றதெல்லாம் நடக்க போகுது. நீங்க எதை பேசுறீங்களோ அது அப்படியே நடக்கும். ஆகியால் தான் நீங்க பெரிய தீர்க்க தரிசின்ற. நீங்க பயந்து பேசுறீங்களா, அது அப்படியே நடக்க போகுது. யோபு பயந்து என்னென்னலாம் பேசினாரோ அதெல்லாம் அப்படியே நடந்தது. உயிரை பற்றி மட்டும் பயப்படல, நான் மரித்தாலும் பரவாயில்ல, நான் உயிரோடு இருந்தேன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னாரு. ஆகியாலும் மறிக்கவே இல்லை. அவ்வளவு நோய் பிடிச்சு, நோய் வாய்ப்பு பிடிச்சு அப்படியே படுத்துட்டு கிடக்கிறார். ஆனா சாக பண்ற, பயப்படாதிருங்கள், இது ஒரு கட்டளை, பயப்படாதிருப்பாய், பயப்படக்கூடாது. பயந்தால் என்ன ஆகிறது, வேலிக்குள்ளாக பிசாசு நுழைஞ்சிடுறான். பயப்படாம நின்னா என்ன, பயத்துக்கு ஆப்போசிட் என்னங்க, விசுவாசம். விசுவாசத்துல நிற்கும் போது என்ன ஆகிறது, அந்த வேலி நல்லா வேலை செய்யுது. எத்தனை பேர் இன்னிலிருந்து வேலியை நல்லா வேலை செய்ய வைக்க போறீங்க? வீட்டில் என்ன பண்றீங்க, கதவை சாத்தி தாப்பா போட்டு வைக்கிறீங்களா இல்லையா? ஹலோ, எத்தனை பேர் பெரிய விசுவாசிங்க, கதவை தாப்பா போடுறதே இல்லைங்க, யார் வேணா வரலாம், கிடையாது. கதவை என்ன பண்றோம், தாப்பா போட்டு வைக்கிறோம். வெளியே போகும்போது கதவை பூட்டிட்டு போறோம். இதற்கேற்ற ஒரு செயல் ஆவிக்குரிய விதத்தில் இருக்கிறது. எப்படி கதவை தாப்பா போடுறது, எப்படி கதவை பூட்டிட்டு போறது, நமக்குரிய காரியங்களை சுற்றி. விசுவாசத்திலே தினந்தோறும் நாம் நிற்க வேண்டும். அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நம்பி விசுவாசித்து அடைக்கலம் புக வேண்டும், விசுவாசத்தில் நிற்க வேண்டும். அப்பொழுது அந்த வேலியை பிசாசு தாண்டவே முடியாது. என்னைக்கு நம்ம விசுவாசிக்கலையோ சாத்தான் அந்த வேலியை தாண்டி உள்ளே வந்து விடுகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது இதில் சொல்வதற்கு, நான் அடுத்த வாரம் வரும்போது சொல்லுகிறேன். ஆக ஒரு காரியத்தை, நான்கு காரியங்கள் நாம் கவனித்தோம் இப்பொழுது. ஒன்று, கத்தர் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி வேலி அடைக்கிறார். எல்லாம் சொல்லுவோம், கத்தர் என்னுடைய வாழ்க்கையை சுற்றி, எனக்குள்ளது எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கிறார். கத்தர் வேலி அடிக்கிறவர், சாத்தான் பொறி வைக்கிறவர். கத்தர் என்ன பண்றாரு, வேலி அடைக்கிறவர். சாத்தான் என்ன பண்றான், பொறி வச்சிருக்காது. ஒரு பக்கம் வேலி, இன்னொரு பக்கம் பொறி, ரெண்டும் இருக்குது. கத்தர் நம்மை வேலி அடைத்து காக்கிறார். இரண்டாவது சத்தியம் என்ன, அந்த வேலியை குறித்து சாத்தானுக்கு தெரியும். எல்லாரும் சொல்லுவோம், அந்த வேலியை குறித்து சாத்தான் அறிந்திருக்கிறான். நீங்க சொல்ல வேண்டியது, அவனுக்கு ஏற்கனவே தெரியும். சாத்தான் நம்ம விட பெரிய அறிவாளி. சாத்தானுக்கு தெரியும், அவன் நுழைய போறது இல்ல. நம்ம என்ன சுற்றி வேலி அடைச்சிருக்காரு, வேலி அடைச்சிருக்க சொல்ல வேண்டியது, அவனுக்கு தெரியும். அவன் சொல்றான், இவனை சுற்றி வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன பண்ணணும், விசுவாசத்துல நிற்கணும். என்ன பண்ணணும், அந்த வேலி எப்படி கிரியை செய்யறது, அதான் மூணாவது காரியம். எப்படி கிரியை செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில், இந்த வேலி நம்ம எப்படி பாதுகாக்கிறது, எப்போ அந்த வேலி நிற்குது, விசுவாசிக்கும் போது. எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தில் நிற்கும் போது அந்த வேலி கிரியை செய்கிறது இல்லையா? விசுவாசத்தில் நிற்க போறீங்களா? நான்காவது பயம், அந்த வேலியிலே பிசாசுக்கு ஒரு வாசலை உண்டு பண்ணுகிறது. எல்லாரும் சொல்லுவோம், பயம் அந்த வேலியிலே பிசாசுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறது. வேலி போட்டிருக்கிறாரு, ஆனா யோபுடைய வாழ்க்கையில பிசாசு வந்து எல்லாத்தையும் தொடறான், அவனுடைய உயிரை மட்டும் தொட முடியல. எல்லாத்தையும் பற்றி அவன் பயந்தான், எல்லாத்துள்ளேயும் அவன் பூந்துட்டான் சாத்தான். ஆனா அவனுடைய உயிரை மட்டும் தொட அவன் பூந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவன் அதை குறித்து பயப்படவில்லை. இன்றைக்கு வாழ்க்கையிலே நீங்கள் எதை குறித்து பயந்திருக்கிறீர்கள்? நீங்கள் பயப்படுகிற எல்லா காரியத்திலையும் சாத்தானுடைய கரம் இருக்கும். பயப்படும் போதெல்லாம் சாத்தான் அதை தொடுகிறான். பயப்படுகிற எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ அந்த காரியத்தில் சாத்தான் நுழைந்து கிரியை செய்கிறான். எதை குறித்து நீங்கள் பயப்படாமல் நிற்கிறீர்களோ அங்க சாத்தான் நுழைவதில்லை. நல்ல கவனிங்க. ஆகையால் தான் விசுவாசிகளுக்கு சில அம்சங்கள்ல சிலர் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நல்ல உறுதியா இருப்பாங்க. சில அம்சங்கள்ல சிலர் சாத்தானை உள்ள விட்டுருவாங்க. சிலருக்கு எதை குறித்தும் பயப்படல, பயம் இல்லை. ஆனா சொத்து போயிடுமோ, வேலை போயிடுமோ, வருமானம் போயிடுமோ, நம்ம சம்பாதிக்க முடியாதோ, அப்படி பயம் இருக்கும். அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த ரீதியில் தான் பாதிக்கப்படுவார்கள். சிலருக்கு எதை பற்றியும் பயப்படல. எதில் பயப்படுறார்கள், வியாதி வந்துடுமோ, நோய் நம்மை தாக்கிடுமோ, கொன்னுடுமோ,
நம்ம இங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிடுவோமோ, இப்படி ஆயிடுவோமோ, அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப என்ன, சாத்தான் அந்த அந்த வாழ்க்கையில் அந்த அம்சத்துக்குள்ளாக நுழைந்து விடுகிறான். எதை குறித்து நாம் பயப்படுகிறோமோ அந்த காரியத்துக்குள்ள சாத்தான் நுழைந்து விடுறான். எதுல பயப்படாம நிக்கிறோமோ அதுல சாத்தான் நுழையவே முடியாது. அந்த வேலி அப்படியே இருக்க போகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க எதை குறித்தும் பயப்பட போறது இல்லைன்னு? சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை. பயத்தின் ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறல்ல. நாம் மறுபடியும் பிறந்த போது அப்பா பிதாவேங்கிற கூப்பிடுகிற ஆவியை தவிர அடிமைத்தனத்தின் ஆவி, பயத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்படவில்லை. எல்லாரும் எழுந்து நிற்போம். உங்களுக்குள்ளாக அந்த தைரியத்தின் ஆவி, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஆவி, இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தில் நிற்கக்கூடிய அந்த ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. பயப்படாதீர்கள். எந்த சூழ்நிலையை கண்டும் பயப்பட வேண்டாம், எந்த பிரச்சனையை கண்டும் பயப்பட வேண்டாம். பயப்படாமல் நிற்கும் போது சாத்தான் உள்ளே நுழையவே முடியாது. இதை குறித்து இன்னும் அதிகமாக வருகிற வாரத்திலே நாம் பார்ப்போம். எல்லா கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை துதிப்போம். ஆலே

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

பரிசுத்த ஆவியானவர், உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை அழைத்தீர். ஒரு குயவன் கையில் களிமனை போல என அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நீர் நிறைவேற்ற

0: தாவீது தன் வாழ்வின் இறுதி கட்டத்துல தான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறார். சந்தித்த போராட்டங்கள் எதிர்ப்புகள் ஏராளம் ஏராளம், ஆனால் கர்த்தரோ சென்ற இடமெல்லாம் வெற்றி கொடுத்தார். அதை சொல்லி பாடுகிறார் நீதான் சங்கீதம் 12.
1: துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன்.

0: இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிரைஸ்ட் ஃபார் இந்தியா ஊழியங்களின் சார்பில் வாழ்த்துக்கள். இந்த ஒலி நாடாவில் உள்ள என் உள்ளத்தை தொட்ட இனிய பாடல்களுக்காக கர்த்தரை துதிக்கின்றேன். இந்த பாடல்களை இயற்றியவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இப்பாடல்களை கேட்கும் உள்ளங்களுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இந்த ஒலி நாடாவை அமைப்பதற்கு உதவி செய்த எல்லா பரிசுத்தவான்களுக்கும், விசேஷமாக இசை அமைத்து கொடுத்த சகோதரர் பேட்ரிக்கே அவர்களுக்கும், ஒலி அமைப்பாளர் சகோதரர் டெரிக் அவர்களுக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சங்கீதம் 22:4-5.

தன் சகோதரன் தன்னோடு போர் செய்ய வருகிறார் என்று அறிந்த ஜேக்கப், உன் தேசத்துக்கு திரும்பி போ, நான் கூட இருப்பேன், நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை ஜெபிக்கிறான், ஜெயம் எடுக்கிறான்.

make you stand faultless in his glorious presence. June 24, 25. ஆம், விழுந்து போகாமல் தடுக்கி விழாமல் வாழ கர்த்தர் கொடுத்துள்ள வாக்குத்தத்தம் தான் இது. பாடுவோம், ஜெயம் எடுப்போம்.

0: தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்ப நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம், எசேக்கியேல் 43வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
1: அவர் ஆலயத்தில் இருந்து
0: என்னோட பேசுகிறதை கேட்டேன்.
1: அந்த புருஷன் என் அண்டையில் நின்றிருந்தார்.
0: அந்த புருஷன் என்னோடு பேசுகிறவர் என் அண்டையில் நின்றிருந்தார். அவர் ஆலயத்தில் இருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. இந்த நாளிலே கர்த்தர் சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான். நம் ஒவ்வொருவரோடும் நம் தேவன் பிரத்யட்சமாய் பேச விரும்புகிறார். ஆமே. ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த வார்த்தையை எனக்கு தனித்தனியா கூப்பிட்டு சொல்லணும்னு உள்ளம் ஆசைப்படுகிறது. ஆனால் அப்படி சொன்னால் சாயங்காலம் விடியற்காலம் ஆகி முதலாம் நாள் ஆகும். ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஃபர்ஸ்ட் டைமா இங்கே வந்திருக்கலாம், ஆன்லைன்ல இதை எங்கேயோ இருந்து பார்த்துட்டு இருக்கலாம். ஒவ்வொருவரையும் பார்த்து அன்று குறிப்பிட்ட தீர்க்கதரிசிகள் அல்லது அந்த நிலையில ஏற்படுத்தப்பட்டவர்களிடத்தில் மாத்திரமே கர்த்தர் பேசி வந்ததை பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு மாம்சமான யாவர் மேலும் இந்த நிலையிலே ஒரு பெரிய ஒரு கிருபையின் வாசலை கர்த்தர் திறந்து வைக்க காரணம் என்ன தெரியுமா? எல்லாரையுமே அவர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அதை என்று இப்படி சொல்ல, நீங்க சர்ச்சுக்கு வந்தா எங்களை ஆசாரியர்களா நீங்க பார்ப்பீங்க, ஆனா சர்ச்சுக்கு வர உங்க எல்லாரையுமே அவர் ஆசாரியராய் பார்க்கிறது தான் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நம்ம அப்படி நம்மளை பார்த்துருக்குறோமா? இல்லை, அவர் நம்மளை அப்படி பார்க்கிறார். நாம நம்மளை எப்படி பார்க்குறோமோ அவர் அப்படி பார்க்கவே இல்லை, அவர் அப்படி பார்க்கவே இல்லை. இறைமையா சொல்ற, நான் சின்ன பிள்ளாண்டு, ஏ சின்ன பிள்ளைன்னு சொல்லாது, நீ தீர்க்கதரிசி அப்படி பார்க்க. ஆமாம், இன்னைக்கு நான் என்ன எப்படி பார்க்குறேனோ அவர் அப்படி பார்க்கவே இல்லை. அதனால தான் இன்னைக்கு நான் இப்படி நிற்கிறேன். நம் தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஹல்லேலூயா. அவர் பிரத்யட்சமாய் நம்மோடு பேச விரும்புகிறார். ஏசாயா 30:21 சொல்லப்பட்டிருக்கிற வசனம், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இன்னைக்கு அநேகருடைய புலம்பலும் வேதனை என்ன தெரியுமா? இந்த சத்தம் ஸ்டாப் ஆகி நெடுநாள் ஆகிவிட்டது. இந்த சத்தம் கேக்குதா அப்படின்னு ஆண்டவர் கேட்டாங்க. எனவேதான் செய்தியை இதுக்கு நேராக, இல்லைன்னா நமக்கு இந்த மாசம் கொடுத்த தீம் வேர்டே அந்த புருஷன் என் அண்டையிலே நின்றிருந்தார். அதுக்கான செய்தி கர்த்தர் அனுமதித்தால் அடுத்த வாரம். ஆமே. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிற கேள்வி, இனி சாயும் போது சத்தம் கேட்கும் என்று நான் எழுதி கொடுத்திருக்கிறேன். உனக்கு கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? உன் காதுல விழுதா? எவ்வளோ சத்தங்கள் உன் காதில் கேட்குது. அந்த நடுவில் என் சத்தத்தை உன்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? கேட்குதா? ஆமா. இந்த கேள்வியோட செய்தியை கேளுங்க. யாருக்கோ சத்தம் கேட்குதா? இல்லை, எனக்கு அந்த சத்தம் கேட்குதா?

0: நம் ஆண்டவர் பேசும் தெய்வம். ஹல்லேலூயா. அவர் பேசுகிறார் பிரத்யட்சமாய். நல்ல இந்த வார்த்தைகளை கவனிக்கணும். பிரத்யட்சமாய் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். உன் பின்னாலே அந்த சத்தம் வந்துட்டே இருக்கும். பிள்ளைங்களை வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்கும்போது பின்னாடி சொல்லி கொடுக்குறவங்க இருப்பான். ஆமாம், வலது ஓரமாய் இடது ஓரமாய் சாயும் போது வலிது சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்கும்போது பின்னாடி இருப்பான். உன் பின்னாலே அந்த சத்தம். ஆண்டவரே, என்ன சாஞ்சு விழுந்து புரண்டு அடுத்த தெருவுக்கு போன பிறகு எனக்கு இன்னும் சத்தமே கேட்க மாட்டேங்குது, சத்தம் கேட்குதா? ஆண்டவர் சொல்லுகிற, நான் பேசுறேன், உனக்கு சத்தம் கேட்குதா? அடுத்த ஆண்டவர் நீங்க பேச, ஆண்டவர் நான் பேசுறேன், உனக்கு சத்தம் கேட்குதா? அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். கர்த்தருடைய சத்தம் கேட்க என்ன செய்யணும் அப்படின்னு பைபிளில் பார்த்தா நிறைய இருக்கு. அதில் பிரதானமான ஒரு காரியத்தை தான் அது தியானிக்க தான் எனக்கு டைம் இருக்கும். ஆமே, பாயிண்டாக எழுதணும்னா நிறைய சொல்லலாம். ஆமே, சாமுவேல் அர்ப்பணித்தான் சத்தம் கேட்டான். ஆபிரகாம் அனுசரித்தான் சத்தம் கேட்டான். யோவான் ஆவிக்குள்ளானான் சத்தம் கேட்டான். இப்படி பைபிளில் சத்தம் கேட்பதற்காக நிறைய நிறைய பார்க்க முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இன்று பேசும்படி பிரதானமாய் இருதயத்திலே வைத்த வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 6:5-7 வசனங்களை வாசிக்கலாம்.
1: அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து
0: அதினால் என் வாயை தொட்டு,
1: இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால்
0: உன் அக்கிரமம் நீங்கி
1: உன் பாவம் நிவிர்த்தியானது என்றார்.
0: சுத்திகரிப்பு நடக்கிறது. அந்த சுத்திகரிப்புக்கு பிற்பாடு 8
1: பின்பு யாரை,
0: பின்பு எதற்கு பின்பு? சுத்திகரிப்புக்கு பின்பு யாரை நான் அனுப்புவேன்?
1: யார் நமது காரியமாய்
0: போவான் என்று உரைக்கிற
1: ஆண்டவருடைய
0: சத்தத்தை கேட்டேன். எதற்கு பின்பு? எல்லாரும் சொல்லுங்க யார் யார் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறீங்க? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறவர்கள் சுத்திகரிப்புக்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ள

0: சுத்திகரிப்பை யார் விரும்புவாங்க தெரியுமா? என் அப்பா குரலை நான் கேட்கணும்னு விரும்புறேன். தேவ சமூகத்தில் ஏசாயா நிற்கிறான். மற்றவர்களை கம்பேர் பண்ணும் போது அவன் தீர்க்கதரிசி, பரிசுத்தவான். ஆனால் அந்த பரிசுத்தருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்கிறவனால தன்னை ஒரு பரிசுத்தவான ஒத்துக்கொள்ளவே முடியலை. ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். நாம் யாரை ஆராதிக்கிறோம், யாரை சேவிக்கிறோம்? ஆலயத்துக்குள்ள என்றாகும் போது இந்த ஏசாயா சேராபியன்கள் துதிக்கிற சத்தத்தை கேட்கிறான். ஆலயத்துக்குள் வருகிற அத்தனை பேருமே ஆராதிக்கிறவர்களுடைய சத்தத்தை கேட்கிறோம். இங்க ஃபர்ஸ்ட் பாடுறாங்க, கேட்கிறோம். அடுத்து வர்ஷிப் நடக்குது, கேட்கிறோம். செய்தி கொடுக்கறாங்க, எல்லாமே கேட்கிறோம். அதற்கு மேல, அதையும் தாண்டி, ஆராதிக்கிறவர்களின் சத்தத்தையும் தாண்டி, ஆண்டவருடைய சத்தம், ஆராதனைக்குரியவருடைய சத்தம், இதை கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது. ஆமென். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க, இன்னும் சொல்லணும்னா, கர்த்தர் என்னோடு பிரத்யட்சமாய் பேச, கர்த்தர் என்னோடு முகமுகமா பேச, கர்த்தர் எனக்குன்னு மாத்திரம் பேச, என் காதுகள் அவருடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்க நான் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது, அவசியமாயிருக்கிறது, அவசியமாயிருக்கிறது. இந்த செய்தி எழுதும் போதே என் இருதயத்தில் எழுமரச்சமோ, கழுவும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கேட்கும் திறனை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இந்த காதுல உங்க சத்தத்தை நான் அதிகமாய் கேட்க விரும்புகிறேன் ஆண்டவரே, அதிகமாய் கேட்க விரும்புகிறேன். நீங்க நல்ல கவனிங்க. பிரதான ஆசாரியனாகிய யோசுவா சகரிய 3வது அதிகாரத்துல கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா தெரியும், அவனுடைய அழுக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டு சுத்தமான பாகை தரிப்பிக்கப்பட்ட பிறகே அவனை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். அதுவரை அவனை பார்த்து பேசல, அங்க நிக்கிறவங்களை பார்த்து பேசினார். சாத்தானை ஃபர்ஸ்டே கெட் அவுட் அப்படின்ட்டார். கடிந்து கொண்டதும் ஓடிட்டான். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உடனே யோசுவாவை பார்த்து பேசல. இதெல்லாம் தான் ஆவியானவர் நேற்று இடைப்பட்டு கொண்டிருந்தார். நீ இங்கே தான் நிற்கிற, என் கூட தான் நிற்கிற. அவன் பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து பேசுகிறார். சகரியா 3வது அதிகாரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 3-4 வாசிங்க.
1: அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான்.
0: அவர் தமக்கு முன்பாய் நிற்கிறவர்களை நோக்கி,
1: இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரம்,
0: அவர் தமக்கு முன்பாய், எங்க யோசுவா நிற்கிறான், ஆண்டவர் அவனை பார்த்து பேசாம மற்றவங்களை பார்த்து, இவனுக்கு மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை
1: களைந்து போடுங்கள்.
0: அவர் சத்தத்தை நீ எவ்வளவு ஆசைப்பட்டு கேட்கணும் விரும்புறியோ, அதை விட அவர் உங்கூட பேசணும்னு ஆசைப்பட்டதுனாலதான் உன்னை சுத்திகரிப்பதற்கு அவர் சமூகத்துல கொண்டு வந்து இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள் என்கிறார். 5வது வசனத்துல, அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். 6வது வசனம், கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக. 8வது வசனம், இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீக்கள். ஆமென். நான் எங்க நிக்கிறேன், நான் பக்கத்தில் நிக்கிறேன். ஆண்டவர் யார பார்த்து பேசுறார்? ஆனா நான் எதை விரும்புறேன் அப்பா? பர்சனல். என்ன பார்த்து, நீ யோசுவாவே, ஜான்சாமே, நீ கேளுப்பா, நீ கேளுப்பா. ஆண்டவர் எனக்கான மெசேஜ இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து விடுறதை விட மேன்மை எனக்கான மெசேஜ. ஆண்டவர் சொல்ற உங்களுக்கு பிரத்யட்சமாய் கதை பேச விரும்புறேன். எனக்கு ஆண்டவருக்கு நடுவில் இன்னொரு ஆள். அன்னைக்கு பிராகாரத்துல ஒரு கூட்டம் ஜனங்கள் வெளியே நிப்பாங்க, ஒரு ஆசாரியன் உள்ள போயிட்டு மெசேஜோட வருவான். ஆண்டவர் சொல்றார், எல்லாரையும் உள்ள கூப்பிடு, எல்லாரையும் உள்ள கூப்பிடு, எல்லாரையும் உள்ள கூப்பிடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இளைய குமாரன் திரும்பி வரா, திரும்பி வரா. அப்பா அன்பை வெளிப்படுத்தி அவனை கட்டி பிடிக்கிறார், முத்தமிடுகிறார். உடனே அப்பாவை பார்த்து பேசிட்டு இருக்கிற, அப்பா நான் உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் சொல்லும் போது, அப்பா லூக்கா 15:22
1: அப்பொழுது தகப்பன்
0: தகப்பன்
1: தன் ஊழியக்காரர்
0: தன் மகனை நோக்கி என்று அல்ல,
1: தன் ஊழியக்காரரை நோக்கி,
0: தன் ஊழியக்காரரை நோக்கி, இவளுக்கு வஸ்திரத்தை மாத்து. அன்பு அனுபவிக்க முடியும், வார்த்தையை கேட்க முடியலையே. பிரசன்னத்திலிருந்து அன்பு அனுபவிக்கிறோம், அணைக்கிறது ஃபீல் ஆகுது. ஆனா அப்பா ஏன் என்கிட்ட டைரக்டா பேசாம ஊழியக்காரரை நோக்கி? இன்னைக்கு அது போதும்னு நிறைய பேர் இருந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே பேசினா போதும், நாங்க இப்படிதான் இருப்போம், சண்டே வரும், சர்ச்சில் பாஸ்டர் ஏதாவது பேசுவாங்க, ஓகே மோசே பேசினா போதும். ஏன் கர்த்தர் பேசுறான்னு விரும்புறாங்க தெரியும்? கர்த்தர் பேசணும்னா நம்ம ஆயத்தமா இருக்கணும், சுத்திகரிக்கணும், அது வேண்டாம். இன்னைக்கு எல்லாரையும் கை தூக்க வைக்க நான் விரும்பல. ஆனா இதுல ஒரு கூட்டம் என் அப்பா என்கிட்ட பேசுறத கேட்கணும்னு விரும்புகிற ஒரு கூட்டம் இருக்கிறதுனாலதான் இந்த செய்திய பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு பேச வைக்கிறார். ஆண்டவர் என்கிட்ட பேசுவாரா? ஏன் பேச மாட்டார், ஏன் பேச மாட்டார். யோனா பெரிய தீர்க்கதரிசி, யோனாட்ட பேசினார்ல, யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார், மீன்கிட்ட பேசினார்ல, ஒரு ஆமணக்கு செடியை வளர

ஆண்டவர் என்ன கெட்டியெல்லாம் பிடிச்சிங்களே, இன்னும் நான் உன்ன கெட்டி பிடிச்சிருந்தான் பாருக்கிறேன். அண்ணா என்னால உன்கிட்ட டைரக்டா பேச முடியலையே, என்னால உன்கிட்ட டைரக்டா பேச முடியலையே. பையனை கட்டி பிடிச்சிட்டு தன் ஊழியக்காரர்களை நோக்கி, ஆமே, பையனை கட்டி பிடிச்சிட்டு, அவருடைய அன்பு மாறாததுங்க, அவருடைய அன்பு மாறாது. கடந்த நாள்ல ஒரு ஊழியக்காரரை சந்தித்தேன். அவர் அவருக்கு திடீர்னு ஒரு பலவீனம் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டாச்சு. அப்போ டாக்டர்ஸ் ஃபேமிலியை பார்த்து சொல்கிறாங்க, அந்த ஊழியக்காரருடைய ஃபேமிலியை பார்த்து, பெரிய ரிஸ்க்கு, ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன வேணாலும் நடக்கலாம், கார்டியாக் அரெஸ்ட் வரலாம், ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம், உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நாங்களும் 100% வந்து ஹோப் கொடுக்க முடியாது, ஆனால் இந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை பண்ணி ஆகணும். அப்படி ஒரு பாதிப்புக்குள்ளாயிட்டார், பாதிப்புக்குள்ளாகி அப்போ வீட்டில் வேறு வழி இல்லை, ஏன்னா வலி தாங்க முடியல. அப்பொழுது இந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதி உடம்புலேருந்து எடுக்கிறாங்க. 8 மணிக்கு அந்த ஆப்ரேஷன் நடக்குது. அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சந்தித்த வேதனையை சொல்கிறாரு, அதெல்லாம் தாங்க முடியாத வேதனை. இப்போ வலியில் அவர் துடித்தாராம், துடித்துட்டு, ஐயோ ஒரு நாள் பிறந்து கண் விழித்ததும், ஐயோ நான் இன்னும் உயிரோடு இருக்கிறானா, ஏன்னா வலி தாங்க முடியலை சொல்கிறார். ஏன்னா அப்படி செத்துட்டா நல்லா இருந்திருக்குமே, நல்லா செத்துட்டா, ஏன்னா வலி தாங்க முடியலை. அப்போ அந்த நாட்களில் அவருக்கு தூக்கம் போச்சு, சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இந்த நேரத்தில் அவர் சொல்கிறாரு, டெவில் பக்கத்தில் வந்து நின்று பேசிட்டான். என்ன பயங்கர விசுவாசெல்லாம் பேசினியாமே, விசுவாசத்தெல்லாம் பேசின, எங்கே ஏ அவர்லாம் சும்மாப்பா, அப்படிலாம் வந்து காப்பாற்ற மாட்டார், அப்படின்னா வந்திருக்கணும். நீ எவ்வளவு கத்துற, நான் தானே உன் பக்கத்தில் வந்திருக்கிறேன், நான் தானே உன் பக்கத்தில் வந்திருக்கிறேன், எங்கே அவர், எங்கே அவர். இப்படிப்பட்ட 3 மாதம் அந்த வலியில் துடிக்கிறாரு, அந்த டெவில் பக்கத்தில், பெட்டு பக்கத்தில் வந்து உக்காந்துருந்து பேசிட்டான், எங்கே அவர். பயங்கர பிரசங்கெல்லாம் பண்ணால், ஒரு தண்ணீரை கடக்கும் போது உங்கூட, எங்கே வர்றார், நான் தானே வரேன். அதெல்லாம் போய் அவர் சொல்கிறாரு, என்னுடைய நான் என்னெல்லாம் ப்ரீச் பண்ணானோ எனக்கு டவுட் வர்றது மாதிரி ஆயிட்டு. அப்படி 3 மாதம் ஆண்டவர் அமைதியாக இருந்தாங்க. ஆனாலும் ஒரு கட்டம் வரும்போது அப்பாலே போன விரட்டுறாரு, அது திருப்பியும் வருது. ஆமாம், அந்த நாட்களில் தான் நம்ம காலடி தெரியாமல் சாங்னால அவர் ரொம்ப பலப்பட்டிருக்கிறார். இப்போ ஒரு நாள் இப்படி தான், காலையில் 2 மணிக்கு கத்துறாராம், தாங்க முடியாம. நிறைய பேர் வந்து, ஆண்டவரே இயேசு வந்து சிலுவையில் ஏனெனை கைவிட்டிருந்த வார்த்தையை வந்து தாங்க முடியாம, தாங்க முடியாம, ஆண்டவரே விட்டுட்டீங்களா, ஆண்டவரே கைவிட்டுட்டீங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவரே சத்தம் எதுவாக கேட்குது. 3 மாசத்துக்கு பிறகு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஏ உனக்கு எவ்வளவு நேரம் ஆபரேஷன் நடந்து, 8 மணிக்கு டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அன்னைக்கு உன் கதை முடிஞ்சிருக்கும், கார்டியக் அரெஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு, அதுவும் வந்திருக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த 8 மணி நேரம் நீ பெட்டில் இல்லை, என் மடியில் நான் உன்னை வச்சிருந்தேன், என் மடியில் நான் உன்னை வச்சிருந்தேன். அந்த இவ்வளோ தான் பேசினேன். அந்த 8 hours என் மடியில் நான் உன்னை வச்சுருந்தேன். டாக்டர்ஸ் கத்தி எடுத்துகிட்டு வரும்போது என் மடியில் இருந்தேன். டாக்டர்ஸ் என்னென்னலாம் உனக்கு வரோன்னு சொன்னாங்களோ அது வராதபடி நான் காத்தேன். அவ்வளோதான், அவர் எழும்பிட்டார். இன்றைக்கும் கிருபையினால் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அனைக்கும் அன்பை அறிந்த பின்பும் இந்த இந்த அன்புக்கு இணையே கிடையாது. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோங்க அந்த கையை கொடுத்து ஒருத்தங்களுக்கு பிரைஸ் லாட் கொடுத்தா, ஆனா இந்த அழுக்கு வஸ்திரம் இருந்தும் என்னை கட்டிப்பிடிக்க அவர் வைத்த கிருபை, அவர் பாராட்டுன என்ன, அப்படியே நான் இருக்கிற வண்ணமா என்னை கட்டி

பிடிக்கிறதுக்கு அவர் ரெடி. என்னை அப்படி கட்டி பிடிச்சதுனால தான் நீ ஊழியக்காரனா நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஓகே, இப்ப நான் செய்தி கொள்ள வரேன். ஆமென். இந்த வார்த்தையை இந்த ஒரு சாட்சி சொன்னதுனால சொல்றேன். சில கடினமான சூழ்நிலையில அதெல்லாம் தாண்டதுக்கு சான்ஸே கிடையாது. தாண்டி நிக்கிறோம்னா நம்ம ஹாஸ்பிட்டல் பெட்ல இல்ல, அக்னியில இல்ல, விழுந்தது தீலல்ல, என் இயேசுவின் கரங்களில். ருசித்தவங்க வலதுகரத்தை

0: ஆமென், ஹல்லேலூயா. மகனை கட்டி பிடிக்கிறார், முத்தமிடுகிறார், ஆனா ஊழியக்காரரை பார்த்து பேசுகிறார். என்ன செய்கிறார்? இமீடியட்டா என்ன செய்ய சொல்ற தெரியுமா? நீ வஸ்திரத்தை கொண்டு வா, இதெல்லாம் மாத்து, இதெல்லாம் மாத்து. சுத்திகரிக்கப்பட்ட பிறகு கூடாரத்துக்குள்ள கொண்டு போய் அப்ப பையன் கூட பேசுறார். ஆலயத்தில் இருந்து அவர் என்னோடு பேசுகிறதை கேட்டேன். வெளியே இறங்கி வந்து என்ன சுத்திகரித்து உள்ள பிராகாரத்தில் தான் சுத்திகரிப்புக்கான எல்லாமே இருக்கும். சுத்திகரிக்கப்பட்ட உள்ள மூத்தகுமாரன் வரான், வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியின் சத்தம் கேட்குது, மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கிறது. ஆமே, கர்த்தருடைய சத்தம். அப்பா உங்க கூட. ஆமே, நம்மள பிள்ளைகள் அல்லவா, டைரக்டா பேச விரும்புறார். ஆமே, என்னுடைய ஆசை எல்லாரும் கேட்கணும் அந்த சத்தத்தை. நான் ஆலய ஆண்டவர் என்னோடு பேசினதை நான் கேட்டேன், ஆண்டவர் என்னோடு பேசினதை நான் கேட்டேன், ஆண்டவர் என்னோடு பேசினதை. ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, இப்ப சுத்திகரிக்கப்படணும். இப்ப சுத்திகரிக்கப்பட நான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறேன், என் இருதயத்தை நீர் சோதித்து பார்க்கிறீர். அப்போ நம்முடைய அந்தரங்கம் கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறது என்பது மிக மிக மிக மிக முக்கியம். எசேக்கியேல் 8வது அதிகாரம் அதனுடைய 6 முதல் நீங்கள் வாசிக்க கேட்டால். ஆமென்.
1: அவர்களை நோக்கி, மனுபுத்திரனே,
0: அவர்கள் செய்கிறதை
1: காண்கிறாயா?
0: காண்கிறாயா?
1: என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு
0: என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான
1: இஸ்ரவேல் வம்சத்தார்
0: இங்கே செய்கிற
1: மிகுந்த அருவறுப்புகளை காண்கிறாய் அல்லவா?
0: காண்கிறாய். இந்த வார்த்தையை கேட்டீங்களா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான அருவறுப்பு. நானும் நீங்களும் அவருடையவர்களாய் மாற்றப்பட்டோம், கிரயத்துக்கு கொள்ளப்பட்டோம். ஆமே. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய
1: உங்கள் சரீரத்தினாலும்
0: உங்கள் ஆவியினாலும்
1: தேவனை மகிமைப்படுத்து.
0: நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நம்முடைய ஆத்மாவை மட்டும்தான் மீட்டிருக்கிறார், ஆத்மா மட்டும்தான் ஆண்டவருக்குரியது நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, இந்த சரீரம் தேவனுக்குரியது. உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் சரீரம் தேவனுக்குரியது, என் ஆவி தேவனுக்குரியது, என் ஆத்மா தேவனுக்குரியது. அப்போ ஆண்டவர் நம்மை தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்க ஆண்டவர் சொல்லுகிறார், என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரம் போகும் பண்ணும்படியான காரியம். 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியேல் 8:7,
1: என்னை
0: பிராகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார்,
1: அப்பொழுது
0: சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன் என்று சொல்லுகிறார். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு. நான் சுவரிலே துவாரமிட்ட போது இது ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவறுப்புகளை பார், வெளியே நின்று ஒரு சின்ன ஹோல் போட்டு பார்க்க வைக்கிறார், வெளியே இருந்து உள்ளே காண்பித்து கொடுக்கிறார், உள்ளே காண்பித்து கொடுக்கிறார். வெளியே பார்க்க சூப்பரா தான் இருக்கு, நல்ல ஆலயம், சூப்பர் பா. சண்டேன்னா இவங்க ஒயிட்டு தான், ரொம்ப சூப்பரா இருக்கு, அவ்வளவுதான். சண்டேன்னா இவங்க போனு சுவிட்ச் ஆஃப் தான், ரொம்ப சூப்பரா இருக்கு. வெளியே பார்க்க ஆண்டவர் வந்து இசைக்கியலுக்கு ஒரு சின்ன ஹோல் போட்டு உள்ள காட்டி கொடுக்கிறார். இங்கிருந்து நான் உங்க மத்தியில பேசிட்டு இருக்கும் போது நீங்க என்னுடைய வெளி தோற்றத்தை பாக்குறீங்க, என்னுடைய எக்ஸ்பிரஷனை பாக்குறீங்க, என்னுடைய ஆக்ஷனை பாக்குறீங்க. ஆனா சர்வ வல்லவர், மகா பரிசுத்தர், நடுக்கத்தோடு சொல்லுகிறேன், ஏன் உள்ள பார்க்கிறார், உள்ள பார்க்கிறார், உள்ள பார்க்கிறார். ஆமே ஆமே, அவர் உள்ள பார்க்கிறார். ஒவ்வொருவருடைய அந்த ரங்கத்தை பார்க்கிறார். அதனாலதான் தாவீது சூப்பரா ஒரு ஜெபம் பண்ணிடுவார், ஆண்டவரே ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாய் நீதிமான் அல்லாததினால் அடியேனே நியாயம் தீர்க்க. ஆண்டவரே நான் யோக்கியன் அல்ல, நானும் யோக்கியன் அல்ல, இவங்களும் யோக்கியன், நம்ம அப்படி நம்ம கூட ஒரு பத்து பேரையாவது அவன் ஏசை அப்படிதான் ஆண்டவரே, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், என் ஜனங்களும் அப்படிதான் ஆண்டவரே. அல்லேலூயா. தாவீது ஆண்டவரே ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாய் உள்ள பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது 10:11 வாசிக்க டைம் இல்லாததுனால சொல்றேன், அருவறுப்பு இருந்துச்சு. 11வது வசனத்தில் ஆராதனை இருந்தது. அருவறுப்பும் இருக்கு, ஆராதனை இருக்கு. கர்த்தர் எங்க இருக்கிறார், வெளியே நின்று சின்ன ஓட்ட போட்டு பார்க்கிறார். வெளியே நின்று ஒரு சின்ன ஓட்ட போட்டு பாரு, ஆண்டவரே ஜனங்க உங்களை ஆராதிச்சுட்டு இருக்க, நீங்க ஆண்டவர் வெளியே நிக்கிறீங்க, எசேக்கியேல் வா பாரு உள்ள என்ன நடக்குது, ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, கொஞ்சம் உள்ள போய் பாரு. அருவறுப்பு, உள்ள அருவறுப்பை வச்சுட்டு இங்க வந்து குளோரி ஹாலேலூயாலாம் சொல்லி ஆராதிச்சா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. சேராபீன்கள் சத்தம் கேட்கலாம், ஆராதனை நடத்துறவங்க சத்தத்தை கேட்கலாம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவர். நான் சுத்திகரிக்கப்பட என்னை ஒப்பு கொடுப்பதை தவிர வேறே வழியே இல்லை. பலிபீடத்தில் என்னை பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாயிருக்கிறது, எப்படிப்பட்டதாயிருக்கிறது. ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கிறது, மற்ற நாட்களில் அருவறுப்புகள் இருக்கிறது என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே இல்லை, உள்ளே இல்லை. என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரம் போக பண்ணும்படியாய் சொந்தமாக்கினார். நான் அவருடைய சொந்த வீடு, நான் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விரும்பி செய்து கொண்டே இருப்பேனா, சொந்த வீட்டை விட்டு இறங்கி போறது மாதிரி வலி இருக்கு தெரியுமா, அந்த வலி வேற. வாடகை வீட்டில் இருந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போகும்போதே ஒரு வலி இருக்குது, ஏன்னா அந்த வீட்டில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அல்லது 5 வருஷம் சில 10 வருஷம் இருந்து பழகியாச்சு அந்த வீட்டில் இருந்து போகும்போது. ஆனால் சொந்த வீட்டிலிருந்து ஒருத்தங்களை வந்து போகிறதுங்கிறது அது வந்து டைஜஸ்ட் பண்ணவே ரொம்ப சிரமம். சிலர்லாம் வந்து வேறு வழி இல்லாமல் தங்கள் வீட்டில் விற்பாங்க, விற்றுட்டு போகும்போது அந்த பெயின்ங்கிறது வந்து அவங்களால தாங்கவே முடியாது. இங்கே நான் அவருடைய சொந்த வீடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், என்னையே விரட்டிட்டுடா, என்னையே விரட்டிட்டு பாரு, என்னையே விரட்டிட்டு பாரு. சொந்த வீட்டில் இருந்து அற்ப நேற்று டெய்லி மன்னா ரெக்கார்டிங்கில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்ல வைத்தார், அற்ப சந்தோஷத்துக்காக நித்திய சந்தோஷத்தை இழந்துடாத, இழந்துடாத. நித்திய சந்தோஷம்னா என் வாழ்க்கையில் இயேசு இருப்பதுதான். சில காரியங்களை நாம் செய்து நியாயப்படுத்துகிறோம், ஆண்டவர் சொல்றார் என்ன என்ன என்ன விரட்டுறாய். கர்த்தர் பிசாசுகளை துரத்த வரம் கொடுத்தா நம்ம வரத்தை வாங்குறது வர அவர் கூட இருந்துட்டு வரம் தந்தவரை விரட்டுறோம். ஆமென். என்னை என்ன போக பண்ணோம், என்ன என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு. ஆமென். 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? அந்தகாரத்திலனா யாரும் பார்த்திடக்கூடாது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, பாத்தியா, இது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. சிலர் பார்த்திருக்கீங்களா, ஏதாவது ஒரு மறைவில் போய் நிற்பாங்க, எதுக்கு போனாங்கன்னு தெரியாது. கொஞ்ச நேரம் அவங்க நிற்க இடத்துல இருந்து போக பறந்துட்டே இருக்கும். ஏன்னா யாரும் ஊரே பார்க்குது சார். சிலர்லாம், அன்னைக்கு ஒருத்தர் சில வருஷத்துக்கு முன்னாடி, அவர் தெரிஞ்சவர், நம்ம சர்ச்சை இல்லை, தெரிஞ்சவர், அவர் எப்படி இழுத்துட்டு இருக்கிறார், நான் வந்துட்டேன் டப்புன்னு கீழே போட்டுட்டு வாயில ஃபுல்லா புகைய வச்சுட்டு இருக்கிறார். அது அந்த நான் போயிட்டேன் சார், ஃப்ரீயாக விடுங்க சார். எதுக்கு சார் அதெல்லாம், எதுக்கு சார் உள்ள வச்சு, ஃப்ரீயாக விடுங்க. ஏங்க, ஒரு ஒரு மனுஷனுடைய கண்கள் பார்க்கக்கூடாதுன்னு எப்படி ஆண்டவரே? அந்த காலத்தில் மூப்பர்கள் செய்கிறத பாரு. ஆமே, எப்படிப்பா என்ன உள்ள இருக்க சொல்றேன். இவன் சொல்லிட்டு இருக்கிற ஆண்டவர் என்னை கைவிட்டார். அங்க பாருங்க, அப்படிதான் சொல்றாங்க. 12 வசனத்துல, கர்த்தரங்களை பார்ப்பதில்லை, கர்த்தர் தேசத்தை
1: கைவிட்டார்,
0: கைவிட்டார். நான் எப்படி கைபிடிப்பேன் ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் என்ன கைவிட்டான், எனக்கு எப்படி உன் கைய, இந்த கையை நான் எப்படி பிடிக்கேன்னு கேட்கிறார். அன்னைக்கு பிடிச்சேன், அன்னைக்கு பிடிச்சேன், நீ ப்ராமிஸ் பண்ண, இனி வாழ்ந்தாலும் உம்மோடுதான். நீ இந்த கையில திருப்பி அந்த பாவத்தை செஞ்சு வந்துட்டு என்ன பிடின்னு சொல்ற பாரு, என்ன நீ திருப்பி ஆணி அடிக்க விரும்புறியா? என் கையில என்ன நீ மறுபடியும் என் கையில ஆணி அடிக்கிறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமான்னு கேக்குற. உன்னை நான் என் கையில வரைஞ்சு வச்சதை நீ மறந்து இந்த கையில திரும்ப திரும்ப ஆணி அடிக்கணும்னு நினைக்கிற பாரு. உன்னை நான் நேசித்ததுக்கு உத்தமான ஆண்டவர் கேட்கிறார். உன்னை நான் நேசித்தது, உன்னை நான் வரைஞ்சிருக்கிற அதே கையில ஆண்டவர் என்னை கைவிட்டார். ஆண்டவர், நான் ஆராதிக்கலையா, நான் சர்ச்சைக்கு வரலையா, நான் காணிக்க கொடுக்கலையா, நான் எதுவுமே செய்யலையா, எல்லாம் தானே செய்யறேன், ஆண்டவர் ஏன் எனக்கு எதுவும் செய்யாம இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ரங்கத்தை பாரு, அந்த ரங்கத்தை பாரு, அந்த ரங்கத்தை பாரு. இன்னைக்கு நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, கர்த்தர் கைவிட்டார். ஆண்டவர் கேட்க, நான் எப்படி உன் கையை பிடிப்பேன்னு கேட்கிறார். என் தேவன் யார் தெரியுமா? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். He is holy, holy, holy. நம்முடைய வாழ்க்கை ஆராதனை எல்லாம் நடக்குது, எல்லாம் கரெக்டா நடக்குது. ஆண்டவர் சொல்றார், அருவறுப்பு பாரு முதல்ல, அடுத்தது ஆராதனை. அவளை தூபம் காட்டுறான்பா, ஆனா பாரு உள்ள பாரு, துவாரமிட்டு காட்டி கொடுக்கிறான், துவாரமிட்டு. ஹல்லேலூயா. ஏன் காயின் அங்கீகரிக்க முடியல? துவாரமிட்டு பார்த்தபோது அவனுடைய செய்கைகள் நித்தம் பொல்லாப்பா இருந்துச்சு. ஆமே, ஹல்லேலூயா, ஆமே. 16 வசனத்துல, ஆமேன், தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். 17 வசனத்துல, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரரே, இதை கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவறுப்புகள் அற்பமான காரியமா? பல நேரத்துல நம்ம இப்படி சொல்றோம், இதெல்லாம் ஒரு பாவமா? ஆண்டவர் கேட்கிறார், எவ்வளவு கூலா சொல்றான் பாரு, இதெல்லாம் இதெல்லாம் அற்பமான காரியமா, என்ன விட சொல்றியா? எசேக்கியேலை கூப்பிட்டு காட்டி கேட்கிறார். சர்ச்சில் தான் இருக்கிறான், ஆனா முகத்தை காட்ட மாட்டேங்கிறான். நான் என் முகத்தின் ஒளிய அவன் மேல பிரகாசிக்க பண்ணலான்னு வந்தா முதுக காட்டுறான், முதுக காட்டுறான். ஏய், இந்த தப்பு பண்ணாதேன்னா இதெல்லாம் தப்பா? இதெல்லாம் அற்ப காரியமா? பைபிள் சொல்லுது, அநீதி எல்லாம் பாவம் தான், பாவம் பாவம் தாங்க. ஒருபோதும் உங்களை தேவ சமூகத்தில் நியாயப்படுத்தாதிருங்கள். யோபு நீதிமான் கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அந்த நீதிமான் சொல்றார், நான் நீதிமானா இருக்கிறதுனால வழக்காடாம நான் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். தானியேல் இடத்துல ஒரு குற்றத்தை கூட சத்துருக்களுக்கு கூட பார்க்க முடியவில்லை. அப்படி சுத்தம் உள்ள தானியேல், மாசு இல்லாத தானியேல், தன்னை ஆகார விஷயத்துல கூட தன்னுடைய பிரதிஷ்டை போயிடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறான். உயிரை விட பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன், தேவனுக்கு அடுத்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன். அந்த தானியேல் சொல்றார், எங்க நீதியை நம்பி நான் கேட்கல, உங்க இரக்கத்தை நம்பி நான் கேட்கிறேன். ஏனென்றால் நாம் யாரை ஆராதிக்கிறோமோ, ஆமென், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர்.

0: அவன் கானானை வேவு பார்த்துட்டு வந்தோடனே யோசுவா காலேபை தவிர மற்ற எல்லாருமே மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக எழும்பி அவங்கள ஒரு டீமை செட் பண்ணி திருப்பி எகிப்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ரொம்ப கோபம் வந்து மோசைக்கிட்ட சொல்கிறார், இந்த ஜனங்கள் எல்லாம் நான் அழிக்க போகிறேன் மோசை, என்னை விடு மோசைன்னு சொல்கிற அவ்வளவு கோபமாக பேசும்போது மோசை ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லுவார். என்னாகும் 14:19
1: உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியே,
0: இந்த வார்த்தை கவனிக்கும், உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியையும்
1: எகிப்தை விட்டது முதல்
0: இந்நாள் வரைக்கும்
1: இந்த ஜனங்களுக்கு
0: மன்னித்து வந்ததின்படியேயும்
1: இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றார்.
0: அப்ப எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் மன்னித்து ரட்சிக்கப்பட்ட போது நம்மை பாவமர கழுவி மன்னித்து கொண்டு வந்தாரே, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் பாவமே செய்யலை அப்படி சொல்றவங்க மட்டும் கை தூக்க வேண்டாம். என்ன செல்லர் அறவரக்கத்தில் அப்போ எப்படி இன்னைக்கு சர்ச்சில் இருக்கிறோம்? இதுதான் கிருபையின் மகத்துவம். மன்னித்து நேற்று செஞ்ச பாவத்தை மன்னிக்கலன்னா, நீ அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே? மன்னித்து மோசே சொல்றார், ஆண்டவர் எகிப்தை விட்டது முதல் இந்த ஜனங்க உங்களை ரொம்ப மன்னிக்க வச்சுட்டே இருக்கிறாங்க ஆண்டவரே. மன்னித்து இதுவரை கொண்டு வந்தீங்களே, அப்படியே இந்த அக்கிரமத்தையும் மன்னித்தருளும் சொல்லும் போது கர்த்தருடைய பதில் என்ன?
1: அப்பொழுது
0: கர்த்தர்
1: உன் வார்த்தையின்படியே
0: அடுத்த வார்த்தை,
1: பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று
0: என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். 22
1: என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களை
0: கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்ன வார்த்தைங்க! ஒவ்வொரு நாளும் மன்னிச்சுட்டு வரேன் மோசே, நீ ஜெபம் பண்ற சூப்பரா ஜெபம் பண்ற, அப்படியே இதே மன்னிச்சிருங்க, நான் மன்னிக்கிறேன். ஆனா நான் மன்னிப்பேன்னு சொல்லி என்னை நீ சோதிக்கிற பாரு, அதை என்னால மன்னிக்க முடியாது. நான் மன்னிப்பேன்னு சொல்லி நீ பாவம் செய்யற தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், அது பரீட்சை பார்க்கிறது. வேதம் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறது? உன் தேவனாகிய கர்த்தரை நான் என்ன பண்ணாலும் கர்த்தர் மன்னிப்பார் சொல்லி ஒருத்தன் பாவம் செய்யறான் தெரியுமா, அவன் எதை இழப்பான் தெரியுமா? கண்மல தண்ணீரை கிடையாது, மன்னாவையும் கிடையாது, ஏலிமையும் கிடையாது, நிழலையும் கிடையாது, கானான இழப்பான். இந்த பூமியிலே வாழ்வதற்கான எல்லாமே அவனுக்கு காரணம் அவர் உண்மை உள்ளவர், எல்லாம் அவனுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கும். எல்லாரும் ஒரே ஞான தண்ணீரை தான், கண்மலையும் தண்ணீரை தான் குடித்தாங்க. அப்படி இருந்தும் அவர்களில் எல்லாரிடத்திலும் கர்த்தர் பிரியமாய், அப்போ அவங்களுக்கு எது நஷ்டப்படும் தெரியுமா? கர்த்தர் தான் மன்னிப்பார். அவர் மன்னிக்கிறதில் தயப்படுத்தவர் சொல்லி ஒருத்தர் துணிந்து ஆண்டு சொல்கிறார், 1-2 இல்லைப்பா, 10 என்னை பரீட்சை பார்க்குறான். மோசே, உன் விண்ணப்பம் நியாயமானது, ஏன்னா என்னுடைய கிருபையின் மகத்துவத்தை நீ பார்க்குற. இந்த ஜனங்க அப்படி பார்க்கலையே. நீ கிருபையின் மகத்துவத்தை பார்த்ததுனால நீ என்ன பிரியப்படுத்த என்ன செய்யலாம் நீ வகை தேடுற. இந்த ஜனங்க கிருபையின் திரட்சியை மறந்து போனார்களே. இதுமோடு 10 times. அப்போ கர்த்தர் மன்னிப்பார்னு சொல்லி ஒருத்தர் துணிந்து துணிந்து துணிந்து துணிந்து துணிந்து துணிந்து பாவம் செய்வானா, அவனுக்கு இம்மைக்குரிய ஒண்ணு நஷ்டப்படாது. அது அவனுக்கு கிடைச்சிட்டு தான், அவன் வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய கிடைச்சி. ஆனா எந்த வாசல் அடைபடும் தெரியுமா? கானான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன்னா அவன் கர்த்தரை கோபப்படுத்துகிறான். நம் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீடிய பொறுமை உள்ளவர். அவர் சொல்லுகிறார் எரேமியா 15வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில்,
1: நீ என்னை விட்டு பின்வாங்கி போனால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை,
0: அடுத்த வார்த்தை, நான் பொறுத்து பொறுத்து
1: இழைத்து போனேன் என்று,
0: இழைத்து போனேன் என்று
1: கர்த்தர் சொல்லுகிறார்.
0: நாம சோதிச்சு சோதிச்சு கடைசியில் ஆண்டவருடைய பொறுமையை சோதிக்கிறோம். ஆண்டவர், நீர் நீடிய பொறுமை உள்ளவர். சிலருக்கு என்னன்னா, வாழ்றத வர வாழ்ந்துட்டு கடைசியில் அந்த சிலுவையில் ஒரு கள்ளன் தொங்கினால அவனை மாதிரி போயிடலான்னு. அவனுக்கு அப்பந்தான் அந்த அறிவே வருது. இயேசுன்னு ஒருவர் உண்டு, பாவம் இல்லாதவர் நமக்காய் அடிக்கப்பட்டார். அந்த வெளிப்பாடே அவனுக்கு அப்போதான் வருது. பைபிள் நம்மளை எப்படி வான் பண்ணுகிறது? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் அவனுக்கு கிடைக்கிற தண்டனை மிகவும் கொடியதாயிருக்கும். காரணம், அவன் தேவனை பரீட்சை பார்க்கிறான். தேவனுடைய பொறுமையை, இந்த வார்த்தைகள் எல்லாம் நடுக்கத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நின்று பேசி கொண்டிருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அனுதினமும் அனுதினமும் ஆமேன். அதனால தான் தாவீது சொல்றார், நான் உங்க பீடத்தை சுத்தி சுத்தி வரேன், சுத்தி சுத்தி வரேன். இந்த கையில் ஏதாவது கரை இருக்குமானா கழுவுங்க ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்திகரியும் ஆண்டவரே, என் கண்களை தூய்மையாக்குங்க ஆண்டவரே. தாவீது எங்க சுத்திட்டு இருக்கிற அந்த பீடத்தை, அந்த பலிபீடத்தை, ஏன் பலிபீடத்தை சுத்துற? ஏன்னா அதுலதான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கு. அந்த ரத்தம் என்னை பாவமர கழுவும். அனுதினமும் அதனாலதான் நித்தம் அர்ப்பணிக்கணும் சுத்திகரிக்க. அதை தான் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும், எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, இன்னும் வலதுகரத்தை உயர்த்தி எத்தனை பேர் என் கூட சொல்ல விரும்புறீங்க? இது

0: பிரியமானவர்களே, பிரியமானவர்கள், ஒரு சில வார்த்தைகளை கொஞ்சம் ஸ்பீடா சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஆமே. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் இடத்திலே கர்த்தர் இஸ்ரவேலின் காரியத்தை வெளிப்படுத்தும் போது தீர்க்கதரிசி கண்ணீரோடு கேட்கிறார், 7வது அதிகாரம். ஆமென். 7வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை வாசிங்க.
1: அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்ந்த போது நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும்,
0: மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை. திரும்பிய 4வது வசனத்துல இதோ அக்னியாலே நியாயம் விசாரிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதும் உடனே ஆமோஸ் சொல்லுகிறார் 5வது வசனத்துல, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துங்கப்பா, யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பான், அவனுக்கு உங்களை விட்டா யாருண்டு ஆண்டவரே, அவன் சிரித்து போயிட்டான் ஆண்டவரே, அவன் ரொம்ப சின்னதாயிட்டான்ப்பா, எல்லாமே இழந்து இப்ப உயிர் மட்டும் இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்றார், மனஸ்தாபப்பட்டு அப்படிலாம் ஆகாதுப்பா, அப்படியெல்லாம் ஆகாது, இது கிருபையின் காலம். 7வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது
1: பின்பு அவர் எனக்கு காண்பித்ததா,
0: இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதில் மேல் நின்றார். அவர் கையில் தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட மதில், கர்த்தருடைய வார்த்தை. அவர் அளக்க ஆரம்பிச்சிட்டார்னா அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன். அவர் அளக்கும் போது சொல்லுகிறார் 8வது வசனத்துல, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார், தூக்கு நூலை காண்கிறேன் என்றார். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். மன்னித்து கொண்டு வரார். பரவாயில்ல, நம்ம இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தா அப்படியே கொண்டு போயிடுவார். இந்த தூக்கு நூலை பிடிச்சிட்டார்னா யாருக்கு நினைக்க முடியும்? சோதோமுக்கு நேராக தூக்கு நூலை பிடிச்சார் பாருங்க. சபையே, நாம் அந்த மன்னிப்புல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் தாவீது இப்படி சொல்லுகிறார், உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் என்ன இன்னைக்கு மன்னிச்சதுனாலதான், சபையை கேளுங்க, உங்களை மன்னிக்க சித்தம் பண்ணதுனாலதான், நம்மை மன்னிக்கிற கிருபை இன்னும் நம்மேல் வைத்ததுனாலதான் இன்னைக்கு நாம் அவருடைய சமூகத்தில் நிற்கிறோம். இதை மறந்துடக்கூடாது. அவர் நாளை தூக்கு நூலை எடுப்பதற்கு முன்னே இன்று அவரிடத்துல நாம் பெற்ற பாக்கியம், நமக்கு தலைவராய் இயேசு இருப்பது. ஆகான் ஒரு பாவம் செய்தான். ஆகான் பாவம் செய்து அதனால இஸ்ரவேலருக்கு ஒரு பிரச்சனை, யோசுவாவுக்கு வருத்தம். யாருன்னு கண்டுபிடித்து ஆகான் பேர்ல சீட்டு விழுது. இங்கே வா கூப்பிட்டு மகனே அப்படிங்கிறார் யோசுவா. எப்படி சொல்றாரு? மகனே. 7:19 யோசுவால எடுக்க வேண்டாம், நேரம் போயிட்டு. அதனால மகனே, நீ என்னப்பா செஞ்ச சொல்லுப்பா. அவன் உடனே ஒழிக்காம சொல்லு, மறைக்காம சொல்லு. 20வது வசனத்துல உடனே அவன், நான் கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செஞ்சிட்டேன், இப்படி இப்படி செஞ்சிட்டேன்னு தன் பாவத்தை எல்லாம் தான் செய்ததெல்லாம் சொல்லுகிறான். எல்லாத்தையும் கேட்டுட்டு யோசுவா சொல்றேன், என்ன நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட, இவன் குடும்பம் மொத்தத்தையும் கல்லால் அடிங்கிறான். கற்குயல் அவன் மேல போடப்பட்டது. தாவீதை ஒருவன் பயங்கரமா தூஷிக்கிறான். அவன் தான் யார் அப்படின்னா சீமை. அந்த சீமை தாவீது கிட்ட வந்து காலில் விழுந்து, நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படி கெஞ்சும் போது தாவீது, இங்கே பார்ப்பா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நீ சாக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவனை விட்டுட்டு மகன் சாலமோன்ட்ட சொல்கிறான். அவன் நிம்மதியாக அவன் சாகக்கூடாது. எனக்கு ஒரு தலைவர் உண்டு, நான் என் பாவத்தை அறிக்கை செய்த போது என்னை கல்லால் அடிக்காமல் என்னை அணைத்துக் கொண்ட என் ஆண்டவர். நான் என் பாவத்தை அறிக்கை செய்த போது அதை மனசுல வைக்காம ஆமென் ஆமென் இந்த வார்த்தையை ஆவியானவர் எழுதி வைத்தார். இளைய குமாரன் திரும்பி வந்து தன் பாவத்தை அறிக்கையிட்டதும் அவன் மேல் உள்ள இஷ்டத்தினால் அவனால் வந்த நஷ்டத்தை நினைக்கல. எல்லாத்தையும் நஷ்டப்படுத்திட்டு வரோம். ஒரு பிள்ளை திருந்திட்டானா அந்த பிள்ளையால வந்த நஷ்டத்தை அதுக்கப்புறம் நினைக்க மாட்டான். சரி அது போனா என்ன, நீ வந்துட்ட இல்லை. ஏன்னா அந்த அப்பா என்ன சொல்றாருன்னா, இவனோ மறித்தான், அவன் எங்க மறித்தான், உயிரோடு தான் இருக்கிறான். ஆனா அப்பா மனசுல அந்த வலி எப்படிப்பட்ட வலி தெரியுமா? ஒரு பிள்ளை மறித்தா என்ன வலியோ, அவனுக்கு வலி என்ன வலி, அவனுக்கு பசினால வலி, அவனுக்கு வலி என்ன வலி, எங்க அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் நல்லா, இந்த வலி தானே தவிர உண்மையிலே மரண வலி அப்பாக்கு தான். இந்த மரண வலி, இந்த இந்த தகப்பன் பேசும்போது அந்த பையன் என்ன நினைச்சிருப்பான், நான் வந்ததே எதுக்கு வரேன், சாப்பிடுறதுக்கு தான் வரேன், ஆனா என் அப்பா இவ்வளவு நாள், ஆமே என் வீட்டில் அப்பா வீட்டில் அப்பாவுக்கு பஞ்சம் கிடையாது. ஆமே நீ திரும்பி வந்தா மட்டும்தான் அந்த தகப்பனுடைய ரியல் லவ்வை புரிந்து கொள்ள முடியும். ஆடு புதர்ல சிக்கினதுனால தான் கதறிச்சு, ஆனா மேய்ப்பன் ஆடை இழந்ததுனால துக்கத்தோடு தேடிக்கொண்டு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எதற்காக இந்த வார்த்தைகளை கர்த்தர் இந்த நாளில் வெளிப்படுத்தினார், எதற்காக இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசுறார் தெரியுமா? ஒருவரும் கெட்டு போவது பிதாவுக்கு சித்தம் அல்ல, சித்தம் அல்ல. நிறைய வசனம் இருக்கு, நிறைய. ஆனா நான் இங்க ஒன்னு ரெண்டு வார்த்தைகளை மட்டும் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். ஒன்று, சங்கீதம் 99:8, நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற. சில சிக்ஷைக்கு ஒப்பு கொடுத்தாலும், சில தண்டனைக்கு என்ன ஒப்பு கொடுத்தாலும், நீர் மன்னிக்கிற தேவனா, நீர் மன்னிக்கிற தேவனா. ஆண்டவரே, அந்த குறைஸ்பாடு இன்னுமா என் பேரில் நம்பிக்கை,

0: ஏசாயா 55 அதிகாரம் 7 வசனத்துல, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அடுத்த வார்த்தை, அவர் அவன் மேல்
1: மனதுருகுவான்.
0: மனதுருக்கத்தை அடக்கி வச்சிட்டு இருக்கிறான். லாசரு மரித்த செய்தி கேட்டு 4 கழித்து போகிறார். கண்ணீரை அடக்கி வச்சிட்டு இருந்தார். அங்க போனதும் சொர்ன்னு வருது. ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர் ஏண்டவர் இப்படி கடினமா இருக்கிறீங்க? ஏ, மனதுருக்கத்தை நான் அடக்கி வச்சிட்டு இருக்கிறேன், நீ மட்டும் திரும்பி வா, நீ திரும்பி வந்து பாரு. திரும்பி வந்தா கல்லெறியறதுக்கு அவர் யோசுவா இல்ல, திரும்பி வந்தா மனசுல வச்சு அட்டாக் பண்றதுக்கு அவர் தாவீது அல்ல, அவர் சர்வ வல்லவர், என் ரட்சகர், என் மேய்ப்பர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே
1: திரும்ப,
0: வேற எங்கேயும் போயிடாத, கல்லால அடிப்பாங்க, வேற யார்ட்டையும் போயிடாத, தேவனிடத்திற்கு. அந்த தகப்பன் உள்ளம் கொண்டவர். வேதம் சொல்லுகிறது, அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 1:18 வசனத்துல, வழக்காடவும் வாருங்கள்ங்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும். கர்த்தர் சுத்திகரிப்பார். அப்படி சுத்திகரிக்கப்பட்ட பிறகு 25-26 வசனங்களில், 26 வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 1:26,
1: உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளை.
0: வாழ்க்கையை நான் திரும்ப சீர்படுத்துவேன். என் வழியில, என் நிலையில, ஒரு காலத்துல அப்படித்தானே இருந்தேன். வேதத்தை பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சேன். நான் திரும்ப சீர்படுத்துவேன். பின்பு நீதி, அதாவது சத்தமா வாசிங்க, நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும்
1: பெயர் பெறுவான்.
0: கைகளை உயர்த்தி, faithful city, faithful city, சத்திய நகரம். சத்திய நகரம்னா என்னன்னு சொல்ல தெரியுமா? இவனை நம்பலாம். ஆண்டவர் அப்படி ஒரு பெயரை எனக்கு தர விரும்புறார், உங்களுக்கு தர விரும்புறார். ஆனா இதே யாக்கோபை குறித்து, இதே ஜனத்தை குறித்து 48 அதிகாரம் 49 நினைக்கிறேன், நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றாய். நீ பிறந்தது முதல்ல மீறுகிறாய். ஆனா உன் பிரச்சனையோடு நீ ஏன்ட வா, வழக்காடுவோம், வா வா, உன் நியாயத்தை சொல், நான் சொல்றேன் இப்படி இப்படி. எஸ் ஆண்டவரே, நீங்கள் மனந்தொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை பூசிப்பீர்கள். நீ ஆமா ஆண்டவரே, எஸ் லார்ட், நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே. உன் பேர் என்ன? நான் யாக்கோபு, நான் தந்திரக்காரன், எங்க அண்ணனை ஏமாத்தினவன், நான் யாரு, எங்க அப்பாவை ஏமாத்துறேன், இதை மட்டும் நீ ஒத்துக்கிட்டேன்னா நான் உன்னை எப்படி மாத்தி வந்துருவேன். அப்படின்னு என்ன? இவனை நம்பலாம், இவளை நம்பலாம், இவனை நம்பலாம். சுத்திகரிக்கப்பட்டவனை பரலோகம் நம்போ, சுத்திகரிக்கப்படணும். யார் அனுப்பும், யார் போவாய், நமது காரியமானதோ. ஏசாயா சுத்திகரிக்கப்பட்டவன் சொல்ற, நான் போறேன், நான் போறேன்னு சொன்னதும் கர்த்தர் வார்த்தையை கொடுத்து விடுறான். நம்புறார், அவனை நம்புறார். அழுக்கு வஸ்திரம் தரிக்கப்பட்ட யோசுவாவின் அழுக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டு சுத்தமான பாகை தரிப்பிக்கப்பட்ட போது, யோசுவாவே இதோ வைக்கப்பட்ட கல், அவன் நம்புறார். சொல்றார், இங்கே நிக்கிறவர்களுக்குள்ளே, இங்கே நிக்கிறவர்களுக்குள்ளே, சுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் நிக்கிறவர்களுக்குள்ளே உனக்கு நான் ஒரு இடத்தை வைக்கிறேன். நம்புறார் கர்த்தர், நம்புறார். சுத்திகரிக்கப்பட்டவன் நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் கர்த்தர் அழைக்க விரும்புகிறார். எத்தனை யசூரன் என்று அழைத்தவர், உன்னையும் என்னையும் நீதிபுரம் என்றும் சுத்திகரிக்கப்படணும். ஹல்லேலூயா. இளைய குமாரன் சுத்திகரிக்கப்பட்ட போது நம்பினதுனாலதான் மூத்த குமாரன் போய் ரெக்கமெண்ட் பண்றார், பேசுறார், அவன் மரித்தான், இப்பொழுது உயிர்த்தெழுந்தான், காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான். நம்புறாரு, நம்புறாரு. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தா உங்க அடையாளம் மாறும், உங்க அடையாளம் மாறும், உங்க அடையாளம் மாறும். நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் வரும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அவருடைய சத்தம் உன் காதுகளிலே கேட்கும். ஒரு 5 நிமிஷம் ஜெபமாட போறோம். உண்மையா எனக்கு அந்த சுத்திகரிப்பு வேணும்னு விரும்புறவங்க மாத்திரம். ஆமே, முடிந்தால் முழங்காற்படிட்டு அல்லது எழுந்து நின்று அப்படியே என்ன கழுவ மாட்டவர், என்னை கழுவ மாட்டவர், அப்படி விரும்புறவங்க யாரையும் பார்க்காம கண்களை மூடி உங்க வலது கரத்தை நல்ல உங்க இடது கரத்தை இருதயத்துல வச்சு ஆண்டவரே எனக்கும் உமக்கும் இடையில இந்த பாவம் வந்துட்டு இந்த அக்கிரமம் வந்துட்டு இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டேப்பா என்னை மன்னியும் ஆண்டவரே. அப்பா நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய செய்தியை யார்கிட்டயோ சொல்லி எனக்கு உங்களுக்கு நடுவில் மூணாவது ஒரு ஆள் வேண்டாண்டவரே. எனக்கும் உமக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராம என்றுமே வராம நான் கொஞ்சம் சாஞ்சாலும் என் காதுல உங்க சத்தம் கேட்கணும். அதுக்கு நான் எவ்வளவு சுத்திகரிக்கப்படணுமோ அவ்வளவாய் சுத்திகரிக்கப்பட என்ன நான் தரேன்ப்பா, என்ன நான் தரேன் ராஜா. என் கூட நீங்க பேசிட்டே இருக்கணும், என் காதுகள் உங்க சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். கமான் சர்ச், எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்ப கொடுத்து கண்ணீரோடு எத்தனை பேர் தேவ பாதத்தை இசப்பா இசப்பா என் எண்ணங்களை தூய்மையாக்கும், என் நினைவுகளை தூய்மையாக்குங்க ஆண்டவரே. என் இருதயத்தை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும். வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கிட்ட சொல்லுங்க, ஆமே ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், நீ வேணும்னு அவர் விரும்புறார். உன்னை அவர் இழக்க விரும்பாததுனாலதான் இதுவரை மன்னித்து மன்னித்து மன்னித்து மன்னித்து மன்னித்து மன்னித்து கொண்டு வந்துட்டான். எல்லாத்தையும் சகித்து சகித்து எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. இளைய குமாரனே உனக்கு என்னப்பா வலி, உனக்கு பசியினால வலி, உனக்கு வஸ்திரம் இல்லாததுனால வலி, உன் கால பாதர உன் வாழ்க்கையில சில இல்லாமையினால வலி. ஆனா தகப்பனுக்கு நீ போனதுல இருந்து மரண வலி, அது தெரியுமா உனக்கு? அது தெரியணும்னா நீ அவர்கிட்ட திரும்பி வரணும். திரும்பி வந்து அவர் இருதயத்துல உன் காதை வச்சு பாரு, எனக்கு அது போச்சு, இது போச்சு, அது போச்சு. ஆண்டவர் சொல்ற, இவனோ மரித்தான், இவனோ மரித்தான். சகோதரனுக்கு அந்த வலி இல்லை, ஆனா தகப்பனுக்கு அந்த வலி. சகோதரனுக்கு வலி என்ன தெரியுமா? இவன் திரும்பி வந்தது வலி. நாம திரும்பி வர்றது நிறைய பேருக்கு பிடிக்கல, ஆனா ஒருவர் நமக்காய் காத்திருக்கிறார், ஒரு தகப்பன் நமக்காய் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே இதோ வந்து நிற்கிறேன்ப்பா, இதோ நான் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. முடிந்தால் அப்படி ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி

தொடுகிறான்னு சொன்னீங்களேப்பா.

கழுவு மாட்டவரே. ஜீசஸ், ஜீசஸ் சலமகரபா சே அப்பான் சலசமே. ஜீசஸ் இதோ வருகிறப்பா, சுத்திகரியும் சுத்திகரியும் சுத்திகரியும். அப்பா எங்கிட்ட டைரக்டா பேசணும், அப்பா சத்தத்தை நான் கேட்கணும். எனக்கு ஆண்டவர் கடையில மூணாவது மனுஷன் இல்ல. சலபா காரமா கண்ணீர் மனிதானே, கண்ணீர் கரபா சதல வரா சிக்கலரா. பிரதான ஆசாரியனாக யோசுவாவே நிக்க, இங்கே நிக்கிறவர்களுக்குள்ளே உலாவதற்கான இடத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார், கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார், கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். கல்வாரி பலிபீடத்திலே சிந்தப்பட்ட ரத்தம் இதோ சுத்திகரிக்கிறது, சுத்திகரிக்கிறது, சுத்திகரிக்கிறது. சலமகரபா சதரபல வரபா ரிபலபரதரபா. இங்க நிக்கிறவர்களுக்குள்ளே உலாவதற்கு ஒரு இடத்தை கட்டணுக்கு கட்டணுக்கு கட்டணுக்கு கட்டளையிடவா, கட்டளையிடவா, கட்டளையிடவா. ஜீசஸ், ஜீசஸ் ஹல்லேலூயா, சிங் ஹல்லேலூயா. ரே ஆஹா,

0: ஆகியமாய் உங்களுடைய பலத்தோடு அபிஷேகம் எடுத்தவங்க அந்நிய பாஷையில முத்திர போடுங்கப்பா, முத்திர போடுங்கப்பா, முத்திர போடுங்கப்பா. சுத்திகரிக்கப்பட்ட உம்மால் சுத்திகரிக்கப்பட்டவங்க மேல இப்போதும் பிரதான ஆசாரியான யோசுவாவே கேள் கேள் கேள் கர்த்தருடைய சத்தம். தேவன் விளம்புவதை கேட்பேன் கேட்பேன்.
1: Thank

Jesus. Thank you, Master. Hallelujah. Hallelujah. ஒரே ஒரு விஷயம், அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். ரெண்டு கைகள் அப்படி வானத்துக்கு நேராக உயர்த்தி

0: ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, எனக்கு நீர் உண்டானவரே, எனக்கு எனக்காய் நிற்க, எனக்காய் பேச,
1: என்னை
0: பார்த்து கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல,
1: என்னை நடத்திய
0: எனக்கு நீர் உண்டு. Jesus, Jesus, Jesus, Jesus, Jesus, Jesus.

0: பிரியமான கர்த்தருடைய ஜனமே, அந்த மேகத்துக்கு கீழே அவங்களை வச்சிருக்கிறார் இந்த தேவன். என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தம், மரண பரியந்தம் தூரத்தில் இருந்த உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் உன்னிடத்தில் திரும்பி வருவார்கள், திரும்பி வருவார்கள், திரும்பி வருவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார், அறிந்து கொள்வார். ஜீசஸ், ஜீசஸ். தகப்பனே, உங்க பிரசன்னத்திலே வச்சுக்கோங்கப்பா. உங்க சத்தம் கேட்கிற அனுபவம் எங்க வாழ்க்கையில் அனுதினமும் உண்டாக. சுத்திகரியும், சுத்திகரியும் உங்க மறைவுல, உங்க ரத்தத்துக்குள்ள சபைய ஆண்டவர் ஒவ்வொருவரையும் வைத்து பாதுகாத்து நடத்தும். மகிமை கனம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும்

வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும், தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: 15 நிமிஷம் என்னுடைய சாட்சியை சொல்லிட்டு அதுக்கு பிறகு கர்த்தருடைய வசனத்திற்கு நேராக நம்ம கடந்து போகலாம்னு நினைக்கிறேன். நான் போகிற இடங்களில் இந்த என்னுடைய சாட்சியை கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லுவேன். எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இருந்துச்சுன்னா நான் சொல்ல இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கிறது. அதுக்குள்ள என்னுடைய சாட்சி கர்த்தரிடம் எப்படி தொட்டார், என் வாழ்க்கை எப்படி மாறினது. வாலிபனே, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் இல்லை சார். நான்லாம் ஒரு முறை என்னுடைய ஸ்கூல் மிஸ்ஸு சயின்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன். அந்த ஸ்கூல் மிஸ்ஸு கூப்பிட்டு என்னை எழுப்பி நிற்க வச்சு சொன்னாங்க, அப்புறம் ஒரு கேள்வி. என் ஃபுல் நேம் வந்து டேவிட் ஃப்ராங்க்லின், ஸ்கூலில் வந்து டேவிட்னு கூப்பிடுவாங்க. சொன்னாங்க, டேவிட் குப்பை பொறுக்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூனா அதில் கூட நீ ஃபெயில் ஆகிடுவடானாங்க. எதுக்கு? அன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் அழுதது போல் என்னைக்குமே நான் அழுதது இல்லை. வீட்டுக்கு வந்தேன், என் ஷூ எடுத்து நானே அடிச்சுக்கிட்டேன். என்னடா இது, என்ன இது? ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், அப்பா ஒரு பெரிய ஊழியக்காரர், இப்படி ஒரு அசிங்கமா? தேம்பி தேம்பி அழுவேன், தேம்பி தேம்பி அழுவேன். ஆண்டவரே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. எனக்கு சரியா பேசவோ ஒழுங்கா படிக்கவோ வராத நாட்கள் இருந்தது. சரியா பேசினா ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் திக்கும், தேம்பி தேம்பி அழுவேன். யாருக்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. பாஸ்டரோட பையன், ரொம்ப இருதயத்தில் வேதனையோடு இருப்பேன். ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன், 2012 ஆம் ஆண்டு இதே மாதம் தான் அப்பா கூப்பிட்டு சொன்னாரு, என் இருதயத்தில் உன் தோணுது, உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னாரு. எப்பா, ஒழுங்கா பேசவும் தெரியல, ஒழுங்கா படிக்கவும் தெரியல, எனக்கு தயவு செய்து வேணாம். எங்க அப்பா கேட்கல. ஒரு நாள் திங்கக்கிழமை ஒரு பெரிய பாஸ்டர்ஸ் மீட்டிங் எங்க சர்ச்சில் நடக்குது. எல்லாம் பிளான்லாம் பண்ணிட்டு என் பையனை பாஸ்டர் ஆர்டினேட் பண்ண போறேன்ட்டார். எங்க அப்பா கிட்ட போய் கெஞ்சுறேன், பா தயவு செய்து வேண்டாம்ப்பா, தயவு செய்து வேண்டாம்ப்பா, இன்னும் கொஞ்ச நாள் பா. அப்பா இல்லை, எங்க இருதயத்தில் கத்தர் வச்சுட்டாரு. அப்பா பிளீஸ் பா. மண்டே மார்னிங் ஒரு சர்ச்சு, பெரிய பெரிய ஊழியக்காரங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க பலிபீடத்தில். நான் எங்கடானா வெள்ளை ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டு பின்னாடி ஒரு கும்பலில் உட்காந்துருக்கிறேன். உட்காந்து தேம்பி தேம்பி அழுகிறேன். இப்போ விட்டால் கூட அப்படியே பின்னாடி எழும்பி ஓடிடலாம். கண்ணில் எது கழுகிறேனே தெரியல. எனக்கு வேண்டாம், ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு ஒன்றுமே வரலை. எங்கேயாவது கூப்பிட்டு நிக்க வச்சு என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டா கூட கொஞ்ச நேரத்தில் அப்படியே நழுவி ஓடி போயிடுவேன். ஜனங்க எதிர்க்க நிக்கிறதுக்கு அவ்வளோ, ஏன் ஏதாவது கேள்வி கேட்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, அசிங்கப்படுத்து. இந்த ஜனங்களுக்கு நம்மளை அசிங்கப்படுத்துறதுல இருக்கிறத ஒரு சந்தோஷத்தை போல ஜனங்களுக்கு வேற எதுலேயும் கிடையாது. கூப்பிட்டு நிக்க வச்சு நம்மளை அசிங்கப்படுத்துறது. ஒரு சிலர் கத்தர் அதுக்குன்னே வச்சிருக்கிறார், அப்போதான் கத்தர் நம்மளை உருவாக்குறாரு. வசனம் சொல்லுது, சவுல் அற்பமா எண்ணப்பட்டான், கடைசியா பார்த்தா ராஜாவாயிட்டான். சொல்றேன், யாராவது உன் அற்பமா என்றாங்களா? One of the best sign that God is about to lift you. அற்பமா எண்ணப்படுகிற நீதான் சீக்கிரத்துல உயர்த்தப்படுவாய். அற்பமா எண்ணப்படுகிறது தான் ஒரு பெரிய அடையாளம் கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்கு. அற்பமா எண்ணப்படும். பின்னாடி அப்பா கூப்பிட்டு அழுகிறேன், எங்கடா பிராங்க்லின் எங்கன்னு அப்பா தேடுறாரு. பின்னாடி அழுது நின்றுக்கிறேன், கூப்பிடறாரு பாடா. அப்பவும் கெஞ்சுறேன், அப்பா வேண்டாம்ப்பா, தயவு செய்து வேணாம்ப்பா ஊழியம். நான் அழுகிறத பார்த்து எங்க அப்பா அழுகிறாரு, டேய் என்னடா பண்றது, எல்லாம் வந்துட்டாங்க, ஊழியக்காரெல்லாம் நிக்கிறாங்க, பலிபீடத்துல போய் முட்டி போட வைக்கிறாங்க, அழுக கண்ணில் வந்துகிட்டே இருக்குது. நான் ஏன் அழுகிறேன், எதுக்கு அழுகிறேனே தெரியல, தேம்பி தேம்பி அழுகிறேன். சரியா பைபிள் படிக்க தெரியல, சரியா இங்கிலீஷ் படிக்க வரல எனக்கு. ஒரு ஊழியக்காரர் ஒன்று சொல்லி கொடுத்தார், தம்பி சபையில் போய் பலிபீடத்தை பிடிச்சிக்கிட்ட ஆளு, பலிபீடத்தை பிடிச்சிக்கிட்ட ஆளு உன் கண்ணீர் கேட்கப்படும். அந்த வார்த்தை என் காதல துணிச்சுக்கிட்டே இருக்கும். ஓடி போவேன், எங்க புல்பிட் கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்போ அந்த ஒரு ஓரத்துல ஒரு அந்த அந்த முட்டை பிடிச்சிட்டு அழுவேன், ஏசப்பா எதிர்காலமே தெரியலப்பா, என்ன பண்றதுன்னு தெரியலப்பா, ஒன்னும் சரியா வரல ஆண்டவரே, தேம்பி தேம்பி அழுவேன். ஒரு நாள் ஒண்ணு வந்துச்சு, ஒரு வெளியூர்ல ஒரு சர்ச்சுக்கு, அமெரிக்கன் சர்ச்சுக்கு ஒரு வேர்ஷிப் பாஸ்டரா வரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்கு இடையில கொஞ்சம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டேன் நான். நான் சொன்னேன் நான் வரேன், 2015 நான் வரேன்னு சொல்லிட்டு போனேன். இன்டர்வியூக்கு போனேன். அமெரிக்கன் இன்டர்வியூ ரொம்ப கஷ்டமா இருக்கும். முதல் தடவை என்னை பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னுட்டாங்க. உனக்கு வாய்ப்பு இல்லைப்பா, உனக்கு ஒண்ணுமே இல்லை. ஐ வாஸ் ரிஜெக்டட். 2016 அந்த பாஸ்டர் திரும்ப கூப்பிட்டாரு, நீ வந்து எங்க கூட ஊழியம் செய்யறியானாரு. நான் சொன்னேன் நான் வர்றதுக்கு ஆசை, இவங்க விசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மூணு காரியம் என்னன்னா, சரியான பெரிய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லி சொல்லிட்டாங்க, உனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 2016 திரும்பவும் நல்லா ஜோபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது விசா கொடுங்கப்பா, இதுலயாவது ஒரு உயர்வை பார்க்கட்டும், எங்க போனாலும் தோல்வியாவே இருக்கு ஆண்டவரே, எங்க போனாலும் அசிங்கமாவே இருக்கு சொல்லிட்டு நல்லா ஜோபம் பண்ணிட்டு எங்க அப்பா கிட்ட சொல்றாரு, ஏ இந்த முறை கிடைச்சிடும் அப்படின்றார். ஏன் இருதயத்துல மனசு சொல்லுது 99% உனக்கு விசா கிடைக்காது இந்த முறை, அங்கெல்லாம் அம்மே நீ இங்கேயே ஊழியம் செய்ய மாட்டேங்கிற, அங்க என்னத்தை போய் நீ ஊழியம் செய்ய மாட்டேங்கிற, ஊழியம் செய்ய போறேன்னு என் மனசு சொல்லுது. போய் 2016 நிறைய ஜபம் எல்லாம் பண்ணிட்டு போய் நிக்கிறேன். 99% தெரியும் எனக்கு நான் ஃபெயில் ஆயிடுவேன் இந்த இன்டர்வியூல. போய் நிக்கிறேன், என் எதிர்க்க போறவன் எல்லாருமே ஃபெயில், ரிஜெக்டட், யுவர் விசா இஸ் ரிஜெக்டட், யுவர் விசா இஸ் ரிஜெக்டட், யுவர் விசா இஸ் ரிஜெக்டட்னே வருது. நான் போய் லைன்ல நிக்கிறேன், கத்தருடைய பலிபீடத்திலிருந்து நான் நின்று சொல்றேன், மிகைப்படுத்தி சொல்லலை, பொய் ஒன்றும் சொல்லலை, என் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு, நம்புறீங்களோ இல்லையோ, பாஸ்போர்ட்டை கொடுத்த அடுத்த நிமிஷத்துலேருந்து என்ன அறியாமலே அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் மனசுக்குள்ளலாம் இல்லை, சத்தம். எனக்கா ஒரு பக்கம் அசிங்கமாக இருக்கு, வெள்ளக்காரெல்லாம் சுற்றி நிற்கிறான், பின்னாடி இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறான், ஐயோ கேட்குறேன், ஆண்டவரே இது வர இடமோ இல்லை, இது நீங்கள் வர நேரமோ இல்லை, காலையில் வீட்டில் ஜோபம் பண்ண அப்பயாவது நீங்க இறங்கிருக்கலாம், எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே பெருசா வந்தது இல்ல. அந்த லேடி, அமெரிக்கன் லேடி பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு கண்ணை மூடி சிரிக்குது, அதுக்கு தெரிஞ்சிச்சு இவன் ஏதோ கிறுக்கு போல இருக்கு. நீங்க சத்தம் துள்ளிதான் குதிக்கல, மத்தபடி ஆண்டவரே ரொம்ப அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அவங்க ரெண்டு மூணு கேள்வி கேட்டாங்க, நம்ம பதிலா அந்நிய பாஷையில தான் ரெண்டு மூணு வார்த்தைகள் வாயிலிருந்து வந்து சொல்லிட்டு முடிச்சேன். அந்த லேடி உள்ள பாஸ்போர்ட் எடுத்து போச்சு, திரும்ப வந்துச்சு, வந்து சொல்லுச்சு, யுவர் விசா இஸ் அப்ரூவ்ட், யூ மைட் கோ அப்படின்னு, உனக்கு விசா கிடைச்சிச்சு நீ போ. எனக்கு என்னன்னா மனசுல, உனக்கு கிடைக்கல நீ போ அப்படி. இப்ப நான் கேட்கறேன், பாஸ்போர்ட் கொடுங்க நான் போயிடுறேன். ஏய் யுவர் விசா இஸ் அப்ரூவ்ட், யூ மைட் கோ அப்படின்னு. வெளியில வர பின்னாடி இருந்து சிரிச்சவன் தட்டி கேட்கறான், எதையோ ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தால கொஞ்சம் சொல்லு, நானும் சொல்லி விசா வாங்கிக்கிறேன். அன்னைக்கு கத்தரிய வாழ்க்கையை மாற்றினா, அபிஷேக முகங்களை முறிக்க ஆரம்பித்தது. அமெரிக்காவுக்கு போறேன், திரும்பவும் சொல்றேன், பெரிய ஞானம் ஒண்ணுமே இல்லை, பலிபீடத்தை பிடிச்சாலும் ஐயா இன்னைக்கு நிற்கிற என்ன, சரளமா இங்கிலீஷ் பைபிள் படிக்க கத்திர உதவி செய்தா, அங்க போய் நின்று இங்கிலீஷ்ல தைரியமாய் பேச கத்தர் எனக்கு உதவி செய்தார். ரெண்டு பைபிளையும் மாறி மாறி படிக்க கத்தர் எனக்கு உதவி செய்தார். ஜபம் காரியங்களை மாற்றும், ஜபம் காரியங்களை மாற்றும், வாலிப நாட்களில் நல்லா முழங்கால் படிடுங்க. முழங்கால் படிட்டு ஜெபிங்க. நின்றுக்கிட்டு ஜெபிக்கிறது, படுத்துக்கிட்டு ஜெபிக்கிறது, வண்டி ஓட்டுறப்ப ஜெபம் பண்ணுறது, பாட்டு கேட்டுக்கிட்டே ஜெபம் பண்ணுறது, தட் இஸ் ஓகே, லெட் தட் பி அ சைட். முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது அரை மணி நேரமாவது நேர் முழங்காலில் நின்று பழகுங்க. எப்படி நான் சொல்லித்தரேன், நமக்கு எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல, 15 minutes டைம் ஸ்டாப்பர் டைம் வச்சுங்க. 15 நிமிஷம் ஸ்டாப்பர் டைம் வச்சு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த 15 நிமிஷம் நான் முழங்காலில் தான் நிற்பேன். உனக்குள்ளேயே ஒரு தீர்மானத்தை வை, அது காலையோ மாலையோ ஏதோ ஒரு டைம், இல்லை 10 நிமிஷம் ஒரு ஸ்டாப் டைம் வை, வச்சுட்டு முழங்கால் படிட்டு ஆண்டவரே வாயில வருதெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம். ஆனா அந்த 15 நிமிஷம் என்ன நடந்தாலும் சரி முழங்கால்ல இருந்து எழும்பாத, முழங்கால நின்று நல்லா ஜெபிங்க. காலையில முடிஞ்சுதா, சாயங்காலம் திரும்ப ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ இருதயத்துல தீர்மானம் பண்ணிட்டு ஸ்டாப் டைம் வச்சுக்கிட்டு அந்த டைமை வச்சு இந்த 15 நிமிஷம் முழங்கால்ல இருந்து எழுந்திருக்கவே மாட்டேன். இருதயத்துல தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க. ஜெபம் காரியங்களை மாற்றும். ஜெபிக்க ஜெபிக்க உன் எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Prayer can change anything. Never stop praying. வாலிப நாட்களில் செய்யக்கூடிய ஒரு 3 காரியங்கள் தெரியுமா? வாலிப நாட்களில் நிறைய உபவாசம் எடுக்கலாம். இந்த வாலிப நாட்கள்ல தான் நிறைய ஃபாஸ்ட் பண்ண முடியும். 2 வேளை 3 வேளை சாப்பிடாம இருந்தா நம்ம ஒண்ணு செத்து போக போறது இல்ல. வாலிப நாட்களில் நல்ல உபவாசம் எடுங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் 2 வேளை உணவை தவிர்த்து முழங்கால் படிட்டு ஆண்டவரே உன்னை அமெரிக்காக்கு ஆப்பிரிக்காக்கெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உங்களோட கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ உங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. தயவு செஞ்சு உங்க குடும்பத்துல உங்க அப்பா அம்மாவுக்கு இருந்த சாபங்கள் நம்மை தொடரவே கூடாது. கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கலாம், உங்க குடும்பத்துல கர்த்தர் அது வராமல் தடுப்பா. ஆமேன் சொல்லுங்க. வாழ்க்கையில திறந்து ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே, ஃபாஸ்ட் பண்ணுங்க. இந்த 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நம்மளால உபவாசம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். தலை சுத்தம், முழங்கால் வலிக்கும், மாத்திரை போட வேண்டியது இருக்கும். எப்ப பாஸ் உபவாசம் எடுக்கலாம்? இந்த வாலிப நாட்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு உபவாசம் எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு எடுங்க. அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு வேளையாவது உணவை தவிர்த்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எஸ்தரை குறித்து வசனம் சொல்லுகிறது, நானும் என் தாதிமார்களும் 3 நாட்கள் உபவாசம் எடுப்போம். ராஜாத்தி அவள் ராஜ மேன்மையில் இருந்த அவள். She fasted and she prayed. And what was the result? God changed those things. கர்த்தர் அந்த காரியங்களை மாற்றுவார். நீ பாவத்தில் இருந்தாலும் சரி உபவாசம் இருந்து ஜோமன், ஆண்டவரே இந்த பாவத்தில் இருந்து என்ன விடுதலையாக்குங்க. Fasting and prayer is very very important in youngster's life. ஜெபி. கறி மீன் எப்ப வேணா சாப்பிடலாம், ஒன்னும் நம்மளை விட்டு ஓடி போக போறது இல்ல. பிரியாணியோ சாப்பாடோ அழிந்து போற பொருள் இல்ல. ஆனா இந்த வாலிப நாட்கள் நாளாக நாளாக மறைகிறது. These days better fast and pray. வசனம் சொல்லுது ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான் ஒரு சில சாப பிசாசுகள் நம்ம வாழ்க்கையை விட்டு ஓடும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. வாலிப நாட்கள்ல தயவு செய்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில என் ஆண்டவர் ஓரளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்னா மனத்தாழ்மையோடு சொல்கிறேன். எனக்கு வேற வழி தெரியும். நான் தான் சொன்னேன்ல, ஒன்றும் பெருசா ஞானம் இல்லை, பெரிய படிப்பறிவு இல்லை, ஒன்று ஒன்று தான் தெரியும். உபவாசம் இருந்து பலிபிடத்துல வந்து அழுதுகிட்டே இருப்பேன். இயேசுவே என்னை உயர்த்தி விடுகிறதற்கு உங்களால் மட்டும்தான்ப்பா முடியும். மேன்மைப்படுத்துகிறது 2:1. இந்த வசனத்தை வாசிங்க. நான் உடனே பாயிண்ட் மாதிரி சொல்லல, ஆனா இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்க இருதயத்துல கர்த்தர் வைக்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த இடத்தை விட்டு போகும்போது அடுத்த வருடத்துல உன்னுடைய வாழ்க்கை மேன்மை அடைய வேண்டும். கையை உயர்த்தி ஆமே சொல்லுங்க. 1 Nehemiah 29 கடைசி 12 எல்லாருமே சேர்ந்து சத்தமா வாசிக்கலாமா? எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. சொல்லுங்க என்ன பார்த்து என்ன ஒரு நிமிஷம் பாருங்க. யார் பணக்காரரா மாற்றுவா? யாரு சொல்லுங்க? வாய்களை திறந்து வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ வாழ்க்கையில மேன்மை அடையணும்னா கத்தரால மட்டும்தான் முடியும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சபைக்குள்ள கையை உயர், வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லணும். தேவன் தங்குகிற இடம் இது. We respect God. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும் ஆண்டவரே. Nothing is wrong in praying like this. வசனம் தாவீது சொல்றாரு, கடைசி நாட்களில் தாவீது சொல்லுகிற வார்த்தை ஐஸ்வர்யமும், இரண்டாவது வார்த்தை என்ன சொல்லுது? ஹானர், கனம். கர்த்தர் கொடுக்கிறார் ஐஸ்வர்யமும் கனமும், உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எல்லாரும் அந்த கடைசி வார்த்தையை சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். யாராயிருந்தாலும், யாராயிருந்தாலும் அவர் உயர்த்துவார், அவர் உயர்த்துவார். அதற்கு ஒரு பெரிய சாட்சி இந்த சபை ஊழியக்காரர். எவராயிருந்தாலும் மனுஷன் தள்ளி விடுறான் சார், சார் அந்தஸ்த பார்த்து பழகிறான் சார், மனுஷன் ஸ்டேட்டஸ் பார்த்து பழகிறான். அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காத. வெள்ளையா இருந்தா வந்து பேசுறான், கார் வச்சிருந்தா வந்து பேசுறான், பைக் வச்சிருந்தா வந்து பேசுறான், நல்ல வேலையில இருந்தா வந்து பேசுறான். உலகம் அப்படிப்பட்டது. அழுக்கா இருந்தாலும், அசிங்கமா இருந்தாலும், ஓ கேடு உள்ள ஒரு ரூபம் உனக்கு இருந்தாலும், நம்மை கட்டி அணைக்கிறவர், நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். பாரபட்சம் பார்க்காதவர் அவர், எவரையும் மேன்மைப்படுத்துகிறவர் அவர். என்னை மேன்மைப்படுத்தினாரையா? தகுதிக்கு மிஞ்சி உயர்த்தினாரையா? போற இடத்துல நான் சொல்றேன், நான் உயர்ந்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் இயேசு மாத்திரம்தான். இன்னைக்கு சொல்றேன், அடுத்த வாலிபர் கூட்டத்தில் நீ உயர்த்தப்படுவதற்கு இயேசு மாத்திரம் தான் காரணமா இருப்பார். சம்டைம்ஸ் ஒரு சில உதவிகளை கர்த்தரே தடுப்பார். காரணம் என்ன தெரியுமா? மனுஷன் உன உயர்த்தினான் சொல்லக்கூடாது, கர்த்தர் உன்னை உயர்த்தினார் சொல்லணும். சம் டோர்ஸ் வில் பி க்ளோஸ்ட், அது கர்த்தரே அடைப்பார். மேன்மை கர்த்தருக்கு மட்டும்தான் வரும். கையை உயர்த்தி சொல்லுங்க, டு காட் பி தி க்ளோரி. மத்ததெல்லாம் ரொம்ப சளி. கையை உயர்த்தி சொல்லுங்க, டு காட் பி த க்ளோரி. கத்துக்கிட்டாச்சு இல்லை? இப்போ ரெண்டு கையை உயர்த்தி, நான் சும்மாவே விட மாட்டேன். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, டு காட் பி த க்ளோரி, டு காட் பி த க்ளோரி. சொல்லுங்க, தேவ நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, தேவ நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்க சபையில வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஜபம், நீங்க செய்றீங்களா? ஒவ்வொரு நாளும் இதை செய்யுங்க, கத்தர் நிச்சயமா உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். கையை உயர்த்துங்க, நல்லா ரெண்டு கையை உயர்த்தணும். அடுத்த முறை நீங்க சொல்ல போறீங்க, தயவு செய்து இவரை கூப்பிட்டுறாது, கை கல்லாம் வலிக்க. கையை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் தாழ்மையா இருப்பேன், என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் சபையில பணிவிடை செய்வேன், நான் என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் உமக்கு ஊழியர் செய்வேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தை செஞ்சுப்பார், உன்னுடைய வாழ்க்கை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். நிறைய பேருக்கு உயர்வு வந்த உடனே பெருமை வந்துடுது, ஜபத்துக்கு வர்றது இல்ல, கத்தரை தேடுறது இல்ல. கத்தர் நம்மளை நம்பணும். ஒவ்வொரு நாளும் சொல்ல, ஆண்டவரே இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சுன்னா நான் தாழ்மையா இருப்பேன், நம்புங்க. ஆண்டவரே இந்த வேலை கிடைச்சதுன்னா சபையில நான் ஊழியம் செய்வேன், என்ன நம்புங்க. எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். கத்தர் உயர்த்த ஆரம்பிச்சார் சார். என்ன படிப்படியா நான் சொல்ற, கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஓவர் நைட்லாம் ஒண்ணுமே செஞ்சு பெரிய ஒரு சில காரியங்கள் நடக்குது, ஆனால் வாலிப நாட்கள்ல கத்தர் படிப்படியா தான் நம்மளை உயர்த்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் உயர்வு வரும், படிப்படியா தான் கத்தர் உயர்த்துவாரு. எந்த ஒரு பெரிய ஊழியக்காரரையும் யாரையும் எடுத்து பாருங்க, அவங்க வாழ்க்கையில மேன்மை வந்தது படிப்படியா தான் வரும். விதை ஒரே நாள்ல முளைக்காது, கண்ணீரோடு விதைக்கப்படுகிற விதை. It takes several years. But remember something. Seed never dies. விதைகள் மரித்து போவதில்லை. ஜபம் விதைக்கு ஒப்பாய் வசனம் சொல்கிறது. ஜபம் எதற்கு ஒப்பிடுறாங்க? பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு நம்ம ஜபம் பண்ணிட்டு போறோம், ஒருவேளை இன்னைக்கு பலன் வராம இருக்கலாம், 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த விதை விழுந்த இடத்துல மழை பெஞ்சிச்சுன்னா முளைக்க ஆரம்பிக்கும். So the prayer never dies. விதை ஜபம் விதை கூப்பிடுறாங்க, போட்டுட்டு போயிடுறோம் நம்ம, பல வருஷத்துக்கு அப்புறம் மழையே வரல, ஆனா அந்த விதை சாகவே இல்லை. விதை சாகாது, உபவாச ஜபம் மரித்து போகாது,
1: முழங்கால் படிட்டு வாலிப நாட்களில் நீ கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஜெபங்கள் வீண் போகாது, வீண் போகாது. கர்த்தர் அறுவடை கொடுப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா ஒரு நாள் பலன் வரும். என்ன பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா கர்த்தர் பலன் கொடுப்பார், நிச்சயமா கர்த்தர் பலன் கொடுப்பார். உபவாசம் இருந்து நிறைய ஜெபிக்கணும். வாலிப நாட்கள்ல தான் இதை செய்ய முடியும். ரெண்டாவது, வாலிப நாட்கள்ல கடவுளுக்கு நிறைய கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு இப்பதான் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. I never mention how much to give. ஒரு நாளும் எங்க சபையிலே கூட எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன். இட் இஸ் அப் டு யூ. ஆனா இந்த வாலிப நாட்கள்ல ஜீசஸ்க்கு நிறைய கொடுக்கலாம். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைலாம் பிறந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நம்மளால கொடுக்க முடியாது. கல்யாணம் ஆன ஒரு சிஸ்டர் கரெக்ட்ன்றாங்க. ஆனா வாலிப நாட்கள்ல ஏசப்பாவுக்கு நிறைய கொடுக்கலாம். ஊழியத்திற்கு நிறைய தான், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இல்லையா நமக்கு. இன் யோர் யங் டேஸ் சேவ் பண்ணுங்க. தட் இஸ் கவனிங்க. என் சபையை போல நான் நேசிச்சு சொல்றேன். வாலிப நாட்கள்ல நம்ம தாய் தகப்பனை நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே, யூ ஹானர் தெம். அவங்களுடைய அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க நம்மளை மனதார பிளஸ் பண்ணணும். என் பிள்ளை நீ ஆசீர்வாதமா இருடான்னு சொல்லணும். அது பல கோடிகளுக்கு சமம். பெற்றோருக்கு கொடுங்க, சபைக்கு தேவ ஊழியத்திற்கு கொடுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். மூன்றாவது, வாலிப நாட்கள்ல நிறைய ஊழியம் செய்யலாம். வாலிப நாட்கள்ல என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன். ஏசப்பாவுக்காக ஓடலாம், ஏசப்பாவுக்காக நிக்கலாம். வாலிப நாட்கள்ல நின்னு பார், கத்திர என்னை உயர்த்த ஆரம்பிச்சேன். வெளிநாட்டுக்கு போனேன், அந்த ஒரு சபையில வர்ஷிப் பாஸ்டரா இருந்தேன் ஒரு அமெரிக்கன் சர்ச்ல. ஏசப்பாவை ரொம்ப பிடிச்சுக்க ஆரம்பித்தேன். காலையில் எழுந்துப்பேன். எழுந்து என் இருதயத்திலே நான் ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டேன். என்ன தீர்மானம்னா, சங்கீதம் 119 அதிகாரத்தை எடுக்க வேணாம், முழங்கால் படிட்டு வாசிச்சிட்ட பிறகு தான் என் ஃபோனை கையில் எடுப்பேன். வெளிநாட்டில் இருக்கிறப்போ அங்கே 10 மணி ஆயிடுச்சுன்னா இங்கே 11 மணிக்கிட்ட ஆகிடும். காலையில் சீக்கிரமாக எழுந்துப்பேன். ஏன்னா இங்க போன் பண்ண அப்பா அம்மாக்கு. எழுந்து டக்கு டக்குன்னு பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு முழங்கால் படிட்டு 119 சங்கீதம் முழங்கால நின்று வாசிப்பேன். நடுவுல நடுவுல அதுக்கு 10 வசனத்துக்கு கேப் இருக்கும். அந்த நடுவுல நடுவுல என் பைபிள்ல பிரேயர் பாயிண்ட்ஸ் எழுதிப்பேன். இந்த 10 முடிச்ச பிறகு இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணு, அடுத்த 10 முடிச்ச பிறகு இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. இப்படிதான் படிப்படியா என் ஜப வாழ்க்கையை நான் உயர்த்திக்கிட்ட முயற்சி பண்ண முழங்கால் படிடுவேன் காலையில. ஏன், என் கிட்ட பெருசா எதுவுமே இல்லை ஏசப்பா உங்களை தவிர. என் வாயிலிருந்து இந்த வார்த்தை வராத நாட்களே இல்லை. முழங்கால் படிடுவேன். சில நாட்கள் முழங்கால் இருந்து ரத்தம் கூட வந்திருக்கு. ஐயோ, ரத்தம் வர்றதுக்காக நமக்கு அவரை தவிர வேற யாருமே இல்லையே, அவரை விட்டா எங்க போறது. நான் பேசிக்கா ரொம்ப கூச்சப்படுவேன். யார்கிட்டயாவது ஒரு டம்ளர் தண்ணி கேட்க கூட எனக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா எது இருந்தாலும் ஏசப்பா கிட்ட மட்டும்தான் கேட்பேன். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன சேஃப்டி பின், எது வேணாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர், நீங்க எனக்கு தாங்கப்பா, நீங்க தாங்கப்பா. கத்தர் அப்படியே படிப்படியாக உயர்த்தினார். ஒரு நாள் ஒரு ஊழியத்துக்கு போறேன். ஊழியத்துல போய் ஒரு சின்ன ஒரு சபை, ஒரு வீட்டு ஜபம், உட்காந்து ஊழியம் செய்யறேன். ஊழியம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அந்த ஹவுஸ் ஓனர் உங்ககிட்ட ஜோம் பண்ணிக்கணும்னு வராங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. சரி வர சொல்லுங்க. நல்லா குண்டா பொட்டெல்லாம் வச்சுட்டு ஹவுஸ் ஓனர் வராங்க. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். பார்த்தா நம்மளை குப்பை எடுக்கிறதுக்கு இன்டர்வியூன்னு சொன்னாங்களே அந்த மிஸ் வராங்க. பக்குன்னு எனக்கு இப்பவும் ஸ்கூல் மிஸ் எங்கேயாவது பார்த்தா நமக்கு அப்படியே பக்கு பக்கு. இப்பவும் எக்ஸாம் அப்படின்னா லைட்டா ஒரு ஃபியர் நமக்கு லைட்டா இருக்குது. வந்து என்னை பார்த்து சொன்னாங்க, டேவிட் ஐசிஎம் மிராக்கிள் அப்படின்னாங்க. எனக்கு கை காமிச்சு சொன்னாங்க, நான் ஒரு அதிசயத்தை பார்க்கறேன்டா. நீங்களா இப்படி சொல்றீங்க? அப்ப கூட எங்க அடிச்சிட போறாங்கன்ற அந்த ஒரு பயம்.
0: டேவிட், ஐ see a miracle. I know a David who cannot talk. I know a David who cannot read. But I see a miracle.
1: பேசிட்டு அவங்க நல்லா தாட்டையா இருப்பாங்க. என்ன தெரியுமா பண்ணாங்க? எனக்காக ஜோம் பண்ணாங்க. நான் ஜோம் பண்ற மிஸ் டக்குன்னு எனக்கு முன்னாடி முழங்கால் படிட்டாங்க. எனக்கு எனக்கு கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி பயங்கரமா வர ஆரம்பிச்சு. மிஸ் நான் சொல்றேன், எழும்பி நில்லுங்க மிஸ், நீங்க போய் எனக்கு முன்னாடி முழங்கால் படிடலாமா? நோ நோ நோ, யூ ஆர் அ மேன் ஆஃப் காட், யூ ஆர் அ மேன் ஆஃப் காட். மிஸ் ஜோம், அவங்க என் கையை எடுத்து அவங்க தலை மேல வச்சுக்கிட்டு யூ பிளஸ் மீன்றாங்க. டேய், இந்த வாய் தாண்டா என்ன சொல்லுச்சு? குப்பை பொறுக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுச்சு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அழுகிற நான், அழுகிற நான், கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நான் நிறைய இடத்துல பாதியோட விட்டுறேன் சாட்சிய. அதனால நான் அதுக்கு பிறகு பிளஸ் டூ முடிச்சு நல்ல ஒரு ஒரு ஊழியத்தில் போய் பைபிள் காலேஜ் டிகிரி எல்லாம் முடித்தேன். அதனால படிக்காமல் இருந்தால் உயர்ந்துடலான்னு நினச்சிடாதீங்க, தயவு செய்து நல்லா படிக்கணும். சரி, ஒரு பாஸ்டர், பாஸ்டர் நீங்கள் போன பிறகு நிறைய பேர் வந்து ஊழியம் செய்கிறேன்னு வந்து நிற்கிறான். ஏண்டா அவர் படிக்காமல் உயர்ந்தார்ல என்ன? டேய், நான் நல்லா படித்து முடிச்சிட்டேன்டா.

0: பலிபீடத்தை பிடிச்சி அழுவேன் பாஸ்டர்னு ஒருத்தர் ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னேன்ல, உங்க பாஸ்டர் தான் இந்த சபை பாஸ்டர், பாஸ்டர் பென்ஸ் தான் எனக்கு சொல்லி கொடுத்தார் 2009 நினைக்கிறேன் சொல்லுவாங்க. அப்ப பேர் அப்ப பிராங்க்லின், இப்படிதான் அழுவேன். இப்போ நான் பிடிச்சிக்கிட்டேன், ஓ இப்படி கூட பண்ணலாமோ. அவங்க இப்போதான் தெரியுது இந்த புல்பிட் சின்னதாகுது, இதை பிடிச்சிக்கலாம், எங்க புல்பிட் பெருசாகுது, அதை எங்க போய் ஃபுல்லா பிடிக்கிறது. இயேசுவை பிடிச்சுங்க, இயேசுவை பிடிச்சுங்க, இயேசுவை பிடிச்சுங்க. படிக்க சொல்லி கொடுப்பாரு, இங்கிலீஷ் பேச சொல்லி கொடுப்பாரு இயேசப்பா. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் என்னன்னா, இங்கிலீஷ் பேச வரல, இங்கிலீஷ் படிக்க வரல, இங்கிலீஷ் எழுத வரல. ஜீவனுள்ள சாட்சி நான் அனுக்கிறேன், இயேசுவை பிடிச்சுக்கோ, மேன்மைப்படுத்தி உயர்த்தி மாறோரோ. யூ ஷுட் பி நோன் பை த பிரசன்ஸ் ஆஃப் காட். இவன் கர்த்தருடையவன் சொல்லணும், இவள் கர்த்தருடையவன் பேர் வாங்க.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: உலக பாரங்கள் கவலைகள் உன்னை அழுத்துகிறதா? Fix your eyes on Jesus. உனக்கு முன் ஓடி ஜெயமெடுத்தவர்கள் கோடி கோடி பேர்.
1: எபிரேயர் 12:1-3 வசனங்களை பாடலாய் பாடுவோம்.

ஆண்டவரே, சிறு பிராயம் முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி துதிக்கிறதை

முடிவில்லாத ராஜ்யத்தை அருள, திரும்பவும் வருவேன் என்று சொன்னிறேன். ஆண்டவரே, பரலோகத்திலே உண்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீர்தான் எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். நீர் வாரும் ஆண்டவரே, நீ சீக்கிரம் வாரும் ஆண்டவரே.

ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக அதிலே உறுதி இல்லாதவர்களாய் காணப்படுகிறபடியினால சாத்தான் அநேகருடைய வாழ்க்கையை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். யார் ஒருத்தர் இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிற பலவிதமான வஞ்சக ஆவிகளை அவர்கள் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் பின்மாற்றத்தில் போவதற்கு காரணம் ஆண்டவர் விட்டு கொஞ்ச தூரம் வந்து பிறகு ஆண்டவர் விட்டு போய்விடுவதற்கு ஊழியத்தினுடைய வாஞ்சை இல்லாதவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு சாட்சியின் ஜீவியம் இல்லாதபடி இருப்பதற்கு காரணம் குன்றி காணப்படுகிறபடியினாலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் சற்று நேரம் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதலின் உண்மையான அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் சாத்தான் இன்றைக்கு அதிகமாக ஊழிய சுவாசத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பின்மாற்றத்தையும் கொண்டு வருவதற்கு அவன் உபயோகப்படுத்துகிறதான ஆயுதம் என்னவென்றால் பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான சத்தியத்தை குறித்ததான இடரல்கள் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படும். அதற்கேற்ற போல் அநேகரை பிசாசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அநேகரை கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் வந்து அவர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா, அது உண்மைதானா, அப்படி என்றால் என்ன அதற்கு ஆதாரம் இருக்கிறது, இப்படி கேட்பார்கள். அநேகருக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாதபடினாலே அது குறித்த ஒரு நிச்சயம் இல்லாதவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களை, இன்னும் அநேகர் என்ன சொல்வார்கள், இந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் ஒரு இகழ்ச்சியாக பேசுவார்கள், ஒரு கட்டுக்கதை என்று சொல்வார்கள். அதை கேட்டு அநேகர் அந்த சத்தியத்தின் மேல் இருக்கிற அந்த உறுதியை அவர்கள் இழந்து விடுவார்கள். இன்னும் அநேகர் இந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்பாமல் அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள்ளே ஒரு விதமான குழப்பமும் சந்தேகமும் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிசு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் சத்தியத்திலே நான் மிகவும் உறுதியாயிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரிச்சர்ட் உம்பரான்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷனை அந்த கம்யூனிஸ்ட் நாடுகளிலே வைத்து அவரை சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்களாம். சுவற்றோரமாய் வைத்து அவரை இயேசுவை போல நிற்க வைத்து ஆணி அடிக்கிறதும் அவரை சித்திரவதை பண்ணதும் பல விதங்களிலே சித்திரவதை பண்ணி இயேசு உயிர்த்தெழல, நான் அதை நம்பலன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று விட்டுறோம் என்றெல்லாம் அவரை வேதனைப்படுத்தினார்களாம். அப்போ அவர் தேம்பி தேம்பி அழுவாராம். அப்போ அவங்க சொல்லுவாங்களா, இவ்வளோ நீ வலின்னு கஷ்டப்படுறிய, அப்போ சொல்லிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாராம், நான் வலிக்காகவும் வேதனைக்காகவும் கஷ்டப்படவில்லை, நான் ஒருவேளை ஆண்டவர் மறுதளித்து விடுவேனோ என்கிற ஒரு எண்ணம் வருகிறது என்று சொல்லி அவர் என்ன செய்வாராம், மறுபடியும் கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிச்சு விடுவாராம். அந்த வலியிலும் அந்த வேதனையிலும் நிற்கக்கூட முடியாது. அதன் மத்தியில் அவர் ஜெபிப்பாராம், சத்தம் போட்டு ஜெபிப்பாராம், ஆண்டவரே என்னை அணு அணுவாக சித்திரை செய்தாலும் சரி, சித்திரவதை செய்தாலும் நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று அவர் போராடுவாராம். எவ்வளோக்கு எவ்வளோ அவரை வேதனைப்படுத்தும பண்ணி பார்த்தார்கள், ஆனால் கடைசியில் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே,
இந்த கடைசி காலங்களிலே இப்பொழுதெல்லாம் பலவிதமான தவறான செய்திகளை பரப்புவது, பொய்யான செய்திகளை பரப்புவது, அதையெல்லாம் சிலர் படித்துவிட்டு அதை அநேகர் நம்புவது, இது சிலர் செய்கிறதான பிசாசுடைய தந்திரமான செயல்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை பல மதத்தை சார்ந்தவர்கள், பல பிரிவை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இந்த உயிர்த்தெழுதல் தான். இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் என்னுடைய பிரசங்கம் விருதா என்று பவுல் சொல்லுகிறார். இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நீங்கள் வேதம் வாசிக்கிறது விருதா? இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்பிக்கை இழந்து காணப்பட்டிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதி நாட்களிலே பெரிய பெரிய ராஜாக்கள் எகிப்து தேசத்திலே அங்கே அவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கிற பெரிய பெரிய பிரமிடுகள் இருக்கிறது. அந்த பிரமிடுகளினுடைய அளவெல்லாம் பார்க்கும் பொழுது பல விஸ்தீரமான மைல்கணக்கான விஸ்தீரணங்கள் கொண்ட பிரமிடுகள் கட்டி வைத்திருக்கிறார்கள். எதற்காக என்றால், அதற்குள்ளே போய் பார்த்தீர்களானால் அந்த சவத்தை அவர்கள் கந்தவர்க்கமிட்டு அதை பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். என்றாவது ஒரு நாள் உயிர் வந்துடும், எழுந்து வர வேண்டும். வரும் பொழுது அவள் சாப்பாடு, அங்கே தேன் போன்ற பல காரியங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே புதைக்க மாட்டார்கள். அதுக்கு பேர் தான் பிரமிடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அதை பார்க்கிறதற்கு போகிற அங்கே சுற்றுலா பயணிகள் மிக மிக சொற்பமான பேர் தான். அதை பார்க்கறதுல யாருக்குமே ஒரு சந்தோஷமே கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு செத்துப்போன பணம் தான் இருக்குது. ஆனால் இந்த உலகத்திலேயே ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுகிறது, சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கான பேர் போகிற ஒரே ஒரு இடம் எருசலேமில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை. அல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கட்டடம் ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக தான் இருக்கும். ஒரு பெரிய கட்டடம்லாம் ஒன்றும் கிடையாது, அதை பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன குகை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த குகையை போய் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அதில் வேறு ஒன்றும் இருக்காது. ஹீஸ் ரிசன், ஹீஸ் நாட் ஹியர். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் இங்கே இல்லை. அந்த ஒரு வார்த்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. அல்லேலூயா. ஆம், இயேசு கல்லறையில் இல்லை என்கிற அந்த கல்லறை, அதாவது உலகத்திலே இருக்கிற எல்லா பெரிய பெரிய மெரினா பீச்சுக்கு போங்க, எல்லா கல்லறையும் மூடி தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதி வைத்திருப்பார்கள். இதுபோல் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லறையும் போய் பாருங்கள், எல்லாம் மூடி மூடி டைட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா. ஒரு கல்லறை தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே இயேசு இல்லை. ஹல்லேலூயா. அவரை கல்லறை அடைத்து வைக்க முடியாது, மரணம் அவரை அடைத்து வைக்க முடியாது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த கல்வார் சிலுவையிலே அடைந்த பாடுகளை பார்க்கும் பொழுது இவ்வளவு தூரம் ஆண்டவர் அந்த கேடு அடைந்தார். அவரை பார்க்கும் பொழுது அவரை பார்க்கத்தக்க விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. அப்படிதான் அவர் காணப்பட்டார். சங்கீத புஸ்தகத்தில் 22வது சங்கீதத்தை நீங்கள் முழுவதும் வீட்டில் போய் படித்து பாருங்க. ஆண்டவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை அது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க.
இயேசுவை ஒரு மனிதனாகவே நீங்கள் பார்க்க முடியும், வெறும் எலும்பு கூடு தான் பார்க்க முடியும். அதில் ஒரு வசனம் இருக்குது, என் எலும்புகளை எண்ணலாம் என்று போடப்பட்டு, என் எலும்புகளை என்ன செய்யலாம் அப்படி பார்த்தா எண்ணலாம், அவ்வளோ எலும்புங்க இருக்கும், எலும்பு தான் தெரியும். அந்த எலும்பு கூட எப்படி இருக்குமா, அந்த சங்கீத 22 அதை அவர்கள் பித்து போட்டிருப்பார்கள், உடைந்து போயிருக்கும், முகமெல்லாம் அப்படியே நொறுங்கி போயிருக்கும், நம்மால் பார்க்கவே முடியாது. உலகத்திலேயே 1000 பேர்களில் சிறந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அழகில் சிறந்தவர். ஆனால் இப்பொழுது அந்த முகம் வாடி போய் உடைந்து போய் நொறுங்கி போய் காணப்படுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாரினால் அடிக்கப்பட்டு அந்த தலையிலே வைத்த அந்த முள் முடி, ஒரு அந்த ஆழமான சாதாரண முள் இல்லை, அந்த முள்ளை வைத்து அவர்கள் அடிக்கும் பொழுது அது மூளையெல்லாம் பாய்ந்து சென்று கீழே போகும், அப்படிப்பட்டதான முட்கள் அதெல்லாம் வைத்து அடித்து பலவிதமான காயங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் எவ்வளோ வல்லமையுள்ள ஆண்டவர் என்று சொல்லி யார்கிட்டையும் காமிக்கலை. அவர் முழுவதுமாக ஒரு சாதாரண மனுஷனை துன்புறுத்தும் பொழுது எப்படி அவன் விட்டு கொடுப்பானோ, மனுஷனை போல கூட இல்லை, ஒரு வாய் திறவாமல் இருக்கிற ஒரு ஆட்டு குட்டி. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி, முதல்லிருந்தே அவருக்கு பெயர் ஆட்டுக்குட்டியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கேடு அறைந்தார், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இன்றைக்கு சரித்திரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆச்சரியமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது விஞ்ஞானத்தின்படி ஆராய்ஞ்சு பார்த்து இது நடக்கவே நடக்க, எப்படி ஒரு மனுஷன் உயிர் போன பிறகு மறுபடியும் எப்படி உயிரோடு வந்தார் என்று விஞ்ஞானம் அவர்கள் நிரூபிக்கிறார்கள். இதெல்லாம் நடக்காத காரியம், விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. ஆனால் தெரியுமா, இந்த தேதியில், இந்த நாளில், இந்த ஓய்வு நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, அவர் சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை யாரும் மறைக்க முடியாது, அது சரித்திரம், சரித்திரம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சரித்திரம், கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், அது எவ்வளோ மாற்றி பார்த்தாங்க, என்னென்னமோ செய்து, அந்த எபிரேய கேலண்டர், நிசான் மாதம், அந்த மாதம், நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மாதம், எல்லாத்தையும் சொல்லி எப்படியா இந்த இதை ஒழிச்சு கட்டணும்னு எவ்வளோ உலகமே பிரயாசப்பட்டால் கூட யாராலும் மாற்ற முடியல. அல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரத்தை ரெண்டாக பிளந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதை யாராலும் மாற்றவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவராகிய இயேசு நமக்காக அடைந்த அந்த பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே அவர் அந்த கேடு அடைந்து தொங்கி அந்த 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்த பின்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அவரை பார்ப்பதற்கு அவர்கள் ஸ்திரீகள் அங்கே கல்லறைக்கு போகிறார்கள், சீஷர்கள் போகிறார்கள், யாருக்குமே ஒரு சரியான தெளிவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார்ங்கிற நிச்சயம் அநேகருக்கு இல்லை. அல்லேலூயா. ஆம், உயிர் தெழுந்த உடனே ஆண்டவர் அதிகமாக வருத்தப்பட்ட ஒரு காரியம் இருக்குமானால், இந்த சத்தியத்தை மக்கள் அறிந்து கொள்ளாமல் காணப்படுகிறார்களே என்றுதான் ஆண்டவர் வருத்தப்பட்டார்.
இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல எம்மாவூருக்கு போய்கொண்டிருந்த ரெண்டு சீஷர்கள் அவர்கள் நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம். 24வது அதிகாரத்திலே 17வது வசனத்தில், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களை, சிலுவையை பார்த்து உடையாத நெஞ்சங்கள், உருகாத கல்லான இருதயம் எதுவுமே இருக்க முடியாது, எல்லாம் உருகி போய்விடும். ஆம், இவர்கள் துக்கமுகமாக இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் அறியாத ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு மரித்தார். அது உண்மைதான். அல்லேலூயா. ஒரு சில மார்க்கத்தார் என்ன சொல்கிறாங்க, இயேசு மரிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு விதமான தந்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, அங்கே அவர் மிக தெளிவாக சொல்கிறார். 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன், நான் மரிக்காமல் இல்லை, மரித்தேன். அல்லேலூயா. ஆனால் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சொல்ற அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மரணமாக இருந்தாலும் சரி, பாதாளமாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தில் தான் இருக்கிறது. அதனால்தான் அவர் அதிபதி. என்ன அதிபதி? ஜீவாதிபதி. அல்லேலூயா. அவர் யாரு? ஜீவாதிபதி, ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. ஆமென். ஆனால் தான் அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ லாசருவை உயிரோடு எழுப்புவதற்காக ஆண்டவராகிய இயேசு லாசருடைய வீட்டிற்கு போகும் பொழுது, அங்கே அந்த மார்த்தாள் சொல்லுகிறாள், நீர் இங்கே இருந்திருந்தானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 11வது அதிகாரத்தில், ஆம், உன் சகோதரன் என்ன செய்வான்? உயிர்த்தெழுவான் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்ற, ஆம் ஆண்டவரே, எனக்கு தெரியும், கடைசி நாளில் உயிர்த்தெழுதலின் நாளில் அவன் உயிர்த்தெழுவான், எனக்கு அது தெரியும். அப்போ ஆண்டவர் சொன்னார், கடைசி நாளில் இல்லை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன், ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்தான் ஜீவ ஊற்றுக்கு அதிபதி, ஜீவ தண்ணீருக்கு அதிபதி, ஜீவ வழிக்கு அதிபதி, ஜீவ மார்க்கத்துக்கு அதிபதி, ஜீவ அப்பத்துக்கு அதிபதி. அல்லேலூயா. ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு அதிபதி. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ளவர், அவர் ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. அவர் ஜீவாதிபதி. ஆமென். எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா,
அந்த ஜீவாதிபதி ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, மனுஷன் அவரை ஒரு ஆட்டை அடிக்கிறது போல அடித்து அவரை துன்புறுத்தி அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து அவரை வேதனைப்படுத்தி எவ்வளவு செய்தாங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால் அவருக்கு பேரே ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அவர் ஆட்டுக்குட்டியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்குள்ள வர முடியாது. அல்லேலூயா. அவர்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன, என்ன புஸ்தகம், வெளிப்படுத்த விசேஷம் 21 கடைசி வசனத்தை பாருங்க. ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. நல்ல கவனிங்க, ஆட்டுக்குட்டியானவரின் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம். அல்லேலூயா. ஆதார் கார்டில் உங்க பேர் இருக்கா, பத்திரமா வச்சுங்க. அல்லேலூயா. ரேஷன் கார்டில் உங்க பேர் இருக்கா, பத்திரமா வச்சுங்க. எல்லாத்தையும் உங்கள் பேர் இருக்குதான்னு பார்த்துங்க. அது எல்லாம் கல்லறைக்கு போகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ கிடையாது. அதுக்கப்புறமா உங்கள் பேர் எதுலக்குதான்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் நிச்சயப்படுத்தி வச்சுக்கங்க, எல்லாத்துலேயும் என் பேர் இருக்குது. ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்குதா, எத்தனை பேருக்கு அது நிச்சயம் இருக்குது? என்ன புஸ்தகம், ஜீவ புஸ்தகம். ஜீவாதிபதி கையில் ஜீவ புஸ்தகம் இருக்கு. அல்லேலூயா. ரெண்டு வழி, ஒன்று மரண வழி, இன்னொன்று ஜீவ வழி. நீ மரண வழியில் போறியா, ஜீவ வழியில் போறியா? ஜீவ வழியில் போனால் ஜீவ புஸ்தகம் ஆண்டவர் கையில் இருக்கு. அந்த ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதப்பட்டிருக்கணும். பரலோகத்துக்கு போகும் பொழுது உன் பேரை படிப்பாங்க. அல்லேலூயா. பேர் இல்லைன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். அந்த காலத்தில் இந்த பரீட்சை, ஸ்கூல் எக்ஸாம் ஃபைனல் நடக்கும். நடக்கும்பொழுது எல்லாரும் போய் அங்கே, இப்போ இந்த காலம் மாதிரி இல்லை, போய் அங்கே நோட்டீஸ் போர்டில் பேரெல்லாம் போட்டிருப்பாங்க, அதை போய் பார்க்கணும். அதில் ஒரு பையன் சொன்னான், என் ஃப்ரெண்டு தானே, அங்கே போய் உன் பேரை பாரு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என் பேர் இருக்குதான்னு பாரு, இருக்குதா இல்லையான்னு மாத்திரம் சொல்லு அப்படின்னா. ஏன்பா நீயே வந்து பார்க்கலாமே அப்படின்ன. இல்லை இல்லை, நீ அங்கே பார்த்து இருக்குதா இல்லையான்னு நீ சொன்னினா சத்தமாக சொல்லு, எனக்கு அது கேட்கணும்னா. அப்போ எங்கே இருப்பேன் நீன்னு கேட்டேன். அல்லேலூயா. அவன் சொன்னான், அங்கே ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குது. அல்லேலூயா. அந்த ஸ்கூல் அந்த ஏரி பக்கத்தில் இருந்துச்சு. அவன் சொன்னான், நீ அங்கேருந்து சத்தமாக உன் பேர் இல்லைன்னு சொன்னினா நான் உடனே என்ன செய்திருவேன், அந்த ஏரியில் குதிச்சிருவேன். பேர் இல்லைன்னா எதில் குதிச்சுருவாரா? நிறைய பேர் தற்கொலை பண்ணிடலாம் சாகுறாங்க. அல்லேலூயா. எங்கே போய் எப்படி தற்கொலை பண்ணி செத்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி இருந்தால் தான் நீ பரலோகம் போக முடியும், இல்லைனா வேதனையுள்ள ஸ்தலத்துக்கு போகணும். நல்ல கவனிங்க. அப்போது என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அந்த ஜீவ மார்க்கத்தில் நான் நடக்கணும். ஜீவாதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட பிறகு, அவர் நொறுக்கப்பட்ட பிறகு, அவர் உடைக்கப்பட்ட பிறகு, அவரை பார்க்கக்கூடிய ஒரு ரூபம் அவருக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது தான் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அநேகருக்கு தரிசனம் கொடுத்தார். உயிர்த்தெழுந்த பின்பு
மரியாள் பார்த்தாங்க, சீஷர்கள் பார்த்தார்கள், எல்லாரும் பார்த்தாங்க. அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கும் பொழுது என்ன ஆச்சரியம்! ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பூட்டப்பட்ட அறைக்குள்ளே ஆண்டவர் நிற்கும் பொழுது கூட என்ன ஆச்சரியம்! அவங்க நினைக்கவே இல்லை ஆண்டவராகிய இயேசு வந்திருக்கிறாருன்னு. இங்கே அந்த லூக்கா எழுதி இப்போ வாஸ்தவம், அதில் நம்ம என்ன வாஸ்தவம் கேட்டி, இந்த சீஷர்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டு துக்கத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்களோடு உட்கார்ந்து அவர்கள் அப்பத்தை புசித்தார்கள். எல்லாம் ஆண்டவரை அவர்களை கண்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, இவர் வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்த பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் போய் இந்த சங்கதிகளை மற்ற சீஷர்களுக்கு அறிவிக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 37 வசனம் படிங்க. என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. தொட்டு பாருங்க, அந்த விலாவை தொட்டு பார், காயத்தை தொட்டு பார். இது ஒரு ஆவி இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சீஷர்கள் அந்த காட்சியை பார்க்குறாங்க, இயேசுவை பார்க்குறாங்க. காயங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் அவருடைய பிரசன்னம் அவர்களுக்கு வெளிப்படும் பொழுது எப்படி வெளிப்பட்டாருன்னு கேட்டிங்கன்னா, மகிமையின் சரீரத்தோடு கூட அவர் சீஷர்களுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. வெறும் ஒரு ஆவியாக அல்ல, அந்த உருவத்தை நல்லா பார்க்கலாம், தொடலாம். அதனால தான் அவங்க சந்தேகத்தை போக்குறதுக்காக என்ன செய்ய, அவங்களோட உட்கார்ந்து மீனை சாப்பிட்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாரே, யோவானுக்கு இந்த தரிசனத்தை எப்பொழுது கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த யோவான் ஸ்தோத்திரம் இரத்த சாட்சியாய் அவரை கொல்லுவதற்காக அவரை கொண்டு போயிருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 18 வசனத்தில் நம்ம வாசித்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் இதை அவர் சொல்லும் பொழுது அதுக்கு மேல் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்னா, நான் அவரை கண்டபோது, அல்லேலூயா, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அல்லேலூயா. அப்போ தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஏன் செத்தவனை போல விழுந்தாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகு இந்த காட்சியை இவனுக்கு கொடுக்கும் பொழுது முகத்தை பார்க்குறான், சரீரத்தை பார்க்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாசிங்க, அதாவது மேலேருந்து வாசிங்க, 13 வருஷத்துலேருந்து படிங்க. நல்லா கவனிங்க, நிறுத்தி வாசிங்க. 13 வருஷத்துல என்ன வாசிக்கிறீங்க?
மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். என்ன குமாரன் சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷகுமாரன். அல்லேலூயா. இவர் மனுஷகுமாரனா தேவகுமாரனா? அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மனுஷனாக தான் வெளிப்பட்டார், அவர் மனுஷகுமாரன் தான். ஆனால் அதே நேரத்தில் அவர் யாரு? தேவகுமாரன். அல்லேலூயா ஆமென். ஆனால பிசாசுக்கு எரிச்சல் என்னன்னா, நீ தேவகுமாரனா, நீ தேவகுமாரனே ஆனால், நீ தேவகுமாரனே ஆனால் என்று சவால் விட்டு கொண்டே இருந்தான். இல்லை இல்லை, நான் தான் தேவகுமாரன், ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. ஆனால் அவரை அடிக்கும் பொழுது, அந்த சிலுவையில் அவரை காயப்படுத்தும் பொழுது, அவர் முகத்தில் துப்பும் பொழுது, முள்முடி வச்சு அடிக்கும் பொழுது, எல்லாம் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போடும் பொழுது பரியாசத்தோடு காணப்பட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னெல்லாம் செய்யணுமோ அப்படி, ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன்தான். சிலுவையில் அறைந்த பிறகு அவரை துன்புறுத்தினார்கள். கடைசியாக ஒரு போர் சேவகன் வந்து ஒரு ஈட்டி எடுத்து அவர் உயிரோடு இருக்கிறாரா செத்துட்டாரான்னு பார்க்கறதுக்காக விழாவில் என்ன செய்தானா? குத்தினான். அப்பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான். அல்லேலூயா. ஆண்டவர் வாய் திறந்து சொல்லலை, நான் தேவகுமாரன் தான் சொல்லலை. இதை நல்லா கவனிங்க. இது எதுக்காக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் நான், தேவனுடைய பிள்ளைகளே? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் இயேசு உடனே உடனே தண்டிக்கிறது இல்லை. அவர் அன்பானவர், பாவத்தை மன்னிக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். ஆகவே இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் என்ன ஒன்றாலும் நம்ம தூஷிக்கலாம், என்ன ஒன்றாலும் பேசலாம், ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேரம் வரும்பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த யோவான் காண்கிற இந்த காட்சியை கவனிங்க இப்பொழுது, படிங்க இப்பொழுது. எப்படி இருந்தது? வெண் பஞ்சை போல இருந்தது. அவருடைய கண்கள் எப்படி இருந்துச்சு? அக்னி ஜுவாலை போல் இருந்தது. அல்லேலூயா. இதே காட்சியை ஒருவேளை கல்வார் சிலுவையில் காண்பித்து இருந்திருப்பானால் எவனா கிட்ட வந்திருப்பானா? இல்ல. உயிர்த்தெழுந்த பிறகு கூட ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்திருக்கலாம்? அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தில் போய் பார்த்தீங்களா யாருன்னு பார்த்தீங்களான்னு சொல்லி சவால் விட்டுருக்கலாம். அதெல்லாம் அவர் செய்யவே இல்லை. அவரை குத்தினவர்களையோ, அவரை பரியாசம் பண்ணினவர்களையோ யாரையும் அவர் பார்க்கல. அவர் பார்த்ததெல்லாம் அவருடைய சீஷர்கள் தான். அல்லேலூயா. அவருடைய சீஷர்களோடு தான் அவர் இருந்தார். அவருடைய சீஷர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை மாத்திரம் சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு விட்டார். ஏன்னா அவர் பரலோகத்துக்கு போகணும். இன்றைக்கு அநேகருடைய கேள்வி என்னென்றால், இந்த மூன்று கேள்வி தான், ஏன் இவர் மனுஷனாக வந்தார்? ஒன்று, ஏன் இவர் மரித்தார்? ரெண்டு, சரி ஏன் இவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார்? அல்லேலூயா. இந்த உலகத்தை நேசிக்கிறார், பிள்ளைகளை நேசிக்கிறார், நம்ம மேலே அன்பு வச்சு தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்புறம் ஏன் பரலோகத்துக்கு போனார்? இங்கே இருந்துடலாமே, நம்ம மேலே ஆண்டவர் அன்பு வச்சிருந்தா நம்ம கூட இருந்திருக்கலாமே இங்கே உலகத்தில். இதுதான் அநேகருடைய கேள்வி. ஏன் வந்தார்? ஏன் மரித்தார்? அல்லேலூயா ஆமென். ஏன் அவர் உயிரோடு எழுந்தார்? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறதான பதில், ஏன் அவர் இந்த உலகத்தில் வந்து இப்படிப்பட்ட மரணத்தை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா.
அந்த மரணம் தேவனுடைய ஜனம் நமக்கு தான் முக்கியம், ரொம்ப முக்கியம். பவுலப்பத்திரன் சொல்றாரு, இந்த மரணத்தை தினமும் நான் என் சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறேன். மரணம், இயேசுவின் மரணம், அது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் கொலோசியர் நிருபம் 18:18 எடுத்து வாசித்து பாருங்க. முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? அவர் மரித்ததுனாலே என்ன நடந்தது? அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயருக்கு நிருபம் 9:14 பாருங்க. தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஊழியம் செய்வதற்கு அல்லேலூயா. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி, அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் எல்லாரும் பயந்து நடக்கக்கூடிய ஒன்று இருக்குமானா, அது மரணம்தான். அல்லேலூயா. ஆனா அந்த மரணத்தை யாருமே ஜெயிச்சது கிடையாது. அல்லேலூயா. சில பேர் செத்த பிறகு திடீர்னு உயிர் வந்திருக்கிறதா நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். உயிர் வந்துடும், அப்புறம் சில காலம் வாழ்வாங்க, மறுபடியும் செத்து போயிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்தார், இனி அவருக்கு மரணம் கிடையாது. அல்லேலூயா. இனி மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஆமென். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகத்திலே 25:8 வாசிக்கும் பொழுது, அவர் மரணத்தை ஜெயமாக என்ன செய்வார்? விழுங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, மரணத்தை அவர் என்ன செய்யறாரா? ஜெயமாக விழுங்குகிறார். எபிரேயருக்கு நிருபத்தில் 2 வாசிக்கும் பொழுது, காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக தன்னுடைய மரணத்தினாலேயே சாத்தானை என்ன செய்தாராம்? வாசிங்க எபிரேயருக்கு நிருபம். யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆமே. இன்னும் அதுக்கு மேல், இன்னும் அதுக்கு மேல் வசத்தை படிங்க. உடையவரானார். மரணத்துக்கும் மரணத்துக்கு அதிகாரியாகிய, நல்ல கவனிங்க எல்லாரும், மரணத்துக்கு அதிபதி அதிகாரி யாரு? பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவனை அழிக்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் மரணம், ஆண்டவரே நீங்க எங்களுக்காக மரிச்சீங்களேன்னு சொல்லி நம்ம அழறதில்லை. அவருடைய மரணத்தை நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் அது ஒரு வெற்றி, அது ஒரு ஜெயம். அல்லேலூயா. அது ஏன் தெரியுமா? அந்த சாத்தானை அவர் அழித்தார், சாத்தானை அவர் தோற்கடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையிலே அவர் தோல்வி அடையலை, சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எப்படி அவர் வெற்றி சிறந்தார், அதுதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். மறுபடி படிங்க பொழுது, கொலோசியருக்கு நிருபத்தில் 2 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 2 படிங்க. பதிமூணுல இருந்து படிங்க.
கொலோசியர் 2:11. பெற்றீர்கள். கவனிங்க எல்லாரும், ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோர்லிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல், என்ன செயல்? தேவனுடைய செயல், அவரை மரித்தோர்லிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். மரித்தவர்களாயிருந்த உங்களையும் நல்ல கவனிங்க, அவரோட கூட உயிர்ப்பித்து, நல்ல கவனிங்க, உயிர்ப்பித்து மன்னித்து குலைத்து ஆணி அடித்து உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஏன் மரித்தார்? அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் இவ்வளவு நாள் அடிமை பண்ணி வைத்திருந்த அந்த சாத்தானை தோற்கடித்து அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவு கோள்களை அவங்ககிட்ட பிடுங்கி அதிகாரத்தெல்லாம் தான் கையில் எடுத்துட்டார். அல்லேலூயா. பாருங்க, சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு பூமியில் அவருடைய வேலை முடிஞ்சிச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு மனுஷன் செத்துட்டா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை மரிச்சிட்டா என்னன்னு போடுறாங்க, ரெஸ்ட் இன் பீஸ். இங்கே இவர் இளைப்பாறுகிறார், எல்லாரும் என்ன செய்கிறாரு, இளைப்பாறுகிறார்னு போடுவாங்க. உலகத்தார் என்ன போடுவாங்க, இங்கே இவர் தூங்கிட்டு இருக்கிறாருன்னு போடுவாங்க, ஏதா ஒன்று போடுவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு தூங்கவும் இல்லை, இளைப்பாறவும் இல்லை, அவர் இன்னும் ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறாரு, ஊழியம் செய்துட்டு இருக்கிறாரு. பூமிக்குரிய ஊழியம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்ததினால் நமக்கு உண்டான சாக்கியம் ஒன்று, பிறகு அவர் உயிரோடு எழுந்த பிறகு நமக்கு கிடைச்சிருக்கிற சாக்கியம் அதை விட பெருசு. அல்லேலூயா. அதுதான் இப்பொழுது வாஸ்தவம். அந்த ரெண்டு, அதாவது எபிரேயர் 2 வாசிங்க இப்பொழுது மறுபடியும் அந்த 14 வசனத்தில். குலைத்து, அது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 1 சாத்தானை அவர் அழித்து, அந்த வசனத்தை படிங்க. மரணத்துக்கு அதிகாரியான ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானார். அப்புறம் அன்றியும் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக, நல்லா கவனிங்க எல்லாரும், இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற, அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் மனுஷனுக்கு வருகிற சோதனை வேதனையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
நடுராத்திரி 12 மணிக்கு, ஐயோ என்னால் வலி தாழ முடியல, அம்மா ஜோம் பண்ணுங்க, ஐயா ஜோம் பண்ணுங்க. அதை கேட்டு நானும் அம்மா ரெண்டு பேருமே அழ ஆரம்பிச்சிட்டோம். இப்படியா ஒரு சோதனை வரும்? ஏன்னா அவளுக்கு ஆதரவாக யாருமே இல்லை, உதவி செய்ய கூட ஆள் இல்லை. பெரிய சோதனை. உடனே என்னுடைய மைண்டில் வந்த ஒரே வசனை தான், அந்த வலியை நான் பார்த்ததில்லை, ஆனால் அந்த வலியை

உனக்கு உதவி செய்ய வல்லவர். என்ன சோதனையில கஷ்டப்படுற இப்போ பயப்படாதீங்க. வசனத்தை தியானிக்கும் பொழுது ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய தைரியம். என்ன வேணாலும் வரட்டும், நான் பயப்பட மாட்டேன். என்ன வேணாலும் வரட்டும், நான் கலங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் எனக்கு யாராலும் உதவி செய்ய முடியாத அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஊராபா சந்தார போலியில பாக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே அவர் ஒரு ரட்சகர், இந்த உலகத்திலே அவர் ஒரு மீட்பர், இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாடு. அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு நல்ல மேய்ப்பனாக தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. ஜீவனை கொடுத்தார். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் ரட்சகர் மீட்பர் என்றெல்லாம் சொல்வதற்கு இல்லை, அவர் யாரா மாறிட்டாரு? அவர் பெரிய பிரதான ஆசாரியனாக போயிட்டார். அல்லேலூயா. எதுக்கு? இதுக்காக தான். நான் கூட யோசித்தேன், ஆண்டவரே நீங்க உயிர் தெரிஞ்சுட்டு எங்களோடையே இருந்து உலகத்திலே இருந்து எங்களுக்கு உதவியா இருந்திருக்கலாமே, எங்களை ஆசிரியச்சிருக்கலாமே, இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நாங்க எவ்வளோ தைரியமா இருந்திருப்போமே, நீங்க கூட இருந்திருந்தா சவால் விட்டுருப்போமே. அல்லேலூயா. ஆண்டவர் சார், இல்லை மகனே, நான் கூட தான் இருக்கிறேன், உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்க நான் உங்க கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு காரியம் நான் உங்களுக்கு அடையாளமாக கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. ஒன்று, எப்பொழுது நான் உங்களோடு இருக்கும்படியான ஒரு தேற்றரவாளனை, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. அவர் எப்பயுமே உங்க கூடவே இருப்பார், வேறொரு தேற்றரவாளன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க நான் எங்கேயோ போயிட்டேன், இல்லை. வேறு உலகம் காணாது, உலகம் அவங்கள பார்க்காது, ஆனால் உங்களுக்கு தெரியணும், உங்க கூட அந்த தேற்றர் வாழ நின்று கொண்டே இருக்கு. என்ன, நான் போகிறபடியினால் அடுத்தது, நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நான் செய்த கிரிகளை தானும் செய்வான். அதை பார்க்கலும் பெரிய பெரிய கிரியைகளை செய்யறதுக்காக தான் உங்களை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. தைரியமா செய்யுங்க. இல்ல ஆண்டவரே, பயமுறுத்துறாங்க ஆண்டவரே, இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் சொல்றாங்களே அப்படின்னும் பொழுது, நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே உங்க கையில ஒரு பெரிய லைசன்ஸ் கொடுத்துட்டேன், ஒரு பெரிய ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டேன் உங்க கையில, அதை காமிங்க. அது என்ன சர்டிபிகேட்டு? லூக் எழுதின சுவிசேஷத்தில் 10:18 அதை வாக்கு தத்த வசனத்தை பார்த்தீங்களா? எப்போதும் என் தலைமையிலே நான் உட்கார்ற இடத்துல, என்னுடைய ஆஃபீஸில் படுக்கிற இடத்துல, என் தலைமை எல்லா இடத்துலையும் அது இருக்கும், அந்த வாக்கு தத்த வசனம் இருக்கும். அதை பார்க்கும் பொழுதெல்லாம், இதோ சர்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன், அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்தவில்லை, சேதப்படுத்தாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? சர்பம் மாதிரி வராங்களா, தேள் வடிவத்தில் வராங்களா, வரட்டும். அவங்களெல்லாம் நீ மேற்கொள்வே ஒழிய அது உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இப்போ ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம். பரலோகத்திலே அவர் உனக்காக எனக்காக அவர் நுழைஞ்சிட்டாரு. அவர் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார். அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வழின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் நிருபம் 10 நீங்க எடுத்து வாசிங்கன்னா, புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம். அல்லேலூயா. புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம். படிங்க அந்த வசனத்தை. இயேசுவானவர் தமது மாம்சத்தின்

0: வழியாக புதிதும் அல்லேலூயா. என்னங்க மாம்சத்தின் மாம்சமாகிய திரை அல்லேலூயா. அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில ஒரு பெரிய திரை இருக்குது அல்லேலூயா. பிரதான ஆசாரியை தவிர யாரும் உள்ள போக முடியாது அல்லேலூயா. யாரும் அங்க போக முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா சரியா அந்த பஸ்கா பண்டிகையில எப்படி அந்த பஸ்கா பண்டிகை, அடுத்தது அசைவாட்டும் பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை வரிசையா வரும். அந்த ஒவ்வொரு பண்டிகையின்படி பிரதான ஆசாரியன் வந்து இங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிறார், சாக போறாரு, ஜீவனை கொடுக்க போறாரு. அதே நேரத்தில் அங்கே ஆசாரி என்ன செய்கிறான், ஒரு ஆட்டை பலியிடுறான். எந்த நேரத்தில் அந்த ஆட்டை அவன் வெட்டுறானோ அதே நேரத்தில் சிலுவையிலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவன் பிரிந்தது அல்லேலூயா. அதே நேரத்தில் தேவாலயத்தின் சிறைச்சீலை மேலிருந்து கீழே ரெண்டாக கிழிந்தது. கீழிருந்து மேல இல்ல, மேலிருந்து கீழே. கல்லறைகள் திறந்தது, பரிசுத்தவான்கள் எழுந்தார்கள், பூமி எங்கும் இருள் உண்டாயிற்று, சந்திரன் ரத்தமாய் மாறிற்று. இப்ப கூட இன்னைக்கு கூட நியூஸ் வந்திருக்கு, 17ஆம் தேதி சந்திரன் ரத்தமாய் மாறுமா. அல்லேலூயா. வருஷத்தில் 3 முறை 4 முறை சந்திரன் ரத்தமாய் மாறுது. அது என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சந்திரனையே ரத்தமாய் மாற்றி விட்டது. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எதுக்காக, இனிமேல் நீ பழைய மனுஷன் அல்ல. பழைய மனுஷன் செத்து போயிட்டான். உனக்கு இப்பொழுது ஆண்டவர் என்ன கொடுத்துட்டாரு, புது ஜீவன் கொடுத்துட்டாரு. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் அங்க வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம், ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம், புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி என்று வாசிக்கிறோம். படிங்க யாராவது. ரோமருக்கு நிருபம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. அல்லேலூயா. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. அல்லேலூயா. அருமையான கர்த்தர், எத்தனை பேர் கவனிக்கிறீங்க. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க பெரிய சாக்கியம், கஷ்டப்படுறியா, துன்பப்படுறியா, உன் பிரச்சனை என்ன, ஐயோ யாரை கூப்பிடலாம், அவங்கள கூப்பிடலாமா, இவங்கள கூப்பிடலாமா, எங்க சொல்லலாம், கலங்காதே, தைரியமா இரு. ஏன் தெரியுமா, ஆண்டவர் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த மார்க்கத்தை இப்பொழுது படிங்க. எபிரேயருக்கு நிருபம் 10வது அதிகாரத்தில் சீக்கிரமா படிங்க. புதிதும் ஜீவனுமான, புதிதும் எல்லாம் சொல்லுங்க, புதிதும் ஜீவனுமான எல்லாம் சொல்லுங்க, புதிதும் அல்லேலூயா, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அல்லேலூயா. என்ன எங்கேயாவது பைபிள்ல மதம் போட்டுக்குதோ பாத்தீங்களா, கிறிஸ்தவ மதம் போட்டிருக்கா, எங்கேயுமே போட்டிருக்காது, மதம் கிடையாது. நம்மலாம் மதம் பிடிச்சவங்க இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கம், என்ன மார்க்கம், ஜீவ மார்க்கம், புதிதும் ஜீவனுள்ள மார்க்கம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஜீவ மார்க்கம் எதுக்காக, இப்ப படிங்க அடுத்த வசனம். ரத்தத்தினாலே என்ன உண்டாயிருக்குது? அல்லேலூயா. நீ பயப்படாத, தைரியமாயிருங்க. இனிமேல் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அவர் உயிர் தெழுந்துட்டு பூமியில அவருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு இப்ப பரலோகத்தில் அவருடைய ஊழியத்தை தொடர்கிறார். பரலோகத்தில் அவர் செய்கிற மிக முக்கியமான ஒரு ஊழியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் உனக்காக எனக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐயா எனக்காக நீங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு கேட்குறீங்கல்ல, நான் ஒருவேளை ஜோம் பண்ணாம தூங்கிடலாம். உனக்காக ஜோம் பண்றேன்னு சொல்லவங்க கூட தூங்கிடுவாங்க. ஆனா ரோமருக்கு நிருபம் 8:34 பாருங்க, ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, நமக்காக. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. கரங்களை தட்டுங்க உற்சாகமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஊழியம் பாருங்க, ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி உன்னை தூக்கி எடுத்து அவனை அவரோடு கூட உட்கார வைத்து உனக்கு எல்லாம் ஆண்டவர் செய்த பிறகு இன்னும் கொஞ்ச நாள் கர்த்தர் வருகையில் நாம் காணப்படும் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிற ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நாம் அனுபவிக்கிற சில கஷ்டங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க இப்பொழுது எபிரேயர்கள் நிருபம் 4:14 படிங்க. எப்படி போனார் அல்லே பாருங்க, உட்காருங்க. இந்த பெரிய பெரிய மண்டக்கருவம் பிடிச்சவனுங்க சொல்கிறாங்க இல்லையா, இயேசு உண்மையாகவே உயிர் தெழுந்தாரா, உண்மையாகவே பண்ணாங்களா, இப்படியெல்லாம் பேசுகிறாங்கல்ல. அதுக்காக தான் பைபிளில் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தெளிவாக போட்டிருக்கோம். எங்கேயோ கொண்டு போய் வைக்கல ஆண்டவர். என்ன, ஆண்டவராக இயேசு மரித்த உடனே அவருடைய சரீரத்தை அரிமத்தியா ஊரான யோசேப்பு போய் கேட்டு வாங்கி தனக்காக ஒரு அழகான கல்லறை, புது கல்லறை வச்சிருந்தார் அவர். இனிமேல் எனக்கு எதுக்கே அந்த கல்லறை, என் ஆண்டவருக்கு இந்த கல்லறைன்னு சொல்லி அந்த கல்லறையில் கொடுவை. அல்லேலூயா. அது கூட சாட்சி யார் தெரியுமா, அந்த மெல்லிய வஸ்திரங்களை சுற்றினது கந்த வர்க்கம் இடுவதற்கு கூட இருந்தது நிக்கோதேமு. ரெண்டு பேரும் சேர்ந்தா வச்சாங்க, அவங்க ரெண்டு பேருடைய பேரும் சரித்திரத்தில் இருக்குது, யாரும் மறைக்க முடியாது. ஏதோ ஒளிச்சு செய்யலை எதுவுமே, எல்லாருடைய பார்வையிலும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஸ்திரீகள் போய் ஆண்டவரிடத்தை ஆண்டவரை தேடி கல்லறைக்கு ஓடும்பொழுது கூட கரெக்டாக அந்த கல்லறைக்கு போகிறாங்க. வந்து பாருங்க, இதான் ஆண்டவர் வச்ச கல்லறை தான், வந்து பாருங்க. பார்த்தாங்க ஆண்டவர் இல்லை, சிலைகள் சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் போய் நான் ப்ரூவ் பண்ணுறாரு, எங்கள் விழாவில் கை போட்டு பாருங்க, என்னுடைய காயங்களை தொட்டு பாருங்க என்று. இப்பொழுது அந்த எம்மாவூர் சீஷரோடு பேசின பின்பு அவர்களை ஆசீர்வதித்து பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது எல்லாரும் பார்க்குறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, குறுக்கு வழியிலையோ இங்கேயோ அங்கேயோ ஆண்டவர் போய் எங்கேயோ ஒளியில, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார், பூமியிலிருந்து பாதாளத்துக்கு போனார், பாதாளத்தை போய் பிரசங்கம் பண்ணிட்டு மறுபடியும் பூமிக்கு வந்தார். எல்லாருக்கும் தான் தரிசனத்தை கொடுத்தாரு. பிறகு மறுபடியும் அவர் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகிறார். எதுக்காக? எதுக்காக? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உனக்காக எனக்காக ஆண்டவர் அந்த நித்திய மீட்பை சம்பாதித்து கொடுத்து விட்டார். ஆனால் உனக்காக எனக்காக அவர் செய்கிற ஒரு ஊழியம், பரிந்து பேச வேண்டிய ஒரு ஊழியம். அல்லேலூயா, ஆமென். அதை தான் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று யோவானில் நீங்கள் வாசிக்கலாம், 2:1 எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் படிக்கலாம். நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப பாருங்க, எபிரேயருக்கு நிருபம் 4:15 படிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசா நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற, அல்லேலூயா. ஏயா எப்ப பாரு இயேசு இயேசு இயேசுன்னு ரோடெல்லாம் பிரசங்கம் பண்றீங்க? ஏன் இப்படி? ஏன் வேற எதுவும் இல்லையா? இயேசு மாத்திரம்தான் ஆண்டவரா உங்களுக்கு அப்படின்னு சில பேர் வாக்குவாதம் பண்ணுவாங்க. நான் எல்லாருக்கும், என் கூட வாக்குவாதம் பண்ணவங்க எல்லார்ட்டையும் நான் பேசிட்டேன். இல்லைப்பா வேற யாராவது இருந்தால் சொல்லுங்க, ஏன் இவர் இல்லையா அவர் இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு எல்லாம் சொல்லுவாங்க. வருஷா சொல்லுவாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன வாஸ்தவம்? பாவம் இல்லாத ஒரு ஆள் இல்லையா? பாவம் இல்லாத ஒரு ஆள் காமியா பார்க்கலாம்? பாவிகளுக்காக வந்தார், பாவத்தை சுமந்தார். ஆனால் அவரோ பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அல்லேலூயா, பாவம் இல்லாதவர். இப்படிப்பட்ட ஆசாரி தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. உன்னை பார்த்து காப்பி அடிச்சு நானும் பாவம் செய்யற மாதிரி நீ எப்படி பாவம் செய்யாத மாதிரி நான் செய்யணுமா? என் இயேசு பாவம் இல்லாதவர். ஆமென். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 4:16 படிங்க. 16, இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. இனிமேல் நம்முடைய வேலை இதுதாங்க. ஏனென்றால் நமக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஆசாரியர் என்றால், அவர் செய்கிற ஒரு ஊழியம் ஒரு மத்தியஸ்தர் என்று சொல்லுகிற ஒரு ஊழியம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு ஏன் அவசர அவசரமா போனார்னு கேட்டீங்கன்னா, ஒன்று, அவர் பிரதான ஆசாரியராக இருப்பதற்காக. ரெண்டு, அவர் மத்தியஸ்தராக இருப்பதற்காக. எபிரேயருக்கு நிருபம் 8:2 பாருங்க. பிரதான ஆசாரியரே நமக்கு உண்டு. இப்போ இல்லை, இப்போ வந்து அடுத்த வசனம் இதை படிங்க. இவரோ, அல்லேலூயா, இவரோ 6 விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ, முக்கியமான ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. இவர் எப்படிங்க ஆசாரியர் ஆனாரு? எபிரேயர் 7:17 சீக்கிரம் படிங்க. எபிரேயர் 7:17. ஆமென். அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே
1: ஆசா. அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொன்னாரே, அந்த ஜீவன் அழியாத ஜீவன், அந்த ஜீவன் நித்திய ஜீவன், அந்த ஜீவன் இயேசுனுடைய ஜீவன். அல்லேலூயா. இதோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? என் உடம்புல பலம் இல்லை, என் உடம்புல சக்தி இல்லை, என் உடம்புல ஒன்றும் இல்லை. நான் ஒன்று மேன்மை பாராட்ட வேணுமானால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எனக்குள்ளே ஒன்று இருக்கிறது, அவருடைய ஜீவன். அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் மோதிரம் இந்த பேஸ்லெட்டு இது அதெல்லாம் போடுறதில்ல. அதை ஜனங்க வந்து அந்த நகையை தான் பார்ப்பாங்களே ஒழிய, இதெல்லாம் காமிச்சு இதெல்லாம் எங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் எங்களுக்கு வேணாம். என்கிட்ட என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாத, உனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது, அது அழியாத ஜீவன். தேவனுடைய பிள்ளையே, இந்த அழியாத ஜீவன் உனக்குள்ள இருக்கும் வரைக்கும் உனக்கு இருக்கிற ஒரு பெரிய சலாக்கியம் என்ன கவனிங்க, இது ஒரு கதை அல்ல. நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சத்தியம், உடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து செல்கிறதானே போராட்டம் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நமக்காக ஜீவன் தந்த இயேசு இன்றைக்கு பரலோகத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஊழியம். எபிரேயர் 7:24 இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினால் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். வேண்டுதல் செய்யும்படிக்கு. அல்லேலூயா. வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை. அல்லேலூயா. என்னங்க நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒரு மாதம் பொறுத்து போய் பார்த்தா அந்த அட்ரஸ் கொடுத்த இடத்துல அட்ரஸே இருக்காது. நாங்கள் சீட்டு கட்டினோம்யா, அங்கே போய் பார்த்தா ஆளே இல்லை. இப்படி ஃபோன் பண்ணாங்க, அங்கே போனால் யாரும் இல்லை. இப்படி மனுஷர்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள், மாறிடுறாங்க, பொய் சொல்றாங்க. இவரோ மாறி போகாதவர், பர்மனன்ட். உனக்காக எப்பொழுதும், எப்பொழுதும் குறிப்பிட்ட டைம் கிடையாது, எனி டைம் உயிரோடு இருக்கிறவராகையால். எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் எங்களை எப்படி ரட்சிக்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க, முற்றுமுடிய. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எப்படி ரட்சிப்பாரு? முற்றுமுடிய, முற்றுமுடிய. அல்லேலூயா. ஏனென்றால் 26 படிங்க, பரிசுத்தர் குற்றமற்றவர் மாசில்லாதவர் பாவிகளுக்கு விலகினவர் வானங்களில் உயர்ந்தவர் இவ்விதமான பிரதாசார ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்காக பிரதான ஆசாரியராக மாத்திரமல்ல, அவர் மத்தியஸ்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்த 12:24 வாசிக்கும் பொழுது அவர் என்ன பண்றார் பாருங்க. ஆபேல், ஆபேல் கொலை செய்யப்பட்ட பிறகு அவனுடைய ரத்தம் என் சகோதரனை கொண்டுட்டான், கொண்டுட்டான், கொண்டுட்டான்னு அது பழிவாங்கு, பழிவாங்குன்னு கேட்குது அந்த ரத்தம். ஆனா இயேசுவின் ரத்தம் என்ன சொல்றான் பாருங்க. புது உடன்படிக்கையின் மத்தியராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய அல்லேலூயா. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்காக எனக்காக முன்னாலே போயிருக்கிறார் பரலோகத்துக்கு. எதற்காக வென்றால் இந்த மத்தியஸ்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக. அவர் ஒரு ஜீவாதிபதியாக உனக்காக எனக்காக அந்த மாம்சத்தின் வழியாக திரையின் வழியாக அவருடைய இரத்தத்தை உனக்காக எனக்காக அவர் அனுப்பியிருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மை சுத்தம் செய்கிற இரத்தம். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் ஜீவ வசனம், அவருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிதானே, இப்படிப்பட்டதானே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே புதிதும் ஜீவனுமான மார்க்கம் உண்டானது மாத்திரமல்ல, நமக்காக வேண்டுதல் செய்வது மாத்திரமல்ல, அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் இப்பொழுது உனக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தமானவர், அவர் நன்மை செய்கிறார். இப்போ இங்கே வாசம் என்ன வாசம்? ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, இயேசு இங்கே இருக்கணுமா பரலோகத்தில் இருக்கணுமா? பரலோகத்தில் இருந்தால் தான் உனக்கும் எனக்கும் நிறைய நன்மை வரப்போகிறது. அதுக்காக தான் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரலோகத்துக்கு போறது மாத்திரமல்லாமல் அவரோடு கூட நம்மையும் உயிர்ப்பித்திருக்கிறபடியினாலே, ஹல்லேலூயா, அவர் அந்த ஆவி நமக்குள்ளே இப்பொழுது வாசம் பண்ணுகிறபடியினாலே, அது எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலின் ஆவியாய் நமக்குள்ளே இருக்கிறது. ரோமருக்கு நிருபம் 8:11 தேவ படிங்க. ஆவி இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய எல்லாம் சொல்லுங்க, மூணு முறை சொல்லுங்க. எனக்குள்ளே இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. எனக்குள்ளே இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. எனக்குள்ளே இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. இது ஒரு மந்திரம் அல்ல, மந்திரத்தை விட பெருசு. உங்க வாழ்க்கையில் இதை மூணு முறை எந்த இடத்துலையாவது நீங்கள் சொல்லி பாருங்க. அங்கே அற்புதம் நடக்கலை, அங்கே உங்களுக்கு நன்மை நடக்கலனா உடனே வாங்க என்கிட்ட வந்து கேளுங்க. பாஸ்டர் சொன்னீங்களே ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லாதீங்க, சொல்லு நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க. ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. உனக்குள்ளே அவருடைய ஜீவன் இருக்கிறது, உனக்குள்ளே உயிர்த்தெழுதலின் ஆவி இருக்கிறது. அது கல்லறையை பிளந்தது, பாதாளத்தை ஜெயித்தது, சாத்தானை நசுக்கியது. அந்த ஆவி உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு கூட நாம் மரித்தோம், அவரோடு கூட எழுந்தோம், அவரோடு கூட நாம் இப்பொழுது வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியாய் இருக்கிறார் அவர், நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் ஒரு செத்து போன ஆண்டவரை அல்ல, உயிர்த்தெழுந்த உயிர்ப்பிக்கிற தேவனை நாம் தொழுது கொள்கிறபடி. நான் எவ்வளோ ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமை பார்த்து உன் மகனை கொண்டு போய் எனக்கு பலி செலுத்துன்னு சொன்ன உடனே, ஐயோ ஆண்டவரே வேண்டாங்க ஆண்டவரே இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு அழுது அழலை. சொன்ன உடனே போனார், கட்டையை அடுக்கினார், புள்ள கேட்குறான், அப்பா எங்க ஆட்டுக்குட்டி? அதெல்லாம் கத்தர் பார்த்துக்குவார்ப்பா, நீ படுன்னு போட்டு அவரை போட்டு கட்டுறாரு, கையில் கத்தி எடுக்கிறாரு. ஒரு நிமிஷம்தான் வெட்டிட்டு இருப்பார், போடாத நிறுத்து. எனக்கு ஒரு கேள்வி, எங்கே இருந்து இந்த ஆபிரகாமுக்கு இவ்வளோ தைரியம் வந்து சொந்த பிள்ளையை கூட பலியிற அளவுக்கு எப்படி எங்க இருந்து தைரியம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அவருக்கு ஏன் அந்த தைரியம் வந்துச்சுன்னா, எபிரேயருக்கு ரோமருக்கு நிருபம் 4:17 ஏறப்படிங்க. அநேக ஜாதிகளுக்குள்ளே உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினர் என்று எழுதியிருக்கபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவளை போல் அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க. அது என்ன நம்பிக்கைன்னா, என்ன நம்பிக்கை, மரித்தோரை உயிர்ப்பித்து. எபிரேயர் 11:17 எபிரேயர் 11:18 17 மேலும் விசுவாசத்தினாலே சோதிக்கப்பட்ட போது ஈசாக்க எப்படி அதுதான் எல்லாம் சொல்லுங்க, மரித்தோர்லிருந்து எழுப்ப தேவன் வல்லவர். சொல்லுங்க, மரித்தோர்லிருந்து எழுப்ப தேவன் வல்லவர், வல்லவர், வல்லவர், வல்லவர். அந்த நிச்சயம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க எதை குறித்து பயப்பட மாட்டீங்க. போட்டோம் பரவாயில்ல, என் கூட வல்லவர் இருக்கிறாரு. நான் பாவனையாக அந்த அந்த ஈசாக்கை எப்படி பெற்றுக்கொண்டானா, பாவனையாக பெற்றுக்கொண்டானா, தைரியமா நீங்க சொல்லலாம். இந்த நம்பிக்கைக்கு பேர் தான் ஜீவனுள்ள நம்பிக்கை. ரோமருக்கு நிருபம் 1:4 பாருங்க, ரோம் சாரி 1 பேதுரு 1:4 1 பேதுரு 1:4 இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியா, எல்லாம் சொல்லுங்க, அழியாததும், சொல்லுங்க, மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகுபடி. அல்லேலூயா. என்ன நம்பிக்கை, எப்படிப்பட்ட ஜீவனுள்ள நம்பிக்கை, அழியாதது, மாசற்றது, வாடாதது, சுதந்திரத்துக்கு ஏதுவானது. இது எப்படி கிடைச்சது, இயேசு கிறிஸ்து மரித்தோர்லிருந்து எழுந்ததினாலே கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டு போக முடியும், நேரம் அதிகமாயிடுச்சு. எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து, பிரியமானவர்களே, ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவன் நமக்கு கிடைத்தது ஆண்டவருடைய கிருபை. நாம் ஒரு காலத்தில் செத்து கிடந்தோம், பாவத்திலே செத்து கிடந்தோம். நம்மை ஆண்டவர் இப்பொழுது உயிர்ப்பித்தார். அவருடைய ஜீவன் இப்பொழுது நமக்குள்ளே வந்துவிட்டது. நாம் இனி செத்தவர்கள் அல்ல, நாம் ஜீவனுள்ளவர்களாய், கிறிஸ்துவுக்காக புதிதான ஜீவனுள்ளவர்களாய். அல்லேலூயா. ஜீவனுள்ளவர்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால், ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். நாம் ஜீவனுள்ளவர்கள், நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. நம்முடைய மார்க்கம் ஜீவ மார்க்கம். நம்முடைய அதிபதி ஜீவாதிபதி. அல்லேலூயா. எல்லா கத்திரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரிங்க, எல்லாம் ஸ்தோத்திரிங்க. மகிமை உண்டாட்ட எல்லாம் கத்துற, எல்லாரும் கத்துற, மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம், சோத்ரம், சோத்ரம, சோத்ரம்.
2: அண்ட சராசரங்களையும் நம் கண்களுக்கு தெரியும் பெரியதும், கண்களுக்கு புலப்படாத சிறியதுமான அனைத்து சிருஷ்டிகளையும் படைத்து அதினதின் கிரியையை குறித்த இறைவன் மானிடனான என்னை தனது சாயலில் படைத்தார். மானிடனாகிய நான் செய்த பாவதோஷத்தால் இறைவனின் சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டேன். ஆனால் இறைவனோ என் பிரிவை தாங்காமல் என் பாவதோஷத்தை நீக்க விரும்பினார். மனிதனான என் பாவதோஷத்தை நீக்க குற்றமற்ற மானிட ரத்தம் சிந்தப்பட வேண்டுமே. இறைவன் முடிவெடுத்தார். தாமே மனித உருவாக தன்னை தாழ்த்தி இந்த மானிடர் பூமியில் பிறந்து வளர்ந்து என் பாவத்தையும் உலகின் அனைத்து மனிதரின் பாவதோஷத்தையும் நீக்கி இறைவனோடு இருந்த உறவை மானிடர்க்கு புதுப்பிக்க, தன்னையே இரத்தம் சிந்தி மறிக்க சிலுவையின் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். மனிதனின் மரணம் முடிவல்ல என்பதை எனக்கு நினைப்பூட்டும் வண்ணம் மூன்றாம் நாளில் மரணத்தை ஜெயித்தவராய் உயிரோடு எழும்பி, மானிடனே, நான் உனக்காக பரிகாரமாக இலவசமாக என்னையே பாவதோஷ பலியாக செலுத்திவிட்டேன். நீ இனி பாவ நிவாரணம் தேடி அலைய வேண்டாம். என்னை நம்பும் உனக்கும் உலகின் எல்லா மனிதருக்கும் பாவ விமோசனமும் நித்திய சொர்க்க வாழ்வும் நிச்சயம் என்று என் மேல் அக்கறை கொண்ட இறைவனின் வார்த்தைகளை தொகுப்பாக சித்தரிக்கும் வேதாகமத்தை ஆராயும் வேளையிடும்.

0: கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆவலாக காத்திருக்கும் அன்பு நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் யோபு 40:3 முதல் 47:17 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே யோபுவிற்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் தந்தருளினார் என்று கற்றுக்கொண்டோம். இன்று முதல் நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை 20 பாடங்களாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்று நாம் முதல் பாடமாக கலாத்தியர் நிருபத்தின் முகவுரையை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே கலாத்தியர் நிருபம் எப்பொழுது எழுதப்பட்டது, கலாத்தியர் நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்காக எழுதினார், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், ஆழமாக கற்றுக்கொள்ள எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்களுக்கு மிகவும் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வேதவசனத்தை கற்றுக்கொள்வதற்காக அவளோடு ஆயத்தமாகி காத்திருக்கிற உங்களை கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளினாலேயும் தம்முடைய வல்லமையினாலேயும் ஆசீர்வதிப்பாராக. இன்று முதல் நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கலாத்தியர் 3:1 நாம் பார்ப்பது போல அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதியிருக்கிறார். இந்த நிருபமானது கிறிஸ்துவுக்கு பின் 57 எழுதப்பட்டிருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலனுடைய 3வது ஊழிய பிரயாணத்தின் பொழுது அவர் எபேசுவிலே 2 தங்கியிருந்த பொழுது அவர் இதை எழுதியிருக்க வேண்டும். என்றாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்திலே இருக்கும் பொழுது ரோமர் நிருபத்தை எழுதுவதற்கு சற்று முன்னதாக இந்த கலாத்தியர் நிருபத்தை எழுதினார் என்றும் சிலர் கூறுகிறார்கள். டாக்டர் லென்ஸ்கி என்பவர் சொல்லும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய 2வது ஊழிய பிரயாணத்திலேயே கொரிந்து பட்டணத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் 53 இதை எழுதினார் என்று சொல்கிறார். கலாத்தியா நாட்டிற்கு பவுல் அப்போஸ்தலன் சென்று வந்த பிறகு யூதர்கள் அநேகர் விசுவாசிகளாக மாறியிருக்கிறார்கள் என்றும் அன்றைய திருச்சபை மக்களும் இந்த யூதர்கள் சொல்வதையே அதிகமாக கேட்கிறவர்களாக இருந்தார்கள் என்றும் கண்டறிந்து கொண்டார். எனவே யூதர்கள் கூறும் தவறான செய்திக்கு எதிராக தெளிவான சுவிசேஷத்தை அறிவிக்கவே பவுல் இந்த நிருபத்தை எழுதினார். கலாத்திய நாட்டு மக்களை பவுல் அப்போஸ்தலன் 3 ஊழிய பிரயாணங்களின் போதும் சந்தித்தார். கலாத்தியாவில் இருந்த திருச்சபைகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதிய இறுதி வார்த்தைகள் இது என்று சொல்லலாம். பவுல் 3வது ஊழிய பிரயாணத்திற்கு பின்னர் இதை அவர்களுக்கு எழுதியிருக்கிறார். கலாத்தியர் நிருபத்தை பொறுத்தமட்டிலேயும் எந்த ஒரு கூட்ட மக்களுக்காக இது எழுதி அனுப்பப்பட்டதோ அவர்கள் மிக முக்கியமானவர்கள். மற்ற நிருபங்களை பொறுத்தமட்டிலேயும் குறிப்பிட்ட ஒரு கூட்ட மக்களுக்கென்று எழுதப்படாமல் எல்லாருக்காகவும் எழுதப்பட்டது. ஆனால் இங்கே கலாத்திய நாட்டிலே யூதர்களாயிருந்து திருச்சபைக்குள்ளே வந்தவர்களுக்காக குறிப்பாக இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நிருபம் கலாத்தியா நாட்டை சென்றடைந்த பொழுது அங்கே வடக்கு கலாத்திய கொள்கை தெற்கு கலாத்திய கொள்கை என்பது உண்டாயிற்று. பவுல் அப்போஸ்தலன் 1வது கலாத்தியா நாட்டிலே சந்தித்த அந்த பகுதியில் உள்ள திருச்சபை மக்களுக்கு என்று எழுதப்பட்டது. இவ்வாறு கூறினாலும் இது மற்ற பகுதிகளுக்கும் வாசிக்கும்படியாக எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியாவில் உள்ள எல்லா திருச்சபைகளுக்கும் தான் பவுல் இதை எழுதினார் என்றும் நாம் சொல்லலாம். இது மிகவும் பெரிய பரந்த ஒரு பகுதி. பல முக்கியமான திருச்சபைகள் இந்த பகுதியிலே நிறுவப்பட்டிருந்தன. கலாத்தியா என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட ஜனக்கூட்டத்தை குறித்து கூறாமல் ரோம பேரரசின் ஒரு பகுதியாக இருந்த கலாத்தியா நாடு முழுவதையும் குறிக்கிறதா இருக்கிறது. பிலிப்பியர் நிருபத்தை நாம் பார்க்கும் பொழுது அது பிலிப்பி பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. ஆனால் இந்த கலாத்தியர் நிருபம் ஒரு பெரும் நிலப்பரப்பிலே இருந்த பல திருச்சபைகளுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. 2வது நாம் பார்க்கும் பொழுது கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு என்று மிக தெளிவாக இது கூறப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி மிக குறிப்பிடத்தக்க ஒரு பகுதியாகும். அங்கே அநேக திருச்சபைகள் உண்டாயிருந்தன. பிரான்ஸ் நாட்டு மக்களின் மூதாதையர்கள்தான் குறிப்பாக இந்த கலாத்தியா நாட்டிலே வாழ்ந்தவர்கள் என்று சொல்லலாம். கிறிஸ்துவுக்கு பின் 400 முன்னர் ரோம சாம்ராஜ்யத்திற்குள்ளே நுழைந்து ரோம அரசாட்சியை அந்த பகுதியிலிருந்து விலக்கினார்கள். பின்னர் இவர்கள் கிரேக்க நாட்டிற்குள்ளும் சென்று கிறிஸ்துவுக்கு முன் 280 கிரேக்க நாட்டிற்குள்ளேயும் படையெடுத்துச் சென்றார்கள். அவர்கள் யுத்த வீரர்களாகவும் தொடர்ந்து முன்னேறி செல்கிறவர்களாயும் காணப்பட்டார்கள். பித்தினியா நாட்டு அரசனான நிக்கோமெடிஸ் என்பவருடைய அழைப்பின்படி அவர்கள் சின்ன ஆசியாவிற்குள்ளேயும் கடந்து வந்து உள்நாட்டு போரையும் முறியடிக்க அவனுக்கு உதவி செய்தார்கள். இவ்வாறாக சின்ன ஆசியாவின் ஒரு பகுதியிலேயே ஒரு முக்கியமான கூட்டத்தினராக மாறினார்கள். அந்த இடம் அவர்களுக்கு பிடித்திருந்தது. ஏனென்றால் அந்த சீதோஷ்ண நிலை சிறப்பான சீதோஷ்ண நிலையாய் இருக்கிறது. மேலும் அந்த பகுதி மிக அழகான ஒரு பூகோள அமைப்பை கொண்டதாய் இருக்கிறது. மத்தியதரை கடலை ஒட்டி இருக்கிற துருக்கி நாடு, கிரேக்க நாடு இவை மிக அழகு நிறைந்த பகுதிகளாகும். அந்த பகுதியின் இயற்கை அழகு இன்றும் லட்சக்கணக்கான வெளிநாட்டு பயணிகளை தன் பக்கமாய் இழுத்துக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 189 ஆண்டிலே இங்கே வந்து தங்கிய அந்த பிரான்ஸ் தேசத்து மூதாதையர்களை ரோம சாம்ராஜ்யம் தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தது. அதை ஒரு தனி நாடாக்கியது. பல்லாண்டு காலமாக தங்களுடைய சொந்த கலாச்சாரத்தை அவர்கள் விட்டுவிடாமல் பாதுகாத்து வந்தார்கள். தங்களுடைய மொழியை அவர்கள் காத்து வந்தார்கள். பவுலப்போஸ்தலன் தனது முதல் ஊழிய பிரயாணத்திலே ஸ்தாபித்த சபைகளிலே சில இந்த கலாத்தியா நாட்டிற்குள்ளே இருந்தது. எனவேதான் இந்த திருச்சபைகளுக்கு அவர் எழுதும் பொழுது கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஐரோப்பா நாடு, இங்கிலாந்து நாட்டிலிருந்து அமெரிக்க நாட்டிற்கு குடியேறிய மக்களின் குணநலனும் இந்த கலாத்தியா நாட்டிலே வந்து இவ்வாறு குடியேறிய மக்களின் குணநலனும் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த கலாத்தியாவின் பகுதியிலே வாழ்ந்த மக்கள் மிக கொடூரமானவர்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். ரோம சக்கரவர்த்தி ஒருவர் இந்த மக்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் மாற்றத்தை விரும்புகிறவர்கள், எதை குறித்தும் உடனே செயல்படுகிறவர்கள், ஆனால் இவர்களை நம்ப முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது இந்த கலாத்தியா நாட்டில் இருந்த ஜனங்கள்தான் பவுலப்போஸ்தலனை ஒரு நாள் தெய்வமாக்க முற்பட்டார்கள். அடுத்த நாளே பவுலை கல்லெறிந்தார்கள். பல வகைகளிலே இக்காலத்திலே வாழுகிற நம்மை போலத்தான் அந்த கலாத்தியா நாட்டு மக்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே இந்த கலாத்திய நிருபம் நமக்கும் பல வகைகளிலே பயனுள்ளதாயிருக்கும். அவர்கள் பற்பல வகையான கொள்கைகளையும் தத்துவங்களையும் பின்பற்றுகிற மக்கள் கூட்டமாயிருந்தார்கள். கலாத்திய நிருபத்திலே அடங்கியிருக்கிற செய்தியை பார்ப்போம் என்றால் கடுமையானதாக திட்டவட்டமான செய்தியாய் இருக்கிறது. கலாத்தியர் 1:6-9 வசனங்களையும் 3:1-5 வசனங்களையும் படிக்கும் பொழுது இதை குறித்து நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கொரிந்து திருச்சபைக்கு எழுதப்பட்ட கடிதத்தைப் போல சரியான குணநலன்களை கற்றுக் கொடுக்கும் கடிதமாக இல்லை. மாறாக இது கண்டிக்கும் ஒரு நிருபமாயிருக்கிறது. கலாத்திய விசுவாசிகளின் அடிப்படை விசுவாசமே தாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் மிகவும் பயந்து போயிருந்தார்கள். எனவே இந்த நிருபத்திலே எந்த ஒரு பாராட்டு உரையை குறித்தும் நாம் பார்க்க முடியாது. அவர்களை புகழ்ந்தோ அவர்களுக்கு நன்றி கூறியோ எதையுமே நீங்கள் அங்கே வாசிக்க முடியாது. மட்டுமல்ல, மற்ற திருச்சபைகளுக்கு பவுல் எழுதும்பொழுது தனக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்வது போல எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எதையுமே அவர் எழுதவில்லை. கிறிஸ்துவிலே அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தார்கள் என்றும் சொல்லப்படவில்லை. பவுலப்போஸ்தலனோடு கூட யார் இருந்தார்கள் என்று யாருடைய பெயரும் குறிப்பிடப்படவில்லை. பவுலுடைய மற்ற கடிதங்களோடு கூட இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்றால் இது வித்தியாசமான ஒரு நிருபமாயிருக்கிறது என்பதை நீங்களே கண்டுகொள்ளலாம். இரண்டாவதாக, பவுலப்போஸ்தலனின் இருதய பாரம் மிக வெட்ட வெளிச்சமாக தெரிகிறதா இருக்கிறது. ஆழமான உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலைமையும் உறுதியான எண்ணங்களையும் அவர் உடையவராய் எழுதுகிறார். இது பவுலப்போஸ்தலனுடைய யுத்தம் செய்யும் ஒரு நிருபம் என்று சொல்லலாம். தவறான கொள்கைகளுக்கு எதிராக கண்டித்து எழுதுகிறார். பவுலப்போஸ்தலனுடைய நிருபங்களை குறித்து எழுதியிருக்கிற ஒருவர், ரோமர் நிருபமானது பவுலப்போஸ்தலனுடைய தலையிலிருந்தும் கலாத்தியருக்கு அவர் எழுதிய நிருபமானது அவருடைய இருதயத்திலிருந்தும் எழுதப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மூன்றாவதாக, நியாயப்பிரமாணம்தான் மிக முக்கியம் என்று சட்டத்திட்டங்களை முக்கியத்துவப்படுத்துகிறவர்கள் இந்த கலாத்தியர் நிருபத்தை அதிகம் படிக்கிறதில்லை. ஏனென்றால் இது அப்படிப்பட்ட கொள்கைகளுக்கு எதிராக கிருபை எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகிற ஒரு புத்தகமாயிருக்கிறது. மார்ட்டின் லூத்தருக்கு மிக விருப்பமான ஒரு நிருபம் இந்த கலாத்தியர் நிருபம். மார்ட்டின் லூத்தர் இதை குறித்து எழுதும் பொழுது, இது என்னுடைய நிருபம், இதை நான் திருமணம் செய்திருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். சீர்திருத்த திருச்சபைகள் உருவாகுவதற்கு முக்கியமான ஒரு வேத பகுதி இந்த கலாத்தியர் நிருபமாகும். சுவிசேஷத்தின் அடிப்படை கொள்கையான கிருபையை தாக்கும் எந்த ஒரு கொள்கைக்கும் பதில் உரைப்பதற்கு இந்த கலாத்தியர் நிருபம் பயன்படுத்தப்படுகிறது. ஜான் வெஸ்லி எனும் பிரசித்தி பெற்ற கர்த்தருடைய ஊழியக்காரரை அசைத்தது இந்த கலாத்தியர் நிருபம். இங்கிலாந்து தேசத்திலிருந்து அமெரிக்க நாட்டிலே சொந்த பூமியிலே வாழ்ந்த மக்களை கர்த்தருக்கு நேராக வழிநடத்தும்படியாக ஒரு ஊழியராக அவர் கடந்து சென்றார். ஆனால் அங்கே இருக்கும் பொழுதுதான் அவர் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தார். அவர் சொன்னது என்ன தெரியுமா? அமெரிக்காவிலே வாழும் தாய்மண்ணின் மக்களை மாற்றுவதற்காக நான் வந்தேன். யார் ஜான் வெஸ்லியை மாற்றப் போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பினார். அவர் லண்டன் மாநகருக்கு திரும்பச் சென்றார். அங்கேதான் அவர் பூரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஜான் வெஸ்லி பிரசங்கித்த காலங்களிலேதான் ஒரு பெரிய எழுப்புதல் இங்கிலாந்து தேசத்திலே ஏற்பட்டது. ஜான் வெஸ்லி குறிப்பாக கலாத்தியர் நிறுவத்திலிருந்துதான் பிரசங்கித்தார். இதன் விளைவாக பெரும் கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஜான் வெஸ்லியின் செய்தியின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்தான் வில்பர் ஃபோர்ஸ் என்பவர். இவரே குழந்தை தொழிலாளர்களை குறித்த கருசனை கொண்டார். தொழில் புரட்சிக்கு இவர் ஒரு முக்கியமான மனிதர் என்பதை இன்றைக்கும் சரித்திர புத்தகங்கள் கூறுகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக ஆவிக்குரிய எழுப்புதல் ஏற்பட்ட ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் கலாத்தியர் நிருபம் ஒரு முதுகெலும்பை போல பின்னணியத்திலே இருந்திருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே ஆவியானவர் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குவாராக. இதை கேட்கும் உள்ளங்கள் ஒவ்வொன்றிலேயும் தேவன் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துவாராக.
2: பாவம் மன்னிப்பின் சுவிசேஷத்தை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் இந்தியா முழுவதும் எடுத்து செல்லும் எமது மீடியா பணியில் உங்கள் பங்குகளையும் வரவேற்கிறோம்.

நான்காவதாக, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற ஒரு முக்கியமான சத்தியத்திற்கு உறுதுணையாக அதை குறித்து தெளிவாக பேசும் ஒரு புத்தகமாக இந்த கலாத்தியர் நிருபம் இருக்கிறது. பாவியான ஒரு மனிதன் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுவது மட்டுமல்ல, விசுவாசத்தினாலேயே தொடர்ந்து அவன் வாழுகிறவனாயும் இருக்கிறான் என்ற சத்தியத்தை இந்த நிருபம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கிருபைதான் வாழ்க்கைக்கும் வழி, கிருபைதான் வாழ்வதற்கும் வழி. அதாவது, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கும் கிருபை மட்டுமே முக்கியம். அதோடு வேறு எதையும் சேர்த்தால்தான் ரட்சிப்பு என்பதல்ல. அதுபோல நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கும் கிருபை ஒன்றே பிரதானமானது. இந்த கலாத்தியர் நிருபத்திலே கிருபையினாலே ரட்சிப்பு என்பது தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட கலாத்தியர்கள் எப்படி மீண்டுமாக நியாயப்பிரமாணத்திற்கு கீழே போக முடியும்? நியாயப்பிரமாணம் தண்டனையை கொடுக்கிறதாயிருக்கிறது. நியாயப்பிரமாணம் யாரையும் நீதிமானாக்க முடியாது. சடங்காச்சாரங்களோ நற்செயல்களோ செய்தால் ரட்சிக்கப்படலாம் என்று சொல்வது கிருபையையே அழிக்கக்கூடியதாயிருக்கிறது. தேவன் இலவசமாக கொடுத்த கிருபையினாலே அன்றி வேறு எந்த வகையிலேயும் தேவனிடத்திலே மனிதன் உறவை ஏற்படுத்த முடியாது. கலாத்தியர் 2:16 3:24 நாம் பார்க்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே யாரும் நீதிமானாக்கப்படுவதில்லை என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. மேலும் 5:1 கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் உண்டாகும் கனிகளை குறித்து அவர் சொல்கிறார். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கிருபையின் அடியிலே ஆரம்பமானாலும் தொடர்ந்து மீண்டும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே கடந்து செல்கிறதில்லை. மட்டுமல்ல, மாம்சத்தின் கிரியைகளை நியாயப்பிரமாணத்தால் ஒழிக்க முடியவில்லை. நியாயப்பிரமாணம் மாம்ச கிரியைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. மாம்சத்தின் கிரியைகளைத்தான் நம்மை சுற்றி மிக வெளியரங்கமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் கிருபையினாலே கிடைக்கிற கனிதான் ஆவியின் கனி. கலாத்தியர் நிருபத்தை 3 முக்கியமான பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது, கலாத்தியர் 1:6-21 சுவிசேஷத்தின் அதிகாரத்தை குறித்து பார்க்கிறோம். 3:1-4:31 கிருபையே அடிப்படை கொள்கை என்பதை குறித்து வாக்குவாதம் செய்கிறார். 5:1-6:10 விசுவாசத்தின் மூலமாக கிடைக்கிற ஒரு விடுதலை பெற்ற வாழ்க்கையையும் அந்த வாழ்க்கையை பெற்றவர்கள் வாழ வேண்டிய விதங்களை குறித்தும் கூறுகிறார். 6:11-18 முடிவுரையாக பவுலப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். கலாத்தியர் 1:16 கடந்து செல்வோம் என்றால், வாழ்த்துதல் கூறி நேரடியாக சத்தியத்தை கூற ஆரம்பிக்கிறார். அரபு தேசத்திலே தான் பெற்ற அனுபவத்தை குறித்து அவர் பேசுகிறார். மோசேயின் நியாயப்பிரமாணம் ஒன்றுக்கும் உதவாது, தள்ளி போட வேண்டியது என்று அவர் கூறவில்லை. மோசே மூலமாக தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம் தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. அது மகிமை நிறைந்தது, பூரணமாக தேவனுடைய எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துகிறது என்று கூறுகிறார். ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தின் தன்மையானது, மனிதன் தேவனை அண்ட முடியாதபடி நியாயப்பிரமாணத்தின் வழியாக தேவனை சென்று அடைய முடியாது என்பதை வெளிப்படுத்துகிறது. தேவனுக்கு முன்பாக மனிதன் நீதிமானாக்கப்படுவதற்கு மற்றும் ஒரு வழி திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழி மோசேயின் பிரமாணத்தின் வழியாக அல்ல, இந்த புதிய வழிதான் விசுவாசத்தின் வழி. விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் தான் கருத்து. குறிப்பாக இங்கே விசுவாசத்தின் மேலே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே உள்ள 3 நிருபங்களிலே ஆபகூக் 2:4 சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பது எடுத்தாளப்பட்டிருக்கிறது. ரோமர் 3:17 நீதிமான் என்ற வார்த்தை முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பது முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:11 நாம் பார்க்கிறது போல விசுவாசத்தினாலே என்ற வார்த்தை முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமர் நிருபத்தை நாம் படிக்கும் பொழுது, மோசேயின் நியாயப்பிரமாணம் இல்லாமல் விசுவாசத்தினாலே மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லப்பட்டது. கலாத்தியர் நிருபத்திலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைத்தாலும் நியாயப்பிரமாணம் தேவை என்று போதித்தவர்களுக்கு எதிராக சுத்த சுவிசேஷத்தை பவுல் உறுதிப்படுத்துகிறார். விசுவாசமும் வேண்டும், நியாயப்பிரமாணமும் வேண்டும் என்று சொல்வது யூத சமயத்தை முக்கியத்துவப்படுத்தும்படி யூதர்கள் செய்த காரியம். எனவே விசுவாசத்தோடு கூட வேறு எதுவும் ரட்சிப்பிற்கு தேவையில்லை, தேவனுடைய கிருபை மட்டுமே போதும் என்பதைத்தான்
பவுல் தெளிவுபடுத்துகிறார். இந்த கலாத்திய பகுதியில் இருந்த யூத மக்கள் பவுல் ஒரு அப்போஸ்தலனா என்ற கேள்வியையும் எழுப்பினார்கள். அது மட்டுமல்ல, ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் மட்டும் எப்படி போதும் என்று கேட்டார்கள். எனவேதான் இந்த முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறது போல பவுல் அப்போஸ்தலன் தான் அழைக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் என்பதை குறித்தும் தன்னுடைய அதிகாரத்தை குறித்தும் கூறிவிட்டு ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய கிருபைதான் முக்கியம் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எந்த நற்செயலை செய்தாலும் அதிலே பிரயோஜனம் இல்லை, எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும் அதிலே பிரயோஜனம் இல்லை, எத்தனை ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்திருந்தாலும் சரி, அது உங்களை ரட்சிக்காது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு விட்டார்.

0: ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த பூரண ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தரே கிருபை செய்வாராக. ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் எந்த நாட்டு மக்கள் ஒருநாள் பவுல் அப்போஸ்தலனை தெய்வமாக்க முற்பட்டு மறுநாளே கல்லெறிந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது? இன்றைய நிகழ்ச்சியில் எந்த நாட்டு மக்கள் ஒருநாள் பவுல் அப்போஸ்தலனை தெய்வமாக்க முற்பட்டு மறுநாளே கல்லெறிந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ, எபேசு மக்கள். ஆப்ஷன் பி, கலாத்தியா மக்கள். ஆப்ஷன் சி, கொரிந்து மக்கள்.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் சிலதை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? கலாத்தியர் நிருபத்தை 3 முக்கியமான பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது, கலாத்தியர் 1:6-2:21 வரைக்கும் சுவிசேஷத்தின் அதிகாரத்தை குறித்து பார்க்கிறோம். இரண்டாவது, கலாத்தியர் 3:1-4:31 வரை கிருபையே அடிப்படை கொள்கை என்பதை குறித்து பார்க்கிறோம். மூன்றாவது, 5:1-6:10 வரை விசுவாசத்தின் மூலமாக கிடைக்கிற ஒரு விடுதலை பெற்ற வாழ்க்கையையும் அந்த வாழ்க்கையை பெற்றவர்கள் வாழ வேண்டிய விதங்களை குறித்தும் பார்க்கிறோம். மேலும் 6:11-18 வரை முடிவுரையாக பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். அன்பர்களே, கிருபைதான் வாழ்க்கைக்கு வழி, கிருபைதான் வாழ்வதற்கும் வழி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
5: நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? மீகா 6:8.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால்

பண்ணினால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும், நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட

presence. Grant us thy presence, Lord. Lord, we want to carry your presence, oh God. ஆண்டவரே, மோசே மாதிரி நாங்களும் ஜெபம் பண்றோம்மா. உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேணாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஊழியம் வேணாம்ப்பா. எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே.

எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே நீர் உலாவும் உலாவும் ஆண்டவரே. எங்கே ஒரு மனமும் எங்கே பரிசுத்தமும் இருக்கிறதோ அங்கே நீர் உலாவுவீராண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் உலாவுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே.

Oh Jesus, we worship the Lord. இயேசுவே நாங்களுமை ஆராதிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், முன்னினவரும் பின்னினவரும் ஆனவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்களுமை ஆராதிக்கிறோம்.

இயேசுவே, நீரே எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பதாக முடங்கும். எல்லா நாமங்களும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. Hallelujah.

ஆர்ப்பாட்டத்தில் முடிவுபடக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடியவே. அன்றுவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ வழியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு நாங்களுமை ஆராதிக்க நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்களுமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்த

ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் மட்டும் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, நீர் தான் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாமுமாக இருக்கிறேன். ஆண்டவரே,

I have decided to follow Jesus. ஆண்டவரே, நான் உம்மையே பின்தொடர்வேன். என்னுடைய வாழ்க்கையின் எந்த கடினமான பாதையிலும் உம்மை விட்டு விலக மாட்டேன்.

சொல்லுகிறேன், எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே ஆராதிக்கவும் உமக்காகவே வாழவும் உம்முடைய கரங்களில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் கிருபை தாரும் மரண பரியந்தம் உம்முடைய வருகை பரியம்

ஒருவரும் சேரக்கூடாத ஒடியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர், வேறு நாம

மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமே அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார். நாமும் அவர்களோடு இணைந்து தேவனை ஆராதிப்போம்.

राजा राजा अपान उरिमया कूपड़ पुत्र सुविहारत्तिन आविय எங்களுக்கு தந்த அப்பா இளைய குமாரே அப்பா என்ன நினைப்பாருன்னு வந்தாப்பா என்ன நினைப்பாரோ அப்பா சொன்னார் நான் இதை தாண்டா நினைக்கிறேன் அப்படின்னு கொட்டு வேட்டு பட்டு என்று சொல்லி மகனை அப்படியே ஏற்றுக்கொண்ட உம்முடைய நிபந்தனையற்ற அகாப்பிய அன்பிற்காய் நன்றி என்று சொல்கிறோம் அப்பா உங்க அன்பிலேயே நான் மூழ்கி திளைக்கிற மக்களாக உங்களை போல ஜெபிக்க உங்களை போல ஜெயம் எடுக்க எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார் அவரை அறியக்கூடிய அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார் ஸ்தோத்திரம் என்று பவுல் சொன்னது போல ராஜாவே உம்முடைய மக்களாகிய நாங்கள் உம்முடைய அன்பில் மூழ்கி துளைத்து ஒவ்வொரு நாளும் ஜெய வாழ்க்கையை வாழ சத்ருவர் எங்களை திண்டாட வைக்கிற சத்ருவர் நாங்கள் திண்டாட வைக்கத்தக்கதாக உமக்குள் கொண்டாடுகிற வாழ்க்கை எங்களுக்குள் காணப்படட்டும் அப்பா உமக்குள் கொண்டாடி கொண்டாடி உம்மை கொண்டாடி கொண்டாடி சத்ருவை திண்டாட்டத்துக்குள்ளாக நடத்துகிற ஒரு ஜெய வாழ்க்கை எங்க ஒவ்வொருவருக்கும் வருவதாக எங்க கண்மலையும் எங்க மீட்பெருமாகிய கர்த்தாவே எங்க வாயின் வார்த்தைகள் இதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பான மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம் போதக பிதாக்களை ஆசீர்வதிக்கிறோம் தொடர்ந்து நடத்தி செல்லுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா எல்லாரும் அமர்ந்து கொண்டு ஆண்டவரும் அன்பு ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளை எங்களோடு இந்த காணொளியில் இணைந்திருக்கிற அன்பு மக்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம் உங்களை அன்போடு கூட ஆராதனை ஜப நேரத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் சந்தோஷமாக அப்பாவை பாடி மகிமைப்படுத்த போகிறோம் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நம் எல்லாருடைய கருவையும் அவருடைய கண்கள் கண்டது உங்களை என்னையும் தாங்கினது அம்மாவுடைய கற்பப்பை அல்ல அவருடைய கை இதுவரைக்கும் தாங்கி நடத்தின அந்த கை கொடுக்கும் கை அரவணைத்த கை காத்த கை மல்குஸ் காதை ஒட்டின கை நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் வெட்டுப்பட்டிருக்கோ அதையெல்லாம் ஒட்டும்படியாக அவருடைய கரம் இன்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறது ராஜாவே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் கற்றுக் கொடுக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தது போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பை உணர்ந்து நீர் தருகிற போதனையை அன்றாட வாழ்க்கையில் உரை நடையாக அல்ல நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அவருடைய அன்பில் மூழ்கி நாம் தொடர்ந்து அப்பாவை துதிக்க போகிறோம்

அவர் மட்டும் இல்லாதிருந்தார், அவர் மாத்திரம் நம்மை தேடி வராதிருந்தார் என்றோ நாம் துக்கத்திலேயே அழிந்து போயிருந்திருப்போம். இதுவரை நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை, அவருடைய அன்பிற்கு அளவில்லை. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் வரை அவருடைய அன்பு உங்க மீது என் மீது உயர்ந்திருக்கிறது. அவர் மிக உயர்ந்த செல்வந்தர், அவர் மிக உயர்ந்த தெய்வம், உயர்ந்தவர். உங்களையும் என்னையும் உயர்ந்தவர் ஆக்குவதற்காக தம்மைத்தாமே தாழ்த்தினாரே, அடிமையின் ரூபம் எடுத்தாரே, தன்னையே வெறுமையாக்கினாரே. ஆண்டவர் சமூகத்தில் நாம் யாவரும் உழந்தார்படி என்று உங்க அன்பை நாங்கள் நினைக்கிறோம், உங்க அன்பை நினைக்கிறோம். எல்லாத்தையும் மறந்து எல்லாவற்றையும் மறந்து ஆதா ஜீ

காலை வேளையில் அப்பா என்றைக்கோ எங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போயிருந்துருக்கணும்ப்பா, முடிந்து போயிருக்க வேண்டிய வாழ்க்கையில் நீர் உம்முடைய அன்பை ஊற்றி எல்லாவற்றையும் தொடங்கி வச்சிங்களே, அதற்காக உங்களுக்கு 1000 கோடி நன்றி. நீர் அன்பாகவே இருக்கிறீரப்பா. எங்க தேசம் உங்க அன்புக்குள் வந்து விடட்டும். சோரம் போன உம்முடைய மக்கள் உம்முடைய அன்புக்குள் வந்து விடுவார்களாக. எப்படி இளையகுமாரன் அப்பாவுடைய வீட்டிற்கு வருவேன் என்று சொல்லி வந்தார், அதே போல எங்க அன்பு மக்களும் உம்முடைய அன்பை நோக்கி ஓடி வருவார்களாக. அப்பா இந்த காலை வேளையில் உங்க இன்ப பிரசனத்திலிருந்து உம்முடைய வார்த்தை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். தொடர்ந்து நிபந்தனையற்ற இந்த அகாப்பிய அன்பை குறித்து எங்களோடு நீர் உம்முடைய தேவதாசர் வழியாக தொடர்ந்து இடைபட போகிறீர். வார்த்தையை உட்கொள்ள வேண்டிய பிரகாசமுள்ள மனக்கண்களை வேண்டி நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொண்டு

0: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. இது எங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவும் ஆண்டவர் தந்த ஒரு பாக்கியமாகவும் இருக்கு. ஆமென். இந்த ஊழியத்தை செய்கிறதுனால தான் இந்த ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற அனுபவத்துக்கு பங்காளியாக முடியுது.
1: ஆமென்.
0: இந்த கொரோனா மட்டும் வரலைன்னா நமக்குள்ள இப்படி ஒரு நமக்குள்ள இருக்கிற ஊற்றுக்கு இப்படி ஒரு வீரியமாங்கிறது தெரிஞ்சிருக்காது. அதுக்காக கொரோனா வந்ததுக்காக நான் சோத்திரம் சொல்லல, அந்த தீமையிலையும் ஒரு பெரிய
1: நன்மைன்றேன்.
0: நம்மளால தினசரி இந்த ஊற்றெடுக்கிற ஊற்றை வச்சு அநேகருக்கு இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமாக நம்மளால் ஆசீர்வாதமாக இருக்க முடியுங்கிற அந்த ரகசியத்தை நம்ம முன்னாடி போட்டு உடைச்ச இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமென்.
1: ஆமென்.
0: எபேசியருக்கு நிருபம் 1:3 வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென்.
1: ஆமென்.
0: பரலோக பிதாவே, நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பாத்திரங்களுக்குள்ளே பொங்குகிற ஊற்ற குறிச்சி எங்களோடு பேசி கொண்டு வருகிறீர். அந்த காரியங்களின் தொடர்ச்சியாக இந்த நாளில் எங்களோடு பேசும்படி எங்களுக்கு தெரிந்து கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இதை நாங்கள் தியானிக்கிற பொழுது உம்முடைய ஊற்று இன்னும் அதிகமாக எங்களுக்குள்ளே பொங்கட்டும். காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். சுவாமி, இந்த வசனங்களை எந்த நோக்கத்தை மனசில் வச்சு நீங்கள் எங்களுக்குள்ளே விதைக்கிறீங்களோ அதற்கான பலனை எங்களுக்குள்ளே நீங்கள் பார்க்க ஆசைப்படுறீங்க. அந்த பலன்கள் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸோ ஆண்டவர் நம்மளை கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை
1: ஆசீர்வதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா.
0: அதுக்காக ஆண்டவருக்கு
1: ஸ்தோத்திரம்.
0: ஸ்தோத்திரம். அப்ப நாம ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னாலே நமக்குள்ள அவருடைய நிறைவுகள் ஊற்றெடுத்துக்கிட்டே தான் இருக்கும்.
1: என்ன
0: தொட்டுட்டாரு, என்ன பண்ணிட்டாரு,
1: என்ன
0: அவர் தொட்டாலே அது பெருகிறோம்.
1: ஆமென்.
0: தொட்டாலே ஊற்று பொங்கிறோம்.
1: ஹல்லேலூயா.
0: வேடிக்கையா சொல்லுவோம், முன்னாடி நாங்கள் யாக்கோபை குறித்து தியானிக்கிறப்ப மாமனார் வீட்டுக்கு போகிறப்ப அவருடைய ஜெபமே எப்படி இருக்கும், நான் போகிற பிரயாணத்தில் என்னை காப்பாற்றி எனக்கு எந்த நாசமும் மோசமும் வராமல் என்னை மறுபடியும் சேஃப்டியாக நீங்கள் கொண்டு வந்து என் வீட்டில் சேர்ப்பீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து நிறைய செய்வேன் ஆண்டவரேன். என்ன செய்வேன்,
1: நிறைய
0: செய்வேன் ஆண்டவரேன். பாருங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:20. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆமென்.
1: ஆமென்.
0: தவறுன்னு சொல்லலை. இந்த இந்த ஜெபத்தை நான் என்ன சொல்லலை, தவறுன்னு சொல்லலை. ஆனால் தேவன் பேசின காரியம் எவ்வளோ பிரம்மாண்டமானதுங்கிறத யாக்கோபு உள்வாங்கிக்கல, கிரகிக்கலை. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அவர் என்ன சொல்கிறாரு சொப்பனத்தில், யாக்கோபு 28:12, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான், இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது,
1: அதே நுனி வானத்தை எட்டி இருந்தது,
0: அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும்
1: இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள்,
0: அதற்கு மேலாக கர்த்தர் நின்று,
1: நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும்
0: ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர்,
1: நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்.
0: அவர் எதை தரேன்றாரு, படுத்திருக்கிற பூமியை தருவேன்றாரு. இவர் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. ஓகே, சாப்பாடு தந்துருங்க,
1: ட்ரெஸ் தந்துருங்க
0: அப்படின்னு இவர் ஜெபம் பண்றாரு. ஆனா தேவன் பேசினது என்ன, நீ படுத்திருக்கிற
1: பூமியையே தந்துட்ட,
0: பூமியை உனக்கும் சந்ததிக்கும்
1: சரி,
0: உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும்
1: பரம்புவாய்,
0: நாலா பக்கமும் பரம்புவ, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம்
1: ஆசீர்வதிக்கப்படும்.
0: நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து
1: இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார்.
0: எவ்வளவு பெரிய காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாரு, இவர் அதை கிரகிக்கவே முடியல. அதனாலதான் ரிப்ளை எப்படி வருது பாருங்க, நீங்க சொன்ன வார்த்தைக்கு ஒரு ஆமைன்னு சொல்லிட்டு ஆண்டவரை என்னாலே நம்ப முடியலப்பா, ஆச்சரியமா இருக்கு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா, அவர் பெருக்கத்தை குறித்து பேசினா இவர் சரியாண்டவரே
1: இருக்கட்டும் ஆண்டவரே,
0: அப்ப பிரச்சனை இல்லை, அப்ப நீங்க ட்ரெஸ் கொடுத்துருங்க, பிரயாண பாதுகாப்பு போக்கையும் வரத்து இது முதற் கொண்டு என்றைக்கும் காக்குற கத்திரே உமக்கு ஸ்தோத்திராண்டவர் அப்படின்னு சொல்லி இவர் அந்த தேவன் பேசின காரியத்தினுடைய அந்த பிரம்மாண்டத்தையும் அவர் மேல இருக்கிற காலிங்கையும் அவரால் அந்த நாட்களில் கிரகிக்க முடியல. ஓகே, அதனால ஒரு தனக்கு தெரிஞ்ச அளவில் அதை கொஞ்சம் உள்வாங்கிட்டு இவர் இவருடைய நிலையிலிருந்து ஒரு ஜெபம் பண்றார்.
1: ஆமென்.
0: கவனிச்சு பாருங்க, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற அந்த அந்த வெளிப்பாடு நமக்கு இல்லைன்னா நாம ஆண்டவர்கிட்ட கேட்கறது எல்லாமே தாங்க தாங்க தாங்கன்னு தான் கேட்போம். என்னது
1: தாங்க தாங்க தாங்க,
0: உணவை தாங்க, உடைய தாங்க, உடுக்க வஸ்திரத்தை தாங்க, உறைவிடத்தை தாங்க, தாங்க தாங்க தாங்க தாங்க
1: தாங்க.
0: கடைசியில் இந்த மனுஷன் கோலும் தடியுமா மாமனார் வீட்டுக்கு போய் அங்க ஒண்ணு இல்லாம விரும்பின போனவர் திரும்பி வர்றார். 32:9 9 வாசிக்கலாம், ஆதியாகமம் 32:9. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து வந்தேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமென். அவர் கேட்டது என்னது, சாப்பிட்றதுக்கு சோறு, உடுத்திக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரயாண பாதுகாப்பு, என்ன சேஃபாக என்ன செஞ்சிருங்காண்டவரே, திரும்ப ஊருக்கு கொண்டு வந்துருக்காண்டவரே, இதுதான் அவர் பண்ணின ஜெபம். நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. அதுக்கு மேல யாக்கோபால சிந்திக்கவே
1: முடியல,
0: அவ்வளவுதான். நம்முடைய மன்னிக்கணும், நம்முடைய நிலையிலிருந்து இவ்வளவு தான் சிந்திக்க முடியும்.
1: ஹல்லேலூயா.
0: நமக்கு இருக்கிறது குருவி மூளை
1: மூளை. ஹல்லேலூயா.
0: இப்ப அவரு யாக்கோபுடைய ஜெபம் பாருங்க, இவ்வளவு காரியத்தை எனக்கு நீங்க செஞ்சிருக்கிறீங்க, இதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏதோ தகுதி இருந்ததுனால எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வரல, நீங்க செஞ்ச உதவினால வந்துச்சாண்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: தகுதினால வரல,
1: நீங்க செஞ்ச உதவினால.
0: இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்களுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு அலங்காரம்னா, அவங்களுக்கு ஏதோ பெரிய தகுதி இருக்கிறதுனால வந்த அலங்காரம் இல்லை, தேவன் அவங்களுக்கு தினசரி செய்யற உதவினால வந்த அலங்காரம் இது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஒருத்தனுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இருக்கிறப்ப அவனை பார்த்து இயல்பாவே நமக்கு என்ன சொல்ல தோணும்? கத்தர் உங்களை பார்க்கிறாரு, கத்தர் உங்களிடத்துல அதை பார்க்கிறாரு, இதை பார்க்கிறாரு அப்படின்னு தான் நம்ம வழக்கமா என்ன செய்வோம் சொல்லுவோம். அதனால உங்களை என்ன செஞ்சிட்டாரு, இப்படி ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு தான் நாம சொல்லுவோம் இயல்பா. ஆனா யாக்கோப் மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும், ஐயோ நீங்க பாட்டில் அப்படிலாம் நீங்க என்ன செய்யாதீங்க,
1: சொல்லிடாதீங்க,
0: அந்த மாதிரியான தகுதியான பாத்திரம் நானு
1: இல்லைங்க.
0: அவரு எதை தகுதி இருந்ததுனால பெரிய காரியத்தை எனக்கு செய்யலைங்க, அவர் எனக்கு செஞ்ச உதவினால தாங்க இந்த பரிவாரம்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு ஏன் ரெண்டு பரிவாரம்? தகுதி உள்ளவன்கிறதுனாலயா?
1: அவர் உதவி செய்தார்,
0: செஞ்ச உதவி.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதனாலதான் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் தனக்கு இருக்கிற தகுதியை நம்புறதே இல்லை.
1: ஆமென்.
0: ஏன்னா அவனுக்கு தெரியும் தனக்கு தகுதி இல்லைங்கிறது.
1: எஸ்.
0: அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, என்னில தகுதி ஏதோ இல்லை.

0: ஹல்லேலூயா.
1: அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு ஒரு ரகசியம் புரிஞ்சு போச்சு. என்ன ரகசியம்?
0: தகுதி இல்ல.
1: இவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு இருக்குன்னா புரிஞ்சுக்கங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு அவருக்காக எப்படி நாங்க வாழ்ந்திருந்தோம்னா இம்புட்டு ஆசீர்வாதம். மதுரை பாஷையில் இம்புட்டு ஆசீர்வாதம் எங்க வாழ்க்கையில வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க பிரதர், சும்மா என்ன நினைக்கிறீங்க? தகுதி வேணும் பிரதர் எதுக்காக. விவரம் தெரியாதவன் தான் இப்படி
0: பேசுவான்.
1: யாரு பேசுவா?
0: விவரம் தெரியாது.
1: யோ, அப்படிலாம் இல்லையா? அப்பா எவ்வளவு பெரியவங்க, தந்தை அவர்கள், அவங்க பேசுறப்ப சொல்லுவாங்க, டே நம்ம என்ன அவ்வளவாடா உண்மையா இருந்தோம் அப்படின்வாங்க.
0: என்னடா நமக்கு தகுதி,
1: அவ்வளவா நம்ம உண்மையா இருந்தோம், ஏதோ தெரிஞ்ச அளவு நம்ம உண்மையா இருந்தோம், அப்ப நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரா
0: அப்படின்னு.
1: அதனால இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் ஒருபோதும் தன்னுடைய தகுதியை குறித்து மேன்மை பாராட்டுகிறதே இல்ல. தேவன் அவனுக்கு செய்யற உதவிதான் அவன் தகுதிக்கும் அதிகமா அவன் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு
0: காரணமாயிருக்கு.
1: இங்க யாக்கோபு அதைத்தான் சொல்றாரு, தேவன் அடியனுக்கு செய்த இந்த எல்லா தயவுக்கும், 10வது வசனம், அடியனுக்கு தேவன் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பத்திரனல்ல.
0: இவ்வளவு
1: சத்தியத்தை சொல்றாரு, எப்படி தெரியுமா உங்களுக்கு? டெய்லி பிரசங்கம் பண்ணலாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர், அதுக்கெல்லாம் ஒரு ஒரு விசேஷித்த ஒரு ஒரு மண்டலத்திலேயே நாங்கள் சஞ்சரிக்கிறதுனால தான் இதுவரை இப்படி ஒரு சத்தியத்தை நாங்கள் என்ன செய்யறோம் பேச. அப்படின்னு சொல்ல முடியுமா?
0: முடியாது.
1: அப்படி சொன்னா நல்லா இருக்குமா?

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
2: அப்போ என்ன என்ன வருது, நாங்கள் அப்படிலாம் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் அப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோம், அதனால தான் பிரதர் இந்த சத்தியங்களை எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்,
1: போதிக்கிறோம்.
2: விவரம் தெரிஞ்சவங்க அப்படிலாம் என்ன செய்ய மாட்டாங்க,
1: சொல்லவே மாட்டாங்க.
2: ஜபம் தேவை, உபவாசம் தேவை, வேத வாசிப்பு தேவை, தேவனுடைய தியானிக்கிற தியானம்
1: தேவை.
2: அதுக்காக நான் அந்த காரியங்கள் எதையும் நான் மட்டுப்படுத்தி நான் என்ன செய்யலை, பேசலை. அதனால ஒரு தகுதி வர்றதில்லைன்னு சொல்றேன்.
1: ஆமென்.
2: ஜெபிச்சேன், எனக்கு ஒரு தகுதி வந்துச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஜெபிச்சேன், எனக்கு ஒரு உதவி வந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும்.
1: ஆமென்.
2: ஆமென் சொல்.
1: ஆமென்.
2: அப்ப ஜெபிச்சுட்டு எப்படி வர்றோம், ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா.
1: எஸ்.
2: பயங்கர பரிசுத்தமா இருக்கிறேன், அப்படி தகுதியோட வந்து நிக்கிறேன், தக தக தக தகன்னு சொல்லிட்டு உடைக்கப்பட்ட விதத்துல ஆண்டவரே நீங்க பார்த்து எதையாவது காண்பிச்சா தான் என்னால பார்க்க முடியும். எனக்கு என்ன தகுதி இருக்கு, எனக்கு என்ன, நான் எதுல நான் பாத்திரனா இருக்கிறேன். ஆமா, ஏதோ முடிஞ்ச அளவு ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரெண்டு வசனத்தை நான் வாசிச்சுட்டு அனுப்பிச்சிருக்கிறேன் ஆண்டவரே,
1: வந்திருக்கிறேன்
2: வந்திருக்கிறேன் ஆண்டவரே. எங்க ஐயா நீங்க உதவி செய்யுங்க ஐயா.
1: ஆமென்.
2: ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐயா உதவி செய்ய வந்தாலே எல்லாம் தக தக தக தகன்னு ஆயிரும். இந்த அனுபவத்துல பழகிறப்ப இந்த யாக்கோபோட ஜெபம் நமக்கு என்ன செஞ்சிடும், தேவரீர் அடியன் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும்
1: எல்லா
2: சத்தியத்துக்கும்
1: நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் நானேன்.
2: ஆமென்.
1: ஆமென்.
2: 12வது வசனம்,
1: தேவரீரே
2: என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும்,
1: அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன்.
2: தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து
1: உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான்.
2: அப்பாடா, இப்பதான் அந்த அந்த வாக்கு தத்த வசனமே உள்ளுக்குள்ள வேலை செய்யுது.
1: அதனால
2: அவர் பார்த்துட்டாரு, நீங்க என்ன ஆசீர்வதிச்சால் ஒழியட்டானு
1: உமை போக விடேன்.
2: பிரேயரே மாறி போச்சு, என்னமாத தாங்கன்னு கேட்டவர் இப்ப என்னைய தொடுங்கன்னு கேக்குறார்.
1: எஸ்.
2: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
2: ஆசீர்வாதத்தை தாங்க தாங்க தாங்க தாங்கன்னு கேக்குறது ஒரு ஒரு கையேந்திரது ஒரு அனுபவம். ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
2: ஆனா என்ன எப்படியாவது தொட்டுருங்கப்பா, என்ன தொட்டு ஆசீர்வதிச்சிருங்கப்பான்னு சொல்லி அவருக்கு நேர கைய உயர்த்துறது இன்னொரு அனுபவம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
2: அங்க பெத்தேல், பெத்தேல் அனுபவத்துல தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க
1: தாங்க.
2: பெனியல் அனுபவத்துல தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க
1: தொடுங்க.
2: அப்ப இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னாலே அவனை தேவன் தொட்டிருக்கிறாரு. அவர் யாரையெல்லாம் தொடுறாரோ அவனுக்குள்ளெல்லாம் அவருடைய நிறைவுகள் ஊற்றெடுக்கு. அதனாலதான் அவன் பலுகி பெருகி பலுகி
1: பெருகி
2: பெருகி உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார்.
1: ஆமென்.
2: அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கு, அவருடைய ஊற்று இருக்கு. ஆமென்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
2: இந்த இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்கள் அவங்க சிறியவர்களா இருந்தாலும் அவங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார்.
1: ஆமென்.
2: சின்னவனா இருந்தோம், நீங்க ஏன் இன்னைக்கு 1000 ஆயிட்டீங்க அப்படின்னா தேவன் உங்களை ஆசீர்வதிச்சனால. சிறியவனா இருந்தோம் நீங்க ஏன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பலத்த ஜாதி ஆயிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை தொட்டதுனால, தொட்டு ஆசீர்வதிச்சதுனால, அவர் செஞ்ச உதவினால இன்னைக்கு இந்த ஆயிரமா இந்த பலத்த ஜாதியா இருக்கிறீங்க. ஆயிரம் ஆகுறதுக்கு ஒரு சின்னவனுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு தகுதி இல்ல. பலத்த ஜாதி ஆகுறதுக்கு ஒரு சிறியவனுக்கு என்ன தகுதி இருக்கு?
1: ஒரு தகுதியும் இல்ல.
2: அப்ப தகுதி இல்லாத ஒரு சின்னவன் ஆயிரமானா?
1: அவர் செஞ்ச
2: தேவன் செஞ்ச உதவி.
1: ஆமென்.
2: தகுதி இல்லாத ஒரு சிறியவன் ஏன் பலத்த ஜாதியானா? தேவன் அவனுக்கு செஞ்ச
1: உதவி.
2: நீங்க சின்னால இருந்து தேவன் உங்களுக்கு தந்த வாக்கு தத்துவம் ரொம்ப பெருசா இருக்குன்னா பயப்படாதீங்க. இவ்வளவு பெரிய காரியத்துக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லாதீங்க. சொல்ல போனா ஒருத்தருக்குமே தகுதி இல்லை.
1: ஆமென்.
2: ஆபிரகாமுக்கு என்ன தகுதி இருந்துச்சு?
1: ஒரு தகுதி இல்லை.
2: கிதியோனுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்லை.
2: தாவீதுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்லை.
2: சாலமோனுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்லை.
2: கலிலேய மீனவர்களுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்லை.
2: பவுலுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்லை.
2: சொல்லிக்கிட்டே போலாம். ஆனாலும் இவங்க ஏன்

0: இவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்களை சொன்ன ஆண்டவர் யாக்கோபுக்கு என்ன ஒரு ஒரு தைரியத்தை திட நம்பிக்கை கொடுத்தாரு பாருங்க. நீ போகும் இடமெல்லாம் சொன்னதை செய்யுமலோ நான் உன்னை
1: கைவிடுவதில்லை. 28:15
0: இந்த காத்து பறக்க நல்லா எப்படி இல்லை வாசிங்க.
1: நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்.
0: நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும்
1: உன்னை கைவிடுவது இல்லை என்றார்.
0: எப்பா நான் உன் கூட இருப்பேன்பா. எதுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு உனக்கு துணையா நான் இருப்பேன், உனக்கு உதவியா நான் இருப்பேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.

0: ஆபிரகாமை அழைச்சு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். ஸோ தான் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் என்பதை அந்த காலிங்கோட பிரம்மாண்டத்தை ஆரம்பத்தில் அதை முழுமையாக ஆபிரகாமில் கிரகிக்க முடியல. எப்பவுமே பெரிய அழைப்புகளை எல்லா பெரிய மனுஷங்களுமே துவக்கத்தில் முழுமையாக அவங்களால கிரகிக்க முடிகிறது இல்லை. நம்மளையும் சேர்த்து சொல்கிறேன், போக போனால் நமக்கு அதனுடைய பிரம்மாண்டம் நம்மளே மிரட்டுது. இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறதுக்கா நீங்கள் என்ன அழைச்சி என்ன ஆசீர்வதிச்சிங்க? டேய், உனக்கு இப்போ தானே தெரியுது, நான் உன்னை அழைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் பண்ணிட்டு தான் உன்னை என்ன செஞ்சேன்,
1: அழைச்சேன்.
0: ஆபிரகாமோட காலிங்கோட பிரம்மாண்டம் அவனுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களுடைய அந்த அந்த அது எவ்வளவு பெரிய காரியங்கிறத ஆரம்பத்தில் ஆபிரகாம் என்ன செய்யல, முழுசா கிரகிக்கல. அதனாலதான் தேசத்துல பஞ்சம் வந்த உடனே பஞ்சம் பிழைக்கிறதுக்கு எங்கடா போலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். எகிப்துக்கு என்ன செய்கிறாரு, போகிறார். ஆதியாகமம் 12 அவர் தேசத்தில் பஞ்சம் உண்டான பின்னாடி 10 நாம் வாசிக்கிறப்ப அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று.
1: தேசத்திலே பஞ்சம் கொடிதாக இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனார்.
0: கொடிதாக இருந்தபடியால் பஞ்சம் வந்தோடனே இந்த முடிவு எடுத்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். பஞ்சம் வர வர கொடிதான பின்னாடி தான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். பஞ்சம்
1: கொடிதாயிருந்தபடியா,
0: இட் வாஸ் a hard famine. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று
1: அறிவேன்.
0: எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு
1: வைப்பார்கள்.
0: ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாக முடிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்க முடிக்கும்.
1: நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்ற
0: யாரால யாரு பிழைக்கிறது, யாரால யாரு பிழைக்கிறது?
1: கர்த்தரால நம்ம பிழைக்கிறோம்.
0: எகிப்தியரால ஆபிரகாம் பிழைக்கணுமா அல்லது ஆபிரகாமால எகிப்தியர் பிழைக்கணுமா?
1: ஆபிரகாமால தான் எகிப்தியர் பிழைக்கணும்.
0: இங்க ஆபிரகாமோட மைண்ட் செட் என்ன, எப்படியாவது நீ என்னை தங்கச்சின்னு சொல்லிடு, சகோதரின்னு
1: சொல்லிடு.
0: முறமப்படி பார்த்தா ரெண்டு அண்ணன் தங்கச்சி தான்,
1: எஸ், ஒரு அப்பா ரெண்டு அம்மா.
0: அதனால எப்படியாவது எகிப்தியர் கையிலிருந்து நான் தப்பிச்சு பிழைக்கணும்னா எனக்காக இதை நீ என்ன செய்ய, பிழைக்கிறது மட்டும் இல்லை எகிப்தியரால் எனக்கு ஏதாவது ரெண்டு நன்மை என்ன செய்யணும் கிடைக்கணும், அதையும் சேர்த்து சொல்றாரு பாருங்க. உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு, உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னால என் உயிர் பிழைக்கும் படிக்கும், நீ உன்னை என் சகோதரி என்று
1: சொல்.
0: இங்க என்ன தகுதி இருக்குன்ற, நான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு சொல்ற ஆளுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்ப ஆபிரகாமுக்கு

0: தகுதி இருந்ததுனாலயா ஆசீர்வதிச்சாரு?
1: இல்லை.
0: இவர் பாட்டில் தன்னுடைய ஸ்தானம் என்ன, தன்னோட காலிங் என்ன, தனக்கு எவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்களை தேவன் தந்திருக்கிறாரு, இதெல்லாம் வந்து கிரகிக்க முடியல. தற்காலிகமா அந்த கொடிதான பஞ்சம் அவரை கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்க வச்சிருச்சு. அதனால ரொம்ப லோவா எடுத்துட்டாருன்னா இறங்கிட்டார் கீழே. அவருடைய விளைவு பாருங்க, 16 வசனம்.
1: அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான்.
0: அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும்
1: கிடைத்தது.
0: ஏ அப்பா, அவர் எதிர்பார்த்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மை வீட்டில் அப்படி வந்து நிரம்பிருச்சு. இந்த நன்மைக்கும் தேவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
1: சம்பந்தமே இல்லை.
0: இது தேவன் ஆசீர்வதிச்சதுனால வந்த நிறைவா, தகுதி இருந்ததுனால வந்த நிறைவா?
1: இல்லை. ஹல்லேலூயா.
0: இந்த வீட்டில் இருக்கிற இந்த ஆடு மாடு இந்த காரியங்கள் எதுக்கும் தேவனுக்கு இப்ப என்ன இல்லை, சம்பந்தமே. ஆபிரகாம் சாதாரண மனுஷன் இல்லை, அவர் கண்டிப்பாக உணர்வு அடைஞ்சிருப்பார். மனைவியை போய் இப்படி பார்வனுடைய அந்த புறத்தில் அனுப்பிட்டு, நான் கிடந்து வீட்டில் இந்த மாதிரி கஷ்டப்படுறேனே, உனக்கு தேவையா ஆபிரகாம் இது? நீ இங்கெல்லாம் இப்படிலாம் வந்து நீ எங்கே இருக்க வேண்டியவன், ஏன் வந்து இப்படிலாம் சிக்கல் என்ன செய்கிறேன்? நான் விசுவாசிக்கிறேன் வீட்டில் ஒரு ஆண்டவரே என்னை நீங்கள் என்ன செஞ்சுருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கப்பான்னு கதறி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சீன் அப்படியே மாறுது பாருங்க. இதுக்கு பிறகு பார்வனால் நான் எப்படியாவது பிழைக்கணும், எகிப்தியரால் நான் எப்படியாவது பிழைக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் எகிப்துக்கு வந்தார். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கிறதுனால இப்போ ஆபிரகாமால தான் ராஜாவே பிழைக்கிறான்.
1: எஸ்,
0: குடும்பம் பிழைக்குது.
1: ஹல்லேலூயா.
0: இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் மற்றவங்களால பிழைக்கிறவன் இல்லை, அவனால தான் மற்றவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங். ஆமென்,
1: ஆமென்.
0: ஏன்னா ஊற்று யாருக்குள்ள இருக்கு? ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் என்பதை மறந்து ஆபிரகாம் ஒரு பெரிய தவறு என்ன செஞ்சிட்டாரு, செஞ்சிட்டாரு.
1: ஹல்லேலூயா.
0: இந்த தவறை செஞ்சதுக்கு ஆபிரகாம் நாரி போயிருக்கணும். செஞ்ச தவறுக்கு ஆபிரகாம்
1: நாரி போயிருந்திருக்கணும்,
0: நாரி போயிருக்கணும். சோ நமக்கு தகுதி இல்லை, தகுதி இல்லாத செயலை செஞ்சிடறோம். அது நிமித்தம் நம்ம என்ன இருந்திருக்கணும், நாரி போயிருந்திருக்கணும். ஆனா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனால, தேவன் எனக்கு செஞ்ச உதவினால நான் இன்னும் நாரல.
1: ஆமென்.
0: அது போல
1: மாறிட்டேன்.
0: நாரி போயிருக்க வேண்டிய ஒருத்தன் அடியோடு மாறி போயிட்டான்னா அதுக்கு காரணம் தெய்வம் அவனை தொட்டு ஆசீர்வதிச்சிருக்கான்.
1: ஆமென்.
0: அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்கிறதுனால தான் அவன் நாரி போகல. தவறே செஞ்சிருந்தாலும், தகுதி இல்லாத ஒரு செயலை செஞ்சிருந்தாலும், நம்மளை அழைச்ச தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறதுனால நீங்களும் நானும் நாரி போக இந்த தேவன் விடமாட்டார். அதுக்கு பதில அடியோட நீங்களும் நானும் அவருக்குள்ள மாறி போக தேவன் கிருபை செய்வார்.
1: ஆமென்.
0: ஆபிரகாம் வாழ்க்கையில காணப்பட்டது அந்த செயலை செஞ்சதுனால ஒரு ஒரு அதோட எல்லாமே நாற்றமாகல. அதுக்கு பிறகு அடியோட ஆபிரகாம் மாற்றத்துக்குள்ள வந்துட்டார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நல்ல கவனிங்க. நாம நமக்குள்ள அவருடைய ஊற்று பொங்குறதுனாலதான் புதிய புதிய துவக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் சம்பவிக்குது.
1: ஹல்லேலூயா.
0: ஊற்றுனாலே எல்லாமே புதுசு புதுசா தான் இருக்காங்க.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: பழசுக்கு அங்க வேலையே
1: இல்லை.
0: நம்முடைய ஊற்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் அப்படி கத கத கத கதன்னு பொங்குற அவருடைய நிறைவு தான் அந்த நாள் முழுசு நம்மளை அப்படி தக தக தக தகன்னு வச்சிருக்கு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: மோட்டர் போட்டோம்னா வீட்டுல இருந்து வர்ற தண்ணி எப்படி இருக்கு?
1: இளம் சூடு.
0: ஏன் அந்த இளம் சூடு? ஃப்ரெஷ்.
1: எஸ்.
0: இப்பதான் முத முத உள்ளிருந்து வெளியில வருது. இந்த முதல் முதல்ல உள்ளிருந்து ஊற்றெடுக்கிறது எல்லாமே எப்படிதான் இருக்குது? கத கத கத கத கதன்று. அந்த இளம் சூடு ரொம்ப அற்புதமானது.
1: ஆமென்.
0: அந்த இளம் சூடு தான் நாள் முழுசும் சத்துரு நம்மளை நெருங்க முடியாத அளவுக்கு நம்மளை தக தக தகன்னு ஆக்கிறது.
1: ஆமென்.
0: நாள் முழுசும் இங்க தக தக தக தகன்னு இருக்கணும்னா காலையில கத கதேங்கிற அந்த ஊற்று சுரக்கணும்.
1: ஆமென்.
0: காலையில அந்த கதகதப்பு இல்லாததுனாலதான் நாள் முழுசு அந்த
1: தக தக தக தகன்னு இருக்கிற அனுபவம் இல்லை.
0: அப்ப காலையில செஞ்ச உதவி நம்மளை என்ன செய்யுது?
1: தக தக தக
0: அந்த கதகதன்ற அனுபவம் இருக்குன்னா தேவனுடைய ஊற்று சுரக்குதுன்னு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அந்த இளம் சூடு உள்ள வருது பாருங்க. அதனாலதான் அந்த கதை கதைங்கிறத பிசாசு விரும்புறதே
1: இல்லை.
0: ஐயோ ஐயோ, இன்னைக்கு காலையிலே இவனுக்குள்ள ஊற்று எண்ணிச்சிருச்சு,
1: சுரந்துருச்சு,
0: இன்னைக்கு முழுசும் சும்மாவே ஆடுவானுங்க. இதுல நிறைய வந்துருச்சுன்னா இவனை கிட்ட நெருங்க முடியுமா?
1: முடியாது.
0: இன்னைக்கு முழுசும் எப்படித்தான் இருக்க போறான்?
1: தக தக
0: தக தக தக தக தகன்னு இருக்க போறான். சோ தகுதி இருக்கிறதுனாலயா நான் தக தகன்னு இருக்கிறேன்?
1: இல்லை,
0: தேவன் செய்யற உதவினாலதான் இந்த தக தக
1: தக தகன்னு இருக்கு.
0: ஆபிரகாம் மிஸ்டேக் பண்ணிட்டாரு சாப்டர் 12ல. ஆனா 13ல பார்த்தா பிகினிங்க சும்மா
1: தக தக தக
0: தக தக தக தகன்னு.
1: ஹல்லேலூயா.
0: ஆபிரகாம் 13:1. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில்
1: வந்தார்கள்.
0: ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியுடமையும் பொன்னுமான ஆசிகளை உடைய
1: சீமானாய் இருந்தார்.
0: அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாகத்தான் முன்பு கூடாரம் போட்டதும்
1: தான் முதன் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஹல்லேலூயா.
0: அலெக்சாண்டர் ஒயிட் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்றாரு, விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ சீரீஸ் ஆஃப் நியூ பிகினிங்ஸ். விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ சீரீஸ் ஆஃப் நியூ பிகினிங்ஸ். 12வது அதிகாரத்தில் ஃபுல் ஆஃப் கயாஸ், எல்லாத்தையும் ஒரே குழப்பமும் சஞ்சலமும் தவிப்புமா இருந்துச்சு. ஆனால் சாப்டர் 13ல அழிச்சு கிழிச்சு எல்லாம்
1: புதுசா
0: புதுசா நியூ பிகினிங். ஏன் ஏன் தகுதி இருந்ததுனால வந்த புதிய துவக்கமா?
1: இல்லை,
0: தேவன் நமக்கு செய்கிற உதவினால வருகிற புதிய துவக்கம். ஐயோ, இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டேனே, இனிமே நான் முகத்தில் முழிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, அதோட என் லைஃப் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு கில்ட்டி கான்சியஸோட இருக்கிறீங்களா? பயப்படுறீங்களா? நீங்க செஞ்ச மிஸ்டேக் கூட உங்க காலிங் பெருசு.
1: ஹல்லேலூயா.
0: தடுமாறுற ஆளுன்னு தெரிஞ்சுதான் கையில பிடிச்சாரு. ஐயோ ஐயோ, இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா வேணா நான் முன்னாடி நான் தெரிஞ்சு கொடுத்துருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்ல மாட்டேன். தெரிஞ்சுதான்டா
1: ஒன்னு
0: சூஸ் பண்ண.
1: ஹல்லேலூயா.
0: புரிஞ்சுக்கோ, உனக்கு தகுதி இல்லைன்றத புரிஞ்சுக்கோ. என் உதவி இருந்தா தான் இந்த காலிங்க நிறைவேற்ற முடியுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை குற்றப்படுத்துறதுக்காக இந்த இந்த காரியத்தை நான் அனுமதிக்கல. நீ உணர்வடையணும்.
1: எஸ்.
0: இன்னும் அதிகமாக என்னை சார்ந்து கொள்ளணும். என்னை சார்ந்து கொள்ளணும்னா எப்படிப்பட்ட சோறு வரும் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். இன்னும் அதிகமாக அர்ப்பணி, இன்னும் அதிகமாக என்னோட ஒட்டிக்கோ, இன்னும் அதிகமாக என்னை சார்ந்து கொள்.
1: ஆமென்.
0: அதுக்கு தான் இந்த புதிய துவக்கம். A series of new beginnings.
1: Hallelujah.
0: அவ்வளோ பெரிய குழப்பத்துக்கு பின்னாடி 13வது அதிகாரத்தில் எந்த இடத்துல இருக்கு சொன்னாரோ அந்த இடத்துக்கு வந்த பின்னாடி பார்த்தா அப்பதான் ஆபிரகாம்
1: பெருமூச்சு.
0: ஆமென் சொல்ல.
1: ஹல்லேலூயா.
0: சாப்டர் 13ல இது. ஓகே, 14வது அதிகாரத்தில் 12வது அதிகாரத்தில் கற்றுக்கொண்ட பாடம் அதனுடைய எஃபெக்ட் வந்து இப்போ 14வது அதிகாரத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். யோ, ராஜாக்களால் பிழைக்க வேண்டிய அவசியம் நமக்கு
1: இல்லையா?
0: நம்மனால தாண்டா ராஜாக்களை என்ன செய்யறாங்க,
1: பிழைக்கிறாங்க.
0: ராஜாக்களோட உதவி நமக்கு தேவையே
1: இல்லை.
0: இல்லை, ராஜாக்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்க.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: ராஜா என்ன நம்மளோட பெரியால எப்படியா ஆபிரகாம் வந்து இந்த மாதிரி பயங்கர தக தக தக தகன்னு இருக்கிறாரு? 13வது அதிகாரத்தில் தேவன் கொடுத்த புதிய துவக்கம்.
1: ஆமென்.
0: மனுஷனுக்கு ஊற்று பாருங்க, அப்படியே கத கத கத கதன்னு புதுசு புதுசா சுரக்குதா. அதுல கற்றுக்கொண்ட பாடம் ஆளை எப்படி மாத்திருச்சு. விரும்பின 318 பேரை வச்சுக்கிட்டு ராஜாக்களுக்கு உதவி செய்ய போறதுன்றது லேசான விஷயமா
1: இல்லை?
0: யாருக்காவது அந்த துணிச்சல் வருமா?
1: வராது.
0: ஆனா கொஞ்ச பேரை, நான் வீட்டில இருந்த தன் கை படிந்தவர்களாகிய கொஞ்ச பேரை அழைச்சிட்டு போய் எத்தனை ராஜாக்களை முறியெடுக்கிறாரு? 5 ராஜாக்களை முறியடிச்சு.
1: ஹல்லேலூயா.
0: திரும்பி வர்றாரு. சோ இவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள்?
1: ஆபிரகாம்.
0: 318 பேருக்கு உள்ள ஒரு டீம் லீடரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள். அவர்கள் படைத்தலைவர்கள், இவர்கள் டீம் லீடர். யாரு? ஆபிரகாம் யாரு? டீம் லீடர். ஆனா அவங்க தான் யாரு? அவங்க வந்து ஒரு படைக்கே
1: அரசர்,
0: படைத்தலைவர்கள், படைய வச்சிருக்கிற அரசர்களுக்கு ஒரு டீம் லீடர் பிளஸிங்.
1: ஆமென்.
0: ரீசன் என்னன்னா, அந்த மனுஷன் கத்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
1: ஹல்லேலூயா.
0: சோ நம்முடைய ஊற்றிலிருந்து பொங்குற கர்த்தருடைய நிறைவுகளுக்கு ராஜாக்களை வாழ வைக்கிற வலிமை உண்டு.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: இப்ப ஆரம்பத்துல அந்த காலிங்க கொஞ்சம் சரியான விதத்துல கிரகிக்க முடியாத ஆபிரகாம் எகிப்துக்கு போனா என்ன மாதிரி, நமக்கு இப்படி ஒரு சின்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா சில நன்மைகளும் கிடைக்கும், நம்மளும் பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதனால நாரி போக வேண்டிய ஆபிரகாமுக்கு தேவன் உதவி செஞ்சு காப்பாத்திட்டார். அதனால கம்ப்ளீட்டா இப்ப ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு,
1: மாறிட்டார்.
0: இப்ப இவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள் ஆபிரகாமுக்கு என்ன மாதிரி செய்யணும்னு என்ன செய்யறாங்க,
1: வர்றாங்க.
0: அப்ப 20வது வசனம்,
1: சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி,
0: ஜனங்களை எனக்கு தாரும்,
1: பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றார்.
0: அதற்கு ஆபிரகாம்
1: சோதோமின் ராஜாவை பார்த்து,
0: ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு
1: நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று.
0: வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக
1: என் கையை உயர்த்துகிறேன்.
0: ஆமென் சொன்ன.
1: ஆமென்.
0: பெரிய அளவில் பிறருக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு அவர்களிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்காது இருக்க தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊற்றால தான் முடியும்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: சாதாரண காரியம் இல்லை. ஆபிரகாம் மூலமா அவங்களுக்கு உண்டான நன்மை பெரிய நன்மை. இவ்வளவு பெரிய அளவு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு அந்த ராஜாக்களிடமிருந்து எதையுமே வாங்க விருப்பம் இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா? ஐயா, ஏன் இவ்வளவு தகதகன் இருக்கிறாரு? உள்ள சுரந்த அந்த கதகதங்கிற ஊற்று.
1: ஆமென்.
0: அவ்வளவு பெரிய தவறை செஞ்ச பிறகும் தேவன் தந்த ஒரு புதிய துவக்கம் மனுஷன் இப்படி மாத்திருச்சு. இந்த ராஜாக்களை பார்த்த உடனே மனுஷனுக்கு என்னதான் தோணும், ஏதாவது நமக்கு என்ன செய்ய மாட்டாங்களா,
1: ஒரு பொற்காசை தரமாட்டாங்களா?
0: அந்த காலத்துல ராஜாக்களை சந்திக்கிற யாரும் வெறுங்கையோடு என்ன செய்ய முடியாது, திரும்ப
1: வர முடியாது, பொற்கிழியோடு தான் வருவார்கள்.
0: ராஜா வந்து அஞ்சு பத்துமா கொடுத்து அனுப்புவாரு. ராஜா கிட்ட பத்து ரூபாய்க்காக இப்ப நிக்க முடியுமா?
1: இல்லை.
0: அப்படியே பத்து ரூபாய் கொடுத்தாலும் ராஜாவுக்கு அழகாது?
1: இல்லை.
0: அது மரியாதையா இருக்குமா?
1: இருக்காது.
0: வாங்குறவன் எனக்கு நூறு ரூபா போகுது ராஜா அப்படின்னு கேட்டா ராஜா என்ன சொல்ல, அடே உனக்கு போதும், எனக்கு அது தகுதி இல்லை.
1: எஸ்,
0: அதனால என் ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு
1: கொடுப்பேன்.
0: இப்படிதான் ராஜா பேசுவான்.
1: எஸ்,
0: என்னடா பண்ணும் கேளு, என் ராஜ்யத்துல பாதியை கேட்டாலும் உனக்கு என்ன செய்யறேன்
1: தருகிறேன்.
0: இதுதான் ராஜாவோட சுபாவம்.
1: ஆமென்.
0: அங்கேயும் பாருங்க, அந்த ராஜாவோட சுபாவம் பாருங்க, ஜனங்களை கொடுத்துரு எல்லாத்தையும் நீ வச்சுக்க.
1: எஸ்,
0: இந்த ராஜாக்கள்லாம் இப்படித்தான் பேசுவாங்க.
1: ஹல்லேலூயா.
0: இது ராஜாக்களுக்கே உரிய மனசு. அந்த மாதிரி பெரிய மனசோட ராஜா பேசுறாரு. சாதாரண ஆள் தான் மயங்கியிருப்பான். இப்ப ஆபிரகாம் தான் ஊற்றுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு, தான் கத்திரால ஆசீர்வதிக்கப்பட்டவன்றத
1: கண்டுபிடிச்சிட்டாரு.
0: அதனால இவ்வளவு தாராளமா ஏராளமா ஒரு பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்யறேன்னு ராஜாக்கள் சொல்லியும், அது மேல ஒரு கடுகளவு கூட ஆபிரகாமுக்கு ஒரு நாட்டம்
1: வரவே இல்லை. ஹல்லேலூயா.
0: நீங்க ராஜாவா இருக்கலாம், ஆனா ராஜாதி ராஜா என்ன அழைச்சிருக்கிறாரு, என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ராஜா நமக்கு அள்ளி கொடுக்கிற ராஜாவை பார்த்தோம். ராஜாட்ட கையேந்த ஒருத்தனுக்கு மனசு வரலன்னா அவன் சாதாரண ஆளுன்னு நினைக்கிறீங்களா?
1: ஹல்லேலூயா.
0: தனக்கு அள்ளி இறக்க விரும்புகிற ஒரு ராஜாவை பார்த்த உடனே அப்படியே கைய ஒரு மாதிரி துருதுருன்னு வந்து, ஐயா போடுங்க அப்படின்னு கைய அப்படி ஏந்தனுங்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு வராம இருக்குன்னா அவன் கை வேற ஆங்கிள் வேலை
1: செய்யுது.
0: எந்த ஆங்கிள் வேலை செய்யுது? ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும்
1: உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன்.
0: வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கையை
1: உயர்த்துகிறேன்.
0: என் கையை
1: உயர்த்துகிறேன்.
0: தர்றேன் சொன்னவன கையை இப்படி போல.
1: ஹல்லேலூயா.
0: தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க நல்லாவே தாங்க அப்படின்னு
1: கேட்கல.
0: கை இப்படி மேல உயர்த்திட்டேன்.
1: மனசுக்கு தொடும்
0: பெரிய அளவுல பிறருக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு அவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காது இருக்கணும்னா அது ஊற்றுனாலதான் முடியும். பழைய எகிப்தின் ராஜா முன்னாடி நின்ன ஆபிரகாம் எங்க, இப்ப இந்த அஞ்சு ராஜாக்களுக்கு முன்னாடி நிக்கிற ஆபிரகாம் ஊற்றுன்னு இப்ப என்ன செஞ்சு போச்சு?
1: தெரிஞ்சு போச்சு.
0: நம்ம ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறவன் தெரிஞ்சு போச்சு. நம்ம யார்ட்டையும் கையேந்திரம் இல்ல, அங்கதான் தெரியாதனமா கையேந்திட்டோம். இந்த கை, இந்த கை ஆடு மாடு கோழிக்கு கழுது கொட்டங்க அது என்னத்தையும் கொடுத்துட்டானே, இந்த கையில நான் என்ன செஞ்சிட்டேனே வாங்கிட்டேன். ஐயோ இந்த கையில வாங்கிட்டேனே. அந்த அந்த தேவன் கற்றுக் கொடுத்த பாடம் பாருங்க. ஆபிரகாம் அடியோட மாத்திட்டு இனிமே எங்கேயும் கையேந்த மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்சு போச்சு கையேந்துறது இல்லை கையை உயர்த்துறதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. அது ஏமா 12 கையேந்தினாரு, அது ஏமா 14 கைய
1: உயர்த்துகிறார்.
0: தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் கையேந்தாது. ஏதாவது தாங்கன்னு சொல்லி என்ன செய்யாது? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருந்தும் கையேந்துவீங்க அப்படின்னா உங்க காலிங்கோட பிரம்மாண்டத்தை இன்னும் நீங்க சரியான விதத்துல கிரகிக்கலன்னு அர்த்தம். ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தும் எனக்கு யாரு எதை செய்வாங்க அதை செய்வாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு விதத்துல யார்ட்டையாவது யாசிக்கிறதுக்கு ஓடுவீங்க அப்படின்னா இன்னும் காலிங்கோட பிரம்மாண்டத்தை நீங்க என்ன செய்யல, புரிஞ்சுக்கல.
1: ஊழியத்துக்கு
0: யாரா கொடுப்பா? அப்படி இல்ல, நாம அள்ளி இறைக்க வேண்டியத இன்னைக்கு காலையில என் ஜனத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுக்கிட்ட ஆண்டவரே. I am here to bless my people.
1: Amen. Hallelujah.
0: ஜனத்தை ஆசீர்வதிக்க நான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மனோபாவத்தோட ஒவ்வொரு நாளும் நாம நமக்குள்ள ஊற்றெடுக்கிற ஆண்டவருடைய நிறைவை எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து ஜனங்களை பிளஸ் பண்றப்போ
1: நான்
0: யார பாக்குறேன்,
1: கொடுத்தவரை,
0: ஊழியத்தை கொடுத்தவரை பார்க்கிறேன்.
1: ஆமே,
0: ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களை நான் என்ன செய்யல
1: பார்க்கல. ஹல்லேலூயா.
0: ஆபிரகாம் பாருங்க, கொடுக்கிற ராஜாவை பார்க்கல, தனக்கு ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியான வெற்றியை கொடுத்த தேவனை பார்க்கிறாரு.
1: எஸ்,
0: தன்னை அழைச்ச தேவனை பார்க்கிறாரு, தன் ஆசீர்வதிச்ச தேவனை பார்க்கிறாரு, அவருக்கு நேரா தன்னுடைய கரங்களை உயர்த்துகிறார்.
1: ஆமே, ஹல்லேலூயா.
0: கலங்கவே கலங்காதீங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் நீங்களும் நானும்.
1: ஆமென்.
0: கர்த்தர் நம்மளை தொட்டிருக்கிறாரு. எவ்வளவு அதிகமா அவருக்கு நேர கையை உயர்த்துறோமோ அவ்வளவு அதிகமா யாராவது நமக்கு தருவாங்கன்னு இல்ல, அவ்வளவு அதிகமா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறைவு எனக்குள்ள பொங்கும்.
1: ஆமென்.
0: நான் எதுக்கு கையை உயர்த்துறேன்னா, ஏதாவது எனக்கு தாங்கன்றதுக்காக நான் கையை உயர்த்தல, பிறருக்கு கொடுக்க தேவையான, பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க தேவையான உங்களுடைய நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுக்கட்டான்.
1: அதான் ஒரு ராஜா அறிக்கையிட்டாரா, இன்னைக்கு நான் என்னுடைய சொத்துக்களை எல்லாம், என்னுடைய தங்க காசெல்லாம் உங்களுக்கு நான் தரப்போறேன், நான் யானை மேல வருவேன், யாருக்கு வேணுமோ வாங்கிக்குங்க அப்படின்னு உடனே எல்லா மக்களும் கூடி இருக்கிறப்ப ராஜா தனக்குள்ள இருக்கிற எல்லா காசுகளையும் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப எல்லாத்தையும் தனக்கு சேர்த்துக்கிட்டு சிலர் வீட்டில் போய் வச்சுட்டு திருப்பி வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து இந்த யானை பதறி அப்படியே குலுங்குச்சு பாருங்களேன். இந்த ராஜா அப்படியே கீழே விழறப்ப யாராவது ஒருத்தர் ராஜாவை காப்பாற்றுவாங்களான்னு பார்க்குறா, ஒருத்தம் கூட காப்பாற்றல, எல்லாருடைய நோக்கமும் அவர் போட்ட காசு, ஆனா ஒருத்த மட்டும் பார்த்துட்டான் போய் ராஜாவை அப்படியே கீழே விழாம அப்படியே பிடிச்ச உடனே மெச்சிக்கிட்டு ராஜா கேட்டாரா, டே எல்லாரும் என் காசு மேலேயும் நோக்கமா இருந்தாங்க, ஆனா என்னை காப்பாத்து நீ வந்தே, உனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரா, ராஜாவே என் கூட இருக்கிறப்ப எனக்கு என்ன வேணும் அதுவே போதும், நீங்களே போதும், உங்க காசு வேணாம், நான் உங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீங்க போதும் அப்படின்ட்டார்.

0: சோ கையேந்திரப்ப கையேந்திரப்ப நமக்குள்ள எதுவும் ஊற்று எடுக்காது,
1: ஊற்று ஊற்று எடுக்காது.
0: ஹல்லேலூயா. ஆனா தேவனுக்கு நேரா கையை உயர்த்துறப்ப தான் உள்ள இருக்கிற ஊற்று பொங்குது.
1: ஆமென்.
0: நம்ம எல்லாம் பொங்கு உள்ள, அதாவது மனுஷங்க செய்கிற மனுஷரை சார்ந்து நாம பிழைக்கிறவங்க இல்ல, தேவனை சார்ந்து வாழ்றவன். சமயத்துல சொன்னார் அந்த வார்த்தை ஆண்டவர்.
1: ஆமென்.
0: அப்ப கையை உயர்த்துறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களையே சார்ந்து
1: இருக்கிறேன்ப்பா.
0: அப்பா சொல்லுவாங்க, கையை உயர்த்திட்டேன்ப்பா அப்படின்னா. ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா, ஆண்டவரே கையை உயர்த்திட்டோம்ப்பா, கையை உயர்த்துறோம்ப்பான்னு சொல்லி கையை உயர்த்திடுவாங்க. கையை உயர்த்திட்டோம்னாலே முடிஞ்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா.

0: கையேந்திரமில்லப்பா.
1: உம்மை நோக்கி என் கைகளே உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன்.
0: சில சில நேரம்லாம் அந்த சோதனை வரும் பாருங்க, நம்ம பலவீனமா இருக்க நேரத்துல ஏதாவது ஒரு நீட் இருக்கும் நமக்கு. யோ, இந்த நீட் இருக்கு, இவ்வளவு பேர் நமக்கு தெரிஞ்சவங்க என்ன செய்யறாங்களே
2: இருக்கிறாங்களே,
0: நம்மள நேசிக்கிறவங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, வாய திறந்தா போதுமே.
2: ஹல்லேலூயா.
0: சொல்லிடுவோமா? சொல்லுமா? ஒரு போனை போட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னு சொல்லிடுவோமா? சில டெம்டேஷன் வந்தாலும் ஆண்டவர் அதை மேற்கொள்ள விடாதபடி காத்துக்கொள்கிறதற்காக அவருக்கு
2: ஸ்தோத்திரம்.
0: ஹல்லேலூயா. அப்புறம் பார்த்தா ரெண்டு நாள்ல அவரே சந்திச்சிருப்பார்.
2: ஆமென்.
0: அப்படியே தலையில அடிச்சுட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும். ஏண்டா இப்படிலாம் அல்பத்தனமா நீ யோசிச்ச, உனக்கெல்லாம் இது அழகாது, இதெல்லாம் உனக்கு தேவையா, இப்படிலாம் நீ வந்துட்டு
2: கேட்க விரும்ப
0: கேட்கலாமா அப்படி போய்.
2: ஹல்லேலூயா.
0: ஆண்டவருடைய மினிஸ்ட்ரி பர்டனை வந்து நான் ஷேர் பண்றது குறிச்சு நான் அதை நான் தவற நான் போதிக்கல, தயவு செஞ்சு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகே, தரிசனத்தை சொல்றதுல வந்து எந்த விதமான தவறும்
2: இல்லை
0: இல்லை. ஆனால் நீ எனக்கு இதை செய்யணும்னு நிர்பந்திக்கிறது கூடாது. விஷனை சொல்றப்ப யாருடைய உள்ளத்தில் ஏவணுமோ அவங்க உள்ளத்தில் ஏவி தேவன் எல்லா தேவைகளும் என்ன செய்வார்?
2: சந்திப்பார்.
0: சந்திப்பார். மோசே ஆசிரியப்பு கூடாரத்துக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் குறித்து பேசுகிறப்போ அதுக்கு செய்யணுங்கிற ஏவுதலை யார் யாருக்குள்ள தேவன் தந்தாரோ அவங்க எல்லாம் வந்து தாராளமாக என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. ஸோ விஷனை ஷேர் பண்ணி அதனால ஜனங்களை கொடுக்கும்படி தேவன் ஏவுற காரியம் வேற, நம்மளா போய் தூண்டக்கூடாது, நம்மளுடைய இயலாமைகளை சொல்லி நம்ம கஷ்டத்தை சொல்லி என்ன செய்யக்கூடாது,
2: தூண்டக்கூடாது.
0: ஒரு பஞ்ச பாட்டு பாடி ஒரு பரிதாபத்தை சம்பாதிச்சு ஒரு இரக்கத்தை சம்பாதிச்சு தராதவனையும் தர வச்சிடக்கூடாது. தேவன் ஏவுவாராக.
2: ஆமென்.
0: தேவன் யாருடைய உள்ளத்துல பேசுறாரோ அவங்க நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவங்களே வந்து என்ன செய்வார்களாக, செய்வார்களாக. ஆமென்.
2: ஆமென்.
0: அதனால ஒரு ஒரு ஒரு ஊற்று அவனுக்கு பிடிக்காத ஒரு செயல் வந்து கையேந்த கூடாதுன்றத தேவன் ரொம்ப கவனமா இருக்கிறார்.
2: ஆமென்.
0: நம்ம பலவீனமான நேரங்களில் ஒரு முறை ஒரு டாக் ஷோல அப்பாட்ட நான் கேட்டேன், இந்த இந்த பாயிண்ட்டே வச்சு கேட்டேன், எத்தனை பேர் உங்களுக்கு பெரியவங்கெல்லாம் தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்கிறாங்க, பணக்காரங்க எத்தனையோ பேர், எங்கள் லெவலுக்கு எத்தனை பேர் தெரியுது, உங்கள் லெவலுக்கு எவ்வளோ அதிகமான பேர் இருக்கிறாங்கப்பா. ஏதாவது ஒரு நீடு வர்றப்போ அவங்கள்ட்ட கேட்கணுங்கிற சோதனை உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப வேடிக்கையா அவங்க வழக்கமான பாணியில் அந்த தலையை தடவிட்டு வரத்தான் செஞ்சிருக்கு அப்பப்ப நல்ல நான் கேட்கல அப்படின்னா அண்டவர் இந்த ஆபிரகாமோட மைண்ட் செட் எங்களுக்கு உண்டாவதாக. ராஜாவே பார்த்து நல்லா இருக்கு. கத்தரால போஷிக்கப்படுகிற ஊற்றுகள் யாரிடத்துல எதையும் யாசிப்பது
2: இல்லை.
0: இல்ல,
2: ஹல்லேலூயா.
0: அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, நிறைவு உள்ளுக்குள்ள ஊற்று பொங்குறப்பதான் நம்மளால அனுபவிக்க முடியுது. இந்த மண்டலத்துல போய் சஞ்சரிக்கிறது சாதாரண விஷயமே
2: அல்ல.
0: மனுஷனா இருக்கிற நமக்கு அது முடியாது. நம்ம எல்லாம் சபல புத்திக்காரங்க.
2: ஆமென்.
0: ஏதாவது ஒரு தேவை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கை என்ன செஞ்சிடும், போய் நீன்ற நமக்கு ஏதாவது ஏதாவது ஏதாவது செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆனா அந்த ஆண்டோடைய ஊற்று நமக்குள்ள பொங்குறப்பதான் இந்த மாதிரி ராயலான ரயல்முக்குள்ள நாம சஞ்சரிக்க முடியுது. நாகமான் எவ்வளவு பெரிய படைத்தலைவன், அவ்வளவு பெரிய நன்மையை தீர்க்க தரிசி எலிசா மூலமா பெற்றுக்கொண்டுட்டு அவன் ஏதாவது செய்யணும்னு சொல்லி துடிக்கிறான், வருந்துதல் பண்ணியும்
2: தட்டுதல் பண்ணி
0: எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கோம், யாருக்கு செஞ்சிருக்கிறோம், ஒரு ஒரு தேசத்தினுடைய ஆர்மி சீஃபுக்கு செஞ்சிருக்கிறோம், ஒரு பெரிய ஆளை முன்னாடி நின்று என்ன வேணும்னு கேட்கறான், இவன் அவரோட பெரிய ஆளா இருந்து பிளஸ் பண்ணி போயிட்டு வாங்கப்பா. நல்லா இரு சாமி.
2: ஹல்லேலூயா.
0: யாசிக்கல, ஏன்னா தீர்க்கதரிசி எலிசா தேவனால போஷிக்கப்பட்டவன். தேவனால போஷிக்கப்படுகிற அனுபவத்துல வளர்றவன் யார்ட்டையும் போய் எதையும் யாசிக்கிறது
2: இல்லை.
0: தேவனால போஷிக்கப்படுகிற பாத்திரம் யாரிடத்துல எதையும் போய் யாசிக்கிறங்கிற அவசியம் அவனுக்கு
2: இல்லை.
0: இல்ல, கைய உயர்த்திட்டு அமைதியா இருப்பான். காகத்தை கொண்டு போஷிச்சா போஷிப்பார், சாரி பார்த்து விதவையை கொண்டு போஷிப்பார். யார கொண்டு போஷிக்கணுமோ அவர் போஷிக்கட்டும், ஆனா நான் யார்ட்டையும் போய் என்ன செய்ய மாட்டேன், யாசிக்க மாட்டேன். அப்ப ஊற்றுகள் யாரால போஷிக்கப்படுது? தேவனால்
2: போஷிக்கப்படுது.
0: அதனாலதான் ஊற்றுகள் யாரிடத்திலும் கையேந்து என்ன செய்யறதில்ல, விரும்புறது இல்ல. ஊற்றோட வேலையை கைய உயர்த்திக்கிட்டே இருக்கிறது.
2: ஆமென்.
0: என்ன செய்யறது? கைய
2: உயர்த்தி
0: வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான கர்த்தருக்கு நேராக என் கையை என்ன செய்கிறேன்,
2: உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன்.
0: ஆனா கேயாசி என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் யோசிச்சான் பாருங்க, என்ன செஞ்ச, கொஞ்சம் யோசிச்சான், யாசிச்சான் போய். அந்த சின்ன யோசனை தான் என்ன பண்ணுது, எல்லாரும்
2: யாசிக்க வைத்து விடுகிறது.
0: சிலர்ட்டு போய் நாம ஏன் யாசிச்சோம் அப்படின்னா,
2: கொஞ்சம்
0: யோசிச்சு பார்த்தது,
2: ஐயோ என்ன பண்ணுவேன், யோசிச்சு பார்த்துட்டு யாசிச்சுட்டேன்,
0: ஐயோ எனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு, பஞ்சத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னு நாம யோசிச்சோம்,
2: ஆட்டோமேட்டிக்கா
0: கையை போய் என்ன செஞ்சிடும்,

இந்த காலையில கைய உயர்த்தி யாற்ற கையெந்தனுங்கிற ஒரு ஒரு யோசனை வந்திருக்கு மனசுல, அவங்கள்ட்ட போலாமா, அவங்கள்ட்ட போய் இந்த உதவி என்ன செய்யலாமா கேட்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன யோசனை மைண்ட்ல ஓடுதுல காலையில. அந்த அந்த யோசிக்கிறதுனால தான் அவங்கள்ட்ட போய் யாசிக்கணுங்கிற அந்த அந்த மனோபாவம் நம்முடைய பலவீனம். ஓகே, அன்று சொல்றாரு கொஞ்சம் உன் கையை எனக்கு நேரம் என்ன செய்வியா உயர்த்துவியா. இன்னைக்கு வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக கரங்களை உயர்த்துகிற பொழுது அவர் நம்மை போஷிப்பார். நான் யார்ட்டையும் போய் யாசிக்க மாட்டேன், யாரை கொண்டு போஷிக்கணுமோ அவங்கள கொண்டு இந்த நாளில் எங்கள் எல்லா காரியங்களையும் நீங்கள் போஷிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திராண்டவர். பரலோக பிதாவே, கரங்களை உயர்த்தி எங்களோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் தான் எங்களை போஷிக்கிறவர். ஊழியத்துக்கு கொடுக்குறவங்களை இல்லை, ஊழியத்தை கொடுத்த உங்களை நாங்கள் பார்க்குறோம். இந்த கரங்கள் உமக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கிறப்ப எங்கேயும் போய் எங்களை கையேந்த விட மாட்டீங்க. உம்முடைய நிறைவுகள் ஊற்றெடுக்கட்டும். ராஜாக்களை போஷிக்கிற, ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு காலிங் எங்களுக்கு தந்தீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. ஆபிரகாம் கூட மிஸ்டேக் பண்ணவர் தான், நாங்களும் கூட மிஸ்டேக் பண்ணிடுறோம். எங்க மேல இருக்கிற அழைப்பினுடைய பிரம்மாண்டத்தை நாங்கள் போதுமான அளவு கிரகிக்காம சில நேரங்களில் தடுமாறிடுறோம், தவறிடுறோம். ஆனாலும் நாங்கள் நாரி போகாம எங்களுக்கு புதிய துவக்கங்களை தந்து எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தந்திருக்கிற பெரிய பெரிய மாற்றங்களுக்காக நன்றி. எகிப்தின் ராஜாவுக்கு முன்னாடி நின்ன ஆபிரகாம் வேற, அஞ்சு ராஜாக்களுக்கு முன்னாடி நின்ன ஆபிரகாம் வேற. எவ்வளோ பெரிய மாற்றம் ஆண்டவர், ஊற்றுங்கிறத கண்டுபிடிச்சா தான் இந்த மாற்றமே எங்களுக்கு வர ஆண்டவர். இந்த காரியத்தன்னைக்கு எங்களோட பேசினதுக்காக மக்கு நன்றி. தொடர்ந்து இடைபெடுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், காட் பிளஸ் யூ.

0: the teaching on the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தை குறித்த போதனை நாம் ஆரம்பித்த வேளையிலே.
0: We went to a particular passage of scripture and let's go to it again.
1: ஒரு குறிப்பிட்ட வேத பகுதிக்கு நாம் சென்றோம். மறுபடியும் அதற்கு நாம் செல்வோம்.
0: Revelation chapter 12 and verse 11.
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 11 வசனம்.
0: Revelation 12:11.
1: வெளிப்படுத்தல் 12:11.
0: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they did not love their lives to death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல்

0: ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
1: Here we are told that the saints took victory over Satan by the blood of the lamb.
0: பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே பிசாசை வென்றார்கள் என்று இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது.
1: But I pointed out to you the particular way in which it is stated here.
0: இந்த இடத்துல அது எவ்வாறு குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன்.
1: Doesn't leave it at that saying that they took victory by the blood of the lamb. It says by the blood of the lamb and by the word of their testimony.
0: ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே என்று சொல்லி விட்டுவிடாமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று சொல்லுகிறது.
1: Three things are mentioned here.
0: மூன்று காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
1: The blood, the word and their testimony.
0: ரத்தம் பிறகு வசனம் பிறகு சாட்சி.
1: There are three elements working together and bringing about victory in the believer's life.
0: விசுவாசியின் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வருவதற்கு மூன்று காரியங்கள் இணைந்து செயல்படுகிறது.
1: These are the things that we are studying concerning faith.
0: விசுவாசம் குறித்து இந்த காரியங்களை தான் நாம் படித்து வருகிறோம்.
1: We will later on talk about the word of God and its importance in the believer's life.
0: பிற்பாடு தேவனுடைய வசனத்தை குறித்தும் அது விசுவாசியின் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து நாம் படிப்போம்.
1: And we have talked much about our testimony, our confession and how that is so important.
0: நம்முடைய சாட்சி குறித்து நம்முடைய அறிக்கை குறித்து நாம் பேசினோம். அது எவ்வளவு முக்கியம் என்று பார்த்தோம்.
1: These are the various vital elements that bring about the victory over Satan and the powers of the devil.
0: பிசாசின் மீது அவனுடைய சக்தியின் மீது நமக்கு வெற்றியை கொண்டு வருவது இப்படிப்பட்ட பல்வேறு மிக முக்கியமான காரியங்கள் தான்.
1: These are forces, these are various elements that work together in combination with one another.
0: இந்த பல்வேறு சக்திகள் தான் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது.
1: Three things are working together here in the saints' victory over Satan.
0: பரிசுத்தவான்கள் பிசாசின் மீது வெற்றி பெறுவதிலே மூன்று காரியங்கள் இணைந்து செயல்படுகிறது.
1: The blood,
0: ரத்தம்,
1: the word,
0: வசனம்,
1: and the testimony.
0: பிறகு சாட்சி.
1: And let us say it like this.
0: இதை இப்படி நாம் சொல்லுவோம்.
1: How do they combine?
0: இவைகளை எவ்வாறு இணைகிறது?
1: How do they work together?
0: எவ்வாறு இவைகள் இணைந்து செயல்படுகிறது?
1: Let me put it in one sentence.
0: அதை ஒரே வரியில சொல்றேன்.
1: When the saint begins to understand and confess what the word says that the blood of Jesus has done for him, then there is victory.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தனக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை ஒரு பரிசுத்தவான் எடுத்து அறிக்கை செய்யும் போது அப்போது வெற்றி உண்டாகிறது.
1: When you take what the word says that the blood of Jesus has done and testify about it, confess it, there is victory.
0: Yesuvin ratham seidha kaariyathai kurithu vasanam enna solugirado adai neengal eduthu ungal vaayinale pesumbodhu appozhu dhaan vetri undagirathu.
1: Now any of these teachings we need to see if it is a consistent teaching of the scripture.
0: வசனங்கள் ஒன்றை போதிக்கும் போது வசனங்களிலே எல்லா இடங்களிலும் அந்த போதனை காணப்படுகிறதா என்பதை நாம் கண்டறிய வேண்டும்.
1: When we taught the name of Jesus, we showed you consistently throughout the New Testament and throughout even the Old Testament how the name is used.
0: இயேசுவின் நாமத்தை குறித்து நாம் படித்த போது புதிய ஏற்பாடு முழுவதும் அது மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டிலும் கூட அந்த நாமம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம்.
1: And now we are doing the same with the truth about the blood of Jesus.
0: இப்போது இயேசுவின் ரத்தத்தை குறித்து சத்தியத்தை பார்க்கும்போது அப்படியே நாம் செய்கிறோம்.
1: Last week we referred to the Passover lamb.
0: கடந்த வாரம் பஸ்கா ஆட்டுக்குட்டி குறித்து நாம் பார்த்தோம்.
1: That was a very dramatic presentation of the blood of Jesus and what the blood of Jesus does.
0: இயேசுவின் ரத்தத்தை குறித்து அந்த ரத்தம் என்ன செய்கிறது என்பதை குறித்தும் எடுத்துக்காட்டான ஒரு விதத்திலே அது சொல்லப்படுகிறது.
1: The blood was shed in a basin.
0: ஒரு பாத்திரத்திலே ரத்தம் சிந்தப்பட்டது.
1: Then it was not left there. They took the blood and smeared it on the doorposts and the lintels.
0: பிறகு அந்த ரத்தத்தை அப்படியே விட்டு விடுவாங்க. அதை எடுத்து நிலைக்கால்களிலே வாசல்களிலே பூசினார்கள்.
1: They used a common plant called hyssop in order to do that.
0: அதை செய்வதற்கு ஈசோப்பு கொழுந்து ஒன்று எடுத்து பயன்படுத்தினார்கள்.
1: That grew in plenty everywhere all over that land.
0: அந்த தேசம் முழுவதும் இந்த ஈசோப்பு எல்லா இடத்திலும் விளையக்கூடியதா இருக்கு.
1: Used it like a brush, very much like a brush.
0: ஒரு பிரஷ் போல அதை பயன்படுத்தினார்கள்.
1: And they smeared it on the doorposts and the lintels.
0: வாசல் கால்களில் நிலைக்கால்களிலே அதை தடவினார்கள்.
1: And the blood saved them from death and from all the danger.
0: பிறகு அந்த ரத்தம் தான் மரணத்திலிருந்து எல்லாவிதமான ஆபத்திலிருந்து அவர்களை காத்து கொண்டது.
1: There was a tremendous message there.
0: அங்கே ஒரு பயங்கர செய்தி அவங்களுக்கு சொல்லப்படுகிறது.
1: They were told to stay behind that door.
0: அந்த வாசற்படியின் பின்னால் இருக்கும்படி அவர்களுக்கு சொல்லப்பட்டது.
1: If they came out and stayed outside, they will not be protected.
0: அவர்கள் வெளியே வந்து விட்டால் பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள்.
1: Showing that salvation, redemption, protection, everything is in the blood.
0: அதன் மூலமாக ரட்சிப்பு, மீட்பு, பாதுகாப்பு அனைத்துமே ரத்தத்தில் இருக்கிறது என்று
1: And it is under the blood that we can claim all these things.
0: இரத்தத்தின் கீழாக தான் இவை எல்லாவற்றையும் நாம் உரிமை பாராட்ட முடியும்.
1: So this is a teaching way back in the Old Testament.
0: ஆகவே இந்த போதனை பழைய ஏற்பாட்டில் அன்றைக்கே காணப்படுகிறது.
1: And I have showed you even previously, even before that, how as soon as Adam sinned, God came to the Garden of Eden and made him a coat of skin.
0: அதற்கு முன்னரே ஆதாம் பாவம் செய்த உடனே எப்படி தேவன் வந்தார், அவனுக்கு ஒரு தோல் உடை உண்டாக்கி கொடுத்தார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன்.
1: Taking off the fig leaf clothes, he dressed him with a blood-drenched skin of an animal.
0: அத்தியிலை உடையை அவனை விட்டு எடுத்துவிட்டு ரத்தம் தோய்ந்த ஒரு மிருகத்தினுடைய தோல் உடையை தேவன் அவனுக்கு கொடுத்தார்.
1: Showing that the covering for man's sin and shame is available through the blood.
0: அதன் மூலமாக, ரத்தத்தின் மூலமாக தான் மனிதனுடைய பாவத்துக்கும் அவமானத்துக்கும் ஒரு மூடுதல் உண்டாய் இருக்கிறது என்பதை அவர் காண்பிக்கிறார்.
1: Later on, Cain's offering was rejected because of that very fact that he did not respect God's formula and principle regarding the forgiveness of sins and how the sin must be taken care of.
0: பாவம் மன்னிப்பு குறித்து, பாவம் எப்படி பரிகரிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து தேவன் ஒரு கோட்பாட்டை நியமித்திருந்தாரு. அதன்படி பலியை கொண்டு வராதபடியினாலதான் பிற்பாடு காயினுடைய பலியும் நிராகரிக்கப்பட்டது.
1: Because Abel brought a sacrifice that had the bloodshed, God honored it.
0: ஆபேல் ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு பலியை கொண்டு வந்தபடியினாலதான் தேவன் அதை அங்கீகரித்தார்.
1: So there are many other examples.
0: ஆக இப்படி பல உதாரணங்கள் இருக்கு.
1: It is throughout the scriptures.
0: பல வசனங்கள் முழுவதும்.
1: But Passover is one of the dramatic examples.
0: அந்த பஸ்கா இருக்கிறதே அது மிகவும் எடுத்துக்காட்டான ஒரு உதாரணமா இருக்கிறது.
1: Today I want to concentrate on another wonderful example.
0: இன்றைக்கு இன்னொரு அற்புதமான ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
1: From the Old Testament.
0: பழைய ஏற்பாட்டிலிருந்து.
1: This is found in Joshua chapter 2.
0: இது யோசுவா இரண்டாம் அதிகாரத்திலே காணப்படுகிறது.
1: This is about the harlot Rahab and the scarlet thread.
0: இது வேசியாக ராகாவை குறித்தும் அங்கே காணப்பட்ட அந்த சிவப்பு நூலை குறித்ததாகும்.
1: Now you know the story behind it, some of you will know it thoroughly.
0: இந்த கதை சம்பவம் உங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு நன்றாக அது தெரிந்திருக்கலாம்.
1: But for the sake of those who are not familiar with it, let me just give a little background.
0: இதை நன்றாக அறியாதவர்களுக்காக இந்த பின்னணியை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லட்டும்.
1: And then let me go into the verses here in chapter 2.
0: இந்த இரண்டாம் வசனத்துள்ள வசனங்களை நான் வாசிக்கட்டும்.
1: Now Rahab was a harlot who lived on the walls of Jericho.
0: ராகாப் ஒரு வேசி, எரிகோவின் மதில்களிலே அவள் வாழ்ந்து வந்தாள்.
1: Now Jericho, if you read about Jericho in various through the various sources, it seems like the city was filled with a lot of wickedness.
0: பாருங்கள், எரிகோ பட்டணத்தை குறித்து பல்வேறு புத்தகங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் என்ன தெரிகிறது, அந்த பட்டணமே துன்மார்க்கத்தினாலே நிறைந்திருந்தது.
1: A lot of ungodly things were happening in Jericho. It was very much like Sodom and Gomorrah.
0: அந்த எரிகோ பட்டணம் ஏறக்குறைய சோதோம் கொமோரா போல இருந்தது. தேவ பக்தி இல்லாத நிறைய காரியங்கள் அங்க நடந்தது.
1: That is one of the reasons that such an utter destruction came upon Jericho.
0: ஆகவே தான் எரிகோ மீது அப்படிப்பட்ட முழு நாசம் உண்டாயிற்று.
1: And here this woman is living on the wall with her father, mother, brothers and sisters.
0: ஆனா இங்க இந்த ஸ்திரீ அந்த மதில் மீது தன்னுடைய தாய், தகப்பன், மற்ற சகோதர சகோதரிகளோடு வாழ்ந்து வருகிறார்.
1: Living with a family and running a house of prostitution.
0: குடும்பத்தோடு தான் வசித்து வந்தால் என்றாலும் அவள் விபச்சாரமும் செய்து வந்தாள்.
1: You can understand how the situation was.
0: அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம்.
1: Meanwhile, God had told the people of Israel to go and possess the city of Jericho.
0: இதற்கிடையே எரிகோ பட்டணத்தை போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லியிருந்தார்.
1: Joshua, the leader of the people of Israel, sent a couple of spies in order to spy out the city of Jericho.
0: எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படியாக இஸ்ரவேலின் தலைவனாகிய யோசுவா தானே இரண்டு வேவுகாரரை அனுப்பினார்.
1: Those two spies came and took refuge in harlot Rahab's house.
0: அந்த இரண்டு வேவுகாரர்கள் வந்து வேசியாகிய ராகாப் வீட்டிலே தஞ்சம் புகுந்தார்கள்.
1: And she housed them there.
0: அவள் அவர்களை மறைத்து வைத்தாள் அங்கே.
1: And she seemed to have understood something about this whole thing that is happening with the people of Israel.
0: இஸ்ரவேல் மக்களத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் அவள் நன்றாக புரிந்து கொண்டவள் போல நமக்கு தோன்றுகிறது.
1: In verse 9 we will start reading.
0: 9வது வசனத்தை நாம் படிக்க ஆரம்பிப்போம்.
1: In the previous verses it says how she took the woman took the men that came as spies and hid them in her house.
0: முந்தின வசனம் சொல்லுகிறது தன்னுடைய வீட்டுக்கு வந்த அந்த வேவுக்காரர் எப்படி இந்த பெண் மறைத்து வைத்தாள் என்பது குறித்து.
1: She hid them in the roof.
0: அந்த கூரையிலே மறைத்து வைத்தாள்.
1: King's men had heard about the spies who had entered in, came searching for them.
0: வேஸ் வேவுக்காரர் வந்து விட்டார் என்பதை கேள்விப்பட்ட ராஜாவின் ஆட்கள் அவர்களை தேடி வந்தார்கள்.
1: But she told them she don't know where these people are.
0: இவள் சொல்லிவிட்டா இவங்க எங்க இருக்காங்க எங்களுக்கு தெரியாது.
1: She said they came but they left and I don't know where they went.
0: என்ன சொன்னால் வந்தார்கள் ஆனால் போய் விட்டார்கள், எங்கு போனாலன்னு எனக்கு தெரியாது என்று சொல்கிறார்.
1: But then after these men left, the men were searching for the spies left, she began to speak to these spies.
0: வேவுக்காரர் தேடி வந்த ராஜாவின் மனுஷர் சென்ற பிறகு இந்த வேவுக்காரரோடு இவள் வந்து பேசுகிறார்.
1: Verse 9.
0: 9வது வசனம்.
1: And said to the men, I know that the Lord has given you the land, that the terror of you has fallen on us, that all the inhabitants of the land are faint hearted because of you.
0: கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனால் என்று அறிவேன்.
1: See, she heard something.
0: பாருங்கள், ஏதோ ஒன்றை அவள் கேட்டாள்.
1: She heard something about the living God and his chosen people.
0: ஜீவனுள்ள தேவனை குறித்தும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை குறித்தும் ஏதோ ஒன்றை கேள்விப்பட்டாள்.
1: She heard about their victories.
0: அவருடைய வெற்றிகளை குறித்து கேள்விப்பட்டாள்.
1: She heard about how their God has been with them.
0: எப்படி அவருடைய தேவன் அவரோடு இருந்தார் என்பதை கேள்விப்பட்டாள்.
1: Remember, she was a notorious woman.
0: பயங்கரமான ஒரு பெண்மணி.
1: You know, she is not even accepted very well in the society.
0: சமுதாயத்தில் இவள் நன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவளும் அல்ல.
1: She lived a despicable, sinful life.
0: பயங்கரமான கேவலமான ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாள்.
1: Normal people wouldn't have anything to do with her.
0: சாதாரண மக்களுக்கு அவளுக்கு சம்பந்தமே இருக்காது.
1: But how much this truth that she heard makes a difference in her is something important that we must notice. ஆனால்
0: இவள் கேட்ட இந்த உண்மை, இந்த சத்தியம் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அதை நாம் கவனிக்க வேண்டும்.
1: She heard wonderful things about the living God.
0: ஜீவனுள்ள தேவனை குறித்து அற்புதமான காரியங்களை அவள் கேட்டாள்.
1: And she knows that their God is a living God.
0: அவருடைய தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவள் அறிந்து
1: கொள்கிறாள்.
0: For
1: we have heard of how the Lord dried up the water of the Red Sea for you when you came out of Egypt, and what you did to the two kings of the Amorites who were on the other side of Jordan, Sihon and Og, whom you utterly destroyed.
0: நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டபோது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம்.
1: As soon as we heard these things, our hearts melted. Neither did there remain any more courage in any one of us because of you. For the Lord your God is God in heaven above and on earth beneath.
0: கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்.
1: This is where the whole thing work started in her heart.
0: பாருங்க, இந்த இடத்துல தான் அவருடைய இதயத்திலே அந்த வேலை கிரியை செய்ய ஆரம்பித்தது.
1: She had heard about this living God.
0: இந்த ஜீவனுள்ள தேவனை குறித்து கேள்விப்பட்டாள்.
1: And she had begun to believe.
0: அவரை விசுவாசிக்க ஆரம்பித்தாள்.
1: That is why she hid these people.
0: ஆகவே தான் இந்த ரெண்டு பேரையும் அவள் மறைத்து வைத்தாள்.
1: Her hiding these people was an act of faith.
0: பாருங்க, ரெண்டு பேரை மறைத்து வைத்தாலே அது அவருடைய விசுவாச கிரியை காண்பிக்கிறது.
1: You know, the Bible says that the parents of Moses hid him by faith.
0: பாருங்க, வேதம் சொல்கிறது மோசேயின் பெற்றோர்கள் விசுவாசத்தினாலே அவனை ஒளித்து வைத்தார்கள் என்று.
1: Now, a lot of people reading that, they say, how can you by faith hide a child?
0: நிறைய பேர் இதை வாசித்த உடனே எப்படிங்க விசுவாசத்தினாலே ஒரு பிள்ளையை ஒளித்து வைக்க முடியும் என்று கேட்கிறார்.
1: It means that you're hiding him because you believe a certain thing is going to take place.
0: அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு சம்பவம் நடைபெற போகிறது என்று விசுவாசித்து அதனாலே அந்த பிள்ளையை ஒளித்து வைக்கிறார்கள்.
1: Moses' parents hid him by faith. They simply did not hide the child. I'm sure that many people hid their children in those days because there was a law against these male children that were being born.
0: பாருங்கள், மோசேயின் பெற்றோர்கள் விசுவாசத்தினாலே அவனை கொண்டு போய் ஒளித்து வைத்தார்கள். அந்த காலத்துல அவளுக்கு எதிராக ஒரு சட்டம் இருந்தனால இன்னும் அனைவரும் தங்கள் பிள்ளைகளை ஒளித்து வைத்திருப்பாள் என்று நான் நம்புகிறேன்.
1: They were trying to, many women I'm sure were trying to protect their male children and trying to hide them not by faith but out of desperation and out of fear.
0: மற்ற அநேகம் பெண்களும் தாய்மார்களும் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் ஒளித்து வைத்தார்களே, அவர்கள் ஒளித்து வைத்தது விசுவாசத்தினாலே ஒளித்து வைக்கவில்லை, பிள்ளை கொண்டு போடப்படுமோ என்று பயத்தினாலே ஒளித்து வைத்தார்கள்.
1: There's a big difference between the way that Moses' parents did it and others did it.
0: மோசேயின் பெற்றோர் செய்ததற்கும் மற்றவர்கள் செய்ததற்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இருக்கிறது.
1: Parents of Moses hid him by faith.
0: மோசேயின் பெற்றோர்கள் விசுவாசத்தினாலே அவனை ஒளித்து வைத்தார்கள்.
1: What was their faith?
0: அவருடைய விசுவாசம் தான் என்ன?
1: God had told them God had told Abraham their forefather about a deliverance that was going to come to them after 400 years of captivity in Egypt.
0: எகிப்திலே 400 வருடம் இந்த ஜனங்கள் சிறையிருப்புக்கு பின்பு விடுவிக்கப்படுவார்கள் என்று இந்த ஜனங்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் அறிவித்தார்.
1: They remembered that very well.
0: அதை நன்றாக ஞாபகம் வைத்திருந்தார்கள்.
1: And it was in the back of their mind, they believed it, that it was 400 years and their deliverance was due any time.
0: அவருடைய மனதிலே இருந்தது, இப்போது 400 வருடங்கள் முடிந்து விட்டது, எந்த நேரத்திலும் தாங்கள் விடுவிக்கப்படலாம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள்.
1: They were looking forward for the deliverance.
0: அந்த விடுதலைக்காக அவர்கள் எதிர்நோக்கி காத்திருந்தார்கள்.
1: They thought if they could only save this child, that deliverance would come.
0: என்ன யோசித்தார்கள்? இந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றினால் போதும், விடுதலை கிடைத்து விடும்.
1: And they can come out alive with this child.
0: இந்த பிள்ளையோடு கூட உயிரோடு வெளியே வந்து விடலாம்.
1: And then you know the story of how Pharaoh's daughter went and found the child.
0: அதன் பிறகு அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், எப்படி பார்வோன் குமாரத்தை இந்த பிள்ளையை கண்டுபிடித்தாள் என்று.
1: And how that Moses' own mother was called to raise the child.
0: எப்படி மோசேயின் சொந்த தாயே இந்த பிள்ளையை வளர்க்கும்படி அழைக்கப்பட்டாள் என்று.
1: Raise the child in Pharaoh's palace, giving him Pharaoh's food and educating him with Pharaoh's money. And giving him all the riches of Pharaoh, being raised to topple Pharaoh and his army one day. in the Red Sea.
0: ஒரு நாள் பார்வோனையும் அவனுடைய சேனையையும் செங்கடலில் கவிழ்ப்பதற்காக இந்த மோசே அவனுடைய சொந்த தாயில பார்வோனுடைய அரண்மனையிலே அவனுடைய காசிலே அவனுடைய செல்வத்திலே அவனுடைய படிப்பிலே வளர்க்கப்படுகிறான்.
1: The way that God does some things are wonderful.
0: தேவன் சில காரியங்களை செய்வதை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது.
1: Now Rahab was acting by faith.
0: ராகாலும் விசுவாசத்தினாலே செயல்பட்டான்.
1: She was not just acting just for some money or a few other things.
0: ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்கும் அல்லது வேற ஏதாவது தயவு கிடைக்கும் என்று அவள் நினைக்கவில்லை.
1: She had believed something about this God.
0: இந்த தேவனை குறித்து ஏதோ ஒன்றை அவள் விசுவாசித்தாள்.
1: That is why she hid this man.
0: ஆகவே தான் ஆட்களை ஒளித்து வைத்தாள்.
1: She confessed what she believed.
0: தான் விசுவாசித்ததை அறிக்கை
1: Then in verse 12 she says, Now therefore I beg you, swear to me by the Lord, since I have shown you kindness, that you also will show me kindness to my father's house and give me a true token.
0: இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு எனக்கு நிச்சயமான ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால்
1: And spare my father, my mother, my brother, my brothers, my sisters and all that they have and deliver our lives from death
0: ningalin thagappanaiyum en thaiyum en sagodhanaiyum en sagodhirigalaiyum avargalukku undana ellavathiyum veerodu veithu engal jeevanai saavukku thappuvikka vendum
1: she knew very well their city is going to be destroyed
0: avade pattanam alikkapada pogurudhu endru ivalukku nandrai theriyum
1: she believed that god has given this city to the israelites
0: devunda pattanathai israelil koduthu vittar endru aval nambinaal
1: now look at what she is asking
0: ipo aval enna kekkiraal endru paarenga
1: she is not only believing for her to be saved from destruction she is believing for the father mother brothers sisters and all their children their families
0: alivilendu thaan mattum thappikkapada vendum endru aval nambavillai இவளுடைய தகப்பன் தாய் அவளுடைய உறவினர்கள் எல்லாரும் முழு குடும்பமே தப்புவிக்கப்பட வேண்டும் என்று அவள் விரும்புகிறார்
1: This is very significant to me
0: இது எனக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாய் கருதப்படுகிறது
1: Even though she was a very bad woman notorious woman her faith was now coming up
0: இவள் மிக மோசமான கேவலமான ஒரு பெண்மணியா இருந்தாலும் இவளுடைய விசுவாசம் இப்பொழுது வெளியே வருகிறது
1: She began to believe in the living God
0: ஜீவனுள்ள தேவனை அவள் விசுவாசிக்க ஆரம்பித்தாள்
1: And there is no limit to her belief she is asking for the entire family a number of them to be saved from destruction
0: அவர் விசுவாசத்துக்கு ஒரு எல்லை இல்லை பாருங்கள் குடும்பத்துல அனைவரும் ஏறக்குறைய நிறைய பேர் இருக்கிறார்கள் எல்லாருமே காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவள் கேட்கிறாள்
1: so then men answered so the men answered her our lives for yours if none of you tell this business of ours and it shall be when the lord has given us the land we will deal kindly and truly with you
0: அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள்
1: Now then verse 17 Then said to her we'll be blameless of this oath of yours which you have made us swear unless when we come into the land you bind this line of scarlet cord in the window through which you let us down unless you bring your father your mother your brothers and your father's household to your own home
0: அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன் இடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள் இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம்
1: Now she asks these men to save her from destruction.
0: பாருங்கள் இந்த ஆட்கள் தங்களை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று இவள் கேட்கிறாள்.
1: And the men say we're going to give you a scarlet thread which we want you to tie on your window.
0: அந்த ஆட்கள் சொல்கிறார்கள் ஒரு சிவப்பு நூல் கயிற்றுடன் கொடுக்கிறோம் அந்த ஜன்னலிலே நீ அதை கட்டி வைக்க வேண்டும்.
1: And when we come tell your father and the mother and all your father's household to be in your house
0: அவர் சொல்றார் நாங்கள் வரும்போது உன்னுடைய தகப்பனுடைய தகப்பன் வீட்டார் சகோதரர் எல்லாரும் உன்னுடைய வீட்டில் இருக்கும்படி நீ சொல்ல வேண்டும்
1: and so that they will all be saved from destruction
0: அப்படி இருந்தால் தான் எல்லாரும் அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவார்
1: we will be responsible for all those that are in the house where that scarlet thread is tied up
0: அந்த சிவப்பு நூல் கட்டப்பட்டிருக்கிறதே அந்த வீட்டிற்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கறாங்களோ அவருடைய பாதுகாப்புக்கு தான் நாங்கள் பொறுப்பாளிகள்
1: now why and where did this scarlet thread come from
0: இந்த சிவப்பு நூல் எங்கிருந்து வந்தது ஏன் வந்தது
1: what was this whole idea of the scarlet thread
0: இந்த சிவப்பு நூல் என்று சொல்றாங்களே அதுடைய முழு கருத்து தான் என்ன
1: where did these spies learn about the scarlet thread and how it should be used
0: இந்த வேவுகாரர்கள் இந்த சிவப்பு நூலை குறித்து அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து எங்கே கற்றுக்கொண்டார்கள்
1: you see they learned it back then when the passover happened
0: பாருங்கள் பஸ்கா பண்டிகை பஸ்கா நடந்ததே அப்போதே அதை கற்றுக்கொண்டார்கள்
1: they learned how that the blood of the lamb that was shed that was smeared on the doorpost protected them from death
0: எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி இரத்தம் சிந்தப்பட்டதே அந்த இரத்தத்தை எடுத்து வாசல் காவலில் பூசின போது அது தங்களை பாதுகாத்தது என்பதை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள்
1: they knew how they all stayed behind the doors of that door which was smeared with blood and how they were all protected.
0: எப்படி இரத்தம் பூசப்பட்ட அந்த வாசற்காவலின் பின்னாலே தாங்கள் எல்லாரும் இருந்தபோது எல்லாருமே பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதை உணர்ந்தார்கள்.
1: They show this, they had seen that the blood, the shed blood, when it is smeared and you stay behind it, there is protection.
0: சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு பின்னாலே தாங்கள் தங்கி இருக்கும் போது அங்கே பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள்.
1: There was crying and lamentation in every house of the Egyptian.
0: எகிப்தியரின் ஒவ்வொரு வீட்டிலும் புலம்பலும் அழுகையும் உண்டாயிருந்தது.
1: There was death in every house.
0: ஒவ்வொரு வீட்டிலும் சாவு இருந்தது.
1: But in the area of Goshen where the Israelites were living, they were safe, tucked away behind these doors that were smeared with the blood.
0: ஆனா இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து வந்த கோசேன் பகுதியிலே எல்லாம் பத்திரமா இருந்தால் ஏனென்றால் ரத்தம் பூசப்பட்ட அந்த வாசகர்களுக்கு உள்ளாக அவர்கள் இருந்தார்கள்.
1: The gospel message had been preached to them.
0: சுவிசேஷம் செய்தி அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது.
1: The gospel is this.
0: சுவிசேஷம் இதுதான்.
1: The blood must be shed.
0: ரத்தம் சிந்தப்பட வேண்டும்.
1: The blood must be applied.
0: ரத்தம் பூசப்பட வேண்டும்.
1: The blood must be applied through the hyssop.
0: அந்த ஹிசோப்பினாலே அது பூசப்பட வேண்டும்.
1: Now the modern day hyssop, the real hyssop is our tongue.
0: இப்போது நவீன காலத்து உண்மையான ஹிசோப் நம்மளுடைய
1: Everybody's got one.
0: எல்லாருக்கும் ஒண்ணு இருக்கு பாருங்க.
1: Sometimes we use it for the wrong purpose.
0: சில சமயத்துல தவறான காரியங்களுக்கு அதை பயன்படுத்துறோம்.
1: What should we do with this hyssop?
0: இந்த ஹிசோப்பை கொண்டு என்ன நாம் செய்ய வேண்டும்?
1: We need to talk about what the blood of Jesus has done for us.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து நாம் பேச வேண்டும்.
1: Now we don't take a literal blood and put it on the doorpost.
0: இப்போது இழுத்தின்படியான ஒரு இரத்தத்தை எடுத்து நாம் வாசலில் பூசுவதில்லை.
1: How do we claim protection?
0: எப்படி நாம் பாதுகாப்பை உரிமை பாராட்டுவது?
1: How do we claim pardon and forgiveness for sin?
0: எப்படி பாவ மன்னிப்பை நாம் கோருவது?
1: How do we claim safety?
0: எப்படி பாதுகாப்பை கோருவது?
1: How do we take victory, my friend?
0: எப்படி நாம் வெற்றி எடுப்பது நண்பர்களே?
1: You got to use this hyssop to take the blood and what the blood of Jesus has done and confess it with your mouth.
0: இயேசுவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை நீங்கள் எடுத்து உங்கள் வாயினாலே இந்த ஈசோப்பினாலே நீங்கள் எடுத்து பூச வேண்டும்.
1: This is what brings the power.
0: இதுதான் வல்லமையை கொண்டு வருகிறது.
1: Any man can do it.
0: எந்த மனிதனும் அதை செய்யலாம்.
1: Everybody can speak about or confess what the blood of Jesus has done.
0: ஒவ்வொருவரும் யார் வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை பற்றி பேசலாம், அறிக்கை செய்யலாம்.
1: It is the every redeemed believer's right.
0: அது மீட்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியினுடைய உரிமையா இருக்கிறது.
1: All you got to do is go to the word and see what the word says the blood has done. And speak it, confess it.
0: நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வசனத்துக்கு செல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு என்ன செய்திருக்கு என்று வசனம் சொல்லுகிறதோ அதை அப்படியே பேசுங்கள்.
1: That is what the Israelites did.
0: இஸ்ரவேல் மக்கள் அதை தான் செய்தார்கள்.
1: They were told to do it literally in those days by just taking the blood and smearing on the door.
0: அதனால எழுத்தின்படியே அவங்களுக்கு செய்ய சொல்லப்பட்டது அந்த ரத்தத்தை எடுத்து வாசகால பூசுங்கன்னா.
1: But this is the meaning of the whole thing.
0: ஆனா அந்த காரியத்தினுடைய அர்த்தமே இதுதான்.
1: This is the thing that was expected of the believer.
0: பாருங்க விசுவாசிகள் இப்படி தான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது.
1: They learned a great lesson that day that you can stay behind those doors and be protected.
0: அன்றைக்கு இரவு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். வாசலுக்கு பின்னால இருந்தா பத்திரமா இருக்கலாம்.
1: Now that was not just for that day.
0: அது அந்த நாளுக்காக மட்டுமல்ல.
1: They realized that this would work any time and every time they did it.
0: இந்த காரியம் அவர்கள் எப்பொழுது செய்தாலும் சரிபட்டு வரும் என்பதை அவள் உணர்ந்து கொண்டார்கள்.
1: That is why they gave this woman a scarlet thread and told her to hang it down a rope through that window.
0: ஆகவே தான் அந்த பெண்ணுக்கு அந்த சிவப்பு நூல் கயிற்றை கொடுத்து இந்த ஜன்னலிலே கட்டி தொங்க விடு என்றார்கள்.
1: And they told all the father's household to be inside her house.
0: அது மட்டுமல்ல அவருடைய தகப்பன் வீட்டார் அனைவரும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்படி சொன்னார்.
1: There is no time to kill a lamb for Rahab and her family.
0: ராகாபுக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை கொல்லங்க நேரம் இல்லை.
1: There was no time and convenience to go through the whole procedure of killing a lamb, shedding the blood and so on.
0: ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு ரத்தத்தை சிந்தி அதை எடுத்து பூசுவதற்கு எல்லாம் அங்க நேரம் இல்லை.
1: That is why a scarlet thread was given as a symbol.
0: ஆகவே தான் ஒரு அடையாளமாக சிவப்பு நூல் கொடுக்கப்பட்டது.
1: This is the truth.
0: அதுதான் சத்தியம்.
1: So the woman did exactly as they told her.
0: ஆகவே அவர்கள் சொன்னது போலவே அந்த பெண் செய்தார்.
1: Rahab did exactly as she was told.
0: எப்படி சொல்லப்பட்டதோ அப்படியே ராகாப் செய்தார்.
1: Verse 21 we read this.
0: 21 ல இப்படி வாசிக்கிறோம்.
1: According to your word so be it.
0: அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியாக கடவது.
1: That is faith.
0: அதுதான் விசுவாசம். பாருங்க,
1: she believes in the blood.
0: ரத்தத்தை அவள் விசுவாசிக்கிறாள்.
1: She believes in the protection that comes through the shed blood.
0: சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக வரக்கூடிய பாதுகாப்பை அவள் விசுவாசிக்கிறாள்.
1: She is a bad person, she is unacceptable to the society, but she has now put her faith in the living God.
0: இவள் மோசமானவள் தான், சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவள் தான், என்றாலும் ஜீவனுள்ள தேவன் மீது இப்போது தன்னுடைய விசுவாசத்தை அவள் வைக்கிறாள்.
1: She is ready to do exactly as she was commanded.
0: என்ன அவளுக்கு கட்டளையிடப்பட்டதோ அப்படியே செய்ய அவள் ஆயத்தமா இருக்கிறாள்.
1: And she put the scarlet thread through the window.
0: The soap gate generally katti veithar.
1: All the family was behind the doors.
0: Avade kudumbam ellame anda veettukulla irundathu.
1: Her disobedience that day would have cost the life of every person in her family.
0: Andha naalile kilpadiyamla yaradhu poi irundal aval kudumbathirunda ovvorude uyir andukku poi irukku.
1: When the people of Israel came and took over Jericho, every little part of Jericho was destroyed.
0: இஸ்ரவேல் மக்கள் வந்து எரிகோ பட்டணத்தை கைப்பற்றிய போது ஒவ்வொரு பகுதியையும் அழித்து நாசமாக்கினார்கள்.
1: But Rahab and her household was saved.
0: ஆனால் ராகாமாவுடைய வீட்டாரும் காப்பாற்றப்பட்டார்கள்.
1: This whole idea comes from the Passover.
0: பர அந்த எண்ணமே கருத்தே பஸ்காவிலிருந்து தான் வருகிறது.
1: What does the Passover show?
0: அந்த பஸ்கா எதை காண்பிக்கிறது?
1: It shows that this blood redeems.
0: இந்த இரத்தம் மீட்கிறது என்பதை காண்பிக்கிறது.
1: This blood protects.
0: இந்த இரத்தம் பாதுகாக்கிறது.
1: This blood safeguards.
0: இந்த இரத்தம் நம்மை பத்திரமாய் வைத்திருக்கிறது.
1: This is the blood that covers the people.
0: இந்த இரத்தம் தான் மக்களை மூடுகிறது.
1: This is what the Passover incident showed.
0: பஸ்கா சம்பவம் இதை தான் காண்பிக்கிறது.
1: And this is exactly what took place in Rahab's case.
0: ராகாமுடைய விஷயத்திலே இதுதான் சரியாய் நடந்தது.
1: But there is a lot of difference between the two incidents.
0: ஆனா அந்த ரெண்டு சம்பவங்களுக்கு இடையே நிறைய வித்தியாசம் இருக்கிறது.
1: The Passover took place among the Hebrew children of Israel.
0: பஸ்கா இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே நடைபெற்றது.
1: But Rahab was a Gentile.
0: ஆனா ராகாப் ஒரு புறஜாதியாள்.
1: Did you know that?
0: அது உங்களுக்கு தெரியுமா?
1: Rahab was a Gentile.
0: ராகாப் ஒரு புறஜாதியாள்.
1: She was part of that evil system.
0: அந்த அசுத்தமான முறைமை இருக்கவுடைய ஒரு பகுதியா இருந்தார்.
1: She was part of Jericho.
0: எரிகோவின் ஒரு பகுதியா இருந்தார்.
1: She was part of the people that worshiped other gods and false gods.
0: மற்ற தெய்வங்களை கள்ள தெய்வங்களை வணங்கினாலே அந்த கூட்டத்தை சேர்ந்தவள்.
1: But and she lived a very bad life.
0: அது மட்டுமல்ல மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவள்.
1: When she put her faith in the blood of Jesus.
0: ஆனால் இயேசுவின் இரத்தத்தின் மீது அவள் தன்னுடைய விசுவாசத்தை வைத்தபோது
1: the scarlet thread stood for the blood of Jesus and was a type of the blood of Jesus.
0: அந்த சிவப்பு நூல் இயேசுவின் இரத்தத்துக்கு ஒரு மாதிரியாய் நிழலாட்டமாய் இருந்தது.
1: When she put her faith in that.
0: தன்னுடைய விசுவாசத்தை அதன் மீது அவள் வைத்தபோது
1: she was saved, her whole household was saved.
0: அவளும் ரட்சிக்கப்பட்டாள், அவளுடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள்.
1: It didn't matter who she was.
0: அவள் யாரா இருந்தா அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை.
1: It didn't matter what her past was.
0: அவளுடைய கடந்த காலம் எப்படிப்பட்டது அதுவும் கவலை இல்லை.
1: It didn't matter what others thought about her.
0: மற்றவங்க அவளை குறித்து என்ன நினைத்தார்கள் அதுவும் கவலை இல்லை.
1: She did what was told to her.
0: என்ன சொல்லப்பட்டதோ அதை மாத்திரம் செய்தாள்.
1: She believed it.
0: அதை அவள் விசுவாசித்தாள்.
1: And the power of the blood worked for her.
0: இரத்தத்தின் வல்லமை அவளுக்கும் கிரியை செய்தது.
1: Once again, this is what I want to point out tonight.
0: மீண்டுமாக இதை தான் இன்றைக்கு இரவு நான் குறிப்பிட விரும்புகிறேன்.
1: The believers must know today it is not this and that, it is the power that is in the blood that works.
0: இரத்தத்தில் உள்ள வல்லமை தான் கிரியை செய்கிற தவிர இதுவும் அதுவும் கிடையாது என்பதை விசுவாசிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
1: It is you believing what the word says about the blood of Jesus.
0: இயேசுவின் இரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
1: That is what works, my friend.
0: அதுதான் கிரியை செய்கிறது நண்பர்களே.
1: But look at a lot of Christian people.
0: அண்ணா நிறைய கிறிஸ்தவர்களை பாருங்கள்.
1: Like I said last Sunday.
0: கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னது போல.
1: They bring people there to sprinkle water all around their house.
0: ஆட்களை கூட்டி வந்து வீடு ஃபுல்லா தண்ணி தெளிக்க வைக்கறாங்க.
1: They go into every room and sprinkle water.
0: ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் போய் தண்ணி தெளிக்கறாங்க.
1: And some of them do other things.
0: வேற சில ஆட்கள் இன்னும் சில காரியங்களை செய்றாங்க.
1: Some of them come and they say you got witchcraft and we'll find out what has been kept inside your house by your enemies.
0: உங்களுக்கு ஏதோ பிலி சூனியம் பண்ணாங்க எதிரிங்க எங்க வச்சிருக்காங்க என்ன வச்சிருக்காங்க நாம கண்டுபிடிக்கலாம்ன்றாங்க.
1: So they sit in your house and fast and pray and try to find out where it is.
0: அவ இங்க வீட்ல உட்கார்ந்துட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முயற்சிக்கிறாங்க.
1: And they take it out and throw it away.
0: அதை எடுக்கறாங்க வெளிய தூக்கி போடுறாங்க.
1: One man said you can't throw it away, you got to dig a hole 3 feet deep and put it in and cover it.
0: ஒருத்தர் சொன்னாரு சும்மா தூக்கி போட முடியாதுங்க 3 அடி ஆழத்துக்கு பள்ளம் தோண்டி உள்ள மூடி வைக்கணும் அப்படினு.
1: I don't know which bible they read.
0: எந்த பைபிள வாசனை எனக்கு தெரியல.
1: The bible doesn't say you go get that man and it'll work for you.
0: அந்த போய் அந்த மனுஷனை கூட்டிட்டு வாங்க அப்ப எல்லாம் சரியா போடும் பைபிள் சொல்லுது.
1: The bible doesn't say sprinkle water and it'll work for you.
0: தண்ணி தெளிங்க எல்லாம் சரியா போடும் வேதம் சொல்லவில்லை.
1: The bible says you believe what the blood of Jesus has done and what the word says the blood has done it'll work for you.
0: வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்தது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை விசுவாசி அது போதும் அது கிரியை செய்யும்.
1: You may say well brother I am not a gifted person like that other man.
0: நீங்க சொல்லலாம் அவரை போல நான் வரம் பெற்றவர் இல்லையே.
1: He has got all the 9 gifts.
0: அவருக்கு 9 வரங்கள் இருக்கு.
1: I tell you the one who gives the 9 gifts is living inside of you.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டு 9 வரங்களையும் கொடுக்கிறவர் உங்களுக்குள்ளாக வாழ்கிறார்.
1: The giver of all gifts is inside of you.
0: எல்லா வரங்களையும் கொடுக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார்.
1: The one who possesses the gift is not greater than the gift giver.
0: வரங்களை கொடுக்கிறதை விட வரங்களை பெற்றிருக்கிறவர் பெரியவர் அல்ல.
1: So don't look up to the gifted people.
0: அங்க வரம் பெற்ற மனிதளையே பார்த்து கொண்டிருக்க வேண்டாம்.
1: The Christians are having a terrible sickness, a syndrome of following after gifted people.
0: இந்த கிறிஸ்தவர்கள் ஒரு பெரிய வியாதி இருக்கு. அது என்ன? இந்த வரம் பெற்ற மக்கள் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க.
1: ஒரு தொத்து வியாதி மாதிரி. யாருங்க அவருக்கு அந்த வரம் இருக்கா? One person is calling me. உங்களுக்கு இந்த வரம் இருக்கா?
0: ஒருத்தர் என்ன கூப்பிட்டு கேட்டார் இந்த வரம் இருக்கானே?
1: I said come on the one who gives all the gifts is inside of
0: na sonna vaanga ella varangalum kodukkirav enukullaag irukkar endru
1: you know they got this terrible sickness of following around those people that are gifted
0: varam petra manidhar pinnala pogura indha bayangaramana thottumiyade avulukku irukku
1: now I believe in gifts
0: vaanga varangalai na nambugiren
1: and I believe that God uses men with the spiritual gifts
0: aavikkuriya varangalai kondu makkalai devan payanpaduthar endrai na nambugiren
1: but you tell me where the bible teaches that believers ought to be believers ought to live depending upon the spiritual gifts of these specially gifted people.
0: இந்த வரம்பெற்ற மக்கள் இருக்கறாங்கல இவருடைய வரங்களை சார்ந்துதான் விசுவாசிகள் வாழ வேண்டும் என்று வேதத்துல எங்க சொல்லி இருக்கிறது?
1: There is nowhere the Bible tells us that we live dependent on them.
0: எந்த இடத்துல வேதம் நாம் அவளை தான் நம்பி வாழ வேண்டும் என்று சொல்லவே இல்லை?
1: No.
0: கிடையாது.
1: The gifts are given so that God may use them in various areas.
0: பல்வேறு பகுதிகளிலே தேவன் அவளை பயன்படுத்தும்படியாக அந்த வரங்களை அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: And God uses them.
0: தேவன் அவளை பயன்படுத்துகிறார்.
1: You are not to be going and searching for these gifts.
0: இந்த வரங்களை தேடி நாடி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்க
1: கூடாது. Your deliverance is not in the hands of the gifted man.
0: உங்களுடைய விடுதலை வரம்பெற்ற அந்த மனிதனுடைய கரத்தில் இல்லை.
1: Your deliverance is not some specialist.
0: உங்களுடைய விடுதலை ஏதோ specialist கிட்ட இல்ல.
1: Peter healed the man.
0: பேதுரு ஒரு மனிதனை சுகமாக்கினார்.
1: The lame man, you remember?
0: அந்த முடவன ஞாபகம் இருக்கல உங்களுக்கு?
1: They said, how did this man get healed?
0: கேட்டார், இந்த மனுஷனுக்கு எப்படி சுகம் உண்டாயிற்று?
1: Peter didn't say, well, I got the 9 gifts and I'm a specially endowed apostle and when people come to my house and I pray for them, so many have experienced healing.
0: உடனே பேதுரு, எனக்கு 9 வரங்கள் இருக்கு, நான் விசேஷமானவன், என் வீட்டுக்கு எல்லாம் வராங்க, எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்றேன், எல்லாருக்கும் சுகம் உண்டாகுதுன்னு சொல்லல.
1: Did you know what he said?
0: அவன் என்ன சொன்னா தெரியுமா?
1: By the name of the Jesus is mine.
0: ரத்தத்தினுடைய சுத்தம் பண்ணுகிற பாதுகாக்கிற மீட்கிற வல்லமை என்னுடையது.
1: I don't have to have some special gift endowments to realize this power of the blood.
0: ரத்தத்தினுடைய வல்லமை உணர்வதற்கு ஏதோ விசேஷமான வரங்கள் எனக்கு அளிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
1: It is mine.
0: அது என்னுடையது.
1: If I believe what the word says about the blood.
0: ரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுதோ அதை நான் விசுவாசிக்க
1: போகிறேன். If I confess it.
0: நான் அதை அறிக்கை செய்யும் போது.
1: If I take authority over everything through that.
0: அதன் மூலமாக எல்லாவற்றின் மீது நான் அதிகாரத்தை எடுக்கும்போது.
1: It is mine.
0: அது என்னுடையது.
1: So that is why I should not sit around and wait for some man to come and protect my family.
0: ஆகவே தான் என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக நான் சும்மா உட்கார்ந்துட்டு யாராவது வர மாட்டாங்களா என்று பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: I should not be searching for some 24 number line to call.
0: 24 மணி நேரம் லைன் இருக்க அங்க ஃபோன் பண்ணலாமா பார்த்துட்டு இருக்க கூடாது.
1: Let those poor people that don't know anything about Jesus and the blood of Jesus and the name of Jesus, let them call.
0: இயேசுவை குறித்து உங்களுடைய நாமத்தை குறித்து இரத்தத்தை குறித்து ஒண்ணுமே அறியாத பரிதாபமான அந்த மக்கள் அவர்கள் கூப்பிட்டு
1: they need it.
0: அவங்களுக்கு தான் தேவை.
1: They don't know.
0: அவங்களுக்கு தெரியாது.
1: Maybe on the other end of the line there is someone that knows the power in the blood of Jesus.
0: ஒருவேளை
1: the power of the name of Jesus.
0: இயேசுவின் நாமத்தை குறித்து இரத்தத்தை குறித்து வல்லமையை குறித்து அறிந்தவர்கள் யாராவது போன்ல மறுமுனையில் இருப்பாங்க.
1: That will be good.
0: அப்போ நல்லா இருக்கும்.
1: That will work.
0: அது சரி பட்டு.
1: They will take authority in the name of Jesus.
0: அவர்கள் இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் எடுப்பார்கள்.
1: But you believer.
0: ஆனால் நீங்கள் விசுவாசிகள்.
1: You don't be going and dialing the number.
0: நீங்களும் போயிட்டு சுத்த நம்பர சுத்திட்டு இருக்காதீங்க.
1: You know people when they are told to use the tongue they are using the finger.
0: மக்கள் நாவ பயன்படுத்த சொன்னா விரல பயன்படுத்தினுங்கறாங்க பாருங்க.
1: They do exactly the opposite.
0: ஏ எதரா செய்றாங்க.
1: You go and use your tongue.
0: போங்க போய் நாவை பயன்படுத்துங்க.
1: Claim the protection.
0: பாதுகாப்பு உரிமை பாராட்டுங்க.
1: If a woman like Rahab can save herself and her family,
0: ராகா போன்ற ஒரு பெண் தன்னையும் தன் குடும்பத்தையும் காத்துக்கொள்ள முடியும் என்றால்
1: you are sons and daughters of the living God.
0: நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரர் குமாரத்திகளா இருக்கிறீர்கள்.
1: If the protection of the blood of Jesus and the provision that the blood of Jesus brings can belong to a woman like Rahab, why not it belongs to us?
0: ராகா போன்ற ஒரு பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால வரக்கூடிய பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு உண்டாயிருக்கும் என்றால் ஏன் உங்களுக்கும் எனக்கு உண்டாயிருக்க கூடாது?
1: If Rahab can have it, why not a believer who's been a son and a daughter of God for 20 years have it?
0: ராகாபை பெற முடியும் என்றால் 20 வருடங்களாக தேவனுடைய குமாரர் குமாரத்திகளா இருக்கிற நாமே பெற முடியாது.
1: If Rahab can go and get her father and mother and go and get her brother and sisters and their wives and their children and their children and get them all into her house so that they all can be saved, why can't I do that?
0: ராகாபை தன்னை தகப்பனும் தாயும் தன்னுடைய சகோதரர்களையும் அவருடைய மனைவிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய சொந்தக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு வந்து பாதுகாப்பா இருக்க முடியும் என்றால் ஏன் நான் செய்யக்கூடாது?
1: Hello. But the Christian people are dialing.
0: ஆனா கிறிஸ்தவங்க நம்பர் சுத்திட்டு இருக்காங்க.
1: Brother, my son is terribly attacked by the devil, brother.
0: என் பையன் பிசாசுனால பயங்கரமா பாதிக்கப்பட்டு இருக்கான் பிரதர்.
1: Well, sister, what are you doing?
0: சகோதரி, சரி நீங்க என்ன
1: பண்ணுவீங்க? You ought to do what Rahab did.
0: ராகா என்ன செய்தாலும் அதை நீங்க செய்யணும்.
1: You go get him and put him under that blood.
0: போங்க, உங்களுடைய பிள்ளை கொண்டு வந்த ரத்தத்தின் கீழாக வையுங்க.
1: Put your wife, your husband, your children, your grandchildren, your household, everything that belongs to you, even your cattle, every property, every little thing that you have that is yours, put it under the blood.
0: உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உங்களுக்கு இருக்க ஆடு மாடுகள், உங்களுக்கு சொந்தமான அனைத்தையும் அந்த ரத்தத்தின் கீழாக அந்த பாதுகாப்பின் கீழாக வையுங்கள்.
1: எல்லாத்தையும் கொண்டு அது உள்ள வைங்க. How do you do it?
0: அதை எப்படி செய்வது?
1: You say in the name of Jesus, I sprinkle the blood of Jesus around my household.
0: சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே என் வீட்டை சுற்றிலும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன்.
1: Around my compound.
0: என்னுடைய காம்பவுண்டை சுற்றிலும்.
1: Around my children.
0: என்னுடைய பிள்ளைகளை சுற்றிலும்.
1: Around my everything that belongs to me.
0: எனக்கு சொந்தமான எல்லாவற்றை சுற்றிலும்.
1: Around my business.
0: என்னுடைய வியாபாரத்தை சுற்றிலும்.
1: Around every work of my hand.
0: என் கைகளின் பிரயாசம் எல்லாவற்றை சுற்றிலும்.
1: Around all my efforts.
0: என்னுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றை சுற்றிலும்.
1: Everything that belongs to me.
0: எனக்கு சொந்தமான அனைத்து சுற்றிலும்.
1: I sprinkle the precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை தெளிக்கிறேன்.
1: In the name of Jesus, I keep away every harm and every evil and every danger.
0: Yesu naamathinaale ella thingu aapathu ellavathayum thoora agatchi vekkiren.
1: In Jesus name, I take authority over every power of the enemy.
0: Yesu naamathinaale edhirin ovvoru vallamin meedhu naan adhigaram edukkiren.
1: My son, my daughter, my children, my wife, my granddaddy, everybody that I got, my cow, my dog, my everything is under the blood.
0: என்னுடைய மகன், மகள், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய ஆடு மாடுகள், எனக்கு சொந்தமான அனைத்துமே இரத்தத்தின் கீழா இருக்கிறது. நான் மூடுகிறேன்.
1: Sprinkle the blood of Jesus.
0: இயேசுவின் இரத்தத்தை தெளியுங்க.
1: Use your tongue.
0: உடைய நாவை பயன்படுத்தி.
1: Jesus name, I sprinkle it around me.
0: இயேசுவின் நாமத்தில் என்னை சுற்றி தெளிக்கிறேன்.
1: இரத்த கோட்டைக்குள் நான் நுழைந்து விட்டேன், இனி என்னை எதுவும் அணுகாது. That is the song.
0: அந்த பாட்டு தான் பாடுறோம். நாம
1: பாடுறாங்க நம்புறாங்களான்னு தெரியல. அதையும் பாடிக்கிட்டு இப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எதுவும்னா நாங்க இருக்கிறோம். My friend, you can do it.
0: நண்பர்களே, நீங்கள் அதை செய்யலாம்.
1: Why can't you do it for your household?
0: ஏன் உங்களுடைய வீட்டாருக்காக நீங்கள் அதை செய்யக்கூடாது?
1: Why can't you do it for everything that you have?
0: உங்களுக்கு சொந்தம்.
1: One, my mother, father, brothers, sister, their families, everybody.
0: அவர் சொல்றா, இல்ல என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய சகோதர சகோதரிகள், அவங்களுடைய குடும்பம் எல்லாரும் காப்பாற்றப்படணும்.
1: It's up to you.
0: அது உங்களை பொறுத்து தான் பாரு.
1: How far are you going to put the circle and spread the, and put the blood of Jesus around?
0: எந்த அளவுக்கு நீங்க வட்டம் போட்டு இயேசுவின் இரத்தத்தை தெளிக்க போறீங்களோ அதை பொறுத்தது.
1: It is your power.
0: அது உங்களுடைய வல்லமை.
1: When you believe it, when you confess it, when you believe it, believe what the word says and confess it with your mouth.
0: வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசித்து உங்கள் வாயினால் அதை அறிக்கை செய்ய வேண்டும்.
1: It becomes your power, my friend.
0: அப்போது அது உங்களுடைய வல்லமையாய் மாறுகிறது.
1: You see, it is a very sad thing when you see believers toiling over these things but don't know the truth of God's word and how to use it.
0: இந்த காரியங்களை விசுவாசிகள் கஷ்டப்பட்டு கொண்டு சத்தியம் தெரியாமல் அதை எப்படி பயன்படுத்தாமல் இருக்காங்க என்பதை நாம் பார்க்கும்போது மிக வருத்தமா இருக்கிறது.
1: You must pray like that.
0: நீங்கள் அப்படிதான் ஜெபிக்க வேண்டும்.
1: Lot of our prayers have to change.
0: நிறைய ஜெபங்கள் மாறணும்.
1: All the begging prayers have to change into prayers that sprinkle the blood of Jesus around us.
0: கெஞ்சிர ஜெபங்களா மாறி இயேசுவின் இரத்தத்தை நம்மை சுற்றி தெளிக்கிற ஜெபங்களா மாறணும்.
1: God, put down the begging bowl and take the scepter of authority that is found through the word of God.
0: பிச்சை பாத்திரத்தை கீழ போட்டு விட்டு தேவனுடைய வசனத்தின் மூலமா வரக்கூடிய அதிகாரம் என்னும் கோலை கையில் எடுக்க வேண்டும்.
1: That is what your prayers must be like.
0: உங்களுடைய ஜெபம் அப்படி தான் இருக்க வேண்டும்.
1: Don't be just begging God, my friend.
0: ஆண்டவரிடம் போய் கெஞ்சிட்டே இருக்காதீங்க.
1: He has given you the blood.
0: அவர் உங்களுக்கு இரத்தத்தை கொடுத்திருக்கிறார்.
1: The blood of Jesus was shed on the cross of Calvary.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டது.
1: The blood never loses its power.
0: இரத்தம் தன்னுடைய வல்லமை ஒரு நாளும் இழப்பதே இல்லை.
1: The blood is in the presence of God right now.
0: இரத்தம் இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கு.
1: The blood is speaking.
0: இரத்தம் பேசுகிறது.
1: The Bible says if you confess your sins, it cleanses even now.
0: வேதம் சொல்லுகிறது பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் இப்பொழுது கூட அது நம்மை கழுவி சுத்தம் பண்ணுகிறது.
1: The blood is still able to do tremendous things for you.
0: இரத்தம் இன்னும் உங்களுக்காக பல காரியங்களை செய்ய வல்லதா இருக்கிறது.
1: There is no use of you crying and begging God for anything.
0: பாருங்க, ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் கிட்ட போய் நீங்க அழுது கூச்சல் போட தேவையில்லை.
1: God has given you everything that it takes for you to take victory over Satan.
0: பிசாசின் மீது நீங்கள் வெற்றி கொள்வதற்கு உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அனைத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
1: This is what these Israelites realized.
0: இந்த இஸ்ரவேல் மக்கள் இதை தான் உணர்ந்தார்கள். பாருங்க,
1: they said we know a method.
0: அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்.
1: You want protection?
0: பாதுகாப்பு வேண்டுமா?
1: Oh, we remember what happened back in the Passover.
0: ஓ, பஸ்காவில் என்ன நடந்தது என்பது எங்களுக்கு நினைவு இருக்கிறது.
1: We'll give you the same method.
0: அதே முறையை உங்களுக்கும் கற்றுக்
1: கொடுக்கிறோம். You want protection?
0: பாதுகாப்பு வேண்டுமா உங்களுக்கு?
1: Tie up this scarlet thread.
0: இந்த சிவப்பு நூலை கட்டுங்கள்.
1: Amen.
0: Amen.
1: And that is what brought protection to that family that day.
0: அதுதான் அந்த நாளிலே அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பை கொண்டு வந்தது.
1: Now if some people come to me today,
0: இன்றைக்கு என்னிடத்தில் யாராவது வந்தால்,
1: what is there I can do for them?
0: நான் அவளுக்கு செய்யக்கூடியது என்னதான் இருக்கிறது?
1: I can only tell them the truth.
0: சத்தியத்தை மட்டும் தான் நான்
1: அவளுக்கு சொல்ல முடியும். Tell them the truth about the name of Jesus.
0: இயேசு நாமத்தை குறித்த சத்தியத்தை சொல்ல.
1: Tell them the truth about the blood.
0: இரத்தத்தை குறித்த சத்தியத்தை சொல்ல.
1: Just like these men told the woman Rahab.
0: எப்படி இந்த ஆட்கள் அந்த ரேகாப் சொன்னாலோ அது போல.
1: That's all I can do.
0: அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும்.
1: That's all I can tell.
0: நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும்.
1: You have to do something about it.
0: அதை குறித்து நீங்கள் தான் ஒன்றை செய்ய வேண்டும்.
1: A believer has to do something about it.
0: விசுவாசி அதை குறித்து ஒன்றை செய்தாக வேண்டும்.
1: The blood is there.
0: இரத்தம் இருக்கிறது.
1: It depends on how you use the power that is in the blood that you are going to get the victory.
0: அந்த இரத்தத்தை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்த போகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு வெற்றியா இல்லையா என்பது நிர்ணயமாகும்.
1: Believers not knowing the name of power in the name and the power in the blood, they are simply going about begging and living powerless.
0: ஆனால் இயேசுவின் நாமத்துள்ள வல்லமையும் இரத்தத்துள்ள வல்லமையும் அறியாத விசுவாசிகள் சும்மா கெஞ்சி கொண்டு வல்லமையே இல்லாதவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: I'm amazed at that.
0: பாக்கும்போது எனக்கு வியப்பா இருக்கு.
1: How long we've been singing the song, there is power, power, power in the blood.
0: வல்லமை உண்டு உண்டு உண்டு இயேசுவின் இரத்தத்துல எவ்வளவு நாள் பாடிட்டு இருக்க போறோம்.
1: I think we forgot what the truth is.
0: ஏ சத்தியம் என்னனு மறந்துட்டோம் நீங்க.
1: I remember it got to such an extent, one old man used to sing வல்லமை உண்டு உண்டு like that, you know.
0: கடைசில இந்த அளவு போயிடுச்சு.
1: Lost all its power. He was just singing it now.
0: இருக்கிற வல்லமை எல்லாம் போயிடுச்சு அதுல.
1: மிச்சமீதி இருக்கிற வல்லமை வச்சு பாடிட்டு இருக்காரு. இருக்குதா இல்லையான்னு அவருக்கே தெரியல, பாடி பாக்குறாரு வருதா. See, people don't believe in the song.
0: பாருங்கள பாட்டே மக்கள் நம்புறதில்ல.
1: The song is full of truth.
0: அந்த பாடல் சத்தியத்தினால
1: we have forgotten the truth. We have gotten away from the truth.
0: ஆனா நாம சத்தியத்தை மறந்ததை விட்டு விலகி போய் விட்டோம்.
1: We have become man-centered, gifted man-centered church and believers.
0: வரம்பெற்ற மனிதர்களை மையமாய் கொண்ட சபையாக விசுவாசிகளாக நாம் மாறி விட்டோம்.
1: We are not truth-centered, word-centered.
0: சத்தியத்தை வசனத்தை மையமாய் நாம் கொண்டில்லை.
1: So the truth does not matter now.
0: ஆகவே இப்ப சத்தியம்னா ஒரு பெரிய விஷயமா இல்ல.
1: Some kind of a spectacular thing that another man can do is what matters now.
0: இன்னொருவர் ஏதாவது ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சு அது போதும் என்று இருக்கிறார்.
1: This is a terrible thing.
0: இது ஒரு பயங்கரமான காரியம்.
1: This is the terrible state and condition in which the church is today.
0: சபையானது இப்படிப்பட்ட பயங்கரமான நிலையிலே மோசமான நிலையிலே தான் இன்றைக்கு இருக்கிறது.
1: But there are wonderful truths of God's word.
0: ஆனால் தேவனுடைய வசனத்தில் அற்புதமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது.
1: If we can only know these truths.
0: இந்த சத்தியங்களை மாத்திரம் அறிந்து கொண்டால்
1: and apply these truths to our situations.
0: நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்தினால்
1: we'll bring deliverance for ourselves and for others. There are around us.
0: பிறகு நமக்காகவும் நம்மை சுற்றி இருக்க எல்லாருக்காகவும் நம்மால் விடுதலை கொண்டு வர முடியும்.
1: This is what took place in Rahab's life. Rahab's life is a tremendous example.
0: ராகாபுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்தது. அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாய் அடங்கி இருக்கிறது.
1: You know, she was from such a background, but later on you read that she became one of the forefathers of Jesus.
0: பாருங்க
1: in the lineage of Jesus she was mentioned. Such an honor came to her because of the blood of Jesus.
0: இவ்வளவு மோசமான கேவலமான பெண்ணா இருந்தா ஆனா பிற்பாடு இயேசுவின் வம்ச வரலாற்றை பார்க்கும்போது முற்பிதாக்களின் வம்ச வரலாற்றில் இவளுடைய பெயரும் காணப்படுகிறது.
1: What an honor.
0: என்ன பெரிய ஒரு கணம் பாருங்க.
1: Didn't matter what she was.
0: அவ என்னவா இருந்தா அதெல்லாம் கவலை இல்ல.
1: The moment she put her faith in the blood of Jesus, all that was cleansed.
0: எப்போது இயேசுவின் இரத்தத்து மீதால் விசுவாசத்தை வைத்தாளோ அப்போதே எல்லாமே கழுவப்பட்டது.
1: All her past is gone.
0: அவருடைய கடந்த காலம் எல்லாம் நீங்கி விட்டது.
1: It is forgiven. It is cleansed.
0: அது மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு விட்டது.
1: She has been made a child of God.
0: அவள் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டாள்.
1: She became a part of the Israelites.
0: இஸ்ரவேலரா இஸ்ரவேலுடைய ஒரு பகுதியாகவே மாறிவிட்டாள்.
1: She became a she is mentioned in the lineage of Jesus.
0: இயேசுவின் வம்ச வரலாற்றிலே அவளுடைய பெயரும் காணப்படுகிறது.
1: What a great honor.
0: எவ்வளவு பெரிய ஒரு கணம் பாருங்க.
1: What brought it about?
0: அதை கொண்டு வந்தது எது?
1: Faith.
0: விசுவாசம்.
1: Faith in what?
0: எதன் மீது விசுவாசம்?
1: Faith in the blood.
0: இரத்தத்தின் மீது விசுவாசம்.
1: Faith in the blood means that she literally applied it.
0: இரத்தத்தின் மீது விசுவாசம் என்றால் எழுத்தின் வழியாக அதை பூசிக்கொண்டாள்.
1: Now if someone came and told you to tie a red string down your window,
0: இன்னைக்கு யாராவது உங்களை பார்த்து உங்க ஜன்னல்ல ஒரு சிவப்பு கயிறு கட்டி வைங்கன்னு சொன்னா,
1: some of you will laugh at it.
0: உங்கள சில சிரிப்பீங்க அதை கேட்டு.
1: But this woman did it.
0: ஆனா இந்த பெண் அப்படியே செஞ்சாள்.
1: So full of faith.
0: அந்த அளவுக்கு விசுவாசத்தால்
1: நிறைந்திருந்தாள்.
0: அப்படி செய்தால்
1: and she saw the deliverance of herself and her entire family.
0: பிறகு தானும் தன் குடும்பம் முழுவதும் காப்பாற்றப்படுவதை அவள் கண்டாள்.
1: We must do it all the time for us and our children.
0: நாம் கூட நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக எப்பொழுதும் அப்படி செய்ய வேண்டும்.
1: See, that is why I believe that our prayers must change.
0: ஆகவேதான் பாருங்க நம்முடைய ஜெபங்கள் மாற வேண்டும் என்று நான் நம்புகிறேன்.
1: Do you ever pray saying I sprinkle the blood of Jesus around myself and everything that belongs to me?
0: என்னை சுற்றிலும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் என்று நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்களா?
1: Do you ever say the precious blood of Jesus cleanses me from everything?
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் எல்லாவற்றிலிருந்து என்னை கழுவுகிறது என்று சொல்கிறீர்களா?
1: Do you ever say that?
0: அதை எப்பதான் சொல்றீங்களா?
1: See, but you notice the prayers of believers, the blood of Jesus will never be mentioned.
0: பாருங்க விசுவாசிகள் ஜெபத்தை கவனிச்சு பாருங்க, இயேசுவின் இரத்தத்தை குறித்து சொல்லவே மாட்டாங்க.
1: Such claims are never made in the prayers. That is why they are powerless prayers.
0: ஜெபங்களிலே அவர்கள் இப்படி உரிமை பாராட்டுவதே இல்லை. ஆகவேதான் ஜெபத்துல வல்லமையே இல்லை.
1: They are weak cryings and pleadings to God and nothing else.
0: தேவனத்துல போய் அழுகுறாங்க கெஞ்சறாங்க அதுவும் ரொம்ப பலவீனமா அப்படி கூச்சல் போடுறாங்க.
1: Without the truth they just simply plead.
0: சத்தியமே இல்லாம சும்மா போய் கெஞ்சிட்டு இருக்காங்க.
1: Whereas the blood of Jesus is given to them.
0: ஆனால் இயேசுவின் இரத்தமோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: Now turn with me to Leviticus chapter 8.
0: லேவியராகமம் 8 ஆம் அதிகாரத்துக்கு.
1: See one more thing and then we'll close.
0: இன்னும் ஒரு காரியத்தை கண்டு நாம் முடிப்போம்.
1: In Leviticus chapter 8.
0: லேவியராகமம் 8 ஆம் அதிகாரம்.
1: We'll read about a very interesting thing.
0: மிக சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை
1: நாம் வாசிக்கிறோம். It's talking about how an high priest is ordained.
0: எப்படி ஒரு பிரதான ஆசாரியன் பிரதிஷ்டை செய்யப்படுகிறான் என்பதை குறித்து அது பேசுகிறது.
1: To how he is consecrated.
0: எப்படி அவன் பிரதிஷ்டை செய்யப்படுகிறான்?
1: Chapter 8 verse 24.
0: 8:24.
1: It says, then he brought Aaron's sons, and Moses put some of the blood on the tips of the right ears, on the thumbs of their hands, and on the big toes of their right feet. And Moses sprinkled the blood all around on the altar.
0: பின்பு ஆரோனுடைய குமாரரை அழைத்தான். மோசே அந்த ரத்தத்தில் கொஞ்சம் அவருடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து
1: Aaron the high priest's sons are being consecrated for ministry, for priesthood.
0: ஆரோனுடைய குமாரரும் ஊழியத்துக்கென்று ஆசாரியத்துவத்துக்கென்று பிரதிஷ்டை செய்யப்படுகிறார்.
1: What is done to them?
0: அவளுக்கு என்ன செய்யப்படுகிறது?
1: Blood is applied on the tip of their right ear.
0: பாருங்க வலது காதின் மடலில கொண்டு போய் ரத்தத்தை பூசுறோம்.
1: And in the thumb of the right hand.
0: பிறகு வலது கையின் பெருவிரலில.
1: And the great toe of the right foot.
0: பிறகு வலது காலின் பெருவிரலில.
1: Why in the ear and in the thumb and in the right toe?
0: ஏன் வலது காதிலே வலது கை கால் பெருவிரலில் பூசப்படுகிறது?
1: Why?
0: ஏன்?
1: Showing that everything that enters into this man's ears will be cleansed by the blood of Jesus.
0: இந்த மனிதனுடைய காதுக்குள்ளாய் பிரவேசிக்கிற அனைத்துமே இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்தமாக்கப்படும் என்பதை காண்பிக்கிறது.
1: Now you may say, well, Aaron and his sons are very special, brother. They did it to them.
0: நீங்க சொல்லலாம் ஆரோனுடைய குமாரர் ரொம்ப ஸ்பெஷல், ஆகவே தான் அப்படி செஞ்சாங்க.
1: But 1 Peter chapter 2 verse 9 says,
0: ஆனா 1 பேதுரு 2:9 சொல்கிறது,
1: you are a chosen generation, a royal priesthood.
0: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும்
1: chosen generation,
0: தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி,
1: a royal priesthood,
0: ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்.
1: You see, in those days there was special priesthood. Now we are all priests.
0: பாருங்க அன்னைக்கு விசேஷ
1: அப்படி
0: செய்யும் போது அந்த ரத்தத்தினாலே நாம் செய்கிற அனைத்துமே பரிசுத்தமாக்கப்படும்.
1: Have you ever claimed cleansing for everything that goes into your ears?
0: என்றைக்காவது உங்கள் காதுகளிலே செல்கிற அனைத்தும் சுத்தமாக வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களா?
1: Do you know how much some of these things that go into your ears affect you?
0: சில சமயத்திலே உங்கள் காதுகளுக்குள்ளாய் போகிற அந்த காரியங்கள் எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கிறது தெரியுமா?
1: Do you know fear comes from hearing the wrong things?
0: தவறான காரியங்களை கேட்பது மூலமாய் பயம் உண்டாகிறது தெரியுமா?
1: You are terrorized by wrong thoughts that enter in through wrong words.
0: தவறான வார்த்தையின் மூலமாய் உள்ளே நுழையக்கூடிய தவறான சிந்தையினால் நீங்கள் கலங்கி
1: Sprinkle the blood of Jesus, my friend. Let the blood of Jesus cleanse you from all those wrong things.
0: இயேசுவின் இரத்தம் உங்களை எல்லா தவறான காரியங்களிலிருந்து உங்களை சுத்தம் பண்ணட்டும்.
1: So that these words, as they enter into your heart, into your heart through the ears, they're cleansed and sanctified.
0: இப்போது உங்கள் காதுகள் மூலமாய் நுழைகிற அந்த வார்த்தைகள் இந்த இரத்தத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணப்படுகிறது.
1: So when they put the blood on the priest's ears, it showed that everything that enters into his ears are cleansed.
0: அது ஆசாரிய வலது காதின் மடலிலே அதை பூசும்போது காதுக்குள்ள நுழைகிற அனைத்துமே சுத்தமாக்கப்படுகிறது என்பதை அது காண்பிக்கிறது.
1: They put it in his hand because everything that he puts his hand to do is blessed and cleansed.
0: அவன் கையில் வைத்தால் ஏன் அவன் கையிட்டு செய்கிற அனைத்துமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, சுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது.
1: They put it in his great toe and his right foot because everywhere he sets his foot to do his duties in the course of his duties it is cleansed and sanctified.
0: பலது காலின் பெருவிரலிலே பூசினார்கள் ஏன் அவனுடைய கடமை நிறைவேற்றும்படி எங்கெல்லாம் கால் வைக்கிறானோ எதெல்லாம் செய்கிறானோ அனைத்துமே சுத்தம் பண்ணப்படுகிறது ஆசீர்வதிக்கப்பட்டது.
1: Everything that goes into the ears are cleansed.
0: காதுக்குள்ளே போகிற அனைத்தும் சுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது.
1: Everything that you put your hand to do is sprinkled with the blood.
0: கையிட்டு செய்கிற அனைத்துமே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது.
1: Everywhere you set your foot the blood is sprinkled.
0: எங்கெல்லாம் கால் வைக்கிறீர்களோ அங்கெல்லாம் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது.
1: What makes you think that we are anything lesser today, my friend?
0: அவர்களை விட இன்றைக்கு நாம் குறைவானவர்கள் என்று நீங்கள் சிந்திக்க காரணம் என்ன?
1: They had only the blood of bulls and goats.
0: அவர்களுக்கு வெறும் ஆடு மாடுடைய ரத்தம் மட்டுமே.
1: They were only working with symbols.
0: அவரும் அடையாளங்களை கொண்டு வேலை செய்தார்கள்.
1: We have the blood of Jesus that was shed for us.
0: நமக்கோ நமக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கு.
1: The problem is we are not taking it and sprinkling it.
0: பிரச்சனை இதுதான், நாம் அதை எடுத்து தெளிப்பதில்லை.
1: The blood lays in the basin there.
0: அந்த பாத்திரத்தில் ரத்தம் அப்படி இருக்கிறது.
1: But no use.
0: ஆனால் பயன் இல்லை.
1: No power.
0: வல்லமை இல்லை.
1: Because it is not applied.
0: ஏனென்றால் அதை பூசுவதில்லை.
1: That is why Revelation 12:11 says.
0: ஆவே தான் வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுகிறது.
1: These saints are the overcomers because they overcame Satan by the blood of the lamb and by the word of their testimony.
0: இந்த பரிசுத்தவான்கள் மேற்கொண்டார்கள் எப்படி? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும்.
1: They knew how to use it.
0: எப்படி அதை பயன்படுத்துவது என்று அவர்களுக்கு தெரியும்.
1: They knew what the blood of the lamb has done through the word. They knew it and they confessed it.
0: ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்ன செய்திருக்கு என்பதை வசனத்தின் மூலமாக அறிந்து கொண்டார்கள். அதை அறிக்கை செய்தார்கள்.
1: When you sprinkle the blood of Jesus around you and your family and everything that you have,
0: ungale sutrilum ungal kudumbathu sutrilum ungalukku undana anaitha sutrilum yesuvin rathathai neengal thelikkumbodhu
1: literally it is a fortress around you.
0: Eluthinpadi oru kottaiyai pole adu ungale sutri irukku.
1: There is no devil big enough to cross that line that is marked with the blood of Jesus.
0: இயேசுவின் இரத்தத்தினால் குறிக்கப்பட்டிருக்கிற அந்த கோட்டை எல்லையை தாண்டி வரக்கூடிய அளவுக்கு எந்த பிசாசும் இல்லை.
1: If you will draw the line,
0: நீங்கள் அந்த கோட்டை போட்டால்,
1: if you will open the mouth,
0: நீங்கள் வாயை திறந்தால்,
1: if you will say I sprinkle the blood of Jesus around my family,
0: என் குடும்பத்தை சுற்றிலும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால்,
1: keep every work of the devil outside of it.
0: பிசாசின் கிரியைகளை நான் வெளியவே நான் வைக்கிறேன்.
1: In Jesus name.
0: இயேசுவின் நாமத்தில்.
1: The blood of Jesus cleanses everything that I put my hand to do.
0: நான் எதையெல்லாம் கைட்டு செய்கிறேனோ இயேசுவின் இரத்தம் எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணுகிறது.
1: Wherever I set my foot, the place is cleansed.
0: எங்கெல்லாம் நான் கால் வைக்கிறேனோ அந்த இடம் சுத்தம் பண்ணப்படுகிறது.
1: Nothing defiles me.
0: எதுவுமே என்னை தீட்டுப்படுத்துவதில்லை.
1: The blood of Jesus is sprinkled around me.
0: இயேசுவின் ரத்தம் என்னை சுற்றி தெளிக்கப்பட்டிருக்கிறது.
1: When you take authority like that,
0: அப்படி நீங்கள் அதிகாரம் எடுக்கும்போது,
1: there is no devil that will cross the line of that blood.
0: அந்த ரத்த கோட்டை தாண்டி வரக்கூடிய பிசாசு எதுவுமே இல்லை.
1: There is no devil big enough, daring enough to cross and come over the blood line.
0: அந்த ரத்த கோட்டை தாண்டி உங்களிடத்தில் வரக்கூடிய துணிச்சலும் தைரியம் நிறைந்த பிசாசு எதுவுமே இல்லை.
1: Having all this power, people are dialing numbers.
0: இந்த எல்லா வல்லமையும் இருந்தும் மக்கள் இன்னமும் நம்பரை சுத்திட்டு இருக்காங்க.
1: People are crying.
0: மக்கள் அழுகிறார்கள்.
1: People are lamenting.
0: மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
1: People are searching for men and women.
0: யாராவது கிடைக்க மாட்டாங்களா? ஆண்களையும் பெண்களையும் தேடி அலைகிறார்கள்.
1: They are searching for answers.
0: பதில்களை தேடி அலைகிறார்கள்.
1: The answer is in the truth that you are hearing every Sunday here in this place.
0: பதில் இந்த இடத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கேட்கிற இந்த சத்தியத்தில் அடங்கி இருக்கிறது.
1: That is why I'm preaching my.
0: ஆகவே தான் இதை நான் பிரசங்கம்.
1: I am not preaching to fill my time.
0: இது நேரத்தை போக்குறதுக்காக நான் பிரசங்கம் பண்ணல.
1: I am preaching to tell you an important truth, a vital truth.
0: மிகவும் முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்லவே நான் பிரசங்கம்.
1: I believe that every time I preach, I believe that the truth will set us free.
0: ஒவ்வொரு முறையும் நான் பிரசங்கிக்கும் போது சத்தியம் அந்த சத்திய மக்களை விடுவிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
1: It is my prayer that we will know the truth and the truth shall set us free.
0: சத்தியத்தை அறியும் போது தான் சத்தியம் நம்மை விடுவிக்கும் என்பதே என்னுடைய ஜெபமா இருக்கிறது.
1: What are you looking for tonight?
0: நீங்கள் இன்றைக்கு எதை எதிர்பார்க்கிறீர்கள்?
1: Are you looking for answers in me?
0: என்னிலே பதிலுக்காக எதிர்பார்க்கிறீர்களா?
1: Looking for answers in other men and women of God?
0: அல்லது மற்ற தேவதாசர்களிலிருந்து பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்களா?
1: Or are you looking for answers in the word of God?
0: அல்லது தேவனுடைய வார்த்தையிலே பதிலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா?
1: I tell you it is time that we find the answers in the word of God.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவனுடைய வசனத்திலே பதிலை கண்டுபிடி
1: Begin to exercise this right and privilege that you have.
0: உங்களுக்கு இருக்கிற இந்த உரிமை சாக்கியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பியுங்கள்.
1: See what happens.
0: என்ன நடக்கிறது என்று பாருங்கள்.
1: Try.
0: முயற்சியுங்கள்.
1: Then you will know.
0: அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
1: Have you ever sprinkled the blood of Jesus around you?
0: என்றைக்காவது உங்களை சுற்றி இயேசுவின் ரத்தத்தை தெளித்திருக்கிறீர்களா?
1: Have you ever prayed like that?
0: என்றைக்காவது அப்படி ஜெபித்திருக்கிறீர்களா?
1: Most people don't do that.
0: சார், நிறைய பேர் இப்படி செய்வது.
1: Normal Christians they don't do it.
0: சாதாரண கிறிஸ்தவங்க அப்படி செய்யறதே இல்ல.
1: What do they do?
0: என்ன செய்றாங்க?
1: ஏசப்பா, நான் போறேன், என்ன ஆகுமோ தெரியலையே, ஆண்டவா எல்லாம் உன் கையில தான் இருக்குது போறது. இவங்க ஜபத்துக்கும் புறஜாதியா ஆண்டவர் தெரியாத ஜபத்துக்கும் வித்தியாசமே இல்லை. ஒன்னும் கிடையாது அந்த ஜபத்துக்கு. There is nothing in that prayer.
0: அந்த ஜபத்துல எதுவுமே இல்லை பாருங்க.
1: Just a useless prayer.
0: ஒன்னுத்துக்கும் உதவாத ஜபம்.
1: But when you say I sprinkle the blood of Jesus around me,
0: நீங்கள் என்னை சுற்றிலும் நான் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் சொல்லும் போது,
1: I am protected.
0: நான் பாதுகாப்பா இருக்கிறேன்.
1: I'm redeemed.
0: நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்.
1: Blood of Jesus safeguards me.
0: இயேசுவின் ரத்தம் என்னை பத்திரமாய் வைத்திருக்கிறது.
1: Free from terror and oppression.
0: ஒடுக்குதல், பயங்கரம் இவற்றிலிருந்து நான் விடுதலையாக
1: இருக்கிறேன். Devil has no part of me.
0: பிசாசு என்னத்தில் எந்த பங்கும் இல்லை.
1: The devil is unable to touch me.
0: பிசாசனை தொட முடியாது.
1: Because of the blood of Jesus.
0: இயேசுவின் ரத்தத்து நிமித்தம்.
1: If you keep praying that.
0: இப்படி நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தால்.
1: If you keep proclaiming that.
0: இதை நீங்கள் அறிவித்துக் கொண்டே இருந்தால்.
1: If you keep confessing that.
0: இதை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே
1: இருந்தால். Then you will see power.
0: அப்பொழுது நீங்கள் வல்லமையை காண்பீர்கள்.
1: If you will pray those lamenting prayers, then you will see weakness.
0: ஆனா அந்த மாதிரி புலம்பி ஜெபம் பண்ணிட்டு இருந்தா பலவீனம் தான் இருக்கும்.
1: That is why some people can pray for hours and be more weak than they were before the prayer.
0: அவங்க சில ஆட்கள் பாருங்க, பல மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் ஜெபத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதோட இப்ப ரொம்ப பலவீனமா இருப்பாங்க.
1: ஜெபம் பண்ணி இன்னும் பலவீனமா போறாங்க. எப்படின்னா இப்படிதான், பலவீனமான ஜெபம் பலவீனமா ஆகுது. அவங்க வசனத்தை ஜெபம் பண்ணி வசனத்தை கிளைம் பண்ணா பலமான ஆக்கும். Shall we stand up together?
0: நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா?
1: Everybody standing up together.
0: எல்லாரும் எழுந்து நிற்போம்.
1: Well, let us worship God.
0: நாம் கர்த்தரை ஆராதிப்போம்.
1: Next week I'm going to talk about the various things that the blood of Jesus does.
0: அடுத்த வாரம் இயேசுவின் ரத்தம் செய்கிற பல்வேறு காரியங்களை குறித்து நான் பேச போகிறேன்.
1: There are many things that the Bible tells us about the blood of Jesus and what it does.
0: இயேசுவின் ரத்தத்தை குறித்தும் அது என்ன செய்கிறது என்பது குறித்தும் வேதம் பல காரியங்களை நமக்கு கூறுகிறது.
1: I'm going to cover some 15 or so things that the blood of Jesus does.
0: இயேசுவின் ரத்தம் செய்யக்கூடிய 15 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம்.
1: So be ready for that next week.
0: அடுத்த வாரத்துக்கு ஆயத்தமாயிருங்க.
1: I share that with you not so that you can have some notes, you know, not so that you'll know that these are the things that are available for you.
0: பாருங்க, நோட்ஸ் காகவே எல்லாம் உங்களுக்கு சொல்வது கிடையாது. இதெல்லாம் நமக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான்
1: அதை பகிர்ந்து கொள்ளுங்க. Take it by faith.
0: விசுவாசத்தில் நீங்கள் இவளை எடுத்துக் கொள்ள வேண்டும்.
1: Lift up your hands and thank God.
0: கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு
1: thank God for the blood of Jesus.
0: இயேசுவின் இரத்தத்துக்காக அவரை

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

இந்த நாளில் நம்ம வந்து இன்னொரு அடிப்படை சத்தியம், சபை என்பது என்ன. ஏன்னா இந்த சபை வந்து எலெக்ஷனுக்கு ஜெபம் பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்னதுலேருந்து நிறைய பேருக்கு, எங்களுக்கு இவ்வளோ காலமாக சபையினுடைய அடிப்படையே தெரியலையே அப்படிங்கிறது நிறைய பேர் சொன்னதுனால, முதல்ல சபைங்கிறது என்ன, எதற்காக சபை ஆண்டவர் கொண்டு வந்தார், இஸ்ரவேலுக்கும் சபைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வருகிற நாட்களில் பார்ப்போம். இன்றைக்கு முதலாவதாக சபை என்பதனுடைய ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் என்னங்கிறத குறித்து பார்ப்போம். முதலாவது சபை அப்படிங்கிற வார்த்தை வந்து புதிய ஏற்பாட்டில் எக்லேசியா என்று சொல்லக்கூடிய, எக்லாயோ என்று சொல்லக்கூடிய ஒரு பதத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது தான் சபை. எக்லாயோ என்றால்னால் பிரித்து எடுத்து வைக்கப்பட்டவர்கள், தனித்து எடுத்து வைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக தான். முதலாவது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும், சபை என்பது கட்டிடம் அல்ல. ஹலோ, சபைங்கிறது கட்டிடமே அல்ல. பில்டிங் இல்லை, கத்தீட்ரல் இல்லை, அது இல்லை, எந்த கட்டடமும் கிடையாது. சபைன்னு குறிப்பிடுவது என்னன்னா, ஆண்டவரை விசுவாசித்து அவரை அறிக்கை செய்து அவருக்கென்று வாழுகிற மக்கள் கூடுவது தான் சபையே ஒழிய கட்டடம் கிடையாது. என்னன்றைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, சர்ச்சுக்கு போனீங்களா பிரதர், சர்ச்சுக்கு போனீங்களான்னா ஏதாவது ஒரு கட்டடத்துக்கு போனதைத்தான் நினைக்கிறாங்களே ஒழிய, நாங்கள் எல்லாம் கூடி வந்து ஆண்டவரை ஆராதித்தோம், நாங்கள் எல்லாம் கூடி வந்து ஆண்டவரோடு இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து ஐக்கியத்தில் இருந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு ஒரு நல்லபடியாக ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய காரியத்தில் போனோம்னு நினைக்கிறதே இல்லை. என்னென்னா மக்களுக்கு வந்து என்ன வந்துருச்சு, சபையினாலே ஒரு கட்டடம். அதனால தான் நிறைய பேர் என்னென்னா, இன்றைக்கி வந்து கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாய் வாழாமல் போனதுக்கு ஒரு உரிய ஒரு காரணம் என்னென்னா, என்னமோ ஆண்டவர் சபைக்குள்ளே இருக்கிறாரு வெளியே இல்லைன்னு. எப்படி சபைக்குள்ளே வந்தா அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் நல்லா இருக்கீங்களா, என்ன பிரதர் சிஸ்டர், சபை முடிஞ்ச உடனே கேட்க கேட்க பார்க்க ஒரே சத்தம்தான், ஏன் அங்கே வந்து வெளியே போனோடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களா என்ன, கிடையாது. ஏன்னா நம்ம மக்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கொள்றது இல்லைன்னா, என்னமோ நிறைய பேருக்கு என்னென்னா, நான் அந்த லூர்து மாதா கோயிலுக்கு போனால் தான் எனக்கு நடக்கும், நான் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகணும், அப்புறம் திருப்பதி போகிறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஆண்டவர் வந்து எங்கேயும் இருக்கிறாரு. அப்போ சபை என்று அழைக்கப்படுவது யார, நம்மளை, நம்ம தான் சபை. இதை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3:15-16 இந்த சபை என்பதை குறித்து சொல்லும்போது ஒரு தெளிவான ஒரு காரியம் சொல்கிறார். அது என்ன, அது ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. எப்படி ஜீவனுள்ள தேவனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் வாசிங்க, 15-16 தேவனுடைய வீட்டிலே அறியும்படிக்கு உனக்கு எழுதுகிறேன், அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபை. எது சபை என்பது என்ன, ஜீவனுள்ள தேவன் இருக்கிற வீடுக்கு பேர் தான் சபை. அது எங்கே வேணாலும் இருக்கலாம், அது உங்கள் வீடாகவும் இருக்கலாம், என் வீடாகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், இந்த கட்டடமாகவும் இருக்கலாம், வேறு கட்டடமாகவும் இருக்கலாம், கட்டடம் பிரச்சனையே கிடையாது, ஆளுங்க தான். ஏன்னா இந்த காரியத்தில் வருகிற நாட்களில் இதை குறித்து இன்னும் ஆழமாக சொல்லி கொடுக்குறேன். பட் முதல்ல மேலோட்டத்தில் நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க, மக்கள் கூடி வருவது, யார் கூடி வருவது, அடுத்த வசனம் வாசிச்சிருக்கீங்களே அப்படியே புரிஞ்சிடும். 16 சேர்த்து வாசிச்சிருங்க அப்படியே, அன்றியும் இல்லை 15 பின்பகுதி என்ன இருக்கு, ம், அந்த வீடு என்னவா இருக்கு, எழுதுகிறேன், சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கு. எதுக்கு சபைனா, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமும் அதுதான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு பில்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு தூண் என்னன்னா சபைதான். அப்ப வசனம் நமக்குள்ள ஆழமாய் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, சபை என்றாலே தேவனுடைய சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமே அதுதான்.
The filler and the foundation. அதுதான் அடிப்படை, அதுதான் எல்லாமே. இது யாருன்னா, இப்ப வாசிங்க 16 வசனம். அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே. என்னன்னா, இங்க ஒப்புக்கொள்ளுகிறபடியேன்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒரே விதமாய் அறிக்கை செய்ததின் படி. ஒப்புக்கொள்றதுனா நம்ம ரெண்டு பேரும் ஒப்புரவாகிறதுல எல்லாரும் சேர்ந்து விசுவாசிச்சு அறிக்கை பண்ணுவதுதான் அந்த வார்த்தை ஹோமோ லோகோனியோங்கிற வார்த்தை. ஹோமோ எல்லாரும் ஒரே போல, லோகோ பேசக்கூடிய, எல்லாரும் ஒரே போல தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடியதான் அந்த ஒப்புக்கொள்வது என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து ஒப்புக்கொள்றாங்க, எல்லாரும் அறிக்கை பண்றாங்க? கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதனால் காணப்பட்டார், புறஜாதியில பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து தேவன் மாம்சத்தில் வந்தாரு, நமக்காக மரித்தாரு, நீதிமான் என்று எண்ணப்பட்டார், அவர் மூலமா நமக்கு மீட்பு வந்தது, அவர் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார், அவர் வரப்போகிறார் என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லக்கூடியவங்க எல்லாம் கூடி வர்றதுக்கு பேர் தான் சபை. அப்ப என்னன்னா, சபை என்பது நம்ம கூடி வரும்போது என்னன்னா, நம்ம வந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்கிறோம், அந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த சத்தியத்தை நம்ம வந்து அறிந்து கொண்டு விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை நாம் அப்படியே கை கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை நாம் போதிக்கிறவர்களாய் மாறுகிறோம். இதுதான் ஒரு சபை, கூடி வரக்கூடிய ஒரு சபையினுடைய ஒரு காரியம். இதைத்தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரத்தில் 1வது வசனத்தில் தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள சபையை குறித்து எழுதும்போது ஒரு சபைன்னு சொல்கிறார். அப்போ என்னென்னா, 1வது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, சபை என்பது என்னென்னா, எல்லா கிறிஸ்தவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகர் என்று அறிக்கை செய்து விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கூடி வருகிற ஒரு கூட்டத்துக்கு பேர் தான் சபை. அது இங்கே உள்ள சபையாகவும் இருக்கலாம், உலகளாவிய ஒரு சபையும் ஒன்று தான். நம்ம எல்லாருமே ஒரே சபை தான், வேறு சபை கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இந்த வழக்கத்தில் சொன்னால், நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? நான் பாஸ்டர் இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன். எந்த பாஸ்டர் உங்களுக்காக சாகலை? இயேசு கிறிஸ்தனுடைய சபை. அதனால தான் நம்ம சர்ச்சுக்கு பேர் என்ன? உலக தமிழ் கிறிஸ்தவர்கள் ஐக்கியம், கிறிஸ்தவர்கள் கூடி வரக்கூடிய ஒரு ஐக்கியம். இது வந்து யாருக்கு சொந்தம் இல்லை, இது யாருக்கு சொந்தம்? கிறிஸ்துவுக்கு சொந்தம். அப்போ நம்ம கூடி வருவது கிறிஸ்தவர்களாய் கூடி வந்து சேருவதற்கு பேர் தான் சபையை ஒழிய கட்டடம் அல்ல. சரியா? இதுதான் சபை. இந்த சபை என்ன, எப்படிப்பட்டது என்று பார்ப்பதற்கு நீங்கள் வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சபையை குறித்து நிறையா ஒரு உவமானங்களாக, மெட்டஃபர் என்று சொல்லக்கூடியதாக ஒரு சில படங்களாக நிறைய சொல்லப்படுது. நிறைய நீங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி கூடி வரக்கூடிய சபையை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுது, ஒரு பதம் சொல்லப்படுது. அது ஒவ்வொரு முறையும் ஒரு அடையாளம் ஒரு படத்தோடு சொல்லப்படுது. 1வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம், சபை என்பது ஒரு குடும்பம். அதில் பிதாவாகிய தேவன் வந்து ஒரு குடும்பத்தினுடைய தலைவர், நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியதாக ஒரு படமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சபை என்பது என்ன? ஒரு குடும்பம். அதில் பிதாவாகிய தேவன் வந்து அதில் வந்து தகப்பனாக இருக்கார், நம்மெல்லாம் அதனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியதாக. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு மணவாட்டி, சபை என்பது ஒரு மணவாட்டி. அப்போ மணமகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்மெல்லாம் அவருக்கு நிச்சயிக்கப்பட்ட, ஒப்பு கொடுக்கப்பட்ட, அவருக்குள்ள ஒரு கற்புள்ள கன்னிகைகளாய் நாம் அவருடைய மணவாட்டிகளாய் இருக்கிறோம். அதுதான் சபை என்று சொல்லக்கூடியதாக. 3வது பார்த்தீங்கன்னா, ஒரு திராட்சை கொடி என்று சொல்லக்கூடியதாய், செடி கிறிஸ்து, நாம் அதில் உள்ள கொடிகள் என்று சொல்லக்கூடியதா சபையை குறித்து ஒன்று ஒரு உமானமாக இருக்கு. இன்னொன்று என்ன? ராஜ்யம். இது வந்து ஒரு பரலோக ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய ராஜா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாவாக இருக்கிறார். நம்மெல்லாம் அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவர்களாய் நம்ம அதனுடைய சப்ஜெக்ட்ஸாக இருக்கோம் என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து இன்னொன்று என்ன?
ஒரு என்டர்பிரைஸ், ஒரு தொழில் செய்வது போல உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு வந்து அவர் யார், அவர் தான் ஓனர், அவர் தான் மாஸ்டராக இருக்கிறாரு. நம்மெல்லாம் அவர் கீழே வேலை பார்க்குற வேலைக்காரர்களும் அவருடைய அடிமைகளுமாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஓமானத்தை நம்ம வேதவசனத்தில் பார்க்க முடியும். அடுத்து ஆலயம். இப்போ நம்ம தான் அந்த ஆலயம், ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. இப்போ நீங்களும் நானும் ஆலயமாக மாறிவிட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து, ஒரு படமும் இருக்குது. இன்னொன்று வந்து மந்தை. நம்மை மேய்க்கிற பிரதான பெரிய மேய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்மெல்லாம் அவருடைய மந்தைகள். இப்படி நிறைய படங்களாக காட்சிகளாக சபையை குறிச்சிருக்கு. ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் புதிய ஏற்பாட்டில் வித்தியாசமாக இருக்குது. நல்லா கவனிங்க, இதுவரைக்கும் நான் சொன்ன எல்லாமே பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, புதிய உடன்படிக்கையிலையும் இருக்குது, பழசுலையும் இருக்குது, புதுசுலையும் இருக்குது. ஆனால் ஒரு காரியம் மட்டும் என்ன இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று சொல்வது புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இருக்குது. நீ நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு மக்கள் கூடி வந்து சேருவது, இன்றைக்கி வருஷம் நடத்தும்போது செல்வம் பிரதர் அழகாக சொன்னார், என்ன எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவங்க வாய்களில் நான் துதியை போட்டிருப்பேன். அது பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு கூட்டம் கூடி வருவதை சபை என்று சொல்லக்கூடியதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் புதிய உடன்படிக்கையில் அதை சொல்லும்போது மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, சபையாகிய சரீரம். அது யாரோட சரீரம்? கிறிஸ்துவுடைய சரீரம், பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் சபைக்கு உண்டு, வேற எங்கேயும் கிடையாது. அப்போ இதனுடைய ஒரு தனித்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:32 சொல்லும்போது அங்கே சொல்லக்கூடிய காரியம் பாருங்க, 12:12 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது. அப்ப சபை என்பது என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவினுடைய சரீரம். எப்படி? கிறிஸ்துவினுடைய சரீரம். இது திரும்ப திரும்ப நீங்க சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கலாம். கொலோசேயருக்கு எழுதும்போது, கொலோசே பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயர் 1:18 சொல்லக்கூடிய காரியம் பாருங்க, சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த சபை என்பது கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று சொல்லக்கூடியதா? இது எபேசியர்ல வந்து பார்த்தீங்கன்னா 5:22-30 ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லக்கூடிய காரியம் இருக்கு. 22 எப்படி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கணும், கணவன் மனைவி பிள்ளைகள் இதெல்லாமே வரிசையாக ஒரு ஒரு காரியமாக சொல்கிறாரு. அது என்னென்னா, கிறிஸ்துவையும் சபையும் குறித்து சொல்லக்கூடிய காரியம் சொல்கிறாரு. அதில் எபேசியர் 5:30 வாசிங்களே முதல்ல, அதுக்கப்புறம் நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோங்கிறாரு. 32 வாசிங்க, பெரியது கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் சொல்லி சொல்றாரு. இப்ப 23 வாசிங்க, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார், சரீரம் அவர் தலையா இருக்கிறாரு. அதுல 29 வாசிங்க, எபேசியர் 5:18 நல்லா கவனிங்க, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. நீங்க யாராவது உங்க சரீரத்தை வெறுக்கிறீங்களா? இல்லை. இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு வரல, இப்போ வீட்டுக்கு போய் சாப்பிடலன்னா ஒரு சிலருக்கு என்ன சொல்லுவாங்க, எனக்கு தலை வேதனை அப்படி இருக்குது பிரதர், பசிச்சிருச்சுன்னா எனக்கு தலை வேதனை வந்துடும், இது வந்துடும், ரொம்ப நேரம் நிற்க வச்சுட்டீங்க வர்ஷிப்பில், ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டீங்க, எல்லாம் என்ன, நம்ம சரீரத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறோம், எத்தனை சட்டை வாங்குகிறோம், எத்தனை துணி வாங்குகிறோம், எத்தனை கிரீமு, என்னென்னமோ, எவ்வளவு காரியம். யாரு வந்து தன்னுடைய சரீரத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. எப்படியா? அது போல கர்த்தர் என்ன பண்றாராம், சபையை போஷிக்கிறார். அப்ப என்னன்னா, இது வந்து அவருடைய சரீரம், இது கிறிஸ்துவனுடைய சரீரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சபைதான். இதை நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும்.
அப்போ சபை என்பது நம்ம கூடி வர்றது, நம்ம எல்லாம் ஒரு அவயவம், நம்ம எல்லாம் கூடி வந்தால் அதுக்கு பேர் கிறிஸ்துவனுடைய சரீரம். இந்த சரீரத்தை வந்து நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். நிறைய நேரங்களில் நம்ம இந்த வேத வசனத்தை வாசிப்போம், ஆனால் நான் சரியாக புரிஞ்சு கொள்றதில்ல. நீங்கள் அப்போஸ்தலன் நடவடிக்கை 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், சவுல் வந்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க கொலை செய்கிற காரியத்தை பார்க்குறோம். 7வது அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்தேவானை வந்து கல்லெறிஞ்சு கொலை செய்கிறவங்க துணிகளை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அதற்கு பின்பாக யாரெல்லாம் கிறிஸ்தவன் சொல்கிறானோ அவரெல்லாம் துன்புறுத்த போகிறாரு. 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்களில் பார்க்குறோம், அவர் என்ன பண்ணுறாரு, தமஸ்குக்கு போகிறாரு, பிரதான ஆசாரியர்கிட்டருந்து கடிதம் வாங்கிட்டார், போய் அங்கே உள்ளவங்கள கொடுமைப்படுத்த போகிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்தவரை பார்த்து, சவுலே சவுலே நீ ஏன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறாய், அல்லேலூயா நல்லா முழிச்சிருக்கீங்க, அப்படி கேட்கல, என்ன கேட்டார், நீயே என்னைய துன்புறுத்துற, நல்லா கவனிங்க. ஏன்னா ஒரு கிறிஸ்தவனை துன்புறுத்துனா அது கிறிஸ்துவை துன்புறுத்துவது, ஏன்னா அது அவருடைய சரீரம். இந்த ஞானம் நமக்கு வேணும், ஏன்னா இந்த சரீரம் என்பது அவருக்கு சொந்தமானது, அதற்கு அவர் தான் தலை. இன்றைக்கு நிறைய சபைக்கு நிறைய சரீரத்துக்கு தலை இல்லாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. ஹலோ, ஆமாம், கிறிஸ்து ஒரு பிரதானமாக உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய சபையினுடைய காரியங்கள் எல்லாத்துலேயும் கிறிஸ்து தலையாக இருக்கிறாரா, நல்லா சிந்திச்சு பாருங்க. அதாவது சபை என்பது கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும், கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்கு என்று வாழ வேண்டும், எது எடுத்தாலும் கிறிஸ்துவாக இருக்கணும், கிறிஸ்துவத்தான் பிரதானப்படுத்தணும், கிறிஸ்துவா தான் இருக்கணும். அப்போ அவர் தான் தலைன்னா, தலைக்கு மரியாதை கொடுக்கலைன்னா அது சபையா, சிந்திக்கணும். என்ன ஒரு சபை, ஒரு சரீரத்துக்கு தலை இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன, நீங்களே பார்த்துக்கோங்க. அப்ப என்னன்னா, கிறிஸ்து தலையா அவசியமாக இருக்க வேண்டும், கிறிஸ்து தான் தலையாக இருக்கணும். நீங்கள் எபேசியர் 1வது அதிகாரத்தில் கடைசி 2 வசனங்கள் 22-23 வாசிங்க, கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு எல்லாத்துக்கு மேல தலையாக தந்தருளினார். ஆண்டவர் எல்லாத்துக்கும் மேலான தலையாக அவரை வச்சு, சபைக்கு வச்சு, அந்த சபைக்கு சகல அதிகாரங்களையும் கொடுத்து, எல்லா அதிகாரங்களும் எல்லா துறைத்தனங்களும் வறுமையிலையும் சரி இம்மையிலையும் சரி எல்லாவற்றையும் அவருடைய பாதப்படிக்கு போட்டார். அந்த பாதம் யாருடையது, சபை, அதற்கு தலைவர் அவர். அப்போ ஒரு சபை என்பது கிறிஸ்துவினுடைய சரீரம், அதற்கு தலை வந்து கிறிஸ்து. அப்போ நீங்கள் வந்து ஒரு சபை என்று சொல்லி சொன்னால், ஒரு ஜனங்கள் கூடி வந்தால் அந்த கூடி வருகையில் அந்த சபையில் வந்து தலைவர் யார் இருக்கணும், கிறிஸ்துவாக இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது. கிறிஸ்து தான் ஒரு பிரதான தலைவராக இருந்து, கிறிஸ்து சொல்கிற பிரகாரம் நடந்து, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதா தான் ஒரு சபை இருக்கணும், அந்த தலை சொல்கிறது போல தான் கேட்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை தள்ளி வச்சிட்டோம். நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள், உங்கள் சபைக்கு யார் தலைவர், நம்ம என்னன்னா சமுதாயத்தை வழி நடத்துவதை விட்டு விட்டு, நல்லா கவனிங்க, கிறிஸ்தவம் சமுதாயத்தை வழி நடத்துவதை விட்டு விட்டு சமுதாயத்தை பின்பற்றுகிறதாய் மாறிவிட்டது. சினிமாலையும் அரசியல்லையும் கட் அவுட் வச்சான், இப்போ சர்ச்சுக்குள்ளேயும் வைக்கிறான், இப்போ சர்ச்சுக்கு வெளியேயும் வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம சமுதாயத்துக்கு பிரித்து எடுத்து வைக்கப்பட்ட மக்கள்னா நம்ம உலகத்தார் போலையாக வாழணும், கிடையாது. அதுக்காக நம்ம தலையில் நடக்கிறவங்க இல்லை, நம்மளுடைய நடவடிக்கைகள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும், கிறிஸ்துவனுடைய வழிநடத்துதலின் இருக்க வேண்டும்.
அது இல்லாதனால தான் இன்றைக்கு சபை சரீரத்துக்கு வந்து தலைக்கும் சரீரத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. இப்போ நல்லா ஒரு நிமிஷம் சிந்திங்க, என் தலை சொல்லக்கூடிய கமாண்டை கேட்டு தான் என் கை தூக்குது இது தூக்குது. இப்போ நிறைய சபைக்கு கையும் காலும் இல்லாமல் போனது காரணம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ என்ன சொல்கிறாரு, அப்படிப்பட்ட சபைக்கு நம்ம எல்லாரும் ஒரு அங்கமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12:12 பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ஆண்டவருங்க சொல்ற காரியம் பாருங்க. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் என்ன காரணங்கிறத சொல்றாரு பாருங்க, வாசிங்க தொடர்ந்து வாசிங்க. அந்த பிரகாரமாய் கிறிஸ்துவும் இருக்கிறார், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும், எப்படி எல்லாரும் ஒரே ஆவியினாலே என்னன்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதற்கு விசுவாசித்து அதை அறிக்கை செய்து நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது நமக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டு நீங்க அந்த சபையாகிய சரீரத்தில் ஆவியின் மூலமாய் ஒரு அவயவமா இணைக்கப்படுறீங்க. எப்ப வந்து நான் சபைன்னு சொன்ன உடனே உலகளாவிய ஒரு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக உங்களை கொண்டு வந்து எப்ப சேர்க்கிறார்னா, நீங்க ஒரே ஆவியினாலே ஒரே ஞானஸ்தானத்தின் மூலமாய் ஒரே ஆவியை கொண்டு நீங்கள் எல்லோரும் என்ன பண்ண போறீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த சரீரத்தில் இணைக்கப்படுறீங்க. இணைக்கப்பட்டு வாசிங்க, ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு நம்ம தாகம் எங்க தீருது, ஒரே ஆவியில தான் தீருது. நம்மளுடைய தாகம் தீர்க்கப்படுவது ஒரே ஆவியில். அப்ப நம்மளை எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து சேர்த்தது பரிசுத்த ஆவியானவர். நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். முதல்ல இந்த சபை எங்க தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு புரிஞ்சிடும், சரியா? சபை என்கிற பதம் முதன் முதலாக மத்தேயு சுவிசேஷம் 16 இருக்கு. மத்தேயு 16:13 ஆண்டவர் கேட்கிறார், சரிப்பா என்னைய நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க, என்னைய பத்தி யாரு என்ன சொல்றாங்க அப்படின்னு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க, ஆண்டவரே நீ எலியா, நீ அந்த தீர்க்கதரிசி எதுன்னு. சரி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு 18 வாசிங்களே, மத்தேயு 16:18, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல். தமிழ்ல ஒரு பதம் அங்க மிஸ்ஸிங், ஐ வில் பில்ட் மை சர்ச், நான் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன். என்ன போடலன்னு வாசிக்கிறேன், சரியா? என்ன பாருங்க, நான் சபையை கட்டினேன், கட்டுகிறேன், கட்டி கொண்டிருக்கிறேன் சொல்லலை, என் சபையை கட்டுவேன். யார் கட்டுவா? கிறிஸ்து கட்டுவார். நான் என் சபையை நான் கட்டுவேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம சுய முயற்சியில் எதை கட்டினாலும் ஒன்றுக்கும் வேலைக்கு ஆகாது. நம்ம கட்டணும்னா ஒரு நாள் இடிஞ்சு போயிடும். எல்லாம் போறது போல தான் தெரியும், ஆனால் தாங்காது. ஆனால் ஆண்டவர் கட்டுற சபை என்னைக்கு நிற்கும்? வாசிங்க, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, நான் உனக்கு தருவேன், எதுவோ கட்டப்பட்டிருக்கும், எதுவோ பேதுருவே நான் உனக்கு சாவி கொடுக்குறேன், பேதுருவே நீ சொன்னதில் இருந்து நான் உனக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. மத்தேயு 16:16
இப்படி வசனங்கள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதி. எப்படி? மத்தேயு 16:16 ஒரு வெளிப்பாடை பேதுரு சொல்கிறார். நல்லா கவனிங்க, பேதுரு சொல்கிறாரு. அதைத்தான் ஆண்டவர் சொல்லும்போது 17 சொல்கிறாரு, பேதுருவே இதை உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தலை, பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்துகிறான்னு சொல்கிறார். அந்த வெளிப்பாடு என்னங்கிறத 16 சொல்லுது பாருங்க. நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வெளிப்பாட்டில் நான் தேவனுடைய குமாரன், நான் உங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர் என்கிற இந்த வெளிப்பாட்டின் மேல நான் என் சபையை கட்டுவேன். நான் உனக்கு பாதாளத்தின் திறவுகளில் பாதாளம் உன்னை மேற்கொள்ளாது, நான் உனக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோள்களை கொடுப்பேன். நீ இங்கே என்னத்தை கட்டுவியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கு, நீ இங்கே என்னத்தை கட்ட விழுப்பியோ அது பூலோகத்திலையும் கட்ட விழுக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அதிகாரத்தையும் வல்லமையும் சபைக்கு கொடுத்துட்டு போகிறாரு. நம்ம பின்னாடி வர்ற செய்தியில் இதை குறித்து பார்ப்போம். பட் இன்னைக்கு என்னென்னா, முதலாவது என்னென்னா, எப்படி வந்து பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்ம இணைக்கப்பட்டோங்கிறத, சபையினுடைய தொடக்கம் எங்கே தொடங்குது, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு நான் என் சபையை கட்டுவேன், அந்த சபையினுடைய அடித்தளம், அந்த சபையினுடைய ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நான் தேவனுடைய குமாரன், உங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர் என்கிற வெளிப்பாட்டின் மேலே கட்டப்படும், நான் கட்டுவேன் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, என்ன, நான் போயிட்டு உங்களுக்கு பரிசுத்தாவி அனுப்பேன்னு சொல்கிறார். நீங்கள் 1 Corinthians 3 இயேசு தான் அந்த ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம். நம்ம 1 Peter 2 நம்ம இப்போ இன்சைட் அவுட்டில் பார்த்தோம், எப்படி அவர் தான் மூளை கல்லாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. எபேசியர் 2 எப்படி பார்க்குறோம், கிறிஸ்து தான் அந்த அடிப்படை மூளைக்கல்லாக இருக்கிறாரு, அதன் மேலே தான் வந்து சபை கட்டப்படுகிறது என்பதை பார்க்குறோம். அவர் தான் ஃபவுண்டேஷன், அதுக்கு மேலே வேறு ஃபவுண்டேஷனே கிடையாது, தெளிவாக போட்டிருக்கு. 1 Corinthians 3 வேற ஒரு ஃபவுண்டேஷனும் வேற ஒரு இது போடவும் தேவையில்லை, ஏற்கனவே கிறிஸ்து தான் இருக்காரு, அதுக்கு மேலே தான் கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்னென்னா, முதல்ல வந்து இந்த சபையை கட்டுவதற்கு பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை கொடுத்தாரு. குமாரன் மரித்த பின்பு

பேசி எல்லாம் செய்கிறாங்க. இப்போ இதை குறித்து சொல்லும்போது இந்த சபையை எப்படி அவர் கட்டினாரு, இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன பண்ணினாருன்னு சொல்கிறத அப்போஸ்தலன் நடிக்க 20வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. உங்களை குறித்தும் இருங்க இருங்க ஒரு நிமிஷம், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட, நல்லா கவனிச்சிங்களா, அவர் சபைய எப்படி உண்டாக்குனாரு, தன்னுடைய சுய இரத்தத்தினால, பை ஹிஸ் ஓன் பிளட் அவர் சபைய உருவாக்குனாரு. அந்த சபைய நல்லா கவனிங்க, பிதாவாகிய தேவன் குமாரன் நினைச்சாரு, குமாரன் தன் இரத்தத்தை சிந்தி சபையை கட்டுறாரு, சபையை கட்டுவதற்கு அதை மீட்டு கொண்டாரு. இப்ப அதை கட்டுறதுக்கு என்ன பண்றார், பின்பகுதி வாசிங்க, அந்த கட்டுவதற்கு இப்ப பரிசுத்தாவியானவர் என்ன வச்சிருக்கிறாரு, நம்மளை கண்காணிகளா வச்சிருக்கிறார். ஆண்டவர் குமாரனாகிய கிறிஸ்துவ அனுப்பிச்சாரு, குமாரன் தன்னுடைய ரத்தத்தின் மூலமா சபையை மீட்டு கொண்டு சபையை கொடுத்தாரு. அந்த சபையை வந்து கட்டுவது பணி செய்வது யாரு, பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். ஏன்னா இதைத்தான் சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து தான் எப்படி ஆண்டவர் வந்து தன்னுடைய இரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டார், வெள்ளியினால அல்ல, பொண்ணுனால அல்ல, அழிந்து போகிற வஸ்துகள்னால இல்லை, எப்படி தன்னுடைய விலையேறப்பெற்ற த ப்ரெஷியஸ் பிளட் தன்னுடைய சொந்த இரத்தத்தினால, சுய இரத்தத்தினாலன்னு சொன்னது போல 1 பேதுரு 18:19 பாருங்களேன், உங்கள் முன்னோர்களால் நடத்தி நின்று நல்ல கவனிங்க, அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, மீட்கப்பட்டுட்டார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு கொடுக்கப்படுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் ஏற்கனவே சொல்லப்படுச்சு தீர்க்க தரிசனமா. ஏன்னா அப்போஸ்தலன் நடிகை 2வது அதிகாரத்தில் பெந்தைக்கோஸ்தே நாளில் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணும்போது பேதுரு யோவேல் சொன்னது போல அதைத்தான் சொல்லி அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. ஆனால் இந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் வரப்போகுது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுவாருங்கிறத யோவான் முன்னாடியே சொல்லிட்டார். என்ன, நான் வந்து உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றார், அவர் எப்படி ஞானஸ்தானம் கொடுப்பாரு, பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுப்பாரு. Mark 1:8 ஏற்கனவே சொல்லிட்டார், எப்படி நான் வந்து உங்களுக்கு ஜலத்தில் கொடுக்குறேன், ஆனால் அவர் வருவார், அவர் வந்து எதில் கொடுப்பாரு, பரிசுத்த ஆவியினால கொடுப்பாருன்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் அளவு சீஷர்களோட கூட இருந்துட்டு 5வது வசனத்தில் அப்போஸ்தலனுடைய 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்றாரு, நீங்க எருசலேமில் இருங்க, வாசிங்க, போகாமல் நீ இங்கே காத்துருங்க, கொஞ்ச நாள் இங்கே காத்துருங்க. பெந்தைக்கோஸ்தே நாள்னா எத்தனை நாள், 50வது நாள். எத்தனை நாள் வரைக்கும் உயிரோடு இருந்தார், மரித்து உயிரோடு எழும்பி வந்ததுக்கப்புறம் அவங்களோட எத்தனை நாள் கூட இருந்தார், 40 நாள் இருந்தார். இன்னும் 10 நாளில் வரப்போகுது, 10 நாள்னு சொல்லலை, நீ ரொம்ப நாள் போகாத, இங்கே இருன்னு. 8வது வசனத்தில் என்ன சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் வரும்போது நீங்கள் என்ன யூதேயா சமாரியா மற்றும் உலகம் முடிவின் கடையாந்திர வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. எப்போ, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, அது வரைக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எது, எருசலேமில் உள் வீட்டு அறைக்குள்ள உள்ளாக உட்காந்து உங்களை பூட்டிகிட்டு உட்காந்துருக்கீங்க, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலங்கொண்டு நீங்கள் என்ன சாட்சிகளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அப்போ என்னென்னா, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வரும்போது தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறார், நம்மளை கொண்டு போய் இந்த சபையாகிய சரீரத்தில் ஒரு அங்கமாக இணைக்கிறாரு. இதை நீங்கள் நல்லா முதலேருந்தே இந்த தாட் வச்சுக்கோங்க. மத்தேயு 16வது அதிகாரத்தில் பேதுரு சொன்னாரா, நீங்கள் தான் கிறிஸ்துன்னு சொன்னாரா, அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், கவலைப்படாதா பேதுரு, நீ சொன்ன இந்த வெளிப்பாட்டின் மேலே நான் சபையை கட்டுறேன், உனக்கு சாவியை கொடுக்குறேன்னாரு.
மறித்தாரு, உயிர் தெளிந்தாரு, 40 நாள் கூட இருந்தாரு. நீ எங்கே

0: போகாத எருசலேமில் இருந்தார். எருசலேமில் இருக்கும்போது உனக்கு பரிசுத்த ஆவியானவரோடு நீ சாட்சியாக இருப்ப, நீ எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணுவார். எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணார். முதல்ல 5000 பேர், அடுத்து 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். முதல்ல 3000 பேர், அடுத்து 5000 பேர். இப்படி தினந்தோறும் ஆளுங்க சேர்க்கப்பட்டாங்க சபையில். சபை வளர ஆரம்பிச்சது. சரீரத்தில் ஆளுங்க சேர்த்துக்கொள்ளே வரப்பட்டாங்க. இப்போ யாருக்கு இந்த சபையாகிய சரீரத்தை பற்றி நல்லா தெரியும்? பேதருக்கு தான் தெரியும். இப்போ பேதர் என்ன பண்ணுறாரு? கொர்னேலிய வீட்டுக்கு போகிறார். கொர்னேலிய வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணுறாரு. கொர்னேலிய யாருன்னா, அவன் யூதன் அல்லாத ஆள். கொர்னேலிய வந்து யூதன் அல்லாத ஆள். இந்த கொர்னேலிய வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணும்போது இங்கே அவர் போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு தரிசனம் வந்துடுது. இப்போ கொர்னேலிய வீட்டுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறார். கொர்னேலிய வீட்டில் இவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்துடுறார். இப்போ எருசலேமில் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே பேதுரோவை கூப்பிட்டு திட்டுறாங்க. ஏய், என்ன நீ வாடகை போய் புறஜாதி ஆட்டெல்லாம் நீ பேசிட்ட அப்படின்னு. அப்போ அவங்ககிட்ட பேசும்போது, எருசலேமில் மக்கள்கிட்ட சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய காரியம், அப்போஸ்தலனுடைய 11வது அதிகாரத்தில் 15-16வது வசனத்தில் அவர் சொல்கிற காரியம் பாருங்கள். நான் பேச தொடங்கின போது எப்போ இறங்கினது போல, அப்போஸ்தலனுடைய 2வது அதிகாரத்தில் இறங்கினது போலவே அவர்கள் போலே இறங்கினார். இப்போ எங்கே கனெக்ட் பண்ணுறார் பாருங்க. அவர் யோவான் வந்து ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த, எனக்கு வந்து தண்ணியில் தான் ஞானஸ்தானம் கொடுக்க முடியும், உங்களுக்கு பரிசுத்தாவியில் ஞானஸ்தானம் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் பரிசுத்தாவியில் ஞானஸ்தானம் கொடுப்பேன். அப்போ சபையில் வந்து ஒரு அங்கமாக இணைக்கப்படுவதற்கு பரிசுத்தாவியின் மூலமாய் நீங்கள் எல்லாம் அந்த சரீரத்தில் ஒரு அங்கமாக இணைக்கப்படுறீங்க. அது ஆதியில் அப்போஸ்தலனுடைய 2வது அதிகாரத்தில் நடந்தது, இன்றும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ உடனே நீங்கள் நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன கேள்வி வரும், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா பின்னாடி இது பண்ணும்போது, ஐயோ நான் வந்து நாமான பாஷையெல்லாம் பேசுறதில்ல பாஸ்டர், நான் மீதி பேர் மாதிரி குதிக்கிறதில்ல, எனக்கு இந்த இது மாதிரி இழுக்கிறதெல்லாம் கிடையாது, அப்போ நான் வந்து இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரி, மீதி பேருக்கு எல்லாருக்கும் வரணும் இல்லை. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகர் என்று அறிக்கை செய்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனம் தெளிவாக சொல்லுது, பரிசுத்த ஆவி அல்லாமல் ஒருவனும் இயேசுவே இரட்சகர் என்று அறிக்கை செய்ய முடியாது. அதனால் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ உங்கள் எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. உங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால தான் நம்ம சர்ச்சில் மெம்பர்ஷிப் உள்ள ஹெவனில் இருக்குது. ஹல்லேலூயா. சரி, முதல்ல சபைனா என்ன? அந்த சபையை வந்து எங்கே தொடங்கப்பட்டது? இப்போது அந்த சபை தொடங்கினதனுடைய நோக்கம் என்ன? என்ன பர்பஸ்? ஆண்டவர் எதுக்காக சபையை உருவாக்கினார்? அடுத்த செய்தியில் இஸ்ரவேலும் சபையும் என்னென்று சொல்லி கொடுக்குறேன். இப்போ முதல்ல சபை எதுக்கு கொண்டு வந்தார்? முதலாவது சபையினுடைய நோக்கம் என்ன? நம்ம எல்லாருமே ஒரு வகையில் எதையாவது ஒன்று ஆராதிக்கிற மக்கள். பை நேச்சர் நம்ம எல்லாருமே யாரையாவது ஒருத்தரை ஆராதிப்போம், எதையாவது ஒன்று ஆராதிப்போம், நமக்குள்ளே இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த சபை எதுக்கு இருக்குன்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக. டு குளோரிஃபை காட். குளோரிஃபை காடுங்கிறது என்ன? மகிமைப்படுத்துவது. அது எப்படி மகிமைப்படுத்துவோம்? அவரை ஆராதிப்பதின் மூலமாக நம்ம மகிமைப்படுத்தும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம் சொல்றது பாருங்க. எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்ப என்னன்னா, நம்ம எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும். அதுதான் கொலோசியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லும் போதும் அங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் அவருடைய நாமத்தினாலே செய்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அப்போ என்னன்னா, சபையினுடைய ஒரே நோக்கம், பிரதான நோக்கம் என்னன்னா, அவரை ஆராதனை செய்வது, அவரை மகிமைப்படுத்துவது. சரியா? அப்போ சபன் வந்துட்டா நம்ம எப்பவுமே பாட்டு பாடிட்டே இருக்கணுமா பாஸ்டர்? ஆராதனை பண்ணணும்னு சொன்னீங்க, மகிமைப்படுத்தணும்னு சொன்னீங்க, அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு இந்த அர்த்தம் தெரியாததுனால நம்ம நினைக்கிறது, நிறைய பேர் சொல்லுவாங்க பரலோகத்தில் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும், போர் அடிக்காதா? கேள்வி கேட்குறவங்க இருக்காங்கல்ல, நமக்குன்னே அதுக்குனே உட்காந்து யோசிச்சு கேள்வி கேட்குறவங்களும் இருக்காங்க நம்மக்கிட்ட. யோசிச்சு பாருங்கள், மகிமைப்படுத்துவது இல்லை ஆண்டவரை ஆராதிப்பது என்னன்னா, உங்களை என்ன நோக்கத்திற்கு படைத்தாரோ அதை நீங்கள் நிறைவேற்றுவது தேவனை மகிமைப்படுத்துவது. இப்போ ஒரு ஆப்பிள் மரம் வச்சா நம்ம வீட்டுக்கு பின்னாடி, அது ஆப்பிள் இது வந்து பழம் கொடுத்ததுன்னா, ஆப்பிள் பழம் கொடுத்ததுன்னா அது அதனோட படைத்தவரை மகிமைப்படுத்துதுன்னு அர்த்தம். ஒரு மாம்பழம் அது மாம்பழம் கொடுத்துச்சுன்னா அது படைத்தவரை மகிமைப்படுத்துன்னு அர்த்தம். அதே போல் ஒவ்வொன்றும் அது எதற்காக படைக்கப்பட்டதோ, நம்ம எல்லாரும் சொல்கிறோம்ல, வானங்கள் தேவனுடைய மகிமையை எப்பொழுதும் பிரதிபலிக்கு. என்ன காரணம்? அது சூரியன் என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதே காலகட்டத்தில் அது பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருக்குது. சந்திரன் அது அதனுடைய வேலையை செய்து அதெல்லாம் என்ன செய்யுது? தேவனை மகிமைப்படுது. ஹெவன்ஸ் டிக்ளேர்ஸ் த க்ளோரி ஆஃப் காட். ஏன்? அதற்கு கொடுக்கப்பட்ட வேலையை அது செய்வது தான் தேவனை மகிமைப்படுத்துவது. அப்போ உங்களை இந்த சபையில் என்ன அங்கமாக சேர்த்துருக்காரோ அதை நீங்கள் செய்வது தான் தேவனை மகிமைப்படுத்துவது, அதுதான் தேவனை ஆராதிப்பது. அதில் பாடலும் ஒரு அங்கமே ஒழிய அது மட்டும் ஆராதனை கிடையாது. நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஆராதனையை குறித்து கிட்டத்தட்ட ஒரு 11 செய்தி நம்ம கொடுத்துருக்கோம். யோவான் 4:23-24 வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், இதோ பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்துருச்சு. என்ன? பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்கிறவங்க எப்படி தொழுதணும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். இதை குறித்து நம்ம தெளிவாக நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நம்மளை எதற்காக ஆண்டவர் படைத்திருக்கிறாரோ, எதற்காக வைத்திருக்கிறாரோ அது தேவனை மகிமைப்படுத்துவது. அப்போ ஒரு சபை தேவனை மகிமைப்படுத்துவது என்னன்னா, என்ன நோக்கத்துக்காக வைக்கப்பட்டதோ அதை செஞ்சால் தேவன் மகிமைப்படுவார். சரியா? இப்போ தேவன் எதற்காக சபையை வச்சாரோ அதை செய்யும்போது தேவன் மகிமைப்படுவார். அந்த ரெண்டு காரியம் சரியா, இந்த ரெண்டு காரியம் மட்டும் நீங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ரெண்டு நோக்கம் சபைக்கு பிரதானமாக கொடுத்துருக்கிறார். ஒன்று வந்து என்னென்னா, சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களை தேவனுடைய வார்த்தையில் தேறினவர்களாய் மாற்றுவது. த ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஆர் த ப்ரையாரிட்டி ஃபார் த சர்ச் இஸ் டு எக்யூப் த சைன்ஸ். இங்கே நம்மளில் யார் பரிசுத்தவான் இருக்கா அப்படின்னு தேடாதீங்க, நீங்களும் பரிசுத்தவான் தான். சரியா? வேத வசன தெளிவாக சொல்லுது, பரிசுத்தவான் தான் உங்களை கூப்பிடுது. அதனால் நீங்களும் உங்களை பரிசுத்தவான் கூப்பிட பழகுங்க. சரியா? நான் குப்பை களிமண்ணுன்னு சொன்னதெல்லாம் போதும், குப்பை களிமண்லாம் கழுவி தொடச்சி எடுத்துட்டாரு. பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டீங்க, மறுரூபமாக்கப்பட்டீங்க. அதனால் நீங்கள் வந்து பரிசுத்தவான். உங்களை எல்லா விதத்திலையும் தேறினவர்களாய் மாற்றி உங்களை ஒரு தகுதியுள்ளவர்களாய், தலையாகிய சரீரத்திற்கு சகுதியான மக்களாக தகுதியாக மாற்றுறது ஒரு வேலை. இன்னொரு வேலை என்னென்னா, ஆண்டவரை பற்றி அறியாதவர்களிடம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது. ரெண்டு வேலை செஞ்சால் ஆண்டவருடைய நாமம் சபையில் மகிமைப்படும். ஒன்று என்ன? பரிசுத்தவான்களை தேறினவர்களாய் மாற்றுவது, ஆண்டவரை அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. இது ரெண்டு தான் சபையினுடைய நோக்கம். இதை ரெண்டை செய்யும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதாக இருக்கும். இந்த ரெண்டு காரியத்தை தான் ஆண்டவர் நமக்கு செய்ய சொல்லியிருக்கிறார். முதலாவது, பரிசுத்தவான்களை தேறினவர்களாய் மாற்றுவது, எக்யூப்பிங் த செயின்ஸ். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனுடைய 2:42 அதாவது அந்த ஆதி திருச்சபை தொடங்கின நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த ஒரு வசனத்திலிருந்தே ஒரு 4 காரியம் நம்ம பார்க்க முடியும். வாசிங்க. உபதேசத்திலும், அந்நியோன்யம்னா என்ன? ஐக்கியம், அப்பம் பிட்கிதல், ஜபம் பண்ணுதல். நாலு காரியம். உபதேசம் எது? தேவனுடைய வார்த்தையை போதிக்க கூடியது. என்கிட்ட நிறைய பேர் எழுதிட்டாங்க, எதுக்கு நீங்கள் எல்லா மெசேஜும் 45 நிமிஷம் 50 நிமிஷம் பேசுகிறீங்க, 1 மணி நேரம் பேசுகிறீங்க, 10 நிமிஷமாக பேசுங்க. எப்படி 10 நிமிஷமாக பேசுங்க? ஏன், ஃபாஸ்ட் ஃபுட் காலமாக இது? யோசிச்சு பாருங்க, 15 நிமிஷம் பேசுங்க அண்ணே. ஐயா, சபையினுடைய நோக்கத்தை, அதாவது ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய மகிமையும் அறியாததுனால இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு? சமுதாயம் மாறுது, நம்ம சமுதாயம் பின்னாடி போக முடியாது. நீங்கள் வேத வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, ஆண்டவர் அப்பம் கொடுத்த அன்னைக்கு எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணார்? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். பவுல் எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணார்? காலையில் ஆரம்பித்தார், ஒருத்தர் ராத்திரிக்கு தூக்கம் வந்து கீழே விழுந்து செத்து போகிற அளவுக்கு பிரசங்கம் பண்ணார். பேதர் எவ்வளோ நேரம் ஜாவோ பிரசங்கம் பண்ணார்? அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார், கீழே விழுந்து ஒருத்தன் செத்தே போயிட்டான். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், நெகமாயா, எஸ்ரா, இவங்க ரெண்டு பேரும் இது பண்ணாங்க, பைபிள் வேத வசனம் வாசித்தாங்க. எப்போ இருந்து? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். நம்ம என்ன, 15 நிமிஷம் போதும். ஏன், யோசிச்சு பாருங்கள், ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்தா எவ்வளோ நேரம் பார்க்குறோம்? இப்போ வேர்ல்டு கப் வேறு நடக்குது. இல்லை, ஒரு டிவி சீரியல் பார்த்தா எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க? ஒரு சீரியல் மினிமம் 30 நிமிஷம். அது சர்வசாதாரணம் உட்காந்து பார்க்கும். ஒரு சினிமாவுக்கு போனால் 3 மணி நேரம் கட்டி போட்ட மாதிரி உட்காந்துருக்க, ஒரு 50 நிமிஷம் தேவனுடைய வார்த்தை உன்னுடைய ஜீவனை மாற்றக்கூட வார்த்தைக்கு உட்கார முடியாதா? என்ன என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளும் சமுதாயம் போல் போவோம். அப்போ தான் அது மாற்ற முடியாது. ஐயா, இது தேவனுடைய வார்த்தை, உங்களை தகுதியுள்ளவனாக மாற்றுறதுக்கு முதல்ல அவர்கள் தினந்தோறும், நீங்கள் போய் நல்லா வாசிச்சு பாருங்கள், டெய்லி, தினசரி தேவ வசனத்தில் அவ்வளவு ஆழமாக உட்காந்து படித்தாங்க. நம்ம ஆளுங்க என்ன ஆகிட்டோம்? மொபைல் ஆப்பில் பார்த்துக்குறோம் பாஸ்டர், ஐ வில் பி வித் யூ இன் ஸ்பிரிட்னு ஒரு மெசேஜை போட்டு போயிட்டே இரு. தகுதியுள்ளவனாக மாற்றுறது வேத வசனம் தான் உங்களை மாற்றும். ரெண்டாவது ஐக்கியம். ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நான் சொன்னது போல் நம்ம சபை பேர்லேயே ஐக்கியம் வச்சுருக்கோம். என்னென்னா, இங்கே ஒருத்தரை ஒருத்தர் நம்ம உற்சாகப்படுத்தக்கூடியதா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவி செய்யக்கூடியதா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜபத்தில் தாங்கக்கூடியதா, ஒருவரை ஒருவர் நம்ம வந்து கடிந்து உபதேசத்துலேயும். இன்றைக்கி அருமையாக சொன்னார் இல்லையா, வர்ஷிப் பண்ணும்போது சொன்னார், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அது புத்தி சொல்லுங்க மட்டும் மெதுவாக சொல்கிறீங்க, புத்தி சொல்லணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அதுதான் ஐக்கியம். ஏன்னா ஒருத்தர் வந்து சொல்லும், என்ன போய் பாரு, உனக்கு தலையில் பாரு, கண்ணாடியில் பாரு, உன் தலையில் என்ன கொம்பாக முளைச்சிருக்கு, ஏன் இப்படி தப்பாக நினைக்கிறேன்னு சொல்லணும். ஒரு புத்தி சொல்கிறது, ஒருத்தர் ஒருத்தரை திருத்துறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய காரியம், அதுதான் வந்து ஐக்கியம். மூணாவது என்ன? அப்பம் பிட்கிதல். அப்பம் பிட்கிதல்ங்கிறது என்ன? ஆண்டவர் எனக்காக மரித்ததும் அவருடைய வருகையும் நினைவு கூறக்கூடியதா. நான்காவதாக ஜபத்தில் தரித்திருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார், அவர் என்ன செய்ய விரும்புகிறார்னு அவருடைய ஆலோசனையை கேட்டு செய்யக்கூடியது. இந்த நாலு காரியமும் நம்ம செய்யணும். நம்ம எபேசியர் 4:11-16 உள்ள வசனங்களில் நம்ம ஒரு இது பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். ஏன்னா 16 வசனத்திலிருந்து மட்டும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 பிரசங்கம் நம்ம முன்னாடி பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் அந்த 11-13 உள்ள வசனங்கள் மட்டும் வாசிங்க. அனைவரும் முதல்ல கவனிங்க, எதில்? தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும். எது? விசுவாசத்திலையும் அறிவிலையும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க, எப்படி? பூரண புருஷராகும் வரைக்கும். நீங்க எல்லாம் சீர்பொருந்தும் பொருட்டு, உங்களை எதுக்கு தகுதியுள்ளவங்களா மாத்தணும்? சுவிசேஷ ஊழியத்துக்கு வேலைக்காரராகவும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் மெய்ப்பராகவும். இந்த ஐந்து வகையான ஊழியங்கள் எதுக்காக இருக்கு? உங்களை விசுவாசத்தில் விசுவாசத்திலையும் ஆவியிலையும் ஒருமைப்பட்டவர்களாக மாறி, நீங்கள் பூரண புருஷராக மாறி, அது மாத்திரமல்ல நீங்கள் என்ன ஆகணும், சீர்பொருந்தினவர்களாகி சுவிசேஷ வேலைக்கு தகுதி உள்ளவங்களாக மாற்றி, நீங்கள் எல்லாம் பக்தி விருத்தி அடைந்தவர்களாய் கிறிஸ்துவனுடைய தலையக்குடைய சரீரத்தினுடைய அதுக்கு தக்க வளர்ச்சி உள்ளவர்களாய் பூரண புருஷனாகும் வரைக்கும் இந்த ஐந்து வகையான ஊழியங்களும் இருக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மகிட்ட தெரிஞ்சு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஊழியம் என்ன? பாஸ்டர் ஊழியம். என்ன பாஸ்டர் ஊழியம்? யாரை கேளு, நான் பாஸ்டர். மீதி எல்லா ஊழியமும் ஒன்றும் இல்லை. ஏன்னா அதுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி இருக்குது, அதுக்கு தான் காசு வருது. ஹலோ, காசு பாஸ்டருக்கு தான் வருது, அதனால தான் பாஸ்டர் ஊழியத்துக்கு போயிடுறது. இது நான் சொன்னாலும் நிறைய பேர் என்னை கோவிச்சுக்கிறாங்க, பரவாயில்ல, நான் யாராவது ஒருத்தராவது சத்தியத்தை சொல்லணும்ல. ஏன்னா இப்போ ஒரு பாஸ்டர் வந்து தன்னுடைய பிள்ளைய எப்படியாவது பாஸ்டராக மாற்றி ஊழியத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. ஏன்னா அது அவரோட சொத்தாக நினைக்கிறார். கிறிஸ்து தலையே கிடையாது அங்கே. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் கூட ஊழியத்தில் 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிற ஒருத்தருமே வந்து தகுதி இல்லாதவங்களா தன் கீழே வந்து தன்னோட பையனை கொண்டு வந்து மேலே வச்சு அவங்க கையில் கொடுக்குற காரணம் என்ன? அது அவருடைய குடும்ப சொத்து. கிறிஸ்துவுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்கள் தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க. நான் சமீபத்தில் ஒருத்தர் பேசியிருந்தேன், அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு சபையில் 20 வருஷமாக இப்போ சீனியர் லெவலில் இருந்தேன், ஆனால் எங்கள் சபையில் எவ்வளோ காணிக்க வருதுன்னு எனக்கே தெரியாது பாஸ்டர். நம்ம சபையெல்லாம் அந்த பிரச்சனையே கிடையாது. நீங்கள் இப்போ வேணாலும் இன்டர்நெட்டில் போய் தட்டினீங்கன்னா 2009 கணக்கு இருக்குது, நீங்கள் யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். வெரி ஓப்பன். இன்றைக்கி நீங்கள் தமிழ் சபைகளில் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் கணக்கு காட்டுறாங்க பாருங்கள். கணக்கே கிடையாது, அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது, யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அகஸ்டின் ஜெயக்குமார் ஒருத்தர் ஜெம்ஸோட அக்கௌண்ட் நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம், ஐஎம்எஸோட இந்தியன் மிஷனோட பார்க்கலாம், பிஓஎம் பார்க்கலாம், ஒரு 2-3 இது பத்த வருது. மீது யாருமே அக்கௌண்ட்ஸ் பப்ளிஷே பண்ணுறதே கிடையாது. ஏன் யோசிச்சு பாருங்க, ஏன் சொல்ல வேண்டியதானே? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா ஐந்து வகையான ஊழியங்களும் உங்களை இந்த விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவங்களை விசுவாசிகளாக இல்லாமல் அவர்களை பரிசுத்தவான்களை மாற்றி ஒவ்வொருத்தரையும் சுவிசேஷ ஊழிய வேலைக்கு தகுதியுள்ளவர்களாய் பூரணமுள்ளவர்களாய் மாற்ற வேண்டிய ஒரு கடமை. அதற்கு தான் சபையினுடைய முதலாவது பிரதான நோக்கம் உங்களை ஒரு தகுதி உள்ளவங்களா, ஒரு பூரண புருஷர்களாய், விசுவாசத்தில் தேர்னவங்களா, எல்லாவற்றிலும் தகுதியுள்ளவர்களாய் உங்களை சின்ன பிள்ளைகளை போல இல்லாதபடி வேத வசனத்தை போதித்து வேத வசனத்தின்படி உங்களை கிறிஸ்துவை போல மாற்றுவது முதலாவது நோக்கம். அதான் சபை கொடுக்கப்பட்ட பொறுப்பு. ரெண்டாவது என்ன? தகுதி பண்ணப்பட்ட உங்களை வச்சு இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அதான் ரெண்டாவது பொறுப்பு. கோ எவாஞ்சலைஸ் த வேர்ல்ட். இந்த எவாஞ்சலிசம் என்று சொல்லுவதை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தார். மத்தேயு 28:18-20 உள்ள வசனங்களில் சொல்லும்போது என்ன சொன்னார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாருக்கும், சகல ஜாதிகளுக்கும் தமிழில் போட்டாலும் போட்டோம், ஜாதிக்கு ஜாதிக்கு சர்ச்சை வச்சுட்டாங்க. என்ன கொடுமை! சகல தேசத்துலேயும் ஜாதி சுவிசேஷத்தை சொல்லி நீங்கள் அவங்கள வந்து என்ன, நான் கற்பித்தவைகளை அவர்களுக்கு போதித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவங்கள சீஷர்களாக மாற்றி அவங்களையும் தகுதி உள்ளவங்களாக மாற்றுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இதுதான் கொடுத்தாரு. அதே போல தான் அப்போஸ்தலனுடைய 1:8 சரியா இந்த நாளில் இதை மட்டும் பார்த்துருவோம். இந்த காரியம் மட்டும் ஞாபகம். முதல்ல சபை என்பது நம்ம ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம், கட்டடம் கிடையாது. ரெண்டாவது, இந்த சபை என்பது நிறைய ஓமானங்கள் நிறைய அடையாளங்கள் இருந்தாலும் கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதான காரியம் எங்கே இருக்குது? புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அந்த சரீரத்துக்கு உங்களை அங்கமாக கொண்டு வந்து சேர்த்து உங்களை கண்காணிகளாக வைத்து உங்களை இணைப்பது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் இணைச்சு நீங்கள் சபையில் ஒரு அங்கமாக வந்ததுனால இந்த சபையினுடைய நோக்கம் என்ன? ஆண்டவரை ஆராதிப்பது, நான் எப்படி ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறேன், நான் வந்து எனக்கு கீழே இருக்கிற என் கூட இருக்கிற பரிசுத்தவான்களை சீர்பொருந்தினவர்களாய் விசுவாசத்தில் தேர்ந்தவர்களாய் பூரண புருஷர்களாய் சுவிசேஷ ஊழியத்துக்கு தகுதியுள்ள வேலைக்காரர்களாய் மாற்றக்கூடிய ஒரு காரியம். பரிசுத்தவான்களை சீர்பொருந்தினவர்களாய் மாற்றுவது, ஆண்டவரை அறியாத மக்கள்கிட்ட போய் சுவிசேஷத்தை சொல்லுவதன் மூலமாக நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். நம்ம சர்ச்சோட லோகம் மாற்றிருக்கோம், உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இது எந்த அடிப்படையில் மாற்றிருக்குன்னா பிலிப்பியர் 3:3 எப்படி பிலிப்பியர் 3:3 மாற்றிருக்கோம். இது அந்த புது லோகோ போட்டு ஸ்க்ரீன் இன்னும் வரல, வந்த உடனே அதை குறித்து நான் உங்களுக்கு ஒரு தடவை பிரசங்கம் பண்ணுறேன். இந்த மூணு பர்பஸும் அதில் இருக்கும். எது? நான் தேவனை மகிமைப்படுத்துவேன். எப்படி? ஐ எக்ஸால்ட் அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கோம். ஏன்? அது வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. எக்யூப்பிங் the saints, evangelizing the world, இந்த ரெண்டையும் செய்யும்போது ஆண்டவர் எனக்குள்ளே மகிமைப்படுவார். அப்போ அந்த சபை என்பது இந்த நோக்கத்துக்காக தான் படைக்கப்பட்டது. இப்போ சபையினுடைய ஃபங்க்ஷன் என்ன, இஸ்ரவேலும் சபையும் என்ன, நம்ம சபையினுடைய முதல மேய்ப்பர்களுடைய பங்கு என்ன, சபையில் உள்ள பரிசுத்தவான்களுடைய பங்கு என்ன, கடமை என்ன என்பதை வருகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கு முதல்ல இந்த அடிப்படை ஒரு ஓவர் வியூ நல்லா தெரிஞ்சவங்க, சபை என்பது ஒரு சரீரம், அது கிறிஸ்துவனுடைய சரீரம். அந்த சபைக்கு தலைவர் வந்து கிறிஸ்து, அதில் நம்ம ஒரு அங்கம். இந்த சபை வந்து 5 ஊழியங்களை கொண்டு இதை செய்யணும், அதுதான் சரியான சபை, இல்லைன்னா அது கிடையாது. சரியா? ஜெபம் செய்வோம்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

தரிசனத்தை தேவன் காத்துக் கொள்ளுவார். உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். வானத்தின் பலகணிகளை அவர் திறக்க ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் இந்த வருஷத்துல நிரம்பி வழியும். உங்களை

வழங்கும் பாஸ்டர் ஜிம் கேப்ரியல் அவர்களின் இனிய இசையில் பெலன் பாகம் 1 இயற்றி ராகம் அமைத்து பாடியவர்கள் சகோதரர் ஜான் பிரின்ஸ், சகோதரி வசந்தி, சிங்கப்பூர்.

இன்னைக்கு சாப்பாடுன்னு சொன்ன ஸ்கூல்ல தான் ஒருவேளை உணவு கிடைக்கும். எங்க அப்பா ஒரு பெரிய குடிகார, பட்ட பாடுகளுக்கு அளவே சொல்ல முடியாது. ஒரு கொடுமை, பிளாட்பரத்தில் எத்தனையோ நாட்கள் அழுது கொண்டிருக்கும். 10 வயதுல எனக்கு போலியோ அட்டாக்னால வலதுகால நான் இழந்து விட்டேன். அப்பா 16 வயசுல கிணத்துல விழுந்து சேர்த்துட்டாங்க. அம்மா வறுமையிலே சேர்த்துட்டாங்க. இயேசு என்னோடு கூட பேசினார். ஒரு ஆடு மேய்க்கிற சகோதரன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சனிக்கிழமை டாக்டர் சொல்லிட்டாங்க, உன் குழந்தை செத்து போயிடுச்சு, பிரைன் போற அத்தனை நரம்பம் கட் ஆயிடுச்சு. ரெண்டாவது குழந்தையும் பிறந்த குழந்தை மறித்து போனேன். ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என்னால் முடியல ஆண்டவரே, என் ஜீவன் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி. ஆண்டவருடைய சத்தம், ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கணும். கொஞ்ச நஞ்ச போராட்டம் அல்ல, நான் பிறந்தது நாள் முதல் கொண்டு போராட்டம். 10 வயதுல எனக்கு போலியோ அட்டாக்கினால் என்னுடைய வலதுகால நான் இழந்து விட்டேன். அன்பு காட்டுவதற்கு யாரும் இல்லை, அரவணைப்பதற்கும் யாரும் இல்லை. எங்க அப்பா ஒரு பெரிய குடிகாரன், குடியினால குடி வேதனை. அந்த எங்க அம்மா அடிச்சு சித்திரவதை செய்ததுனால சென்னை பட்டணத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்திற்கு நாங்கள் வந்தோம். எங்க மாமா வீட்டுக்கு வந்தா எங்க மாமா ஒரு சின்ன ஒரு குடிசையை கொடுத்தாங்க. அந்த குடிசையில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். சாப்பாடு கிடையாது. வாரத்துக்கு ஒரு முறை வருவார், வெள்ளிக்கிழமை வருவார், 5 கிலோ அரிசியை வாங்கிட்டு காய்கறிகளை வாங்கிட்டு வருவார், ஆடி அசைந்து வருவார். வரும்பொழுது வயல்வெளியெல்லாம் போட்டு கூழும் சகதியுமாய் வரும். அரிசியெல்லாம் எல்லாமே ஒண்ணுமே யூஸ் இல்லாத ஒரு பொருளாயிடும். வந்து வீட்டில் வந்து அடி அடினு அடிப்பார், எங்க அம்மாவை அடிப்பார், எங்களை அடிப்பார். நாங்கெல்லாம் ஓடிடுவோம். 3 நாளைக்கு நாங்கள் எங்க இருப்போம் எங்களுக்கே தெரியாது. பயந்து பயந்து பயந்து வாழ்வோம். எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமா இருப்பாங்க, நாங்களுக்கு எங்களுக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு வேதனை. அப்பான்னு ஒரு நாள் நாங்கள் கூப்பிட்டதில்லை. உண்மையை சொல்றேன், 16 வயசு வரை எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட வாங்கி தந்ததில்லை. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வறுமை. எங்களுக்கு சாப்பாடுன்னு சொன்ன ஸ்கூல்ல தான் ஒரு வேளை உணவு கிடைக்கும். அதுக்காக தான் போன தவிர படிப்புக்கும் எனக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லை. படிப்பில் கவனம் செலுத்த முடியல. வறுமையின் கஷ்டங்களே எனக்கு வேதனையாக இருந்ததுனால படிப்பில் கவனம் செலுத்த முடியல. 10வது வரியும் படித்தேன். உண்மையை சொன்ன சொந்த பேர் எழுத தெரியாது. 10வதுல பரீட்சை எழுதினேன். ஆல் சப்ஜெக்டும் 37 மார்க்கு. இந்த 37 மார்க் வச்சு என்ன செய்வது? ஒன்றும் செய்ய முடியாது. அப்பா 16 வயசுல கிணத்துல விழுந்து சேர்த்துட்டாங்க. அம்மா வறுமையிலே சேர்த்துட்டாங்க. என்ன செய்வது? உண்மையை சொல்றேன், புளி இலைகளை சாப்பிடுவோம், பச்சை காய்கறிகளை சாப்பிடுவோம், பச்சை கீரைகளை சாப்பிடுவோம். பசியின் கொடுமை தாங்க முடியாது. இதுல சமுதாயத்தின் மத்தியில கொடுமை. சமுதாயம் நல்லா இருந்தா

ஏற்றுக்கொள்ளும். ஆனா சமுதாயம், நம்ம கெட்டு போயிட்டோம்னா சமுதாயம் வெறுக்க ஆரம்பித்துருவாங்க. எங்க சொந்தங்கள்லாம் எங்களை வெறுக்க ஆரம்பிச்சு, நான் நடந்து வந்தவன் சொல்லுவாங்க, தரித்திரம் பிடிச்ச வராம்பர், நீ எல்லாம் ஏண்ட வர, எங்கன்னா போய் சாக வேண்டியதானே சொல்லுவாங்க. உண்மையே சொல்ல, கிழிஞ்சு போன சட்டையை போட்டு ஒரு லிங்கி கட்டிக்கிட்டு பைத்தியக்காரன் போல சுத்திர், யாராவது கடைக்கு போக சொன்னாங்கன்னா கூழோ கஞ்சியோ கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பேன். சினிமா பாடல்களை பாடிக்கொண்டிருப்பேன், சோகமான பாடல்களை பாடிக்கொண்டிருப்பேன். இப்படியே உருண்டோடி கொண்டிருந்தது. சென்னை பட்டணத்தில் போய் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சேன். ஹோட்டலில் அந்த தட்டு கழுவுதுனால கைகள் எல்லாம் புண்களாக மாறிவிட்டது. அதுவும் செய்ய முடியல. வீட்டுக்கு வந்தால் யாரும், வீட்டில் வந்து யாரும் சேர்க்கல. என்ன, நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி நீ ரொம்ப கஷ்டப்படுறியப்பா, நீ இப்போ ட்ரெயினில் போய் பிச்சை எடுத்து நிறைய பேர் உனக்கு பிச்சை போடுவாங்க. உலகம் அதுதான், நல்லா இருந்தால் நம்மளை பாருங்க. எனக்கு என்ன கொடுத்தாங்க, பிச்சைக்காரன்ற பதவியை கொடுத்துட்டாங்க. பிச்சை எடுப்பதை விட நான் சாவதே மேலேன்னு சொல்லி தான், தற்கொலைக்கு நேராக போகும்போது தான் நான் ஒன்று சொன்ன, கடவுள் யார், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா, கடவுள் இருந்தால் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், கடவுளே கிடையாது. என் உள்ளம் சொல்லுது, இல்லை கடவுள் இருக்கார், கூப்பிடு. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34 வாசிக்கிறோம், இந்த ஏழை அவரை நோக்கி கூப்பிட்டார், அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் அவனை நீக்கி அவனை ரட்சித்தார் என்று வாசி. நான் சொன்ன கடவுள், உண்மையான கடவுள் இருந்தா என்னை சந்திங்கன்னு சொன்னேன். இயேசு என்னோடு கூட பேசினார். ஒரு ஆடு மேய்க்கிற சகோதரன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ, அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரையிலும் என் ஜீவனை அவருக்கு நான் பணியமாக வைத்தேன். அவருக்காக வாழ்வதற்கும் சாவதற்கும் எதுக்கும் நான் ஒப்பு கொடுத்தேன். நான் அரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும்னு கேட்கல. ஆண்டவர், உமக்காக நான் சாதிக்கணும், உமக்காக நான் பெரிய காரியங்களை செய்யணும், இரத்த சாட்சியாய் சாகணும்னு சொல்லி தான் என்னுடைய வாஞ்சை தாகமாக இருந்தது. அந்த பக்தி வைராக்கியம்தான் என்னை மேலாக உயரத்தில் கொண்டு வந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையாக சொல்லுகிறேன், எந்த சமுதாயம் என்னை உயர்த்தல, எந்த மனுஷனும் என்னை உயர்த்தல, தேவனே என்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் சொன்ன, மகனே என்னுடைய ஊழியத்துக்கு அவனை தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவரே நான் படிப்பறிவு இல்லாதவன், நான் ஒரு பலவீனமானவன், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவன், ஆனால் உன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, தகுதி இல்லாதவனை தான் நான் தகுதிப்படுத்துறவர். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் உள்ள பைத்தியங்களை தெரிந்து கொண்டேன், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொண்டேன். நான் உன தெரிந்து கொண்டேன், நான் உன தேசத்தின் கடைமனை மட்டும் கொண்டு போவேன், தேசத்தில் உன்னை பயன்படுத்துவேன்னு சொன்னார். ராஜாக்களுக்கு மத்தியில் கொண்டு போவேன்னு சொன்னார். ஆனால் ஊழியத்துக்கு நான் அழைத்த போது நான் ஒப்பு கொடுத்தேன். உண்மையை சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் பட்ட பாடுகளுக்கு அளவே சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு கொடுமை, பிளாட்பாரத்தில் எத்தனையோ நாட்கள் அழுது கொண்டிருப்பேன். என்னை யாரும் நேசிக்க மாட்டாங்க, என் ஊழியத்தை யாருமே என்னை கனப்படுத்தவும் மாட்டாங்க. என்னுடைய குடும்பம் என்னை கைவிட்டது. ஊழியத்தை நம்பி வந்த நிறைய ஊழியக்காரங்க என்னை பார்த்த உடனே என் சூழ்நிலையை பார்த்து ஒதுங்கி விட்டார்கள். கிராமப்புறங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பேன், ஆனால் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு பிச்சைக்காரனுடைய கேவலமாக தான் நினைத்தார்கள். ஒரு சின்ன பேக் எடுத்துக்கிட்டு ஒரு தெரு தெருவாக போய் இயேசுவை பற்றி சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, தம்பி உன் நிலைமையே பரிதாபமாக எங்களுக்கு சொல்ல வேண்டிய போன்னு சொல்லுவாங்க. தங்குவதற்கு இடம் கிடையாது, பிளாட்பாரம், சர்ச்சு வாசல். உங்களை போல தேவ பிள்ளைகள், நல்ல அன்புள்ள பிள்ளைகள் ஒரு நாள் ரெண்டு நாள் இடம் கொடுப்பாங்க தங்குறதுக்கு. அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, தம்பிங்கெல்லாம் இடம் கிடையாது, போயிடுப்பான்னு. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை உருண்டோடி கொண்டு. ஆனா நம்பிக்கை இழந்து போகல. என்னுடைய ஒரே ஒரு எண்ணம் என்ன, தீர்மானம் என்ன தினமா, அவருக்கு நான் சாகணும், ஊழியத்துல நான் சாகணும், இயேசுவுக்காக நான் சாகணும், எப்படியாயிலும் சாகணும், சீக்கிரமா ஆண்டோட சமூகத்துக்கு போயிடணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையா இருந்தது, குறிக்கோளா இருந்தது. அந்த நிலையில் தான் தேவனை அதிகமாய் துதிக்க ஆரம்பித்தேன். தேவனை துதிக்க துதிக்க துதிக்க பாடல்களை தேவன் கொடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, நிறைய பாடல்களை கொடுத்தார், ஏக்கச்சக்கமான பாடல்களை தேவன் கொடுத்தார். ஒவ்வொரு பாடலும் எனக்கு ஆறுதலாகவே மாறினது, என் அனுபவமே எனக்கு பாடலாக மாறி, என் வாழ்க்கை எனக்கு பாடலாக மாறினது. ஒரு முறை உதவாதவன் என்று தள்ளியது உலகம். ஹல்லேலூயா, அந்த பாடல் ஊத

வாழ்க்கையில எல்லாரும் என்னை உதாசனப்படுத்தினார்கள். கடைசியாக மிகவும் வேதனைப்பட்டவனாக, ஆறுதல் அற்றவனாக சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த போது, ஆனா ஒரு சந்தோஷம், நான் பரலோகத்துக்கு போக போறேன்னு ஒரு சந்தோஷம், என்னால முடிஞ்ச ஊழியத்தை நான் செஞ்சேன்னு ஒரு திருப்தி. ஆனால் எங்கு சாவது தெரியல, கண்கள் எல்லாம் உள்ளே போய்விட்டது, எலும்பன் தோலமாக மாறிவிட்டேன். கடைசி ஒரு தெரிந்தவருடைய வீட்டுக்கு நான் போனேன். அங்க போன உடனே மயங்கி அப்படியே கீழே விழுந்துட்டேன். அவர் விழுந்தவன் அவர் சொல்றார், இவர் நாளைக்கு இன்னைக்கு செத்துருவார் போலவுது, இவருடைய பாடி யார் எடுக்கிறது என்று சொல்லி என்னை எழுப்பினார்கள். 20 ரூபாய் கொடுத்து எங்கேயாவது போயிடுங்கன்னு சொல்லிட்டார். காடு போடுங்க நம்பி, 20 ரூபாய் கொடுத்து எங்கேயாவது போன்னு சொல்லிட்டாங்க. எங்க போறதுன்னு தெரியல. ஒரு சர்ச் வாசல் இருந்தாங்க, அப்படியே வந்து அங்க வாசல்ல உட்காந்து ஓன அலற, என்னை நேசிக்கிறதுக்கு உலகத்துல யாருமே கிடையாதா, எனக்கு யாருமே இல்லையே, ஆண்டவரே ஏன் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு கஷ்டம் சொல்லி அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு பாடலை தேவன் கொடுத்தான். ஏ மைனர் தம்பி, ஏ மைனர். Thank you, Jesus.

ஆண்டவரே, இந்த பாடல் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற பாடல். எனக்கு எப்பவுமே வாழ்க்கை தான் பாடல். நான் எந்த பாதையை கடந்து போகிறனோ அது பாடலாக மாறிவிடும். அது அழுது கொண்டே இந்த பாடல் வந்தது. ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என்னால் முடியல ஆண்டவரே, என் ஜீவன் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த போது ஆண்டவருடைய சத்தம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதளிக்காமல் என் வசனத்தை கை கொண்ட முடியாது, ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் சொன்னார். அதற்கு பிறகு ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஆண்டவர் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். சின்ன சின்ன இடங்களில் பாட ஆரம்பிக்கும் பொழுது பிசாசுகள் ஆல்ரெடி ஓட ஆரம்பிச்சது. பாட பாட நிறைய ஆரம்ப நாட்களில் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு, அதுக்கப்புறம் வர்ஷிப் பண்ண கூப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு தேவன் எனக்கு நிறைய தேசங்களிலும் உலக நாடுகளிலும் தேவன் பயன்படுத்தி வருகிறார். எனக்கு திருமணம் ஆனது, எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை கருத்தர் கொடுத்தார். அவனுக்கு பின்னி சார்ல்ஸ் டோனி என்று பெயர் வைத்தேன். ஒரு எழுப்புதல் வீரனாக வர வேண்டும் என்று எழுது பெயர் வைத்தேன். 2.5 வயசு இருக்கும், எப்பொழுது நல்லா பாடுவான். ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு சென்றிருந்த போது திடீர் என்று என் குழந்தை பயங்கரமான காய்ச்சல் வந்து விட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு போக என் மனைவி போன் பண்ணுறாங்க, குழந்தைக்கு பிக்ஸ் வந்துருச்சு, உடனே வாருங்க. அந்த காட்சி என்னால் பார்க்க முடியலை. ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். வெள்ளிக்கிழமை இரவு கொண்டு போகிறோம், சனிக்கிழமை டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்கள் குழந்தை செத்து போயிடுச்சு, பிரெயினுக்கு போகிற அத்தனை நரம்பம் கட் ஆகிடுச்சேன்னு சொல்லி. என்ன செய்வது? சனிக்கிழமை என் குழந்தை சேர்த்துடுச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்வதா அடக்கம் செய்வதா? முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருக்கு தான் நம்ம மகிமை செலுத்தணும் சொல்லி மருத்துவமனையில் என் குழந்தையை வைத்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செஞ்சேன். கண்ணீரோடு கூட ஆராதனை செஞ்சேன். திங்கக்கிழமை என் குழந்தையுடைய பாடியை கொண்டு வரது கூட எங்கிட்ட பணம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரோ தேவ பிள்ளைகள், இந்த தேவ பிள்ளைகளை நேசிக்கிற பிள்ளைகள் கட்டினார்கள். என் அன்பு சகோதர சகோதரி, என் குழந்தையுடைய பாடி வீட்டுக்கு நான் கொண்டு வந்து பாடின பாடல் தான் இந்த பாடல், ஏ மேஜர் சார், டி டி டி டி மேஜர்.

பாடலை பாடி என் குழந்தையை வைத்து பாடின பாடல் அடக்கம் செய்தேன். வீட்டுக்கு வந்த டேடி டேடின்ற பிள்ளை காணோம், ரொம்ப வேதனை. ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே ஏன் செய்து சொல்றது கேட்கறதுக்கு நான் கேள்வி கேட்கறது நான் எந்த தகுதியும் இல்லை, இது ஏன் நடந்ததுன்னு கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், பரிமள தைலம் குப்பியில் இருக்கிற வரையும் வாசனை வீசாது மகனே, அந்த குப்பியை உடைச்சா எப்படி வாசனை வீசுமோ அதுபோல உன்னை நான் உடைத்திருக்கிறேன். அந்த வாசனை எப்படி, அதாவது குப்பியில் இருக்கிற ஒரு கொஞ்சம் பேர் கூட வாசனை வீசாது, குப்பியை உடைச்சா வாசனை வீசுகிறது போல என்னுடைய மகிமை நீ போய் நிற்கும் பொழுது அநேக ஜனங்களுக்கு, ஹல்லேலூயா, அநேக கட்டப்பட்ட ஜனங்கள், ஆறுதல் அற்ற ஜனங்களுக்கு என்னுடைய மகிமை அவர்களை சந்திக்கும், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அதற்காக தான் இதை அனுமதித்தேன் என்று சொன்னேன். நான் சொன்ன உடைய அடிமை என்று சொன்னேன். என்ன வந்தாலும் அதற்கு பிறகு இரண்டாவது குழந்தையும் பிறந்த குழந்தை மரித்து போனது, டாக்டருடைய தவறான ஒரு செயலினால் மரித்து போனது. அதற்காகவும் நான் எதையும் பண்றேன், எதை என்ன வந்தாலும் என்னதான் ஆனாலும் சொல்லி பாடிட்டேன்ல, ஆமேன்னு சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள், சில சொல்லுவாங்க இவர் என்ன செஞ்சாரோ, பிள்ளைங்க இவ்வளவு போயிடுச்சு, அல்லேலூயா, என்ன வந்தாலும் பரவாயில்லை, எத்தனை சூழ்நிலை வந்தாலும். வேதம் சொல்ல தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம், எபிரேயர்ல வாசிக்க தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம், பட்டயத்தால் மாண்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம், ஆனாலும் எழுப்புதல் அடைந்தார்கள். கட்டாயம் சொல்றேன், ஒரு பெரிய எழுப்புதல் கண்டிப்பா வரப்போகிறது, அல்ல இல்லையே சொல்லுமா. அதன் விளைவாக வந்த பாடல் தான் இதெல்லாம். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, பாட்டு கேட்டாவே எங்களுக்கு அழ வருது, பாட்டு கேட்டா சந்தோஷம் வரணும், ஆனா இந்த பாட்டு கேட்டா என்ன வருதா, அழ வருதுன்னு சொல்றாங்க. அழ வந்துச்சுன்னா ஆறுதல் வருங்க, அழலையே சொல்லுங்களேன். இந்த அழ வந்து வேதனைப்படுத்துற அழல, ஆறுதலை கொண்டு வர அழை, அல்லேலூயா சொல்லுவோமா. அதுல பாட்டு கேட்ட நிறைய பேர், முஸ்லீம் கூட இந்து மக்கள் கூட எல்லாரும் இந்த பாட்டு கேட்கறாங்க. பாட்டு கேட்டு நேத்து கூட ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தோம், ரெண்டு பிள்ளைங்க வந்து, மாஸ்டர் உங்க பாட்டு எங்களுக்கு ரொம்ப உயிரா இருக்கும், ரொம்ப பிடிக்கும், எந்த சர்ச்சைக்குமா போறேன்னு கேட்டேன். நாங்க சர்ச்சைக்கெல்லாம் போறது, நாங்கெல்லாம் நாங்க இந்து ஃபேமிலி பாஸ்டர், எங்க அப்பா சர்ச்சைக்கெல்லாம் விட மாட்டாங்க, நாங்க வீட்டுல இருந்தே ஜெபம் பண்றோம், அல்லேலூயா அல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். கொஞ்சம் நஞ்சம் பாடுகள் அல்ல, அவ்வளோ பாடுகள். கீழே விழுந்து என்னுடைய ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு உடைந்து நாலு டிஸ்க் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஒரு டெட் பாடியை தந்து கழுத்தமே கழுதிட்டாங்க. நானும் அழறேன், என் மனைவி அழறோம். பிசாசு சொல்றான், ஏன்னா யாருக்குன்னு அவன் சொல்லிட்டான், நீ என் ராஜ்யத்துல ரொம்ப தலையிடுற, நீ இயேசுவை மகிமைப்படுத்துற, அதனால என் ராஜ்யம் அழிக்கப்படுது, அதனால உன்னை என்ன செய்யணும். ஆனா கீழே வந்து ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டலாம் உடஞ்சி போச்சு. பிசாசு வந்து சொல்றான், இதுதான் உனக்கு கடைசி படுக்கைன்னு சொன்னான். அந்த படுக்கையில விசுவாசம் தளர்ந்து போகல, இனிமேல தான் ஆரம்பம்னு சொன்னேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன், இனிமேல் தான் ஆரம்பம்னு சொன்னேன், ஹல்லேலூயா. ஒரு பக்கம் சாவை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறேன், ரெண்டு கைகளும் ரெண்டு கால்களும் செயலிழந்து போய் டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் நானும் மனைவி ஓனாளரும் எங்களை தூக்கி நிறுத்துவதற்கு யாரும் இல்லை. மனைவி இரவு நேரத்தில் 8:30 பிரேயர் தொடங்குவாங்க, கிட்டத்தட்ட 12 வரையும் அந்நிய பாஷையிலேயே ஜெபம் பண்ணுவாங்க. என்னை சுத்தி சுத்தி அழுது கொண்டே ஜெபம் பண்ண, அந்நிய பாஷையிலேயே ஜெபம் பண்ணா, அவங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க நானும் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் கர்த்தரையும் கூட பேசினாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், அல்லேலூயா. அவன் ஜெபிக்க ஆரம்பித்த போது 10 எழுந்து நிற்க ஆரம்பிச்சேன், அல்லேலூயா சொல்லுவோமா. டிஸ்க் எப்படிதான் எங்க போய் செட் ஆச்சுன்னு எங்க தெரியல, அல்லேலூயா. எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு, 20 நிக்கிறேன்னா ஆண்டவருடைய கிருபை, அல்லேலூயா சொல்லுவோமா, ஆமென். அப்ப வந்த பாடல் தான் இந்த பாடல், சி மைனர்பா, அல்லேலூயா. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே,

0: சொல்ல போனா பிரச்சனை மேல பிரச்சனை, வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை தான். ஆனா ஊழியத்துல அப்படியே வல்லமை வெளிப்படும். இல்லையா சொல்லுங்களேன், எங்களை அப்படியே தேவ பிரச்சனை அப்படி நிறம ஜனங்க ஆறுதல் அடிவாங்க, ஜனங்க விடுதலை ஆவாங்க. ஆனா நாங்க படுற பாடு அல்லையா சொல்லுவோமா? ஒரு நாள் ஊழியம் செஞ்சுட்டு வர்றேன், பிசா சவால் வர்றான், பாருன்னு அவன் என்ன செய்யறான் பாரு. கிட்னியில 8 ஸ்டோன் வந்துருச்சு, 10 mm, 12 mm, அப்படியே ஸ்டோன் இன்னும் செங்கல் மாதிரி வந்துருச்சு நிறைய, பில்டிங் கட்டுற மாதிரியா. வாயோ என்ன போராட்டம், போராடுறோம். அப்பதான் இந்த வசனம் லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு அறிக்கைட்டு சோமனோம். டாக்டர் சொல்லிட்டாங்க ஆபரேஷன் வேற வழியே இல்லைன்னு. நாங்க சோமனோம், 3 நாட்களுக்குள்ள அந்த கல்லெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அல்லையே சொல்லுவோம், அல்லை ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவங்க எதுக்கு வந்தீங்க கேட்டாங்க. இல்லைங்க, கல்லு ஸ்டோன் பாமாயிடும், ஒன்னு கல்லு கூட இல்லை, தேடியும் காணாத இருப்பாய். அல்லையே சொல்லுவோம், எவ்வளவு போராட்டம், மன ரீதியாக, சரீர ரீதியாக, பொருளாதாரத்தை, ஏதாவது நம்முடைய பொருளாதாரத்தெல்லாம் அடைச்சு வைக்கிறது, நமக்கு முன்னேற முடியாத படிக்க எவ்வளவு தடை. ஆனாலும் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா, ஆமே சொல்லுவோமா. இன்னைக்கு லட்சோதி லட்ச மக்களுக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்முடைய ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், பாடல் மூலம் லட்சோதி லட்சம் பல மில்லியன் மக்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒரு பாத்திரம் உடைக்கப்படும் பொழுது அநேக பாத்திரங்களை உருவாக்க முடிகிறது. ஒரு ஜீவன் பணையம் வைக்கும் பொழுது அநேக ஜீவன் ரட்சனை செய்வதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். தங்கள் ஜீவனை பாராதபடிக்கு ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் அவனை ஜெயித்தார்கள். நிச்சயமா நம்ம நிற்போம். ஆமே சொல்லுங்களேன், எந்த சூழ்நிலைக்காக விலை போகாதபடிக்கு, ஆமை விலை போகிற கிறிஸ்தவனாக, விலை போகிற ஊழியக்கார, எந்த சூழ்நிலைக்காக உபதேசத்தை மாற்றி பேசுறவளா இருக்க கூடாது. கர்த்தருக்காக கடைசிவரை நிற்போம். அவர் உங்களுக்காக 7 மடங்கு அக்னியிலே உங்களுக்காக நிற்பார், சிங்க கபிலே நிற்பார். ஆமே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ராஜ்யத்தை உங்கள் கையில கொடுப்பார். ஆமே.
1: ஜாய் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன்
2: ஃபார் வீடியோ கவரேஜ் அண்ட் எடிட்டிங், ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங், ப்ரோமோ ஃபார் அட்வர்டைஸ்மென்ட், கிராஃபிக் டிசைன்,
1: கான்டாக்ட் 9042494996.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
4: கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு ஆராதனை பாடல் சிடி. நாங்கள் வெளியிடுவதற்கு காரணம், நீங்களும் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டும்தான். ஸோ எங்களோடு சேர்ந்து நீங்கள் நம்முடைய ஆண்டவரை துதியுங்கள், போற்றுங்கள், புகழுங்கள், வாழ்த்துங்கள், ஆராதியுங்கள். ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர் நம்மத்தியிலே வருவார், அவர் பிரசன்னம் நம்மத்தியிலே வரும், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் நம்மத்தியிலே வருவார். அவர் வரும்போது நம்மத்தியிலே என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும், மிகப்பெரிய சுகம் கிடைக்கும், சமாதானம் நம்மத்தியிலே வரும், விடுதலை கிடைக்கும், சாத்தான் நம்மை விட்டு ஓடிப்போவான். ஆகவே ஆண்டவரை துதியுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள், எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு விடுதலையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். வாருங்கள், நம் தேவனை நாம் ஆராதிப்போம்.

ஒரிசாவில் சபைகள் துன்புறுத்தப்பட்டு சிதறடிக்கப்பட்ட நிலையில் கர்த்தர் கைவிட்டாரோ மறந்தாரோ என்று புலம்பும் வேளையில் ஏசாயா 49 அதிகாரத்தை வாசிக்க தூண்டினார். பால் குடிக்கும் பாலகனை ஒரு தாய் மறப்பாளோ? கருத்தாங்கியவள் இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இதோ கர்த்தர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். சபையை பாழாக்கினவர்கள் தூரமாய் போகிறார்கள். பெரும் கூட்டம் சபையை தேடி வருகின்றது. வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு.

நாடு கடத்தப்பட்டு பாபிலோன் தேசத்தில் இருந்து கொண்டு எருசலேமில் இருக்கும் தேவாலயத்தை நினைத்து எப்பொழுதும் சன்னதியில் வந்து நிற்பேன் என்று ஏற்க பெருமூச்சு விடுகிறார் சங்கீதக்காரர். சங்கீதம் 42.

சொல்றேன், சிரிச்ச வெற்றி நிச்சயம். இப்ப ஆரம்பிங்க வெற்றியின் முதல் படி. அவர் மேல நம்பிக்கை வச்சு சிரிக்க ஆரம்பிங்க. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவா பிசா. ஹல்லேலூயா. புட் இன் டு ஷேம். ஓ ரபரகலகரமரகலபோ. சொல்லுங்க, நான் சிரிக்க

பூஜ்யம். இங்க சிரிக்க முடியலன்னா வெளியே சிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல சிரிக்க முடியலன்னா, இவ்வளவு நம்பிக்கை விசுவாசத்தின் மத்தியில உங்களால சிரிக்க முடியல. அந்த உலகத்தின் சவால்களை பார்த்து சிரிக்க முடியாது, பிசாசை பார்த்து சிரிக்க முடியாது. இப்ப சிரிச்சிட்டா நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க அவரை பாருங்க, சிரிக்க வரும்.

காரியம் ஒன்றுமே இல்லை. கரம் உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து உம்மாலே செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை. இத்தனை நாட்கள் நடக்காததே, இத்தனை ஆண்டுகள் வாய்க்காததே என் ஆண்டவர் எனக்காக செய்து முடிக்கப் போகிறேன். என் ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவ, நீர் முன் குறித்ததை செய்து முடிப்பீ, எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவீ. நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், சொல்லுங்க, நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், அதை ஒருவனாலும் மாற்ற முடியாது. வாய திறந்து சொல்லுங்க. யோபு 23:13-14 இப்படி சொல்லுகிறது, அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அதை யாராலும் மாற்றக்கூடாது. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்கு குறித்ததை எத்தனை தடைகள் வந்தாலும் என் ஆண்டவர் தகர்த்தெறிந்து நிறைவேற்றுவார். எத்தனை செங்கடல்கள் வந்தாலும் அதை விரித்து நிறைவேற்றுவார். எத்தனை யோர்தானுகள் வந்தாலும் அதை குவியலாக எழுப்பி நிறைவேற்றுவார். எத்தனை எரிக்கோ மதில் சுவர்கள் வந்தாலும் தகர்த்து அதை நிறைவேற்றுவார். நம்புறவங்க மாத்திர கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி ஷரகதரமராகாந்திர 13:13 வசனம், அவரோ என்றா ஒரே மனமா இருக்கிறார். அவர் மைண்ட்ல ஒண்ணுதான் இருக்கு. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவர் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு சொல்றது, கத்தரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க தொழிலை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க பிள்ளையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உலகமே எதிர்த்து நின்றாலும் அவர் முடிவை மாற்ற முடியாது. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவரை திருப்பத்தக்கவன் யா? அடுத்த வசனம் போடு, 14 வசனம் இப்படி சொல்லுது, ஓ எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. சொல்லுங்க, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் பிள்ளைக்கு குறித்ததை வாய் திறந்து சத்தம் அறிக்கை செய்ய, என் பிள்ளைக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் எதிர்காலத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. என் குடும்பத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்கள் ஊழியத்துக்கு வாய் திறந்து சொல்லுங்க, நீங்கள் என் ஊழியத்திற்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவா. அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? சும்மா நிக்காதீங்க, வாய் திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? ஒரே மனமாயிருக்கிறா. அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறா, அதை யாராலும் மாற்ற முடியாது. சொல்லுங்க, அதை யாராலும் மாற்ற முடியாது. அதை யார்

மக்கள் எழும்பினாலும் என் ஆண்டவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் யாரால் திருப்பக்கூடும் உமக்கே, அவருடைய நாமம் எல் ஷடா. அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. சத்தத்தை உயர்த்தி வாய் திறந்து சொல்லும் உமக்கே. Come on, church. Raise

அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. உங்கள் முகங்கள் பிரகாசம் அடைகிற நேரம் உமக்கே மாமா. கண்களை மூடி வாயை திறந்து சொல்ல.

சொல்வது தலைப்படாது. இந்த உலகம் சொல்லுவது அல்ல, சூழ்நிலைகள் சொல்லுவது அல்ல, உங்கள் சரீரம் சொல்லுவது அல்ல, என் ஆண்டவர் சொல்லுவதே அதுவே முடிவு. அவரே அல்பா, அவரே ஒமேகா, அவரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அவரோ என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யா? Who can change his mind? ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு பிள்ளையே, உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன். தடையாய் நிற்கிற எல்லா பலவீனங்கள் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ, மறைந்து போ. எல்லா இருதய அடைப்புகள், மூளை அடைப்புகள், இரத்த குழாய் அடைப்புகள், கல் அடைப்புகள்

மகிமைப்படுகிறது. இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை இந்த இடத்துல இருக்கிறதற்காக நன்றி. சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை. ஓ, மருத்துவர்களால முடியாது என்று கைவிடப்பட்ட

மரணத்துக்கு எதுவான வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் பட்டு போகின்றது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் வாய் திறந்து சொல்லுங்க. உமக்கே உமக்கே அவரை உயர்த்தப்படுது. ஓ ராமா ராதியா தூரம்.

மூடி இருக்கிறது. மகிமை மேகம், கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி. ராஜாதி ராஜா உலாவிக் கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல. அவருடைய வல்லமை, அவருடைய நீட்டப்பட்ட வழக்கரம்.

சொல்லி நாங்க வாசிக்கிறோமே. மன உருக்கம், மன உருக்கம், கண்ணீரை பார்த்து மன உருகுகிற தெய்வம். மன உருக்கம், நீடிய சாந்தம், கிருபை, மிகுந்த கிருபை உடையவர்.

நீடிய சாந்தம், மன உருக்கம். உங்களை பார்த்து மனமுருகுகிற தெய்வம், கம்பாஷனேட் காட், மனமுருகுகிறவர். உங்களை பார்த்து மனமுருகுகிறார். அவர் ஒரு கல் நெஞ்சக்காரர் அல்ல, மனதுருகுகிற நிறை தெய்வம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று உங்கள் மேல் மனதுருகி சொல்லுகிறார். மனதுருகுகிறவர், கம்பாஷனேட் காட். ஐயோ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க போகட்டும், மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகட்டும். ஓ வானமும் பூமியும் படைத்தவர் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, எனக்கும் உனக்கும் இருக்கிற சமாதானமான உடன்படிக்கை நிலை பெயராது என்று. ஓ கரம் உயர்த்தி அந்நிய பாஷை அப்படியே மௌனம் அணிக்காதீங்க, உங்க வாயை திறங்க, வாயை திறக்க திறக்க மலைகள் விலகட்டும். ஓ போகிறவர்கள் போகட்டும், மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம். என் கர்த்தர் பெயரில் பற்றுதலா இருப்பதனால பர்வதங்கள் நிலை உயர்ந்து போகட்டும். அவர் இருக்கிறா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா. உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் இருக்கிறா. முடிவு பரியந்தம் சதாகாலம் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் இருக்கிறா.

0: சொன்னான் அடிக்கடி. ஸோ இவ்வளோ நேரம் ஜபத்திலே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன்.
1: ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் த மெசேஜ் இன் த வர்ஷிப்.
0: ஹல்லேலூயா. கண்ணை திறந்து பிரசங்கம் பண்ணாலும் ஒன்று தான், கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்ணாலும் ஒன்று தான்.
1: இட் இஸ் போத் ஆர் ஈக்குவல் வென் வி
0: ஹல்லேலூயா
1: ஓபன் த ஐ அண்ட் ப்ரீச்.
0: உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி கொடுத்தாச்சு.
1: ஐ ஹவ் गिवन த மெசேஜ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நான் ஒன்று கதை சொல்லல.
1: ஐ டிட் டெல் எனி ஸ்டோரி.
0: ஜோக் அடிக்கல.
1: நோ ஜோக்.
0: ரெண்டு கதை சொல்லி ரெண்டு ஜோக் அடிச்சா கொஞ்சம் பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசுனாரு.
1: இஃப் ஐ டெல் சம் ஸ்டோரி அண்ட் ஜோக் அண்ட்
0: அது மாதிரி இங்கே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இது இடம் இல்லை.
1: நோ என்டர்டெயின்மெண்ட் ஹியர்.
0: இது ஜீவனுள்ள தேவனுடைய சபை.
1: திஸ் இஸ் த சர்ச் ஆஃப் த லிவிங் காட்.
0: சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கக்கூடியது.
1: இட் இஸ் த சர்ச்.
0: மறுபடியும் சொல்லுகிறேன்.
1: ஐ ரிப்பீட் இட்.
0: இந்த இடத்துல வந்து சும்மா கல்யாணம், பிறந்தநாள்,
1: மேரேஜ்
0: எல்லாம் ஏதாவது வீட்டு கூட்டம் நடத்தணும்,
1: சோத்ர
0: கூட்டம்,
1: பிரைசிங்,
0: இது செய்யணும், அது செய்யணும், ஃபங்க்ஷன் நடத்தணும், அதுக்காக இந்த சர்ச்சில் அப்படி ஒண்டிட்டு இருக்கிறதெல்லாம் அருவறுப்பானது.
1: Then it is abomination before God.
0: அது கர்த்தருக்கு அருவறுப்பானது.
1: It is abomination before God.
0: சத்தியத்துக்காக நீ வருவியாய். ஆனால்
1: If you don't
0: அதுக்கு மாத்திரம்தான் இங்கே முக்கியத்துவம்.
1: Only priority for the truth.
0: நீ சத்தியத்தை கேட்கணும்.
1: You have to listen to the truth.
0: சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்.
1: You have to commit for the truth.
0: அதுவும் கேட்டுட்டு உன் இஷ்டப்படி போகக்கூடாது.
1: You should not go away by hearing.
0: இல்லையா இந்த சத்தியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நிறைய சர்ச் இருக்குதுன்னு சொல்கிறவங்க வேறு வேறு சர்ச்சுக்கு நீங்கள் போகலாம். நிறைய பேர் போயிட்டாங்க.
1: And many they left the church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நிறைய பேர் போயிட்டாங்க, நீங்களும் போகலாம்.
1: And many left, you can also go.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சத்தியத்துக்கு கீழ் படிக்கிற ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருந்தால் போதும்.
1: Even 5 or 10 enough those who obey to the truth.
0: தாழ்மை சிந்தையுள்ளவர்கள்,
1: the mind of humbleness,
0: சிந்தையுள்ளவர்கள்,
1: the mind of Christ,
0: ஆவியான ஆவிக்குரியவர்கள்,
1: the spiritual people,
0: சபையில் இருக்கணும்.
1: It should be in the church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சும்மா மாம்சத்துக்காக இங்க வந்து
1: for the flesh sake
0: போற ஜனங்க மாய்மாலமான வேஷம் போடுறது,
1: the hypocrite way,
0: இதெல்லாம் கர்த்தருக்கு அருவறுப்பானது.
1: It is abomination before God.
0: பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறீங்க.
1: You are grieving the Holy
0: Spirit. பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க.
1: Don't grieve the Holy Spirit.
0: நான் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது அவரே உனக்கு விரோதமாக எதிர்த்து யுத்தம் பண்ணுவாராம்.
1: When you resist the Holy Spirit, he will fight against you.
0: ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: We have to be careful.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது
1: When you come to the presence of the Lord,
0: ஒரு தீர்மானம்.
1: Have the determination.
0: ஆண்டவரே நான் இங்கே சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு
1: Let me obey to the
0: உண்மை உத்தமான விசுவாசியா இருக்க விரும்புறேன்.
1: I want to be faithful.
0: கூட இருந்துகிட்டே
1: being with
0: முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு
1: doing rebelliousness
0: கீழ்ப்படியாம இருந்துகிட்டு
1: disobeying
0: இஷ்டப்படி வாழ்ந்துகிட்டு
1: living as
0: உன் இஷ்டப்படி நடந்துகிட்டு
1: living as you like
0: இருப்பாயானால் அது கர்த்தருக்கு நீ கணக்கு, எனக்கு இல்லை, எனக்கு யாரும் பயப்பட வேண்டாம்.
1: Then you can give the account. கர்த்தர் எல்லாத்தையும்
0: பார்த்துட்டு இருக்கார்.
1: The Lord is looking at
0: அவருக்கு தான் நீ கணக்கு கொடுக்கணும்.
1: You have to give account to him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் சொல்ல வேண்டிய கடமையெல்லாம் சொல்லிடுறேன் உங்களுக்கு.
1: And I tell everything for you.
0: அதனால கர்த்தருக்கு பயந்து நடங்க.
1: Fear unto the Lord.
0: Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை
1: to the word of God.
0: ஸ்தோத்திரம். நீ காலையில நல்ல பிரசங்கம் உங்களுக்கு கொடுத்தாச்சு.
1: Given a message.
0: Hallelujah.
1: In the morning.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: எத்தனை பேர் கவனிச்சீங்க பிரசங்கத்தை?
1: How many of you listened to the message?
0: கவனிச்சீங்களா இல்லையா?
1: Did you listen?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த இடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய செய்தி தான்.
1: Each and every word from here it is the message of God.
0: சும்மா வீண் வார்த்தை பேசுறது இல்ல.
1: No vain word.
0: தேவ செய்தி.
1: God's message.
0: கர்த்தர் சொல்றத தான் நம்ம சொல்றோம்.
1: We tell whatever the Lord tells.
0: எங்க இஷ்டமா எதுவும் பேசுறது இல்ல.
1: We are not talking as we like.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: இந்த காலவேளையிலே.
1: In this morning.
0: Amen.
1: Amen.
0: கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.
1: The word of God says.
0: லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:47 வாசிக்கும் பொழுது.
1: Luke 12:47.
0: தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல் சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்க அநேக அடிகள் அடிக்கப்படுவான்.
1: And those who
0: சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராதவன்.
1: Those who are not prepared by knowing the will and he will be beaten.
0: சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராதவன்.
1: Knew his Lord's will and prepared not himself.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: ஆண்டவரை சந்திக்கணும்னா ஒரு ஆயத்தம் இருக்கணும்.
1: There must be a preparation to meet Jesus.
0: ஆயத்தம் இல்லாம யாரும் ஆண்டவரை சந்திக்க முடியாது.
1: Without preparation you cannot meet God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ போற வேலைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் கண்ணாடி முன்னால நின்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அலங்கரிச்சிட்டு போறீங்க.
1: You are dressing up at 1 hour before the mirror and go to the
0: ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு எப்படிப்பட்ட பரிசுத்த அலங்காரம் தேவை?
1: What a preparation is necessary to meet our God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா வந்திருக்கீங்களா?
1: Are you ready to
0: எப்படி உங்கள பரிசுத்த அலங்காரம்,
1: the beauty of
0: அலங்காரம்,
1: the beauty of holiness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் பண்றீங்க?
1: How many of you doing that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: லூக்கா 1:17 வாசிக்கிறபடி,
1: Luke 1:17,
0: பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளை எழுத்துக்கும் கீழ்ப்படியாதவர்கள் நீதிமானுடைய ஞானத்தை திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக. உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு, ஹல்லேலூயா,
1: to turn the hearts of the fathers.
0: அதனால தான் உங்களுக்கு சொல்றேன்,
1: that's why I say,
0: கொஞ்சம் பேரா இருந்தாலும்
1: maybe little people,
0: பதருங்க, எனக்கு தேவையில்லை.
1: I don't need chaff.
0: பதர்னா யாருன்னு கேட்டிங்களா?
1: Who are they?
0: மாசத்துக்கு ஒரு முறை வந்து ராபோஜன் எடுத்துக்க வேண்டியது.
1: Monthly once they come and take the Lord's communion.
0: தசமபாகம் கொடுக்கறதுல கரெக்டா தசமபாகத்தை கொடுத்துட வேண்டியது.
1: They give the tithe.
0: ஏன்னா தசமபாகத்தை கொடுத்துட்டு நான் ராபோஜன் எடுத்துட்டா நமக்கு ஒரு பிரச்சனை வராது.
1: When they give the tithe and take communion, they think that they will not face any problems.
0: Hallelujah. ஆனா தசமபாகம் கொடுப்பாங்க, ராபோஜனமும் எடுத்துக்குவாங்க. ஆனா அவங்களுடைய ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு அவங்க உண்மையா இல்ல.
1: They are not faithful to the church of the living God after giving tithe and come taking.
0: Hallelujah. வேசி மார்க்கத்தார்,
1: and the way,
0: வேசி மார்க்கன்னா தெரியல உங்களுக்கு,
1: the way of fornicators.
0: ஒரு புருஷனுக்கு உண்மையா இல்லனா அவர் பேர் வேசி.
1: If not truthful to
0: the சபைக்கு உண்மையா இல்லனா அவர் வேசி.
1: If you are not truthful to the church,
0: இந்த சபைக்கு உண்மையா இருக்கணும்.
1: You have to be
0: எல்லா சபையிலும் போய் தலை காமிச்சிட்டு வரக்கூடாது.
1: And you should not show your head to everywhere.
0: எந்த சபை கடிச்சாலும் போதும்னு ஓடக்கூடாது.
1: You should not run to any church.
0: அதுதான் ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் வசனம் சொல்லுது.
1: That's why the Bible says, and you are not
0: ஸ்திரீ.
1: And the
0: சபையை வந்து ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒப்பிடுறார்.
1: The Lord compares the woman with the church.
0: சாதாரண ஸ்திரீ இல்ல,
1: not ordinary woman.
0: அவள் ஒரு பயபக்தி உள்ள ஒரு தாயார்,
1: the very pious mother.
0: Hallelujah. ஒரு பயபக்தியுள்ள ஒரு தாய்,
1: பயஸ் மாதர்.
0: நீதிமொழிகளின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது,
1: in proverbs,
0: அங்க வாசிக்கும்,
1: there we read,
0: 31 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது,
1: 31
0: நாம அங்க என்ன வாசிக்கிறோம் கேட்டிங்கன்னா, பிள்ளைகள் எல்லாம் எழும்பி சொல்றாங்களா அவளை பாக்கியவதி. 28 வசனத்துல பிள்ளைகள் எழும்பி சொல்றாங்களா பாக்கியவதி.
1: A children rise up and call her blessed.
0: புருஷன் சொல்றாரு அவளை பார்த்து,
1: husband says,
0: அநேக பெண்கள் குணசாலி இருந்தது உண்டு, நீயும் அவர்களை பார்க்கல என்ன செய்வ? அப்போ பிள்ளைகளுக்கு நல்ல தாய்,
1: to the children good mother,
0: அவதான் பாக்கியவதி,
1: she is blessed.
0: Hallelujah. The சபை எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்களா,
1: the church is like,
0: Hallelujah, ஒரு தாயை போல,
1: like mother,
0: ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is guiding us.
0: Hallelujah.
1: Amen.
0: ஒரு தாய் எப்படி, Hallelujah,
1: as the mother cherishes the children.

0: As the mother comforts you, I will comfort you.
1: நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள்.
0: You will be comforted in Jerusalem.
1: ஒரு தாய் எப்படி தன் குழந்தையை தேற்றுகிறாளோ.
0: As the mother comforts
1: Hallelujah.
0: The child.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: ஒரு அம்மா,
0: one mother.
1: புரியறதுக்காக சொல்றேன், கதை சொல்றேன் நினைக்காதீங்க.
0: To for the understanding I am saying.
1: The shopping mall-ல பாத்தீங்களா?
0: The shopping mall.
1: ஒரு குழந்தையை தள்ளிக்கிட்டு போறாங்க அந்த தள்ளுவண்டியில.
0: They are taking the child on the
1: அந்த குழந்தை கத்துற கத்து இருக்கு பாருங்க.
0: The sound of that child.
1: அந்த மாலே ஒண்ணா கூட்டுற மாதிரி கத்துது.
0: It is shouting like anything in the mall.
1: ஆனா அந்த குழந்தை எவ்வளவு சொல்லி என்ன செய்யல. போறவங்க வரவங்க எல்லாம் அந்த குழந்தையை தான் பாக்குறாங்க.
0: Everyone is looking at the child.
1: அப்போ இந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லினே வருது.
0: Mother is telling a word.
1: என்ன சொல்றேன்னா,
0: what does it say?
1: Rose,
0: Rose,
1: அமைதலாரு,
0: be quiet
1: அப்படினு சொல்லி தள்ளின் போது.
0: And it is saying,
1: மணி கொஞ்சம் கத்துது அந்த குழந்தை.
0: Again it is crying.
1: Rose, அமைதலாரு,
0: Rose keep quiet,
1: உன்ன கொஞ்ச தூரம் போ.
0: Again for some time.
1: Rose,
0: oh Rose,
1: அமைதலாரு,
0: keep quiet,
1: அமைதலாரு Rose,
0: keep quiet Rose.
1: அப்போ ஒரு ஆள் பின்னால வராங்க.
0: Man coming behind.
1: நீங்க எவ்வளவு பொறுமைசாலிமா.
0: Mother, you are patient.
1: உங்க ரோஸ் எவ்வளவு அழுதாலும்
0: whatever rose
1: அமைதலாரு அமைதலாருன்னு சொல்லினே வரீங்களே.
0: He kept on saying keep quiet.
1: அப்ப அம்மா சொல்லுச்சா.
0: Mother said,
1: குழந்தை பேர் ரோஸ் இல்ல, என் பேர் தான் ரோஸ்.
0: My name is Rose,
1: not கோவம். அப்படி பத்திட்டு வருது.
0: The anger is coming.
1: அமைதலாரு அமைதலாரு என்ன சொல்லிட்டு வர நான்.
0: I am saying about myself.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்படின்னு சொல்லுச்சான்.
0: It was saying so.
1: தாய் தன் பாலகனை மறப்பாளோ.
0: Will the mother forget the child?
1: சில வேளையில தாயிங்க கூட என்ன செய்யறாங்க, குழந்தைங்களை பொறுமை இல்லாம போயிடுறாங்க இல்லையா.
0: Sometime mother
1: loses. ஆண்டவர் அப்படி இல்ல.
0: But Lord is not like that.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: தாய் உன்னை மறந்தால நான் என்ன செய்யறது இல்ல, மறக்கிறது இல்ல.
0: Mother may forget you, but I will never forget you.
1: கர்த்தர் என்ன ஒரு தாயை விட,
0: more than the mother.
1: Hallelujah. மேலாக,
0: more than that,
1: நம்மை நேசிக்கிறபடியால தான் இந்த சபையை கொடுத்திருக்கிறார்.
0: Since
1: தாய் சபை,
0: it's a love at the mother church.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த சபையில ஞானஸ்தானம் எடுத்து, இந்த சபையில பிரதிஷ்ட பண்ணப்பட்டு, இந்த சபையில வளர்ந்து,
0: taking baptism, growing.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: எல்லாம் முடிச்ச பிறகு,
0: after finishing everything.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்புறம் வேற ஒரு சபைக்கு ஓடுறது,
0: going to another church.
1: தாய் இட்டு உதச்சிட்டு. Hallelujah.
0: Hallelujah.
1: ஒன்னு தெசலோனிக்கேயர்,
0: First Thessalonians,
1: ரெண்டாவது அதிகாரம்,
0: Chapter 2,
1: எட்டாவது வசனத்துல,
0: 8,
1: அவர் சொல்றார், பவுல் சொல்றார், கவனிங்க.
0: Paul says,
1: நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல், நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களபடியினாலே எங்கள் ஜீவனையும் நாங்கள் என்ன பண்ணோம், எப்படி. ஏழாவது வசனத்தில் பாருங்க,
0: வெர்ஸ் 7,
1: உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல. எப்படிங்க, சபைன்றது என்னது,
0: the church means,
1: தாய் பால் கொடுக்கிற தாய்
0: the mother
1: தன் பிள்ளையை காப்பாற்றுவது போல.
0: cherishes her children,
1: பால் கொடுக்கிற தாய்
0: then mother
1: தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல.
0: And cherishes her children.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த தாயானவள் நல்லா சாப்பிட்டாதா அந்த தாய்ப்பால் மூலமா அந்த குழந்தைக்கு ஆகாரம் கிடைக்கும்.
0: Mother should eat well, then only she can feed the
1: அப்போ child. சபை எப்படிப்பட்ட சபைன்னு கேட்டீங்கன்னா,
0: the church,
1: அது முதல்ல நல்ல தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு,
0: the revelation
1: பெற்று,
0: receiving
1: சத்தியத்தை பெற்று,
0: receiving the truth,
1: அது உங்களுக்கு பாலையா பாலாக கொடுக்கப்படமாக.
0: It gives us.
1: Hallelujah. இதான் தாய் சபை.
0: That is the mother church.
1: இந்த தாயானவள்,
0: this mother,
1: அருமையானவர்களே, உங்களை வளர்த்து,
0: I'm bringing up.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எதற்காக,
0: for what?
1: வேதத்திலே அநேக தாய்மார்கள் உண்டு.
0: There are lots of mother.
1: முக்கியமான ஒரு தாய் சொல்ல வேண்டுமானால்,
0: the important mother,
1: யாத்திராம புத்தகத்தில் மோசேயினுடைய தாய்,
0: the Moses
1: mother adhigarathile
0: second chapter Exodus
1: and the Moses peranda udane
0: when child is
1: alagulla kulandai endru kandu
0: being beautiful
1: adu 3 maadham olithu vaithaal
0: hiding 3 months
1: appuram olithu vaikka kulan Pharaoh kattla pottaar ella aan kulandaiyum kondu podungana nu solta
0: and Pharaoh commanded to kill all the children
1: anala indha kulandai olichu vecha
0: they were hiding the child
1: the thai evlo nalla thai paarunga
0: so look at that mother
1: rajavin kattalaikku bayapadamal
0: not fearing God
1: alla dhairyamana amma
0: very bold mother
1: hallelujah 3 maadham
0: 3 maadham hallelujah
1: அழுது அழு சத்த கூட வெளியில கேட்காதபடிக்கு
0: she was
1: 3 மாசம் ஒளிச்சு வச்சா
0: hiding the child for 3
1: hallelujah கொஞ்சம் அழு சத்தம் கேட்டாலும் வெளியில போற அந்த போர்ச்சு அவர் கண்டுபிடிச்சிருவாங்க
0: if the weeping sound comes out others will find out
1: அவ்வளோ ஜாக்கிரதையா வளர்த்தா 3 மா
0: 3 months very carefully she brought
1: hallelujah அப்புறம் முடியல
0: she could not
1: என்ன செய்தா
0: what did she do
1: ஒரு நாணல் பெட்டி செய்தா
0: she made a box
1: அத செய்து அந்த நைல் நதியில இருக்கிற நாணல்கள் நடுவில் கொண்டு வச்சுட்டா
0: she just left it on the nile hallelujah
1: பிறகு
0: then
1: அங்கே குளிக்கிறதுக்காக நதியில் நீராடுவதற்காக பார்வோனுடைய குமார்த்திகள் வருகிறார்கள்
0: the daughter of pharaoh came to take
1: அப்ப அந்த பெட்டியை பார்க்கறாங்க
0: she looked at the box
1: என்ன இது ஒரு பெட்டி இருக்குதே இங்க
0: there is some box here
1: அந்த பெட்டியை திறந்து பார்த்தா
0: when she opened it
1: பாருங்க அந்த மோசே குழந்தையிலேயே அந்த பார்வோனுடைய குமார்த்தியை கவர்ந்துட்டார்
0: and she really coveted
1: ஆண் குழந்தை பெட்டி போட்டுறணும்
0: if it is male child
1: ana mosey paatha udane
0: after seeing moses
1: ah enna adagana kulandha
0: what a beautiful child
1: idu onnu seiyakoodadhu
0: we should not do anything
1: endru idu valakkanume po
0: we have to bring it up
1: hallelujah
0: hallelujah
1: appo unga thangi andha mosey undiye sagodhari anga nikkira
0: moses sister was there
1: odi poi kekkira
0: she was asking
1: indha kulandhai valakkuradhukku oru amma venuma ungalku
0: do you need any mother to feed
1: na kootnu varan solra
0: let me bring
1: போய் நேரா போய் அவங்க அம்மாவையே கூட்டி வரா
0: she brought her mom
1: அவங்க தாய் அந்த குழந்தையை வாங்கி கொண்டு போய் வளர்க்கறாங்க
0: the mother took the child
1: hallelujah அருமையானவள அந்த குழந்தை வளர்கிறது
0: the child was growing
1: ஒரு பெரிய மோசே
0: a big moses
1: ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன்
0: the great man
1: ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரன்
0: great servant of god
1: hallelujah hallelujah
0: hallelujah
1: அவனை வளர்ப்பதற்கு அந்த தாய் அவள் பொறுப்பேற்றுக் கொண்டாள்
0: the mother has taken responsibility to bring him up
1: பாருங்க
0: look at that
1: hallelujah
0: hallelujah
1: குழந்தை சாகவும் கூடாது
0: the child should not die
1: படிச்சுக்கணும்
0: it should live
1: அவள் விசுவாசத்தாய்
0: she believed
1: விசுவாசத்திலேயே அந்த நாண பெட்டியை செய்தா
0: she made the box by faith
1: எப்படி செய்தா
0: how did she make
1: அந்த பெட்டியை நாணல அவள் பின்னி பெட்டியாக மாற்றி
0: she made the box
1: அதிலே அவள் நல்ல பிசின் தைலத்தை பூசி
0: she applied all the gum
1: ஏனா தண்ணி உள்ள போக கூடாது அந்த பெட்டிக்குள்ள
0: the water should not penetrate inside
1: hallelujah
0: the box
1: அவ்வளவு அருமையா செய்து அங்க தண்ணில வைக்கிறாள்
0: she made it beautiful and left it on the nile river
1: அப்ப அந்த தாய் கிட்ட இருந்து அந்த பார்வோன் குமார்த்தி கிட்ட இருந்து குழந்தை வாங்கி வந்த பிறகு
0: the daughter of pharaoh she brought the child
1: அவ என்ன சொல்ற மோசே என்று பெயரிடுகிறாள்
0: she named him
1: ஏன் மோசே பெயரிட்டான்னா
0: why did she do that
1: ஜலத்தினின்று இவனை நான் என்ன செய்தேன் எடுத்தேன்
0: i have taken him from the
1: water hallelujah
0: hallelujah
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: இந்த ஜலம்
0: this water
1: adu paavathirku oppanadu
0: it says
1: adhil nee eppo alindu mulgi settu poirpa moochu thanadi settu poirpa
0: and you would have drowned
1: ana aandavaraagi yesu christ
0: the lord jesus christ
1: hallelujah andha jalam unakkulle pogada padikku
0: the water should not penetrate
1: unai kaathar
0: the lord protected you
1: jalathilindru nee edukapattai
0: you have taken from the water
1: jalathukulla pone
0: ஜலத்திலிருந்து
1: வெளியே வந்த
0: you came out
1: அதுதான் ஞான ஸ்நானம்
0: that is baptism
1: ஜலத்தினாலும் ஆவியினாலும்
0: by water
1: பிரவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டாய் ஆண்டவருடைய பிள்ளைகள்
0: the children of god
1: ரட்சிக்கப்பட்டு
0: being saved
1: பாவம் அவர்களுக்குள்ளே பிரவேசிக்காமல்
0: the sin should not penetrate
1: அவர்கள் மனம் திரும்பி
0: they should repent
1: அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்று
0: taking baptism
1: ஜலத்திலிருந்து வெளியிலே வருகிறார்கள்
0: they are coming out from baptism
1: பிறகு அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும்
0: they have to be brought
1: இப்போ நீங்க வளர்ந்துட்டு வரீங்க
0: you are growing
1: அருமையானவர் ஏன் வளர்க்கப்படுகிறோம்
0: why we are bringing up
1: அநேகருக்கு பார்த்தீங்களா இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்ந்தோம் கேட்டு பாருங்க யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு
0: யூ கால் சம்வன்
1: தம்பியும் அம்மாவும் வாழ்க்கையின் நோக்கம் என்ன
0: What is the purpose of your life?
1: அப்படினா என்ன பதில் சொல்வாங்க?
0: What answer
1: they say? வாழ்க்கையின் நோக்கம் என்ன?
0: What is the purpose of your life?
1: யாரை கூப்பிட்டு கேட்டு பார்க்கலாமா?
0: Shall we ask someone?
1: லேட் ஆகும்.
0: No.
1: அநேகருக்கு தெரியாது.
0: Many don't know.

0: அப்பா அம்மா என்ன பெத்து போட்டாங்க, அதனால நான் வளர்ந்துருக்கேன், நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்.
1: My parents brought forth, that's why I have come to the world.
0: அப்பா அம்மா பெத்து போட்டதனால நீ வரல,
1: not because of your parents.
0: அதுதான் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்.
1: You have to understand.
0: உலகம் சொல்லும் எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டதனால நான் வந்தேன்.
1: The world may say you are.
0: ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன சொல்வாங்கன்னா,
1: the child of God.
0: நான் தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதாகவே,
1: before I was formed in the
0: mother's womb. உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே,
1: before the foundation of the
0: தேவன்
1: world.
0: தேவன் என்னை தெரிந்து கொண்டார்.
1: God has chosen me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: முன்னாலேயே,
1: before that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்.
1: The Lord has chosen you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனால் அவருக்கு தான் தெரியும் ஏன் உன்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கேன். அவருக்கு தான் தெரியும்.
1: He only knows why he is keeping in this world.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா பரம குயவன்.
1: And he is the potter.
0: எரேமியா தீர்க்கதரிசி பார்த்து சொன்னார்,
1: and to Jeremiah.
0: நீ போப்பா அந்த குயவன் வீட்டுக்கு போ, நான் உனக்கு சொல்றேன்.
1: You go to the potter's house, I will say.
0: எரேமியா 18 அதிகாரத்தில் எரேமியா போய் பார்க்கிறார்.
1: In Jeremiah 18, Jeremiah is going.
0: என்ன நடக்கிறது?
1: What is happening?
0: அங்கே அவன் ஒரு களிமண்ணை எடுத்து அந்த சக்கரத்தை வைத்து சுழட்டி கொண்டிருக்கிறான். ஒரு பாத்திரம் உருவாகி கொண்டிருக்கிறது.
1: He took the clay, put it on the wheel, and it was.
0: ஆனால் அது அவன் கையிலே கெட்டு போயிற்று.
1: But it was spoiled in his hand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உடனே அதை எடுத்து போட்டுட்டு வேறே ஒரு பாத்திரமாக வணங்கிறான்.
1: He made it another vessel.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உடல.
1: He didn't leave it.
0: அங்கே ஆண்டவர் சொல்றாரு,
1: there the Lord said,
0: ஒரு களிமண் குயவனுடைய கையில இருக்கிறது போல நீங்கள் இருக்கிறீர்கள்.
1: You are as the clay in the potter's hand.
0: இது போல ஒரு களிமண் குயவனுடைய கையில இருக்கிறது போல இருக்கிறீர்கள்.
1: As the clay in the
0: நீ ஒரு களிமண் தான்.
1: You are the clay.
0: யாரு?
1: Who are you?
0: வெறும் அது கேக்குறாங்க. ஆண்டவர் தானுக்கு மனுஷனை படைச்சாரு.
1: God has created the man.
0: ஆண்டவர் படைச்ச படைப்பு ஏங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான பாவிகளா இந்த மனுஷருக்கு மாறினாங்க.
1: Why the people have
0: become sinners? கர்த்தர் படைச்சது பெர்ஃபெக்ட்டா தான இருக்கணும்.
1: God should have made perfectly.
0: Hallelujah. அப்ப கர்த்தர் அவர் ஒழுங்கா தான் நம்மளை படைச்சார்.
1: God has created.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: ஆனா
1: பட்
0: மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்கினாரா? செம்மையாகவே உண்டாக்கினார்.
1: God created mankind.
0: ஆனா எதிலிருந்து நீ உண்டாக்கப்பட்டன்றத நல்லா கவனி.
1: You understand how did you?
0: நீ பரத்திலிருந்து வருகிறதுல எந்த இடத்துல இருந்து உண்டாக்கல?
1: Not from heaven.
0: கீழ தூசி, தூசி.
1: From the dust.
0: நீ யாரு?
1: You are dust.
0: தூசி.
1: You are the dust.
0: மண்டு கூட இல்ல.
1: Not even mud.
0: தூசியில இருந்து நீ வெளியே வந்திருக்கிற.
1: You came out from dust.
0: அந்த தூசியினுடைய சுபாவம்,
1: the nature of that
0: dust. அந்த மண்ணுடைய சுபாவம்,
1: the nature of the mud.
0: அது கெட்டு போற சுபாவம,
1: it is defiled.
0: அது உடைஞ்சு போற சுபாவம்,
1: it will be broken.
0: அது பாவ சுபாவம்,
1: nature of sin.
0: அது பூமிக்குரிய சுபாவம்,
1: earthly nature.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்.
1: Jesus came down from
0: heaven. அவருடைய சுபாவம் வானத்துக்குரிய சுபாவம்,
1: and it is nature of.
0: ஆகவே மனுஷன் கெட்டு போறது காரணம் அவன் மண்ணிலிருந்து வந்ததுனால.
1: The man came from mud, that's why.
0: அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன?
1: The purpose of God.
0: தேவனுடைய பிள்ளையே,
1: children of God.
0: ஆண்டவர் உன்னை இந்த மண்ணிலிருந்து உண்டாக்கி ஒரு மனுஷனா தான் ஏற்படுத்தினாரு.
1: The Lord made us as a man from
0: mud. இப்ப நான் கேட்டேன் ஒரு கேள்வி.
1: I asked a question.
0: வாழ்க்கையின் நோக்கம் என்ன?
1: What is the purpose of your life?
0: எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்?
1: Why do you live?
0: நீ யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்?
1: What for you are living?
0: நீ எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்காய் என்ற நோக்கம் தெரியுமா உனக்கு?
1: Do you know the purpose of
0: Hallelujah.
1: Your life?
0: Amen.
1: Amen.
0: என் வாழ்வின் நோக்கம்,
1: the purpose of
0: என் ஆண்டவருக்கு தான் தெரியும்.
1: The Lord knows.
0: என்னை குறித்து அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
1: He has a plan about me.
0: எனக்கு என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார்.
1: There is a purpose.
0: அது இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே,
1: before the foundation of the world,
0: அநாதி தீர்மானத்தின்படி,
1: according to his determination,
0: அநாதி தீர்மானத்தின்படி,
1: according to his everlasting,
0: அவர் என்னை முன்குறித்தார்.
1: He foreordained.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்.
1: He is fulfilling it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப இந்த உலகத்துல மனுஷன் வாழ்ற வாழ்க்கை 100 வருஷமோ 80 வருஷமோ 70 வருஷமோ எத்தனை வருஷமோ இந்த உலகத்துல வாழறான்.
1: பீப்பிள் லிவ் 100 இயர்ஸ்.
0: அவருடைய வாழ்நாள் குறுகினது தான்.
1: The days are shortened.
0: ஆனால் அந்த வாழ்க்கை எத்தனை வருஷமோ அத்தனை வருஷமோ எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா,
1: why the span of years are given?
0: டெய்லி எதுக்காகன்னா,
1: what for it daily?
0: ஆயத்தப்படு.
1: Be prepared.
0: ஆயத்தப்படு.
1: Be prepared.
0: பரவாயில்ல.

0: நாளைக்கு ஆயத்தப்பட்டு
1: பீ பிரிப்பேர்ட் டுமாரோ
0: எந்த நேரத்துல எடுப்பாரோ தெரியாது
1: வி டோன்ட் நோ அட் வாட் டைம் ஹி வில் டேக்
0: ஒவ்வொரு நாளும் உன்னை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினே இருக்கிறார்
1: எவ்ரி டே இஸ்
0: ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார்
1: எவ்ரி டே இஸ் பிரிப்பேரிங் ஆயத்தப்படுத்திட்டே
0: இருக்கிறார்
1: எவ்ரி டே இஸ் பிரிப்பேரிங் ஹalleluya
0: ஹalleluya எதுக்காக ஆயத்தப்படுத்துறாரு
1: ஃபார் வாட்
0: ஹalleluya
1: ஹalleluya
0: சும்மா போய் பரலோகத்துல மண்ணை கொண்டு போய் வைக்க மாட்டாரு
1: you will not keep the mud in
0: the மண்ணு என்னவா மாற போகுது
1: the mud will become
0: மகிமையா மாற போகிறது
1: become glory
0: ஹalleluya
1: ஹalleluya
0: இந்த மண்ணு மகிமையா மாற போகுது
1: the mud will become glory
0: அப்பதான் பரலோகத்துக்கு போவோம்
1: then only will enter into
0: heaven ஹalleluya
1: ஹalleluya
0: தேவன் அழைத்த அழைப்பு
1: the calling of the lord
0: ஹalleluya
1: ஹalleluya
0: ஹalleluya
1: ஹalleluya
0: ரோமருக்கு நிருபம்
1: in romans
0: 8th அதிகாரம் 29th வசனத்துல
1: 8 and 20
0: நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அது தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு என்ன செய்தார் முன் குறித்தார்
1: God has made man upright but they have sought out many inventions
0: hallelujah
1: hallelujah
0: முன் குறித்தார்
1: he foreordained
0: எதுக்காக
1: for what
0: அவருடைய சாயலுக்கு ஒப்பாக Hallelujah.
1: According to his likeness.
0: நீ உயரமா இருக்கலாம் குள்ளமா இருக்கலாம் கருப்பா இருக்கலாம் சிவப்பா இருக்கலாம் தடியா இருக்கலாம் ஒல்லியா இருக்கலாம்
1: You may be tall or short or fat.
0: நீ எப்படி வேணாலும் இருக்கலாம்
1: Whatever it may be.
0: ஆனா கடைசியில் ஆண்டவருடைய திட்டம் என்ன?
1: The plan of God.
0: அவரை நாம் சந்திக்கும் பொழுது
1: When we meet him.
0: அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால்
1: As he is, we will be.
0: நாம் யாவரும் யாரை போல மாற போறோம்
1: we are going to become
0: ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை யாராக மாற்றி கொண்டிருக்கிறார்
1: every day how he is making
0: இயேசுக்கு ஒப்பாக மாற்றி கொண்டிருக்கிறார்
1: like jesus hallelujah hallelujah
0: இந்த சத்தியம்லாம் இந்த நாட்கள்ல கிடையாதுங்க
1: no such truth in
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: ஆனால் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபையில
1: the church of the living
0: god கர்த்தர் வெளிப்படுத்துகிற அவருடைய தயவுள்ள சித்தம் எபேசியர்கள் நிருபத்தில் நீங்க வாசித்து பாருங்க
1: the favor of his will
0: முதலாம் அதிகாரத்தில் 6th வசனத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது
1: 1 and 6
0: நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்தராகும்படி என்ன செய்திருக்கிறார் முன்கூறித்திருக்கிறார் கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி ம் ம் 12 வசனம் ம் தீர்மானத்தின்படி மூணு காரியத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு
1: 3 things are told here
0: ஒன்று 6th வசனம் தயவுள்ள சித்தத்தின்படி
1: according to his favorable will
0: இரண்டாவது 7th வசனம் கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி
1: according to the riches of his grace
0: 12th வசனத்துல அவருடைய தீர்மானத்தின்படி
1: according to his determination 3 things
0: தயவுள்ள சித்தம்
1: the will of favorable
0: hallelujah அவருடைய கிருபையின் ஐஸ்வரியம்
1: the riches of grace
0: அடுத்து
1: next
0: அவருடைய தீர்மானம்
1: The determination.
0: Yeah, ishtam illa, un ishtam illa.
1: Not your will or
0: Avaru
1: my will.
0: Thirmanam.
1: According to his determination.
0: Avaru thirmanithar.
1: He determined.
0: Nama yaar?
1: Who are we?
0: Avaru thirmanithar.
1: He determined.
0: Vaalkai avaru thirmanikkirar.
1: He determines
0: Alleluia.
1: Our life.
0: Appadi thirmanithabadinaale.
1: Since he determined like
0: Alleluia.
1: that. Alleluia.
0: Alleluia.
1: Alleluia.
0: And Mose Nail nadiyile adindu pogavillai.
1: Moses did not perish in Nile river
0: avalai and Mose thaiyin edathila kondu vittu and thaiya valarkirar
1: the mother of Moses
0: valarkirar
1: bringing up the
0: Moses oru periya ooliyakaranaga valarkirar
1: he became the servant of
0: Mose kartha aayathapaduthukirar
1: god is preparing
0: hallelujah arumiyana devudey pillaigale
1: dear children of god
0: idu edai kurikkirathu endru sonnal
1: what it shows
0: aavikkuriya vaalkaiyile
1: in our spiritual life
0: devan thammudi sabai kondu சபையின் மூலமாக
1: through the church
0: ஒரு மோசேயை போல
1: like moses
0: ஒரு தீர்க்கதரிசிகளை விசுவாசிகளை
1: the prophets
0: கர்த்தர்
1: the believers
0: உருவாக்கி கொண்டிருக்கிறார்
1: the lord is making the believers
0: hallelujah ஆனா அதுக்கு முன்பதாக பாருங்க அது ஒரு உபத்திரவ காலம்
1: it is the time
0: உபத்திரவம்
1: of trouble
0: பாடு
1: sufferings
0: குழந்தைகள் எல்லாம் சாகுறாங்க
1: and the babies are dying
0: அதன் மத்தியில மோசே உயிர் பெற்று வருகிறார்
1: in the midst of that moses
0: உயிர் பெற்ற ஆவியானவர்
1: the spirit of quickening
0: hallelujah உபத்திரம் வரும்
1: the trouble will come
0: அடுத்த தாயார்
1: who is
0: சாமுவேலின் புத்தகத்துல பாத்தீங்கன்னா அன்னாள்
1: in Hana
0: அந்த சாமுவேல் புத்தகத்துல மூணு பெரிய ஆட்கள் இருக்காங்க
1: there are three big people in
0: Samuel ஒன்னு சாமுவேல் தீர்க்கதரிசி
1: the prophet the Samuel
0: இன்னொரு சவுல் ராஜா
1: the king of Saul
0: இன்னொரு தாவீது
1: then David
0: இந்த மூணு பெரிய ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்காங்க.
1: Great children of God.
0: ஆனா ஆரம்பம் எதுல ஆரம்பிக்குது பாருங்க.
1: How it starts.
0: அந்த அன்னாள் மூலமா தான் ஆரம்பிக்குது.
1: It starts from Hannah.
0: அன்னாள் அங்க முக்கியமான பங்கு வகிக்கிறாள்.
1: Hannah plays a mighty role because
0: பெனினால் நிறைய குழந்தையை பெத்தெடுக்கிறார்.
1: She brought
0: அவள் சக்காலத்தி.
1: And Peninnah
0: இந்த அன்னாளை அவள் கேலி பண்றா, பரியாசம் பண்றா, சித்திரவதை பண்றா.
1: She is mocking.
0: அன்னாள் அழுதுகிட்டே இருக்கிறா.
1: Hannah was weeping.
0: Hallelujah. ஆனா நீங்க எடுத்து வாசித்து பாருங்க.
1: You read.
0: ஒன்னு புஸ்தகத்துல
1: First Samuel.
0: Hallelujah. யார் அவளுக்கு ஆறுதல் சொல்லல.
1: Nobody could comfort.
0: ஆனால் அன்னாள் எழுந்திருந்தாள்.
1: She stood up.
0: நேர ஆலயத்துக்கு போனாள்.
1: Went to the temple.
0: அங்கே போய் அவள் என்ன செய்தாள்? இருதயத்தை ஊற்றினாள்.
1: She poured out the heart.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: கர்த்தர் ஒரு சாமுவேலை கட்டளையிட்டார்.
1: The Lord commanded Samuel.
0: அருமையானவர்களே,
1: உபத்திரவத்தின்
0: வழியாகத்தான்.
1: Through the suffering.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எப்பொழுது பாடுகள் உபத்திரங்கள் வருகிறதோ
1: When the trouble
0: அப்பொழுது கர்த்தர் சபையை எழுப்புகிறார்.
1: The Lord raises the church.
0: அந்த அன்னாளை போல,
1: like Hannah,
0: மோசேயின் தாயை போல,
1: like mother of Moses.
0: இந்த தாய்கள் எல்லாம் ஆவிக்குரிய தாய்.
1: These are all spiritual mother.
0: விசுவாச தாய்.
1: And a faithful mother.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God.
0: இன்னொரு தாயை குறித்து வேதத்தில் நீங்க வாசிப்பீர்களானால்,
1: another mother.
0: நியாயாதிபதிகளின் புத்தகத்தில்
1: the judges
0: ஐந்தாவது அதிகாரத்தில்
1: fifth verse
0: ஏழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: and seven
0: தேபோராளை குறித்து வாசிக்க.
1: We read about Deborah.
0: தேபோராள் யார் என்றால்,
1: who is Deborah?
0: அவள் ஒரு தீர்க்கதரிசி.
1: She is prophetess.
0: அவள் ஒரு நியாயாதிபதி.
1: She was the judge.
0: கர்த்தர் அந்த அவளை எழுப்புகிறார்.
1: The Lord raises her.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எவ்வளோ ஆண் தீர்க்கதரிசிகளை நியாயாதிபதி எழுப்பினார்.
1: The Lord raised lot of
0: கடைசியில ஒரு பெண்,
1: the lastly the woman
0: நியாயாதிபதி.
1: She is the judge.
0: அவள்தான் இந்த Deborah.
1: She is Deborah.
0: அவளை குறித்து வாசிக்கிறோம்.
1: We read about her.
0: அங்க என்ன வாசிங்க? ஏழாவது தேபோராளாகிய நான் இஸ்ரவேலிலே ஒரு தாயாக எழும்பும் அளவும் அல்லேலூயா.
1: The mother of Israel.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஒரு தாயாக பெண், பெண்ணாகவோ அங்க குறிப்பிடப்படல.
1: It is not like saying
0: தாயாக.
1: As the mother.
0: அந்த தாயின் உள்ளம்,
1: the heart of mother.
0: அந்த தாயின் சிந்தை,
1: the mind of mother.
0: அதுதான் சபை.
1: That is the church.
0: தாயாக நான் எழும்பும் அளவும்
1: till I raise
0: அந்த தேசம் பாழாய் போயிற்று. ஒரு பெரிய சிசராவை அவர்கள் அழித்தார்கள்.
1: They destroyed Sisera.
0: அவ்வளவு பெரியதான வல்லமை அவளுக்கு கொடுக்கப்பட்டது.
1: Such a power was given to her.
0: ஞானம் கொடுக்கப்பட்டது.
1: Wisdom given to
0: her. புத்தி கொடுக்கப்பட்டது.
1: Knowledge given to
0: her. Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஏன்,
1: why
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த பொழுது கூட,
1: when Jesus Christ was born,
0: கன்னி மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டது எதற்காக?
1: Why did the Lord choose
0: Mary? Hallelujah.
1: Hallelujah.
0: ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளையே.
1: Yes, dear children of God.
0: இப்படி இந்த கடைசி நாட்களிலே,
1: the last days,
0: ஆண்டவர் அற்பமானவைகளை எல்லாம் எடுத்து உபயோகப்படுத்தி,
1: the Lord is using
0: உன்னையும் என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நோக்கம்,
1: the purpose of keeping
0: அவர் உன்னையும் என்னையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
1: He is preparing.
0: எதற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்?
1: For what?
0: நீ ஆண்டவர் கொடுக்கிற சத்தியத்தின் மூலமாக,
1: through the truth of God,
0: உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கொள்.
1: Be prepared.
0: குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும்.
1: The horse is prepared.
0: ஜெயமா கத்ரால் வரும்.
1: The victory comes from God.
0: நீ ஆயத்தப்படு.
1: Be prepared.
0: உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து.
1: Prepare others.
0: உன் தேவனை சந்திக்க ஆயத்தமாயிரு.
1: Get ready to meet God.
0: எப்பொழுதும் ஆயத்தமாயிரு.
1: Get ready.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: கர்த்தருடைய வருகை நெருங்கி போச்சு.
1: The Lord's coming is soon. Not let me to
0: see tomorrow. ஆயத்தப்படு.
1: Be prepared now.
0: ஆண்டவர் பேசும் பொழுது ஆயத்தப்படு.
1: The Lord speaks to you.
0: இதோ இருக்கிறேன் ஆண்டவரே.
1: Yes, I am here.
0: நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்.
1: I am ready.
0: நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்.
1: I am ready.
0: என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே.
1: Lord, you prepare me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பரிசுத்தாவி அனுப்புகிறார்.
1: He sends the Holy Spirit.
0: வல்லமை அனுப்புகிறார்.
1: He sends the power.
0: அபிஷேகத்தை அனுப்புகிறார்.
1: He sends the anointing.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை கர்த்தர் தகுதி படுத்துகிறார்.
1: God makes you to be qualified.
0: எழும்ப வேண்டும்.
1: You have to rise up.
0: எழும்ப வேண்டும்.
1: You have to rise up.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: யாரோ என்று, யாரோ செய்யட்டும் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. கர்த்தர் சொல்கிறார், எழும்பு.
1: அல்லேலூயா.
0: உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன்.
1: உன்னை
0: கொண்டு நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன். நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? ஆமாண்டவரே, இதோ நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். என்னை அனுப்பும். என்னை அனுப்பும். யார் என்னை அனுப்புவார்கள் கேட்டுக் கொண்டிருக்காதே. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை அனுப்புகிறேன். Hallelujah.
1: Hallelujah.
0: In the kaalavelile
1: in this morning
0: kathar unai abhishekam virumbugiraar.
1: The Lord wants to anoint you.
0: Yenendral nee aayathamaakkapada vendum.
1: You have to be prepared.
0: Inna unude subhaavam maarala.
1: Kathar
0: unai aayatham pannikondirukkiraar.
1: The Lord is preparing.
0: Unai parishuddhamaakki kondirukkiraar.
1: Making you holy.
0: Unai aandavar pudupithu kondirukkiraar.
1: He is renewing.
0: Unai aandavar marubamaakki kondirukkiraar.
1: Transforming.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை முன்குறித்தார்.
1: He foreordained.
0: உன்னை அழைத்தார்.
1: He called you.
0: உன்னை தெரிந்து கொண்டார்.
1: He has chosen you.
0: உன்னை மகிமைப்படுத்துவார்.
1: He will glorify.
0: Hallelujah. மகிமையில் மகிமைப்படுத்தி.
1: He will.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவருடைய வருகையில் உன்னை கொண்டு வந்து சேர்க்க வரைக்கும்.
1: He will bring you.
0: விட மாட்டார்.
1: He will not leave you.
0: ஆகவே தான் பிரியமானவர்களே.
1: That's why children.
0: நமக்கு இருக்க ஒரு பெரிய நிச்சயம் என்ன தெரியுமா?
1: The great assurance.
0: இந்த உலகத்துல நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
1: We need not get fear.
0: ஏனென்றால் இது நான் ஏன் இஷ்டமா இந்த உலகத்துல வந்து பிறக்கல.
1: I did not born.
0: நான் ஏன் இஷ்டத்தின்படி வாழல. என்னை அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த உலகத்தில் என்னை அனுப்பினவர் கடைசி வரைக்கும். பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்து இயேசு நாள் பரியந்தம் தொடங்கினவர்
1: அவர்தான்.
0: எபிரேயர் 12
1: ஹீப்ரூஸ் 12
0: விசுவாசத்தை தொடங்கினவர்
1: ஹல்லேலூயா
0: அவர்தான் துவங்குவார்
1: அவர்தான்
0: முடிப்பார் அவர்தான் ஆரம்பிக்கிறார். நீயா வரல இங்க? இஷ்டம் இல்ல. கர்த்தர் தான் உனக்குள்ள இதை ஆரம்பித்தார். ஆரம்பித்து வைத்தவர் அவர். அவர் தான் முடிப்பார். அவருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இரு. ஒப்பு கொடுத்து கொண்டே இரு. அவருடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து கொண்டே இரு. ஆரம்பித்தவர் அவர். துவங்கினவர் அவர். முடிக்கிறவர் அவர். அல்பாவும் ஒமேகாவும்
1: அவர்
0: வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் புசிப்போம் குடிப்போம் சாவோம் என்று அல்ல. நான் என் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருக்காக நான் வாழ்கிறேன். அவருக்காக மரிப்பேன். அவருக்காக என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என் பலன் அவருடையது. என்னுடைய ஞானம் அவருடையது. என்னுடைய எல்லாம் அவருடையது. என்னுடைய குடும்பம் அவருடையது. என்னுடைய பிரயாசம் அவருடையது. நான் எதெல்லாம் செய்யறனோ எனக்காக அல்ல, என் இயேசுவுக்கு அவருக்காக நான் வாழ்கிறேன். அவருக்காக என்கிற நிச்சயம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ராகாபா ராஷந்தரபா உன்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தமாயிரு, ஆயத்தமாயிரு, ஆயத்தமாறு, ஆயத்தப்படு.
1: Hallelujah stotram tudikrom tudikrom tudikrom andavare hallelujah thank you jesus thank you jesus thank you jesus jo aayatha padu unnodu kuda irukkralle aayatha padthi endru sonna devan thagappuni andore naangal ummai sandikkumbadiyaga kartave neerengalai aayatha padthi kondirukkireer adarkaal ummai stotrikkirom jo ulaga thotrathukku munbe neerengalai munkurithir engalai peyar solli azhaithir andore adarkaai naangal ummai stotrikkirom hallelujah stotram stotram stotram jo kartave or thaai thetruvathu pole neerengalai thetrukkira devan andore தாயை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இதோ மோசேயின் தாயை கொண்டு நீர் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. அந்த மோசேயை நீர் பராமரித்தீரே ஆண்டவரே. 3 மாதம் ஆண்டவரே ஒழித்து வைத்து தகப்பனே அந்த குழந்தையை வளர்க்க நீர் கிருபை கொடுத்தீரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டபடினால அந்த மோசே ஒரு பெரிய தேவ மனிதனாக வந்து ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே ரட்சிக்கும்படியாய் நீர் தெரிந்து கொண்டீரே கர்த்தாவே ஸ்தோத்திரி ஜனங்களைபடியாக பராமரிக்கும்படியாக நீர் வைத்தியரே. அதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேபோராளை கொண்டு தகப்பனே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தீரே ஆண்டவரே. நியாயாதிபதியாய் வைத்தியரே கர்த்தாவே. அந்த சிரசா ஆண்டவரே மரித்து போகும்படியாக ஆண்டவரே தேபோராளை கொண்டு நீர் கிரியை செய்த தேவன் ஆண்டவரே. அந்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவரே ஒரு தாயாக அவள் விளங்கினது போல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே சபையை நீர் போஷித்து நீர் காப்பாற்றுகிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
2: ஆண்டவரே, சபையின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஞானப்பாலை குடிக்கும்படியாக ஆண்டவரே பலமான ஆகாரத்தை நாங்கள் புசித்து ஆண்டவரே நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் உமக்கு உண்மையாக சபைக்கு உண்மையாக காணப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் நீர் வெளிப்பட்டாலும் நாங்கள் உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளும்படியாய் நீர் எங்களை இப்பொழுதே நீர் ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக. கரைத்திரை அற்ற சபையாய் சபையை நீர் ஆயத்தப்படுத்தும். எங்களோடு இருக்கிறவர்களை நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. இதோ நாங்கள் உண்மை தைரியமாக சந்திக்க மகிழ்ச்சியோடு சந்திக்க கர்த்தாவே இந்த உலகத்திலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு எதை நீ நியமித்திருக்கிறீர்களோ அதை நாங்கள் முடித்தவர்களாக ஆண்டவரே. நற்கிரியை தொடங்கினவர் அதை கர்த்தாவே நாள் பறைந்த நடத்துகிற தேவன் ஆண்டவரே. அந்த கிரியையை நாங்கள் முடித்து ஆண்டவரே கம்பீரமாக உண்டு சமூகத்தில் வர நீர் அனுக்கிரகம் பண்ணும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுமே.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
4: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

தம்முடைய காருண்யத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல, அவர் நம்மேல் அன்பு கொண்டு